எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகளை 101.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் தொடர்ந்து கேட்கலாம். இந்த அலைவரிசையில் நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேட்கலாம். தொடர்வது வந்தே மாதரம்.

0: ஒரு குழந்தை பிறந்தவுடன் நாம் கொடுக்கும் தாய்ப்பால் தான் முதல் அமிர்தம். தாய்ப்பால் குழந்தைக்கு முதல் தடுப்பு மருந்து கூட.
1: மஞ்சள் நிறமா கெட்டியா சுரக்கும் இந்த தாய்ப்பால் அசுத்தமானது, ஜீரணமாகாது என்று வெளியேற்றி விடாதீர்கள். அதுதான் குழந்தைக்கு நாம் செய்யும் தீமை.
2: குழந்தைகள் சிறிய அளவு தாய்ப்பால் மட்டுமே எடுத்துக்கொள்வதால் அவர்கள் எளிதாக சுவாசிக்கவும் உறிஞ்சவும் விழுங்கவும் கற்றுக்கொள்ளுகிறார்கள்.
3: தாய்ப்பாலில் உள்ள சத்துக்கள் வேறு எந்த உணவிலும் கிடைப்பதில்லை. தாய்ப்பாலில் உள்ள வெள்ளை அணுக்கள் நோய் தொற்றையும் தடுக்கும், குழந்தையின் இறப்பு விகிதத்தை குறைக்கிறது.
4: குழந்தையின் வாழ்நாள் முழுமைக்கான வளர்ச்சிக்கு தாய்ப்பாலை புகட்டுவோம், ஆரோக்கியத்தை அளிப்போம்.
5: என்ன பிரபாகரன், ஏதோ யோசனையா இருக்கீங்களே?
6: ரோட்ல நடுவுல கோடுகள் இல்ல, அத பத்தி தான் யோசிச்சிட்டு இருந்தேன்.
5: அத பத்தி அப்படி என்ன யோசிச்சிட்டு இருக்கீங்க?
6: சில இடங்கள்ல வந்து கோடுகள் விட்டு விட்டு இருக்கு, சில இடங்கள்ல தொடர்ச்சியா இருக்கு. ஏன் இந்த மாதிரி போட்டிருக்காங்க? இதுக்கெல்லாம் என்ன வித்தியாசம்? அதை பத்தி தான் கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்கேன்.
5: இது ரொம்ப சிம்பிள். ஒரே திசையில போற ரோட்டுக்கு நடுவுல இந்த மாதிரி கோடுகள் விட்டு விட்டு போட்டிருப்பாங்க. அந்த மாதிரியான ரோட்ல நம்ம ஒரு வாகனத்தை முந்தி செல்லலாம். அதுவே கோடுகள் விட்டு விட்டு போடாம ஒரே கோடா தொடர்ச்சியா இருந்துச்சுன்னா அந்த மாதிரியான ரோட்ல நம்ம வாகனங்களை முந்தி செல்லக்கூடாது. சில நேரங்கள்ல எமர்ஜென்சி அப்படின்னா வேணா நம்ம முந்தி செல்லலாம்.
6: இதே மாதிரி ரெண்டு கோடுகள் தொடர்ச்சியா போதே, அதுக்கு என்ன அர்த்தம்?
5: அந்த மாதிரி ரோட்டுக்கு நடுவுல ரெண்டு கோடுகள் தொடர்ச்சியா போச்சுன்னா அந்த ரோட்ல எக்காரணத்தை கொண்டு நம்ம வாகனங்களை முந்தி செல்லக்கூடாது. அதுதான் அண்டு கோடுகளுக்கான அர்த்தம். இந்த விதிகள் எல்லாம் தெரிஞ்சுட்டு அதை ஃபாலோ பண்ணாவே விபத்துகள் கண்டிப்பா குறைய ஆரம்பிச்சிடும்.
6: சாலை விதிகளை பின்பற்றுவோம்,
5: மகிழ்ச்சியான பாதுகாப்பான பயணத்தை மேற்கொள்வோம்.
7: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 தமிழ் எஃப்எம்.
8: 102.3 தமிழ்நாடே கேட்குது நின்னு
7: தமிழ் எஃப்எம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். புதிதாய் புலர்ந்த இந்த காலை பொழுது அனைவருக்கும் மகிழ்ச்சியை தரும் நன்னாளாக அமையட்டும். இன்றைய நாளில் திருமண நாள், பிறந்த நாள் மற்றும் பல சுப நிகழ்வை கொண்டாடும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் கூறி காற்றலைகளில் இணைவது ஷாலினி. நேரம் காலை 6 மணி. இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. இந்த அலைவரிசையை 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை நேர்களோடு சேர்ந்து கேட்டுட்ருக்கீங்க. இசையிலும் இறைவனின் நினைவிலும் மனதை மலரச் செய்யும் நேரம் இது. இறைவனின் புகழ்பாடும் பாடல்களுடன் உங்கள் மனதை தெய்வீக ஒளியால் நிரப்ப இதோ தொடங்குகிறது.
2: அருள்மணி மாலை.

பக்தியாலும் மலர்ந்திருக்க விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வழங்கும் அருள்மணி மாலை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். மனம் இறைவனை நோக்கி மலரட்டும், பக்தி நம் வாழ்வை வளமாக்கட்டும். ஞானத்தின் முதல் படி விநாயகரின் திருவடியில் பணிவதே. விநாயகரின் அருள் கிடைத்தால் தடைகளும் படி கற்களாக மாறும். மாற்றம் வருவதற்காக விநாயகரை போற்றி பாடுகிறார் வீரமணி மற்றும் ராதா. பாடலுக்கு இசை வீரமணி சோமு, கற்பனை உளுந்தூர்பேட்டை சண்முகம்.

விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 அருள்மணி மாலை நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் காலை 6:07. அன்பின் வடிவே ஆறுமுகா, நீ காட்டும் வழியே என் வாழ்வின் வெளிச்சம் என முருகனின் புகழை பாடுகிறார் பூவை அமுதனின் கற்பனைக்கு. கே.ஜே. யேசுதாஸ் பாடிய பாடல் இது. பாடலுக்கு இசை தட்சிணாமூர்த்தி.

இறைவனின் அருளை பெறும் பக்தி பாடல்களை கேட்டுட்டு இருக்கீங்க. அருள்மணி மாலை நிகழ்ச்சி விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நேரம் காலை 6:11. பள்ளத்தில் வீழ்ந்தேன் சிகரம் சேர்த்தாய், வெள்ளத்தில் வீழ்ந்தேன் கரையில் சேர்த்தாய், எதனில் வீழ்ந்தால் உன்னிடம் சேர்ப்பாய், எதனில் கரைந்தால் முக்தி அளிப்பாய், சக்தியின் நாயகனே சற்றே உரைப்பாய் என சிவனின் பெருமையை சொல்லும் பாடல் இது. பாடலுக்கு இசை சாஷித்ரன், தீபன் அருணாச்சலம் கற்பனைக்கு, ஹரிணி பாடிய

ஆன்மீக உணர்வோடு பக்தி பாடல்களை கேட்கும் நேரம் இது. அருள்மணி மாலை நிகழ்ச்சி மூலமாக விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நேரம் காலை 6:18. சபரிமலைக்கு வருவது பயணமல்ல, அது ஆன்மாவின் மறுபிறவி என சபரிமலையில் வீற்றிருக்கும் ஐயப்பனை பக்தி பரவசுடன் போற்றும் பாடல் இது. ஆழப்புழா ரங்கநாதன் இசைக்கு KJ யேசுதாஸ் பாடிய பாடல் இது.

பக்தி பரவசமூட்டும் பாடல்களை அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் கேட்டிருக்கீங்க. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நேரம் காலை 6:25. எங்கும் நிறைந்தவளாம் ஏகாந்த ரூபிணியாம், மங்களமாய் வாழ்வழிக்கும் மணிகண்டன் தாயவளாம், தேவாதி தேவர்களும் பணிந்தேத்தும் பரதேவதையாம், பங்கைய முகத்தினலாம் பரமசிவனின் நாயகியாம் என அம்மனை போற்றும் பாடல் இது. பாடலை பாடுகிறார் வீரமணி மற்றும் ராதா. பாடலுக்கு இசை வீரமணி, சோமு, கற்பனை நெல்லை அருள்மணி.

அருள்மணிவாளி நிகழ்ச்சியில் தொடரும் அடுத்த பாடல் இஸ்லாமிய பாடல். டி கே ராமமூர்த்தி இசைக்கு சரளா பாடிய பாடல் இது. பாடலுக்கு கற்பனை நாகூர் சலீம்.

பக்தி பரவசத்தோட இறையரும் போற்றும் அருள்மணி மாலை நிகழ்ச்சி தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. வித் பாரதி தமிழ் பண்பலை 102.3, நேரம் காலை 6:37. உன் மனதில் நீ வைத்திருக்கும் குறைகளை களைவாய், அப்போதுதான் கிருஷ்ணரின் அருள் உன்னோடு இருப்பதை உணர்வாய் என கிருஷ்ணரின் பெருமையை சொல்லும் பாடல் இது.

நிற்பதை உணர்வாய் என கிருஷ்ணரின் பெருமையை சொல்லும் பாடல் இது. எம் எஸ் விஸ்வநாதன் இசைக்கு இளையராஜா பாடிய பாடல் இது. பாடலுக்கு இசை கண்ணதாசன்.

0: இறைநாம ஒழித்த இந்த இனிய நேரத்தில் எங்களுடன் இணைந்திருந்த நேயர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். இறைவனின் அருள் உங்கள் இல்லங்களில் என்றும் நிலைத்திருக்கட்டும். இதுவரை உங்கள் இல்லங்களை இறைவனின் இசையால் நிரப்பிய இந்த நிகழ்ச்சி அருள்மணி மாலை மீண்டும் கேட்கலாம் நாளை காலை 6 மணிக்கு. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்தி அறிக்கை. அதுவரை இணைந்தர்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலையோடு.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். பாதுகாப்பு உத்திகள் குறித்த தேசிய மாநாட்டை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். நவீன தொழில்நுட்பங்களில் திறன் மேம்பாட்டை ஊக்குவிக்க மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக திறன் மேம்பாட்டுத்துறை இணையமைச்சர் திரு ஜெயந்த் சௌத்ரி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மருத்துவ கட்டமைப்புகள் தொடர்ந்து மேம்படுத்தப்பட்டு வருவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். நீலகிரி, கோவை ஆகிய மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கனிசா ஓபன் செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரணேஷ் பட்டம் வென்றார். இனி விரிவான செய்திகள். பாதுகாப்பு உத்திகள் குறித்த தேசிய மாநாட்டை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். 2 நாட்கள் நடைபெறும் இந்த மாநாட்டில் நாடு முழுவதிலும் இருந்து பாதுகாப்பு படை மற்றும் காவல்துறையைச் சேர்ந்த 850க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் பங்கேற்க உள்ளனர். நேரடியாகவும் காணொலி வாயிலாகவும் நடைபெறும் இந்த மாநாட்டில் தேசிய பாதுகாப்பை வலுப்படுத்துவது குறித்தும் சவால்களை முறியடிப்பது குறித்தும் ஆலோசனை நடத்தப்பட உள்ளது. கப்பல் கட்டும் முனையமாக உருவெடுக்கும் திறனை இந்தியா கொண்டிருப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். கொல்கத்தாவில் நேற்று GRSE மற்றும் YIL நிறுவனங்களின் விரிவாக்க திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி பேசிய அவர், கப்பல் கட்டும் துறையில் விரைவான வேகத்தில் மாற்றங்கள் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். போர்க்கப்பல்களை உருவாக்குவதில் சுயசார்பினை எட்ட வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். பாதுகாப்பு தளவாடங்களை உள்நாட்டில் உற்பத்தி செய்ய ஊக்கம் அளிக்கப்பட்டு வருவதாகவும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். விளையாட்டுத்துறையின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். விசாகப்பட்டினத்தில் நேற்று நடைபெற்ற பிரிக்ஸ் அமைப்பின் விளையாட்டுத்துறை அமைச்சர்கள் கூட்டத்தில் பேசிய அவர் இவ்வாறு கூறினார். விளையாட்டு உபகரணங்கள் உற்பத்திக்கும் மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாக அவர் தெரிவித்தார். உற்பத்திக்கான இந்தியா இயக்கத்தின் கீழ் பிரிக்ஸ் நாடுகள் இந்தியாவில் முதலீடு செய்ய முன்வர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். பிரிக்ஸ் நாடுகளுக்கு இடையேயான விளையாட்டு

0: நாட்டுத்துறை ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்பட வேண்டியது அவசியம் என்றும் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்தார். இந்த கூட்டத்திற்கு பின்னர் இது தொடர்பான கூட்டு பிரகடனமும் வெளியிடப்பட்டது. நவீன தொழில்நுட்பங்களில் திறன் மேம்பாட்டை ஊக்குவிக்க மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக திறன் மேம்பாட்டுத்துறை இணையமைச்சர் திரு ஜெயந்த் சௌத்ரி தெரிவித்துள்ளார். தேசிய திறன் மேம்பாட்டுக் கழகம் நடத்தும் செயற்கை நுண்ணறிவு மற்றும் கிளவுட் கம்ப்யூட்டிங் தொடர்பான பயிற்சி திட்டத்தை புதுதில்லியில் நேற்று அவர் தொடங்கி வைத்தார். இந்த பயிற்சி திட்டம் இரண்டாம் நிலை மற்றும் மூன்றாம் நிலை நகரங்களில் உள்ள இளைஞர்களுக்கு செயற்கை நுண்ணறிவு தொடர்பான பயிற்சியை வழங்கும் என்றும் அமைச்சர் கூறினார். இதன் மூலம் 1.5 லட்சம் பேர் பயனடைவார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார். இதுபோன்ற பயிற்சி திட்டங்கள் எதிர்காலத்திற்கு ஏற்ற திறன் வாய்ந்த பணியாளர் கட்டமைப்பை உருவாக்க உதவும் என்று அவர் குறிப்பிட்டார். புதுமை கண்டுபிடிப்பு, நவீன தொழில்நுட்பம் ஆகியவற்றின் பலன்கள் பெருநகரங்களை மட்டுமே சென்றடையாமல் கிராமங்களையும் சென்றடைய வேண்டியது அவசியம் என்றும் அவர் தெரிவித்தார். இதனை கருத்தில் கொண்டு மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக திரு ஜெயந்த் சௌத்ரி குறிப்பிட்டார். தமிழகத்தில் மருத்துவ கட்டமைப்புகள் தொடர்ந்து மேம்படுத்தப்பட்டு வருவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே பிள்ளாநல்லூர் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நேற்று அவர் ஆய்வு மேற்கொண்டார். அந்த மருத்துவமனையில் செயல்பட்டு வரும் அனைத்து பிரிவுகளையும் பார்வையிட்ட அவர் சிகிச்சைகள் குறித்தும் நோயாளிகளுக்கான வசதிகள் குறித்தும் பொதுமக்களிடம் கேட்டறிந்தார். மருத்துவமனையில் வசதிகளை மேலும் மேம்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நீலகிரி, கோவை ஆகிய மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செங்கல்பட்டு, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், சேலம், மதுரை, திருப்பூர் ஆகிய மாவட்டங்களுக்குட்பட்ட சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. மாநிலத்தின் பிற பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் நேற்று பரவலாக மழை பெய்துள்ளது. சென்னை நகரில் நேற்று இரவு பல்வேறு இடங்களில் கனமழை பெய்தது. செங்கல்பட்டு, அரியலூர், நாமக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பரவலாக மழை பெய்தது. திருவள்ளூர் மாவட்டத்திலும் நேற்று இரவு பல இடங்களில் மழை பெய்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக கடலோர மாவட்டங்களான சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் நேற்று இரவு பரவலாக கனமழை பெய்தது. குறிப்பாக சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இடி மின்னலுடன் கனமழை பெய்தது. அதேபோல் அம்பத்தூர், ஆவடி, பூவிருந்தவல்லி, திருவள்ளூர் போன்ற இடங்களிலும் கனமழை பெய்தது. பகலில் வெயிலின் தாக்கத்தால் அவதிப்பட்ட மக்கள் பெய்த மழையினால் குளிர்ச்சியான சூழல் உருவாகியதால் மகிழ்ச்சி அடைந்தனர். திருவள்ளூர் மாவட்ட செய்தியாளர் ஏ கே தனசேகரன்.
0: தர்மபுரி மாவட்டத்தில் நேற்று பகலில் வெயில் அதிகம் காணப்பட்ட நிலையில் மாலை கனமழை பெய்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: தற்போது நிலவும் எல்நினோ காரணமாக மே மாதம் முடிய வேண்டிய கோடை வெயிலின் தாக்கம் தற்போது ஆகஸ்ட் மாதம் வரை நீடிக்கிறது. வெயிலின் தாக்கம் அதிகரித்து வரும் நிலையில் நேற்று மாலை குளிர்ந்த காற்று வீசி தருமபுரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்தது. தருமபுரி, மொரப்பூர், அரூர், நல்லம்பள்ளி உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழையால் சாலைகளில் தண்ணீர் ஓடியது. மருதிப்பட்டியில் 16.4 மில்லிமீட்டர் மழையும், சித்தேரியில் 14.4 மில்லிமீட்டர் மழையும், அரூரில் 13.2 மில்லிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. இன்றும் மழை தொடரும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பொதுமக்கள் மற்றும் விவசாயிகளுக்கு மகிழ்ச்சியை அளித்துள்ளது. தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி.
0: நீலகிரி மாவட்டம் முதுமலை யானைகள் முகாமில் யானைகளை காண வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. விடுமுறை நாளான

0: நேற்று இந்த எண்ணிக்கை மேலும் அதிகரித்து காணப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பகத்திற்குட்பட்ட தெப்பக்காடு பகுதியில் வளர்ப்பு யானைகள் முகாம் உள்ளது. இந்த முகாமில் 2 குட்டிகள் உட்பட 28 யானைகள் பராமரிக்கப்படுகின்றன. இந்த யானைகளுக்கு காலை மற்றும் மாலை வேளைகளில் ராகி, அரிசி, கொள்ளு, கரும்பு, தேங்காய் உள்ளிட்ட ஊட்டச்சத்து உணவு வழங்கப்படுகிறது. இந்த நிகழ்வினை காண சுற்றுலா பயணிகள் அனுமதிக்கப்படுகின்றனர். இந்நிலையில் வார விடுமுறை காரணமாக முதுமலை யானைகள் முகாமிற்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை புரிந்தனர். உணவு மாடத்தில் வரிசையாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வளர்ப்பு யானைகளை கண்டு ரசித்தும் யானைகளுக்கு உணவு வழங்கப்பட்டதையும் கண்டு மகிழ்ந்தனர். முதுமலை பகுதியில் மாலை நேரத்தில் சாரல் மழையில் நிலவிய இதமான காலநிலையை அனுபவித்தவாறு யானைகள் முகாமில் குவிந்த சுற்றுலா பயணிகள் வார விடுமுறை குடும்பத்துடன் கழித்து மகிழ்ந்தனர். உதகையிலிருந்து சரவணன்.
0: இருவரி செய்திகள். ஜப்பானில் நேற்று ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் 37 பேர் காயமடைந்தனர். யுக்ரைன் செலுத்திய 250 ட்ரோன்களை ஒரே நாளில் சுட்டு வீழ்த்தி இருப்பதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று ஆந்திராவில் வேளாண் துறை சார்ந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று புதிய விதை ரகம் ஒன்றை வெளியிடுகிறார். இந்திய கடற்படையின் போர்க்கப்பலான INS சுதர்ஷினி உலகளாவிய கடற்பயணத்தின் ஒரு பகுதியாக போர்ச்சுகல் சென்றடைந்துள்ளது. தேசிய தூய்மை பணியாளர் ஆணையத்தின் 33வது நிறுவன தினம் புதுதில்லியில் நேற்று கொண்டாடப்பட்டது. திருப்பரங்குன்றம் பகுதியில் முத்தான்குளம் கிராமத்திற்கு புதிய பேருந்து சேவையை மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தொடங்கி வைத்தார். தர நிர்ணய அமைப்பின் சார்பில் சென்னை அண்ணா நகரில் குடியிருப்பு நலசங்கத்திற்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்தி. கெனிசா ஓபன் செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரணேஷ் பட்டம் வென்றார். அங்கேரியில் நடைபெற்ற இப்போட்டியின் இறுதி சுற்றில் அவர் ஜெர்மனியின் வாடிம் பெட்ரோவிஸ்கையை வென்றார். 9 சுற்றுகளில் மொத்தம் 7 புள்ளிகளுடன் முதலிடம் பெற்று அவர் பட்டத்தை கைப்பற்றினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பாதுகாப்பு உத்திகள் குறித்த தேசிய மாநாட்டை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். நவீன தொழில்நுட்பங்களில் திறன் மேம்பாட்டை ஊக்குவிக்க மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக திறன் மேம்பாட்டுத்துறை இணையமைச்சர் திரு ஜெயந்த் சௌத்ரி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மருத்துவ கட்டமைப்புகள் தொடர்ந்து மேம்படுத்தப்பட்டு வருவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். நீலகிரி, கோவை ஆகிய மாவட்டங்களில் சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கெனிசா ஓபன் செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரணேஷ் பட்டம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

நேரம் காலை 6:55. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இன்று இடம்பெறக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்கலாம். இந்த நிகழ்ச்சியைத் தொடர்ந்து காலை 7:00 வணக்கம் தமிழ்நாடு, காலை 7:15 தமிழில் செய்திகள், 7:25 மீண்டும் வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சி ஆரம்பமாகும். காலை 8:00 நேயர்களின் கடித வழி விருப்ப பாடல்களை வழங்கும் உங்கள் விருப்பம் நிகழ்ச்சி இடம்பெறும். காலை 9:00 கலக்கல் அரங்கம், நேயர்கள் தொலைபேசி வழியாக தொடர்பு கொண்டு விளையாடும் நிகழ்ச்சி இது. காலை 10:00 என் கேள்விக்கு என்ன பதில், இதுவும் தொலைபேசி வாயிலாக நேயர்கள் பங்கேற்கும் நிகழ்ச்சி இது. முற்பகல் 11:00 காலங்கள் கடந்தும் என்றும் இதயத்தில் நிலைத்து நிற்கும் என்றும் இனியவை. நண்பகல் 12:00 இடைக்கால பாடல்களின் இனிய இசை ரெட்ரோ நேரமாக. நண்பகல் 12:00 தமிழில் செய்திகள். பிற்பகல் 1:00 பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி, இதில் நேயர்கள் தொலைபேசி வாயிலாக அவர்களுக்கு பிடித்த திரைசை கானங்களை கேட்டு மகிழும் நேரம் இது. பிற்பகல் 1:45 மாநில செய்திகள். பிற்பகல் 2:00 எங்கள் ஸ்டைல், 2:55 பாரத பிரதமர் நலத்திட்டங்கள் வரிசையில், சிறார்களுக்கான தேசிய ஓய்வூதிய வாத்சல்யா திட்டம் பற்றிய தகவல்கள் இடம்பெறும். பிற்பகல் 3:00 வர்ணஜாலம், மாலை 4:00 ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், மாலை 5:00 பூந்தென்றல், 6:00 பக்தி மாலை, மாலை 6:30 மாநில செய்திகள், 6:40 என் விருப்பம், இரவு 7:00 திரைகானம், 7:15 தமிழில் செய்திகள், 7:25 திரைகானம், இரவு 7:30 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்களை வழங்குகிறார் சரவணன் அவர்கள். 7:35 பாட்டும் பயணமும், 7:55 இன்று ஒரு தகவல் வழங்குகிறார் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 8:00 நீ கோரினாள், 9:00 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும்,

வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். இரவு 9:15 என் இனிய பொன்னிலாவே, இரவு 10 எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு, இரவு 11 மனசு மயங்கும். இதுவரை நேயர்கள் கேட்டது இன்றைய முதல் நிலையத்தில் ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை.

0: பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர்கள் மேல் பட்டடை.
1: அண்ணே, ரேடியோ முன்னாடி உட்கார்ந்துகிட்டு அப்படி என்ன ஆர்வமா கேட்டுட்டு இருக்கீங்க?
2: என்ன இப்படி கேட்டுக்கிட்ட? 8 மணிக்கு நம்ம விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல உங்கள் விருப்பம் நிகழ்ச்சி இருக்கு இல்லையா, அதை கேட்கத்தான் ஆவலா உட்கார்ந்துருக்கேன்.
1: அட, இன்னுமா லெட்டர் எழுதி போட்டு பாட்டு கேட்கறீங்க?
2: ஆமா, காலம் காலமா இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து ஒளிபரப்பாக்கிட்டு வருது. பல நேயர்கள் பல ஊர்ல இருந்து கடிதம் போடுறாங்க, அதுல நம்ம பேரும் வரும்போது ஒரு தனி குஷி தான்.
1: நீங்க சொல்ல சொல்ல எனக்கே ஆர்வமா இருக்கே.
2: இத கேளு.
3: உங்களுக்கு விருப்பமான புதுப்பட பாடல்களும் இந்த பகுதியில வரணும், பிடித்த பாடலோட உங்க பெயர்களும் விவித் பாரதியில வாசிக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டா, ஒரு போஸ்ட் கார்டுல உங்க பெயர், ஊரின் பெயர், அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, அந்த பாட்டு இடம்பெற்ற திரைப்படத்தின் பெயர், இதையெல்லாம் தெளிவா குறிப்பிட்டு நிலைய இயக்குனர் விவித் பாரதி தமிழ் FM, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 4 அப்படிங்கிற அட்ரஸுக்கு போஸ்ட் பண்ணினா, கூடிய விரைவில் உங்க பாடலும் பெயரும் உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில இடம்பெறும். சோ போஸ்ட் பண்ணுங்க, பாடல உங்க பெயரோட கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
2: எங்க போற?
1: போஸ்ட் ஆபீஸுக்கு தான், போஸ்ட் கார்டு வாங்கணும் இல்ல?
2: அது சரி.

வணக்கம், நான் தான் உங்க கலை மாமணி நிழல்கள் ரவி. 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. இணைந்திருப்போம், இணை பிரியாமல் இணைந்திருப்போம்.

வணக்கம் நேர்களே, இனிய காலை வணக்கம். இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. இந்த அலைவரிசை 101.6 மெகாஹெர்ட்ஸ் கும்பகோணம் பண்பலையிலும், 100.4 வேலூர் பண்பலையிலும், 100.1 திருப்பத்தூர் பண்பலை நேர்கள் கூட சேர்ந்து கேட்டுட்ருக்கீங்க. விடியலின் மென்மையான ஒளிக்கதிர்கள் பூமியை தழுவும் இந்த இணைய வேளையில் புதிய நம்பிக்கைகளையும் புத்துணர்வையும் மனம் நிறைய ஏந்தி உங்களை அன்போடு சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. இசை

0: வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் இன்னைக்கு சூப்பரான பாடல்கள் ஃபேஸ்புக் குவஸ்டின் கூடவே நிறைய சிந்தனைகள் வரிகள் சிந்தனைகளோடு உங்களை சந்திக்கிறோம். வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் இப்போ கூட கேட்கக்கூடிய முதல் பாடல் இது. நம்ம ஆளு திரைப்படத்திற்காக பாடலை கேட்கலாம்.
1: இதுதான் காதலா அடரா, இது

பாக்யராஜ் இசைக்கு எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் சித்ரா பாடிய இது நம்மால் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்ட நேரம் காலை 7:08. வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் அடுத்ததாக கேட்கக்கூடிய பாடல் செவ்வந்தி திரைப்படத்திற்காக வாலியின் கற்பனைக்கு இளையராஜா இசையமைப்பில் ஜெயச்சந்திரன் சுனந்தா பாடிய பாடல் இது.

0: கட்டுப்பாடு.
1: ஏய், நிறுத்து நிறுத்து நிறுத்து. சிட்டுக்குருவிக்கு கட்டுப்பாடு இல்ல, சிட்டுக்குருவிக்கே தட்டுப்பாடா இருக்குது. நீ வேற, சிட்டுக்குருவிக்கு என்ன கட்டுப்பாடாம், பாட்டு வேற பாடிட்டு இருக்கற.
0: ஏன் காசி அக்கா இப்படி சொல்ற?
1: ஆமா, நம்ம தாத்தா பாட்டி காலத்துல வீட்டு வாசல் வரைக்கும் வந்தது, அப்பா காலத்துல வயல் வரைக்கும் வந்துச்சு, நம்ம காலத்துல எங்கேயோ ஒரு ஊர்ல வந்ததா சொல்லிக்கிறாங்க. இனிமே நம்ம பிள்ளைங்க அத ஜூல கூட பாக்க முடியுமான்னு தெரியல. நானே அந்த யோசிச்சுட்டு இருக்கிறேன்.
0: புரியுது. என்ன செய்யலாம்? செல்போன் டவர், விண்டு மில்லு, இப்படி எங்க பார்த்தாலும் கரண்ட் மரமா மாறி போன பிறகு அந்த குருவிகளுக்கு ஏதுமா வீடும் ஊரும்.
1: இத சொல்ற நீயே முதல்ல செல்போனை பயன்படுத்துறத குறைச்சிருக்கியா?
2: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்தி அறிக்கை.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் 4 நாள் அரசுமுறை பயணமாக இன்று ஜப்பான் புறப்பட்டு செல்கிறார். எல்லை பிரச்சினை குறித்து விவாதிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் இன்று சீனா செல்கிறார். விண்வெளித்துறையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்கள் காரணமாக இத்துறையில் புத்தொழில் நிறுவனங்கள் அதிகரித்துள்ளதாக இஸ்ரோ தலைவர் திரு நாராயணன் தெரிவித்துள்ளார். ஒடிசா, சத்தீஸ்கர், பீகார், மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் ஈஸ்ட் பெங்கால் அணி பட்டம் வென்றது. இனி விரிவான செய்திகள். மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் 4 நாள் அரசுமுறை பயணமாக இன்று ஜப்பான் புறப்பட்டு செல்கிறார். அவருடன் 200 பேர் கொண்ட இந்திய வர்த்தக பிரதிநிதிகள் குழுவும் ஜப்பான் செல்கிறது. டோக்கியோ, நாகோயா, ஒசாகா ஆகிய நகரங்களில் ஜப்பான் தொழில்துறையினருடன் திரு பியூஷ் கோயல் ஆலோசனை நடத்துகிறார். அங்குள்ள இந்திய சமூகத்தினருடனும் அவர் கலந்துரையாடுகிறார். பசுமை எரிசக்தி, எஃகு, வாகன தொழில்துறை, நிதி சேவைகள் துறை உள்ளிட்டவற்றில் இருதரப்பு ஒத்துழைப்பை அதிகரிப்பது குறித்தும் ஜப்பான் தொழில்துறையினருடன் அமைச்சர் பேச்சு நடத்தவுள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் 2 நாள் அரசுமுறை பயணமாக ரஷ்யா சென்றடைந்துள்ளார். இந்த பயணத்தின் போது இந்திய ரஷ்ய அரசுகளுக்கு இடையேயான கூட்டு ஆணைய கூட்டத்தில் அவர் பங்கேற்கிறார். ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் திரு செர்ஜி லாவ்ரோவுடனும் திரு ஜெய்சங்கர் இருதரப்பு உறவுகள் குறித்தும் சர்வதேச விவகாரங்கள் குறித்தும் ஆலோசனை நடத்தவுள்ளார். பாதுகாப்பு உத்திகள் குறித்த தேசிய மாநாட்டை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். 2 நாட்கள் நடைபெறும் இந்த மாநாட்டில் நாடு முழுவதிலும் இருந்து பாதுகாப்பு படை மற்றும் காவல்துறையைச் சேர்ந்த 850-க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் பங்கேற்க உள்ளனர். நேரடியாகவும் காணொலி வாயிலாகவும் நடைபெறும் இந்த மாநாட்டில் தேசிய பாதுகாப்பை வலுப்படுத்துவது குறித்தும் சவால்களை முறியடிப்பது குறித்தும் ஆலோசனை நடத்தப்பட உள்ளது. மங்கோலியாவில் நடைபெறும் நிலம் பாலைவனமாக

0: தடுத்தல் தொடர்பான ஐநா மாநாட்டில் மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் இன்று பங்கேற்கிறார். நிலத்தின் சமநிலையை பராமரித்தல், சுற்றுச்சூழல் மறுசீரமைப்பு ஆகியவை குறித்து இந்தியாவின் கருத்துக்களை இந்த மாநாட்டில் எடுத்துரைக்க உள்ளதாக திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். இந்த மாநாட்டில் 197 நாடுகளின் அரசு பிரதிநிதிகள், விஞ்ஞானிகள், சுற்றுச்சூழல் வல்லுநர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். எல்லை பிரச்சினை குறித்து விவாதிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் இன்று சீனா செல்கிறார். பீஜிங்கில் நடைபெறவுள்ள இந்திய சீன சிறப்பு பிரதிநிதிகள் ஆலோசனைக் கூட்டத்தில் அவர் பங்கேற்க உள்ளார். சீன வெளியுறவு அமைச்சர் திரு வாங் யீ உடனும் அவர் பேச்சு நடத்தவுள்ளார். விண்வெளித்துறையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்கள் காரணமாக இத்துறையில் புத்தொழில் நிறுவனங்கள் அதிகரித்துள்ளதாக இஸ்ரோ தலைவர் திரு நாராயணன் தெரிவித்துள்ளார். தேசிய விண்வெளி தினத்தையொட்டி அகமதாபாத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், தற்போது இத்துறையில் நாட்டில் 440 புத்தொழில் நிறுவனங்கள் செயல்படுவதாக தெரிவித்தார். இத்துறையில் மேற்கொள்ளப்பட்ட மாற்றங்கள் தனியார் துறைக்கு பெரிய வாய்ப்புகளை ஏற்படுத்தியுள்ளதாகவும் அவர் கூறினார். நாட்டின் விண்வெளி திட்டங்கள் சாதாரண மக்களுக்கு நேரடியாக பயனளிக்கும் வகையில் அமைந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். ககன்யான் மனித விண்வெளி பயணத்திட்டம் 2035 ஆண்டுக்குள் இந்தியா சார்பில் விண்வெளி நிலையம் அமைத்தல் ஆகியவற்றை இலக்காக கொண்டு தற்போது பணிகள் நடைபெற்று வருவதாக திரு நாராயணன் தெரிவித்தார். நவீன தொழில்நுட்பங்களில் திறன் மேம்பாட்டை ஊக்குவிக்க மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக திறன் மேம்பாட்டுத்துறை இணையமைச்சர் திரு ஜெயந்த் சௌத்ரி தெரிவித்துள்ளார். தேசிய திறன் மேம்பாட்டுக் கழகம் நடத்தும் செயற்கை நுண்ணறிவு மற்றும் கிளவுட் கம்ப்யூட்டிங் தொடர்பான பயிற்சி திட்டத்தை புதுதில்லியில் நேற்று அவர் தொடங்கி வைத்தார். இந்த பயிற்சி திட்டம் 2ம் நிலை மற்றும் 3ம் நிலை நகரங்களில் உள்ள இளைஞர்களுக்கு செயற்கை நுண்ணறிவு தொடர்பான பயிற்சியை வழங்கும் என்று அமைச்சர் கூறினார். இதன் மூலம் 1.5 லட்சம் பேர் பயனடைவார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார். இதுபோன்ற பயிற்சி திட்டங்கள் எதிர்காலத்திற்கு ஏற்ற திறன் வாய்ந்த பணியாளர் கட்டமைப்பை உருவாக்க உதவும் என்று அவர் குறிப்பிட்டார். புதுமை கண்டுபிடிப்பு, நவீன தொழில்நுட்பம் ஆகியவற்றின் பலன்கள் பெருநகரங்களை மட்டுமே சென்றடையாமல் கிராமங்களையும் சென்றடைய வேண்டியது அவசியம் என்று அவர் தெரிவித்தார். இதனை கருத்தில் கொண்டு மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக திரு ஜெயந்த் சௌத்ரி குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தூய்மை பணியாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய மத்திய அரசு அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டுள்ளதாக சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார். தேசிய தூய்மை பணியாளர் ஆணையத்தின் 33வது நிறுவன தின நிகழ்ச்சியில் பேசிய அவர், நமஸ்தே திட்டத்தின் மூலம் தூய்மை பணிகளை எந்திரமயமாக்கும் நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டுள்ளதாக தெரிவித்தார். தூய்மை பணியாளர்களின் கண்ணியத்தையும் சமூக நீதியையும் காக்க அரசு முன்னுரிமை அளிப்பதாக அவர் தெரிவித்தார். மத்தியில் பிஜேபி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் ஜம்மு காஷ்மீரில் அமைதி நிலைநிறுத்தப்பட்டுள்ளதாகவும் இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சி திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். ஸ்ரீநகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஜம்மு காஷ்மீர் வளர்ச்சிக்காக நிறைவேற்றப்பட்ட திட்டங்களை பட்டியலிட்டார். மத்திய அரசின் சாதனைகளை பிஜேபியினர் மக்களிடம் எடுத்துரைக்க வேண்டும் என்றும் டாக்டர் ஜிதேந்திர சிங் கேட்டுக் கொண்டார். கஜகஸ்தான் நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவில் 74.19% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக அந்நாட்டு தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. மொத்தம் உள்ள 1,25,00,000 வாக்காளர்களில் சுமார் 94,00,000 பேர் வாக்களித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று தேர்தல் நடைபெற்ற பின்னர் உடனடியாக வாக்கு எண்ணிக்கை தொடங்கி நடைபெற்று வருகிறது. அந்நாட்டில் செயல்பாட்டில் இருந்த நாடாளுமன்றத்தின் இரு அவைகள் முறை ஒரே அவையாக

மாற்றுவதற்கு வகை செய்யும் அரசியல் சாசன திருத்த சட்டம் நிறைவேற்றப்பட்ட பிறகு நடைபெற்ற முதலாவது தேர்தல் இதுவாகும். ஒடிசா, சத்தீஸ்கர், பீகார், மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களுக்குட்பட்ட சில இடங்களில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கர்நாடகா, ஆந்திர உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்கம், ஜார்க்கண்ட், மகாராஷ்டிரா ஆகிய மாநிலங்களில் சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே ஒடிசாவின் பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. திரிபுராவிலும் தொடர் கனமழை பெய்து வருகிறது. பாதிக்கப்பட்ட பகுதிகளை முதலமைச்சர் திரு மணிக் சாஹா நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். கனமழை எச்சரிக்கையை அடுத்து மத்திய பிரதேசத்தில் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் ஈஸ்ட் பெங்கால் அணி கோப்பையை வென்றது. கொல்கத்தாவில் நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் இந்த அணி 4-1 என்ற கோல் கணக்கில் மோகன் பகான் அணியை வென்றது. டென்னிஸ் ஓபன் செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரணீஷ் பட்டம் வென்றார். ஹங்கேரியில் நடைபெற்ற இப்போட்டியின் இறுதி சுற்றில் அவர் ஜெர்மனியின் வாடிம் பெட்ரோவிஸ்கையை வென்றார். 9 சுற்றுகளில் மொத்தம் 7 புள்ளிகளுடன் முதலிடம் பெற்று அவர் பட்டத்தை கைப்பற்றினார். உலகக்கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா ஆஸ்திரேலியா பங்கேற்ற ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. நெதர்லாந்தில் நடைபெற்ற இப்போட்டியில் இரு அணிகளும் கோல் எதுவும் போடவில்லை. இப்போட்டியில் வென்றால் மட்டுமே அரையிறுதிக்கு முன்னேற முடியும் என்ற நிலையில் இந்தியா அரையிறுதி வாய்ப்பை இழந்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் திருச்சி மதுரை அணிகளுக்கு இடையே நேற்று நடைபெற்ற ஆட்டம் மழை குறுக்கிட்டதால் கைவிடப்பட்டது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் 4 அரசுமுறை பயணமாக இன்று ஜப்பான் புறப்பட்டு செல்கிறார். எல்லை பிரச்சினை குறித்து விவாதிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் இன்று சீனா செல்கிறார். விண்வெளித்துறையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்கள் காரணமாக இத்துறையில் புத்தொழில் நிறுவனங்கள் அதிகரித்துள்ளதாக இஸ்ரோ தலைவர் திரு நாராயணன் தெரிவித்துள்ளார். ஒடிசா, சத்தீஸ்கர், பீகார், மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் ஈஸ்ட் பெங்கால் அணி பட்டம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

செய்தி அறிக்கை தொடர்ந்து மீண்டும் இணைகிறோம். விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நேரம் காலை 7:25. வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கும் வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு சூப்பரான பாடல் காவலன் திரைப்படத்திற்காக வித்யாசாகர் இசையில் கே ரீட்டா பாடிய பாடல் இது.

வணக்கம். தமிழ்நாடு நிகழ்ச்சி தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நேரம் காலை 7:30. வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில அடுத்ததா உலக நாடுகள் பற்றிய சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்கலாமா? உலகம் மிக பெரியதுங்க. ஒவ்வொரு நாட்டுக்கும் தனித்தனி வரலாறு இருக்கு. பண்பாடு, இயற்கை அதிசயம்னு நம்ம ஆச்சரியப்படுத்தக்கூடிய பல விஷயங்கள் இருக்கு. அந்த வகையில உலக நாடுகள் பற்றிய நமக்கு தெரியாத சில சுவாரஸ்யமான தகவல்களை இப்போ தெரிஞ்சுக்கலாம்.

அதில் பூடான் நாடை பற்றி தெரிஞ்சுக்கலாம். மகிழ்ச்சியையும் வளர்ச்சியின் அளவுகளாக பார்க்கும் நாடு எது அப்படின்னா அது பூடான் நாடு தான். ஒரு நாட்டுடைய வளர்ச்சியை எப்படி அளப்போம்? பொதுவாக பொருளாதாரம், வருமானம், உற்பத்தி இதெல்லாம் பற்றி பேசுவோம் இல்லையா? ஆனால் பூடான் நாட்டில் ஒரு வித்தியாசமான கருத்து பிரபலமாக இருக்குது. அது என்னன்னா கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ், அதாவது மொத்த தேசிய மகிழ்ச்சின்னு இது பொருள். இங்கே எப்படின்னா மக்களுடைய வாழ்க்கை தரம், சமூக நலன், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, நல்லாட்சி இந்த மாதிரியான பல அம்சங்களையும் கருத்தில் கொண்டு நாட்டின் முன்னேற்றத்தை பார்க்கணுன்ற அணுகுமுறை இது. இந்த நாடு வந்து நமக்கு அழகான ஒரு கேள்வி எழுப்புது. ஒருத்தர்கிட்ட அதிகமாக பணம் இருந்தால் மட்டும் அவங்க மகிழ்ச்சியாக இருக்கிறாங்களா? அல்லது நல்ல உடல்நலம், குடும்ப உறவு, பாதுகாப்பான சூழல், இயற்கை, மன அமைதி இதெல்லாம் இயற்கையுடைய வாழ்க்கையுடைய செல்வங்களா அப்படின்ற பூடான பற்றிய இந்த அணுகுமுறை உலகம் முழுவதும் கவனத்தை பெற்றதற்கு காரணம் இதுதான். அவங்க வெறும் பொருளாதாரம் மட்டும் பார்க்கல, உடல்நலம், குடும்ப உறவு, பாதுகாப்பான சூழல், இயற்கை, மன அமைதி இவங்க இதை எல்லாத்தையும் சேர்ந்த வாழ்க்கை தான் அந்த பூடான் நாட்டு மக்கள் வாழ்றாங்க. இதற்குடைய வாழ்க்கைக்கான இன்றைய சிந்தனை என்ன அப்படின்னா, வெற்றின்றது நாம் எவ்வளவு சம்பாதிக்கிறோம் அப்படின்றது மட்டும் இல்லை, நாம் எவ்வளவு நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்றோம் அப்படின்ற இதில் தான் இருக்குது அப்படின்றது தான் பூடான் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி. ஸோ பூடான் நாட்டு மக்களைப் போல நாமும் பணம் மட்டுமே வாழ்க்கைன்னு வாழாமல் நிம்மதி, சந்தோஷம், இயற்கையோடு இணைந்த வாழ்வு, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இதை அத்தனையும் கருத்தில் கொண்டு வாழ்ந்தோம்னா நம்மகிட்டையும் எல்லாமே நிலைத்து நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு சூப்பரான சாங் கேட்கலாம். என்ன திரைப்படத்துலேருந்து? குருவி திரைப்படத்துலேருந்து பாடல் கேட்கலாம். உதித் நாராயணன், ஸ்ரேயா கோஷல் இவங்களுடைய வாய்ஸில் பாடல் இது.

நேரம் காலை 7:36 நிமிடம் ஆயிடுச்சு. வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சி, இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில இப்ப எல்லாரும் ஆவலா எதிர்பார்க்கக்கூடிய பேஸ்புக் க்வெஸ்சனுக்கான நேரம் இது. நாங்க ஒரு கேள்வி கேட்டிருப்போம், அந்த கேள்விக்கு உங்களுக்கு விடை தெரிஞ்சிச்சுன்னா விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 அந்த பேஜுடைய, அதாவது முகநூல் பக்கத்துடைய, விவித் பாரதி முகநூல் பக்கத்துடைய பேஜ்ல நாங்க கேட்கக்கூடிய கேள்விக்கு உங்களுக்கு விடை தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. நீங்க அனுப்பக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல உங்களோட ஆன்சரோட உங்களுடைய பெயரையும் சேர்த்து படிப்போம். சரி, படிக்கிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு என்ன க்வெஸ்சன் கேட்க போறீங்க அப்படின்னா, ஹிட்லருடைய சர்வாதிகாரத்தை நையாண்டி செய்து தானே இயக்கி முதன்முறையாக பேசும் கதாபாத்திரத்தில் நடித்து 1940 வெளியான சார்லி சாப்ளினின் புகழ்பெற்ற திரைப்படம் எது அப்படின்றதுதான் இன்றைய ஃபேஸ்புக் க்வெஸ்சன். என்னங்க ரொம்ப பெருசா சொல்றீங்களே, மறுபடியும் ஒரு தடவை சொன்னா நல்லா இருக்குமே அப்படின்னு கேட்கக்கூடிய நேயர்களுக்காக மீண்டும் ஒரு முறை உங்களுக்காக சொல்கிறோம். ஹிட்லருடைய சர்வாதிகாரத்தை நையாண்டி செய்து தானே இயக்கி முதன்முறையாக பேசும் கதாபாத்திரத்துல நடிச்சு 1940 வெளியான சார்லி சாப்ளினின் புகழ்பெற்ற

திரைப்படம் எது அப்படின்றது தான் கேள்வி. அந்த திரைப்படத்துடைய பெயர் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்க. சரி, உங்களது விடையை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பாடல் கேட்டலாமா? எந்த திரைப்படத்திலேருந்து அப்படின்னா ரிதம் திரைப்படத்திலிருந்து வைரமுத்துவின் கற்பனை வரைக்கும் ஏ ஆர் ரஹ்மான் இசையமைப்பில் சங்கர் மகாதேவன் அவங்களுடைய வாய்ஸில் கேட்டலாம் பாடலை.

0: வணக்கம். தமிழ்நாடு நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நேரம் காலை 7:43. பாடலுக்கு முன்னாடி ஃபேஸ்புக் க்வெஸ்டின் ஒன்று கேட்டிருந்தோம். அந்த கேள்விக்கான விடையை நிறைய பேர் போஸ்ட் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இன்னும் நிறைய பேர் வந்து போஸ்ட் பண்ணால் நல்லா இருக்குன்னு கேட்டுட்டு, யார் யார் போஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத கேட்கறதுக்கு முன்னாடி, நம்ம பாடலுக்கு போன பாடலுக்கு முன்னாடி நம்ம கேட்டோம் இல்லையா, உலக நாடுகள் பற்றிய சில சுவாரஸ்யமான தெரியாத தகவல்களை, அதை பூடானை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அடுத்ததாக எந்த நாடை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, உலகில் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கும் ஒழுக்கத்திற்கும் நேர நிர்வாகத்திற்கும் பெயர் பெற்ற நாடுகளில் ஒன்று தான் ஜப்பான். இங்கே இருக்கக்கூடிய ரயில் சேவைகள் உலகம் முழுவதும் கவனிக்கப்படும் அளவுக்கு நேரத்தை பின்பற்றுறாங்க இந்த நாட்டில். ஜப்பானில் ரயில் சேவை வந்து கொஞ்ச நேரம் தாமதமானா கூட அங்கே ப்ராப்பரான இன்ஃபர்மேஷன் வந்து பயணிகளுக்கு வழங்கப்படுமாங்க. அதாவது நேரம்ன்றது வெறும் கடிகாரத்தில் பார்க்கும் விஷயம் மட்டுமல்ல, மற்றவங்களுடைய நேரத்தையும் மதிக்கிறது அப்படின்ற எண்ணம் அங்க சமூக பண்பாட்டின் ஒரு பகுதியாகவே இருக்கு ஜப்பான் நாட்டில். அது மட்டும் இல்லாமல் ஜப்பானில் மற்றொரு தனி சிறப்பு இருக்குது, அது என்னன்னா இயற்கை. இங்கே வசந்த காலத்தில் செர்ரி மலர்கள் பூக்கிற காட்சி அங்கே உலகம் முழுவதும் பார்க்க மக்கள் அங்கே போகிறாங்க. அதுக்கு பேர் சக்கூரா அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஜப்பானிய கலாச்சாரத்தில் அழகையும் வாழ்க்கையும் நிலையற்ற தன்மையும் நினைவூட்டும் அடையாளமாக இது கருதப்படுது. இயற்கை, தொழில்நுட்பம், நேரம், ஒழுக்கம் இவை அனைத்தும் இணைந்த ஜப்பானை தனித்துவமான நாடாக இந்த விஷயம் மாற்றுது. இதிலிருந்து நமக்கு தெரிஞ்சக்கூடிய சிந்தனை என்னன்னா, நம்முடைய நேரத்தை மதிப்பது மட்டுமல்ல மற்றவர்களின் நேரத்தையும் மதிப்பதே நல்ல பண்பாடு அப்படின்றது வந்து ஜப்பான் நாட்டு மக்களுடைய கலாச்சாரமாகவே இருக்கு. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நேரம் காலை 7:45.
1: शुद्ध नमक देना शुद्ध नहीं समझते वैक्यूम रेपुरेटेड नमक ही सबसे शुद्ध सफेद होता है.
2: ऐसा बोलो ना,
1: वैक्यूम रेपुरेटेड निर्मा शुद्ध नमक जिसका दाना दाना एक समान. ये हुई ना बात.
3: क्यों छोटे साहब, वैक्यूम रेपुरेटेड निर्मा शुद्ध नमक इतना शुद्ध कि बच्चे भी जानते हैं इसके साथ.
0: வணக்கம். தமிழ்நாடு நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு சூப்பரான பாடல் கேட்கலாம். வைரமுத்துவின் கற்பனை வரைக்கு ஏ ஆர் ரஹ்மான் இசையமைப்பில் சிவ சிதம்பரம் ஸ்வர்ணலதா பாடிய ஜோடி திரைப்படத்திற்கான பாடல் இது.

நேரம் காலை 7:51 கேட்டுட்டு இருக்கீங்க வித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சி. வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் ஃபேஸ்புக் கொஸ்டின் ஒன்று கேட்டிருந்தோம். அதுக்கு நிறைய பேர் போஸ்ட் பண்ணியிருக்கிறீங்க. கொஸ்டினை ஒரு முறை ரிமைண்ட் பண்ணிவிட்டு அடுத்து யாரெல்லாம் போஸ்ட் பண்ணியிருக்கிறீங்க அதோடைய விடை என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம். கொஸ்டின் உங்களுக்கு ஒரு முறை மீண்டும் உங்களுக்கு நினைவூட்டும். ஹிட்லருடைய சர்வாதிகாரத்தை நையாண்டி செய்து தானே இயக்கி முதன்முறையாக பேசும் கதாபாத்திரத்தில் நடித்து 1940 வெளியான சார்லி சாப்ளினின் புகழ்பெற்ற திரைப்படம் எது அப்படின்ற கேள்விக்கு நிறைய பேர் போஸ்ட் பண்ணியிருக்கீங்க. முதல் யார் யாரெல்லாம் போஸ்ட் பண்ணியிருக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா என்ன போஸ்ட் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்றத விடையும் தெரிஞ்சுக்கலாம். யாரெல்லாம் போஸ்ட் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா, பத்மா சவுந்தரராஜன், அந்தோனி ராஜ் காட்டு பக்கத்துலேருந்து, கொளத்தூர்லேருந்து பாலு, பூபபாளையம் ஆனந்தமுருகன், அன்புரணி, அப்புறம் ராமகிருஷ்ணன் கொழுமங்குண்டான்ல இருந்து, ராதாகிருஷ்ணன், அள்ளிநகரம் எஸ் மகாதேவன், மேலப்பேடு தயாளம், பிரமிளா தமிழ்ச்செல்வன், செந்தில் முருகன், அடையாளம்பெட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, சூளைமேடு ரீஜா மனோகரன், புண்ணியம்மேடு வன்னை கணேசன், ரங்கராஜன், மயிலை பட்டாபி, பால ஜெயச்சந்திரன், ஆற்காடு சாத்தூர் ரமேஷ் ஈஸ்வரி, நாகூர் யூசுப் மாலிம், அப்புறம் கலை துரைராஜன், வீரதுரை அரியூர்லேருந்து, ஆரணி பாப்பம்பட்டி ஆண்டாள் தேவமணி, அப்புறம் ஹயத் பாஷா, முத்துமாரி ரமா, மாறன்மணி, ஆரன் பாம்பம்பட்டி ஆண்டாள் தேவமணி, திருமலிசை அஸ்வினி நாகராஜ், அப்புறம் அண்ணாமலை, முத்துமாரி, ஸ்ரீனிவாசன்.

நடராஜன் சுப்பையா புத்தகத்திலிருந்து ராஜமாணிக்கம், பூந்தண்டலம் புண்ணியக்கோடி, அப்புறம் சையது முகமது இவங்கெல்லாம் வந்து நாங்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு விடையை அனுப்பிச்சிருக்கிறீங்க. இதற்குண்டான விடையை என்ன அப்படின்னா, ஹிட்லருடைய சர்வாதிகாரத்தை நையாண்டி செய்து தானே இயக்கி முதன்முறையாக பேசும் கதாபாத்திரத்தில் நடித்து 1940 வெளியான சார்லி சாப்ளினின் புகழ்பெற்ற திரைப்படம் தி கிரேட் டிக்டேட்டர். இந்த கிரேட் டிக்டேட்டர்ன்ற விடையை தான் கமெண்ட் பாக்ஸில் நிறைய பேர் போஸ்ட் பண்ணியிருக்கீங்க. போஸ்ட் பண்ண அத்தனை பேருக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். சரி, இந்த கேள்விக்கு உண்டான விடை தெரிஞ்சிருச்சு இல்லையா? இப்போ நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடலை கேட்டலாம். ஹரிஹரன் அவங்களுடைய வாய்ஸில் பழனி பாரதி வரிக்கு, எஸ் ஏ ராஜ்குமார் இசையமைப்பில் பாடல். இது அவள் வருவாளா திரைப்படத்திற்கான பாடல்.

0: ஹாய் நிஷா, ரேடியோல என்ன கேட்டுட்டு இருக்க?
1: வானிறை, விவத் பாரதி தமிழ் எஃப்எம் தான் கேட்டுட்டு இருக்கிறேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா, இன்னைக்கு நான் ஒரு க்வெஸ்சனுக்கு கரெக்ட்டா ஆன்சர் பண்ணிட்டேன்.
0: அட, அப்படியா? அவங்க டாபிக்ஸ், கேக்குற க்வெஸ்சன் எல்லாம் சூப்பரா இருக்கும். எனக்கும் கலந்துக்கணும்னு ஆசையா இருக்கு.
1: அப்ப கலந்துக்க வேண்டியது தானே?
0: நானும் நிறைய தடவை ஃபோன் பண்ணி ட்ரை பண்ணிட்டேன், எங்க ஃபோன் லைனே கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்றது, எனக்கும் பேசணும்னு ஆர்வமா இருக்கும்ல.
1: விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
0: அனைவரையும் வரவேற்போம்,
1: வாய்ப்பளித்து மகிழ்வோம்,
0: புதியவர்களும் நம்மோடு இணைய.

0: இதுவரை நீங்க கேட்ட இந்த நிகழ்ச்சி.
1: வணக்கம் தமிழ்நாடு.
2: வணக்கம் தமிழ்நாடு.
3: வணக்கம் தமிழ்நாடு.

வணக்கம். தமிழ்நாடு நிகழ்ச்சியை கேட்ட அத்தனை நேயர்களுக்கும் நன்றிகள். மீண்டும் தற்காலிகமாக விடைபெற்று காலை 10 மணிக்கு என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே.

வணக்கம் நேயர்களே. நேரம் 8:25. இது 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேயர்களே, இப்பொழுது நாம் கேட்கலாம்

0: கடிதங்கள் வாயிலாக நேயர்கள் விரும்பிய புதுப்பட பாடல்கள்.
1: நாள்தோறும் விவத் பாரதி தமிழகம் 102.3 மெகாஹெர்ட்ஸில் காலை 8 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில் கடிதமொழி நேயர்கள் விரும்பி கேட்ட பாடல்கள் தான் நாள்தோறும் கேட்டுட்ருக்கும். அந்த வகையில் இன்றைக்கும் சில நேயர்களுடைய விருப்பமான பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியின் முதல் பாடல் இதோ.

உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியின் முதல் பாடல் ஒலிக்கு கேட்டும் நாம் கேட்ட அந்த பாடலை விருப்பம் தெரிவித்து கடிதம் அனுப்பியிருந்த நேயர்கள் நாச்சியார் கோவில் ஞானசேகரன், தமிழ்ச்செல்வி, சித்தார்த்தன், பத்மினி, சேரநாதன், சண்முகப்பிரியா இவர்களோடு எடப்பாடி, வெள்ளாண்டி வலசு, துரைபாண்டியன், காந்திமதி ஆகியோர். கருப்பு திரைப்படத்திற்காக விஷ்ணு யாதவன் இயற்றி சாய் அபயங்கர் இசையமைத்து கானாமுத்துவுடன் பாடிய பாடல் தான் நம்ம கேட்டோம் நிகழ்ச்சியுடைய முதல் பாடல். நிகழ்ச்சியில் அடுத்ததாக தி கேர்ள் ஃப்ரெண்ட் திரைப்பட பாடலை விரும்பி கேட்டு கடிதம் எழுதிய நேயர்கள் சிதம்பரம், வானகர திரு தங்கராஜ், சரோஜா, பாலாஜி, மற்றும் பழைய வண்ணாரப்பேட்டை அப்துல் ஜலீல், திருவல்லிக்கேணி அசோக்குமார், சேப்பாக்கம் பாலா, கிண்டி ஆனந்தன், நுங்கம்பாக்கம் விஸ்வநாதன், ஆயிரம் விளக்கு ஷேக் தாவூத், மன்னடி பஷீர் அகமது, இந்த நேர்களின் விருப்பமாக வரும் பாடல் இது.

0: நேரம் 8:10:15.
1: ஏனா புது ஏசி எவ்ளோ குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
2: இப்போ புரிஞ்சண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

பொன்ராமி இயற்றிய பாடல் இது. யுவன் சங்கர் ராஜா இசையமைத்து ஆண்டனி தாசன் குழுவினருடன் பாடிய பாடல் கேட்டும். கும்பு சீவி என்ற திரைப்படத்திற்காக நாம் கேட்ட அந்த பாடலை விரும்பி கேட்டு கடிதம் அனுப்பிய நேயர்கள் கல்லாத்தூர் பரமசிவம், விஜயா, மோனிகா, கணேஷ்குமார், சுபாஷினி, கலைச்செல்வன், ஷாலினி, துகிலன் ஆகியோர். நிகழ்ச்சியில் அடுத்ததாக சுந்தரபாண்டியன் திரைப்பட பாடலை விரும்பி கேட்டு கடிதம் அனுப்பிய நேயர்கள் கும்பகோணம் சுந்தர பெருமாள் கோவில் தெரு, விஜய், கலை துரைராஜன், கல்யாண சுந்தரம், ஆதவன், வீரபத்ரன், சண்முக சுந்தரம் ஆகியோர்.

சைந்தவி குழுவினர் பாடிய பாடல் கேட்டோம். என்ஆர் ரகுநந்தன் இசையில் சுந்தரபாண்டியன் திரைப்படத்திற்காக இடம்பெற்றது அந்த பாடல். நேரம் இப்பொழுது 8:17:26. விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 அலைவரிசைகளில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் விருப்பம். கடிதமடி நேயர்கள் விரும்பி கேட்ட பாடல்கள் வரிசையில் நிகழ்ச்சியில் அடுத்ததாக இட்லி கடை என்ற திரைப்பட பாடலை விரும்பி கேட்டு கடிதம் அனுப்பிய நேயர்கள்

தஞ்சை மாவட்டம் ரைஸ் சிட்டி ஆடுதுறை, மாணிக்கம் அற்புதராஜ், கிறிஸ்டி ஏஞ்சல், பெட்ரிக் ஜோ, குடந்தை மனோகரன், பாபுராஜபுரம் முகமது இக்பால், வேலக்குடி ரமணா சகாதேவன், வைத்தீஸ்வரன் கோவில் தமிழ் தாமரை செல்வி ஆகியோர்.

இட்லி கடை என்ற திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டோம். தனுஷ் இயற்றிய பாடல் அது. தனுஷ் இயற்றி அறிவு குழுவினருடன் பாடிய பாடல் அது. பாடலுக்கு இசை ஜி வி பிரகாஷ்குமார். நேரம் 8:23. நினைவுபடுத்துகிறோம் நேர்களே, நமது விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மெகாஹெர்ட்ஸில் இன்று காலை 9 கலக்கல் அரங்கம். இனிய திரை இசை பாடல்களோடு கேம் ஷோ இடம்பெற கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து காலை 10 என் கேள்விக்கு என்ன பதில் தொலைபேசி வழி நேயர்கள் பங்கு பெறும் நேரடி நிகழ்ச்சி. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மெகாஹெர்ட்ஸ், கும்பகோணம் எஃப்எம் 100.1, 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 அலைவரிசைகளில் உங்கள் விருப்பம். நேயர்களே, நீங்கள் விரும்பிய பாடல்களும் நமது விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மெகாஹெர்ட்ஸில் உங்கள் விருப்பமாக இடம்பெற கேட்டு ரசிக்கலாம். நீங்கள் கடிதம் அனுப்ப வேண்டிய முகவரி உங்கள் விருப்பம் அகில இந்திய வானொலி நிலையம், விவத் பாரதி, மயிலாப்பூர், சென்னை 4 என்ற முகவரிக்கு கடிதம் எழுதி அனுப்பலாம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக மதராசி திரைப்பட பாடலை விரும்பி கேட்டு கடிதம் எழுதிய நேயர்கள் நரசிங்கப்பேட்டை ஐயப்பன், திருவேழி மிழலை, ஷாகுல் ஹமீத், சிதம்பரம் வண்டிகேட், சிலுவை சந்தனராஜ், மஞ்சள் நீர்காயல், சிங்காரவேல், சுரேஷ் முருகன், திசையன் விலை கரிசல், சந்திரபோஸ், சுஜன், மம்தாபுரம் மீனா, மணிவாக்கம் ராமஜெயம் ஆகியோர்.

மதராசி திரைப்படத்திற்காக பாடல் இடம்பெற கேட்டும் விவேக் இயற்றி அனிருத் ரவிச்சந்தர் இசையமைத்து ரவி குழுவினர் பாடிய பாடல் அது. நேரம் இப்பொழுது 8:28:55. நிகழ்ச்சியில் அடுத்ததாக மாறா திரைப்பட பாடலை விரும்பி கேட்டு கடிதம் அனுப்பிய நேயர்கள் கலவை வட்டம் தேவராஜ், இந்துமதி, தட்சிணமூர்த்தி, பாஸ்கரன், பெருமாள், கார்த்திக், ரமேஷ், ஆனந்தி, செய்யார் வட்டம் குர்காத்தூர் பாரிவல்லல், மாலதி, அண்ணாமலை, முல்லை, சுரேஷ், சந்தியா ஆகியோர். தாமரை இயற்றிய பாடல் அது. ஜிப்ரான் இசையில் மாறா திரைப்படத்திற்காக சித் ஸ்ரீராம் குழுவினர் பாடியது.

0: நேரம் இப்பொழுது 8:30.
1: ஹலோ
2: ரஜேஷ் சார், நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறோம்.
1: மறுபடியுமா?
2: உங்களை டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணிருக்கோம். பக்கத்து ரூமுக்கு போங்க. தனியா உங்க பார்சல்ல ட்ரக்ஸ் இருந்திருக்கு. கம்பி என்னணும்
3: 10 லட்சம் கொடுங்க, தப்பிக்கலாம்.
1: சார், இவ்வளவு எங்கிருந்து?
3: ஒரு லிங்க் அனுப்பியிருக்கேன், இப்ப ப்ராசஸிங்க்கு
2: 2 லட்சம் போடுங்க, பாக்கி அப்புறமா.
1: சார், 2 லட்சம்
4: என்ன சப்பா?
1: அம்மா, இவர் சொல்றாரு என்னோட பார்சல்ல ட்ரக்ஸ் இருந்துதான்.
4: பயப்பட வேண்டாம்பா, டிஜிட்டல் அரெஸ்ட் எதுவுமே இல்ல, இதெல்லாம் ஃப்ராட்பா.
1: ஃப்ராட்?
4: போலீஸ் பேங்க் RBI இது மாதிரி பேர்ல உங்களுக்கு சைபர் குற்றவாளிகள்ட்ட இருந்து போன் அல்லது வீடியோ கால் வந்தா எச்சரிக்கையா இருங்க. அவங்களுக்கு பணம் எதுவும் அனுப்பாதீங்க, அதோட உடனே போலீஸுக்கு ரிப்போர்ட் பண்ணுங்க. புத்திசாலித்தனமா நடக்கலனா
1: பணத்தை காலி பண்ணிடுவாங்க. RBI சொல்கிறது.
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

மாறா திரைப்படத்திற்காக பாடல் இடம்பெற கேட்டோம். நேரம் 8:35:25. இது 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் விருப்பம் கடிதமொழி. நேயர்கள் விரும்பி கேட்ட பாடல்கள் வரிசையில் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ராணிப்பேட்டை மாவட்டம் கண்டிகை கிராமம் ஜோதி, ஈசன் முருகசாமி, வஜ்ரவேலு, பிரபாகரன், கங்காதரன், வாழைப்பந்தல் பாபு, இந்திரா, உதயகுமார், யுகபாரதி, குர்கத்தூர் பாரிவல்லல், மாலதி, ரவிகார்டன், வீரசோழா, வீரராகவன், அப்துல் ரஃபீஸ்கான், அப்துல் ரஹீம்கான், அப்துல் ரஃபேக் கான் ஆகியோர்.

யுகபாரதி இயற்றிய பாடல் கேட்டும். மண் கரத்தை திரைப்படத்திற்காக அனிருத் ரவிச்சந்தர் இசையில் பென்னி தயால் சுனிதி சவுகான் குழுவினர் பாடிய பாடல் அது. நேரம் இப்பொழுது 8:40. நினைவுபடுத்துகிறோம் நேயர்களை, விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 MHz இன்று காலை 11 மணிக்கு அந்த நாள் நினைவுகளை கண்முன்னே கொண்டு வரும் 1950, 60, 70 காலகட்டங்களில் திரையிடப்பட்ட திரைப்படங்களிலிருந்து என்றும் இனியவை திரைப்பட பாடல்கள் இடம்பெற கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து நண்பகல் 12 மணிக்கு ரெட்ரோ நேரம், 1980 மற்றும் 90 காலகட்டங்களில் திரையிடப்பட்ட திரைப்படங்களிலிருந்து பாடல்கள் இடம்பெறும். பகல் 1 மணிக்கு பாடல் உங்கள் சாய்ஸ். தொலைபேசி வழி நேயர்கள் பங்கு பெறும் நேரடி நிகழ்ச்சி. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 அலைவரிசைகளில் உங்கள் விருப்பம். நேரம் இப்பொழுது 8:41. நிகழ்ச்சியில் அடுத்ததாக முப்பரிமாணம் என்ற திரைப்பட பாடலை விருப்பம் தெரிவித்து கடிதம் அனுப்பிய நேயர்கள் தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு, சரஸ்வதி, பாலமுருகன், பட்டாளம் அப்துல் ஜலீல், திருச்சி வேலாயுதம் திரவிய மலர், சந்துரு, துர்காதேவி, தன்விக், விஸ்வா மற்றும் பலர்.

நாம் முத்துக்குமார் வரிகளில் பாடல் இடம்பெற கேட்டும். முப்பரிமாணம் திரைப்படத்திற்காக ஜி வி பிரகாஷ்குமார் இசையமைத்து ருஃபியூன் மாலவிகா சுந்தர் குழுவினர் பாடிய பாடல் அது. நேரம் இப்பொழுது 8:47. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 MHz. கடிதமொழி நேயர்கள் விரும்பி கேட்ட பாடல்கள், உங்கள் விருப்பம்.

விக்னேஷ் சிவன் இயற்றிய பாடல் கேட்டும் காத்து வாக்கில் ரெண்டு காதல் திரைப்படத்திற்காக அனிருத் ரவிச்சந்தர் இசையமைத்து ஆண்டனி தாசன் குழுவினருடன் பாடிய பாடல் அது. நாம் கேட்ட அந்த பாடலை விருப்பம் தெரிவித்து கடிதம் அனுப்பிய நேயர்கள் திருப்பத்தூர் மாவட்டம் புத்தூர் கோவில் சின்ராஜ், சுமதி, பிரவீன்குமார், பிரதீப், சந்தியா, கோஷ்மிதா, பவித் யுகேந்திரன், நாட்புறம்பள்ளி வேப்பம்பட்டு சுப்பிரமணி, ராணி, தண்டபாணி, சசி, ஷர்மிளா, பிரசாந்த், குருபாணி குண்டா, சுஜாதா முருகேசன், சுஜித், அஜய், அனிதா, ராஜேஷ், ஜோலார்பேட்டை சந்திரமோகன், நிர்மலா, மோனிஷ், நிஷாந்த், சென்னை நெசப்பாக்கம் அமுதா, சீமான், சூர்யா, செங்கல்பட்டு பத்மா, ஆற்காடு சாத்தூர், ரமேஷ், ஈஸ்வரி, தர்மபுரி குணசேகரன், பெரியம்மா, பாலக்காடு அன்பு, கர்நாடகா மாநிலம் பங்காறுபேட்டை சுரேந்தர், இந்திரா ஆகியோரின் விருப்பமாக ஒழிக்க கேட்டும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக டிநகர் விஜயபாத்தன், ஜெயஸ்ரீ, மேற்கு மாம்பலம் அசோக், கார்த்திக், ஜெயலட்சுமி, பார்த்தசாரதி, திருமழிசை, அருணாசேகர், கஸ்தூரி, ஆவடி திருவிளஞ்சியம்பாக்கம் சுப்புலட்சுமி, விஜயராஜ், வேலச்சேரி வேல்முருகன், மாலதி, இந்த நேயர்களின் விருப்பமாக பராசக்தி திரைப்பட பாடல். ஜி வி பிரகாஷ்குமார் இசையில் ஹரிச்சரண், நாகாஷ், ஆசிஸ் குழுவினர் பாடியது. பாடல் வேல்முருகன்.

பராசக்தி திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்டோம். நிகழ்ச்சி தொடர்பாக நேயர்களுடைய முகநூல் பதிவுகள், உடையார் தோட்டம் ஜமுனா ஏகாந்தம், உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில் என்ற பாடல் என்னை தாளம் போட வைத்தது, தங்கப்பூவே என்ற பாடல் என்னை தாளம் போட வைத்தது, மனதுக்கு நிம்மதியாக இருந்தது, சற்று ஆறுதலாகவும் இருந்தது, வழங்கிய நிலையத்தாருக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருமழிசையிலிருந்து கஸ்தூரி அருணாசேகர், தங்கப்பூவே என்ற பாடல் என்னை மெய்சிலிருக்க வைத்தது, அருமை, வழங்கிய நிலையத்தாருக்கு வாழ்த்துக்கள். இளங்கோ மனோகரன், கேஎம் கார்டன், எம்ஜி செல்வகுமார், தூத்துக்குடி பாலசுப்ரமணியம், மணலி பெரிய சேக்காடு, ஜெயக்குமார், பொன்னியம்மன் மேடு, வண்ணை கணேசன், சாந்தி ரமேஷ், இந்த நேயர்கள்லாம் வந்து இனிய காலை வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. உங்கள் விருப்பம் பகுதியில் இணைந்துள்ளோம் பாடல் அணிவரிசை அற்புதம். ரகிய ரகி என்ற என் சாமி வந்தார் தங்கப்பூவே முத்தான பாடலை கேட்டு ரசித்தோம், வழங்கிய நிலையத்தாருக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொன்னியம்மன் மேடு, வண்ணை கணேசன், உடையார் தோட்டம் ஜமுனா ஏகாந்தம், ஆட்டோ துரை, நடராஜன் சுப்பையா புத்தாகரம், ஆரணி பாப்பம்பாடி ஆண்டாள் தேவமணி, கதிரவன், சூளை மனோகரன், சிவம் நாகராஜன், சோமசுந்தர பிரபு, ஆற்காடு சாத்தூர் ரமேஷ் ஈஸ்வரி, மணலி பெரியசேக்காடு ஜெயக்குமார், ஹேமலதா, வீரராகவன், மேலப்பேடு தயாளன், சின்ராஜு, பாபு, சாமுனிகேயம், நச்சுப்பிள்ளை, இந்த நேயர்கள்லாம் வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. உங்கள் விருப்பம் நிகழ்ச்சி நிறைவாக வரும் பாடல் இது. திருவள்ளூர் மாவட்டம் புல்லரம்பாக்கம் மணிச்சந்திரா, நிர்மல்குமார், சங்கீதா, ஸ்ரீ பிரணவ், ரேவதி, அனிஷா, தர்ஷன், இந்த நேயர்களின் விருப்பமாக கோட் திரைப்பட பாடல், விவேக் இயற்றி, யுவன் சங்கர் ராஜா இசையமைத்து, வேலுக்குழுவினருடன் பாடிய பாடல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேயர்களே, இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 அலைவரிசைகளில் நேயர்கள் இப்பொழுது கேட்கலாம்.
2: கலக்கல் அரங்கம், கலக்கல் அரங்கம்.
1: இந்த ஒரு மணி நேரமும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் கலக்கர் அரங்கம் நிகழ்ச்சியின் வாயிலாக திரைப்பட பாடல்களுடைய இசையும் நடுவில் வந்து சில வரிகளும் பாடல்களுக்கு இடையே சில இசையும் போட்டு உங்களுடைய கண்டுபிடிப்பு எப்படி இருக்கின்றதை வந்து நம்ம கேட்க போகிறோம். நிகழ்ச்சியில் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2952-0853 மற்றும் ஒரு எண் 2838-9871. நிகழ்ச்சியுடைய விதிமுறைகள் நேயர்களுக்கே தெரியும். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பிக்கக்கூடிய நேயர்கள் வந்து புது புது நேயர்களுக்கு வாய்ப்பளிக்கலாம் சொல்லிட்டு ஒரு ரிக்வஸ்ட்டும் உங்கள்கிட்ட நிகழ்ச்சி ஆரம்பத்துலேயே நம்ம கொடுத்துட்றோம். வாங்க நிகழ்ச்சியில் வந்து முதல் பாடலோட நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாம். நிகழ்ச்சி தொடர்பாக உங்களுடைய பதிவுகளை விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 என்ற முகநூலியன் தொடர்ந்து அனுப்பலாம். People want to scream, all the people want to shout, all the people want

0: அண்ணன் துரத்துறாரு, ஓடு ஓடு ஓடு.
1: வேணாண்டா தம்பி, சொன்னா கேளு, வேணாம்.

0: ஞானம் சொல்றது.
1: விவேகா இயற்றியல் பாடல் கேட்டோம். தேவி ஸ்ரீ பிரசாத் இசையில் தேவி ஸ்ரீ பிரசாத் அஜித்குமார் குழுவினர் பாடிய பாடல் அது. வீரம் திரைப்படத்திற்காக இடம்பெற கேட்டோம். கலக்கல் அரங்கம் கேட்டுட்ருக்கோம். விவித் பாரதி தமிழகம் 102.3 MHz. நிகழ்ச்சியில் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2952-0853 மற்றும் முறையின் 2838-9871. நிகழ்ச்சி தொடர்பாக உங்களுடைய பதிவுகளை விவித் பாரதி தமிழகம் 102.3 என்ற முகநூலையும் தொடர்ந்து அனுப்பலாம். வாங்க நிகழ்ச்சியுடைய முதல் திரைப்படத்திலிருந்து பாடலுடைய இசை கேட்போம். அது எந்த திரைப்படம், எந்த என்ன பாடல்ன்றது வந்து நேயர்கள் வந்து சொல்லணும். இப்போ நம்ம ஒரு இசையை வந்து பாடல்கள் இடையிலிருந்து எடுத்திருக்கோம். இந்த ஒரு இசையை நம்ம ஒளிபரப்பியிருக்கோம் இல்லையா. இது எந்த திரைப்படத்துடைய பாடல் என்ன, அதான் நிகழ்ச்சியில் நீங்கள் சொல்லணும். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2952-0853 மற்றும் ஒரு எண் 2838-9871. வெளியூர் நேயர்களாக இருந்தால் 044 என்ற எண்ணுடன் தொலைபேசி எண்ணையும் இணைத்து அழைக்கலாம். வணக்கம் விவித் பாரதி. வணக்கம், யார் பேசுகிறீங்க?
2: ஹலோ,
1: வணக்கம், வாங்க, யார் பேசுறீங்க?
2: கிருஷ்ணகிரி மாவட்டம்.
1: கொஞ்சம் சத்தமா பேசுங்க.
2: சங்கர் பேசுறேன்.
1: கொஞ்சம் சத்தமா பேசுங்க.
2: சங்கர் பேசுறேன் சார்.
1: சங்கர் கிருஷ்ணகிரியில இருந்து பேசுறீங்க?

0: ரொம்ப சவுண்ட் கம்மியா கேக்குதுங்க.
1: சொல்லுங்க சங்கர், கிருஷ்ணகிரியில இருந்து பேசுறீங்களா?
0: கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒட்டப்பட்டி கிராமத்துல இருந்து பேசுறேன்.
1: சொல்லுங்க, இது எந்த திரைப்படத்துல இருந்து எந்த பாடல்?
0: போடுங்க. ஹலோ.
1: நீங்க ஒளிபரப்பு சொன்னீங்க, ஒளிபரப்பியாச்சு. சொல்லுங்க.
0: ஒளிபரப்பு வரலீங்களா? சரியா,
1: சரி, திரும்ப இன்னொரு முறை ஒளிபரப்புறம் இருங்க. கேட்டுச்சா?
0: ஒரே இது, ஒரு இது மட்டுமா?
1: சரி, நம்ம அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க. நன்றிங்க. வணக்கம், விவித் பாரதி தமிழ் எஃப்எம். வாங்க, யார் பேசுறீங்க?
2: கும்பகோணத்துல இருந்து ராதா பேசுறேன்.
1: சொல்லுங்க, எந்த திரைப்படத்துல இருந்து அந்த பாடல் அது? ஜெமினி படம் சார். சொல்லுங்க பாடலுடைய வரி.
2: தீவானா
1: தீவானா என்ற பாடல் வந்து சூப்பர் ஹிட் ஆன திரைப்படத்துல இருந்து ஒரு பாடல் தான் நம்ம கேட்டோம். நன்றிங்கம்மா. எந்த திரைப்படத்துலேருந்து நம்ம வந்து இசையை ஒளிபரப்புறோமோ அதை வந்து எளிமையாக கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு திரைப்படத்துலேருந்து தான் நம்ம வந்து பாடல்கள்லாம் கொடுத்துட்ருக்கோம், கேட்டுட்ருக்கோம். விவத் பாரதி தமிழகம் 102.3 MHz இல் கலக்கல் அரங்கம்.

0: சந்தோஷ் நாராயணன் இசையமைத்து தனுஷ் குழுவினருடன் பாடிய பாடல் கேட்டும். ஜெகமே தந்திரம் திரைப்படத்திற்காக விவேக் இயற்றிய பாடல் அது. நேரம் இப்பொழுது 9:15:20. இது விவத் பாரதி தமிழகம் 102.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி கலக்கல் அரங்கம். அடுத்து ஒரு பாடலுடைய இசையை வந்து கேட்போம் வாங்க. இது வந்து எந்த திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல்களுக்கு இடையிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு இசை தான் வந்து. இதுவும் வந்து ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டான ஒரு திரைப்படத்திலிருந்து ஒரு திரைப்பட பாடல் தான் அது. நிகழ்ச்சியில் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2952-0853 மற்றும் ஒரு எண் 2838-9871. வெளியூர் நேயர்களாக இருந்தால் 044 என்ற எண்ணுடன் தொலைபேசி எண்ணையும் இணைத்து அழைக்கலாம். வணக்கம் விவத் பாரதி.
1: ஹலோ.
0: வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம், யார் பேசுறீங்க?
1: சார், அரியலூர் மாவட்டம்.
0: ஆ சொல்லுங்க.
1: இருகையூர் கேபிள் டிவி சக்தி பேசுறேன் சார்.
0: சக்தி பேசுறீங்க, சொல்லுங்க. அரியலூர்ல இருந்து சொல்லுங்க சக்தி, கேக்குது.
1: போடுங்க சார், அகைன் ஒன் டைம்.
0: இன்னொரு முறை போட்டுமா?
1: போடுங்க சார்.
0: சூப்பர் டூப்பர் ஹிட்டான ஒரு திரைப்படத்திலிருந்து ஒரு பாடலுடைய இடைப்பட்ட பகுதியிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு இசை தான் அது. சொல்லுங்க. சரி, அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுப்போங்க. நன்றி, நீங்க முயற்சி செஞ்சதுக்கு. இன்னொரு நேருக்கு வாய்ப்பு கொடுப்போங்க. நன்றி சக்தி. வணக்கம் விவத் பாரதி தமிழகம். வணக்கம், யார் பேசுறீங்க? பாடலுடைய வரிகள் அடுத்தது உடனே வந்துடும். சரி சொல்லுங்க சொல்லுங்க. நம்ம அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுப்போம். நன்றிங்க. ரெடியல்ஸ்லேருந்து ஹயாத் பாஷா சார் பேசுனாங்க. அடுத்த நேயர் யார் பேசுகிறாங்கன்றதை பார்ப்போம். வணக்கம் விவத் பாரதி தமிழகம்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுகிறீங்க?
2: நெம்லி யுவராஜ்.
0: நெம்லியிலிருந்து யுவராஜ் சார் பேசுகிறீங்க. சொல்லுங்க யுவராஜ் சார், எந்த படத்துலேருந்து பாடல் அது, இசை அது?
2: அது ஒன்று கூட போடலாம் சார், டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது.
0: சரிங்க சரிங்க, இது ஒன்றும் தப்பு இல்லையே, போட்டுடலாங்க. வணக்கம் விவத் பாரதி தமிழகம். வணக்கம், யார் பேசுறீங்க? ஜோலார்பேட்டையிலிருந்து
3: விஜயகுமார்.
0: விஜயகுமார் சொல்லுங்க, அது எந்த திரைப்படத்துடைய பாடல் அது? வணக்கம் விவத் பாரதி தமிழகம். வாங்க, யார் பேசுறீங்க?
4: என்ன
0: திரைப்படத்துடைய பாடல் அது? கேட்ட மாதிரி இருக்கலையா?
4: இல்ல சரியா கேக்கல எனக்கு.
0: சரிங்க, ஓகேங்க. சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க. சரி, ஓகே. ராஜேஷ் நன்றி, நீங்க பங்கேற்றதற்கு. நம்ம இன்னும் நிறைய நேர்களுக்கு வாய்ப்பு கொடுப்போம். நன்றி ராஜேஷ். இணைந்திருங்கள், இது விவத் பாரதி தமிழகம் 102.3 கலக்கல் அரங்கம்.

0: என்ன மட்டும் வேணா சொல்லாது.
1: ஸ்னேகன் இயற்றிய பாடல் கேட்டும். சரவணா என்ற திரைப்படத்திற்காக ஸ்ரீகாந்த் தேவா இசையில் சுக்விந்தர் சிங் ரீட்டா குழுவினர் பாடிய பாடல் அது. நேரம் இப்பொழுது 9:24 விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மெகாஹெர்ட்ஸில் இந்த கலை வேலையில் நேரையில் கேட்டுக்கொண்டிருப்பது கலக்கல் அரங்கம் கேம் ஷோ. நிறைய திரைப்படங்களிலிருந்து பாடல்கள் வந்து நேயர்களுக்காக எடுத்து தயாராக வச்சுருக்கோம். நிறைய நேயர்கள் வந்து அடுத்தடுத்து பதில்களை சொல்லிகிட்டே இருக்காங்க. சரி, அடுத்த நேயர் என்ன பதில் சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். நிகழ்ச்சியில் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2952-0853 மற்றும் முறையின் 2838-9871. வெளியூர் நேயர்களாக இருந்தால் 044 என்றனுடன் தொலைபேசி எண்ணையும் இணைத்து அழைக்கலாம். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பங்கேற்கக்கூடிய நேயர்கள் வந்து புது புது நேயர்களுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கொடுக்கலாம்ன்ற ஒரு ரிக்வெஸ்ட்டும் தொடர்ந்து நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். வணக்கம் விவத் பாரதி தமிழகம்.
2: ஹலோ, வணக்கம். வணக்கம்,
1: வாங்க, யார் பேசுறீங்க?
2: ஹலோ, சஞ்சய் மாவட்டம், கும்பகோணம் மாவட்டம், பாபுராஜ்புரம். முகமது இக்பால்.
1: முகமது இக்பால் சார் பேசுறீங்க, சொல்லுங்க. தஞ்சையில
2: இருந்து பேசுறேன்
1: சார். முகமது இக்பால் சார் தஞ்சையில இருந்து பேசுறீங்களா?
2: ஆமா சார்.
1: சொல்லுங்க இக்பால் சார், எந்த திரைப்படத்துடைய பாடல் வரி நம்ம கொஞ்சம் முன்னதா போட்டது
2: சொல்லுங்க சார். இப்பதான் வச்சேன்.
1: சரி, அப்படியே லைன்ல இருங்க. இது எந்த திரைப்படத்துடைய பாடல் உடைய இசை? இது
2: ஒரு பிட்டு தான்.
1: இல்லை இல்லை, ரொம்ப சூப்பர் ஹிட்டான ஒரு திரைப்படம் வந்து, அதுவும் அந்த பாடல் கேட்கும் போதே ரொம்ப அற்புதமாக இருக்கும். சரிங்க, ஓகேங்க. இன்னொரு நேருக்கு நம்ம வாய்ப்பு கொடுப்போமா? நன்றி.
2: சரிங்க.
1: வணக்கம் விபத் பாரதி தமிழ் எஃப்எம்.
3: குட் மார்னிங் சார். பானு ஃப்ரம் மயிலாப்பூர்.
1: மயிலாப்பூர்லேருந்து பானு பேசுகிறீங்க, சொல்லுங்கம்மா.
3: விஸ்வாசம் படம் நானே நானே வருவேன். அந்த பாட்டு
1: நானே நானே வருவேன்ற திரைப்படம் தான். விஸ்வாசம் திரைப்படத்துல இருந்து அந்த இசை வந்து பாடல்களுக்கு இடையே வந்து வரும். ரொம்ப அழகா வந்து இந்த நேயர் மயிலாப்பூர் நேயர் வந்து ரொம்ப அழகாக அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. தொடர்ந்து நம்ம வந்து அடுத்தடுத்த திரைப்படங்களிலிருந்து பாடல்களோடு இந்த மாதிரி ஒரு கேம் ஷோ தான் நம்ம தொடர்ந்து கேட்க போகிறோம். இந்த காலை வேளையில் விவத் பாரதி தமிழகம் 102.3 இணைந்திருங்கள். இது விவத் பாரதி தமிழகம் 102.3. நிகழ்ச்சி தொடர்பாக உங்களுடைய பதிவுகளை விவத் பாரதி தமிழகம் 102.3 என்ற முகநூலையும் தொடர்ந்து அனுப்பலாம். நினைப்படுத்திக்கிறோம் நேர்களை, நமது விவத் பாரதி தமிழகம் 102.3 மெகாஹெர்ட்ஸில் இன்று பிற்பகல் 2 மணிக்கு எங்கள் ஸ்டைல், அதனைத் தொடர்ந்து 2:55 பாரத பிரதமரின் மக்கள் நலத்திட்டத்தில் NPS வத்சல்யா ஸ்கீம், சிறார்களுக்கான தேசிய ஓய்வூதிய வத்சல்யா திட்டம் தொடர்பான தகவல்கள் இடம்பெற கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து வர்ண ஜாலம் 3 மணிக்கு இடம்பெறும். நிகழ்ச்சியை அடுத்து ஒரு பாடலுடைய இசை வந்து கேட்கலாம். இது எந்த, இது ரொம்ப மிகவும் எளிமையான சமீபத்தில் வந்த ஒரு திரைப்படத்திலிருந்து ஒரு திரைப்படத்தோட பாடலுடைய இசை தான் இது. இது எந்த திரைப்படத்துடைய பாடல்ன்றதை வந்து நம்ம நேயர்கள்லாம் வந்து சொல்லணும். கேட்கும் போதே உடனடியாக நம்ம அதை கண்டுபிடிச்சிடலாம். வணக்கம் விவத் பாரதி தமிழகம்.
4: வணக்கம் சார், நான் சந்திரசேகர் வேலூர் கத்தாடியில இருந்து பேசுறேன்.
1: வாங்க சந்திரசேகர், சொல்லுங்க.
4: ரொம்ப ஈஸியான பாட்டா கொடுத்துட்டீங்க, குட்டி பட்டாஸ். இதுதான் சார் அந்த பாட்டு.
1: குட்டி பட்டாசா?
4: ஆமா.
1: சரிங்க,
4: அந்த பாட்டு தான்.
1: இது எந்த திரைப்படம் இது?
4: இந்த பட்டாசு பட்டாசு படத்துல இருந்து தானே இது?
1: சரி, நன்றிங்க, நீங்க முயற்சி செஞ்சதுக்கு. நம்ம இன்னொரு நேருக்கு வாய்ப்பு.
4: நன்றி.
1: வணக்கம் விவத் பாரதி தமிழ் எஃப்எம்.
5: வணக்கம் வணக்கம். மாணிக்கம்பூர்ராஜ்.
1: சொல்லுங்க.
5: லப்பர் பந்து சார்.
1: லப்பர் பந்து திரைப்படத்துல இருந்தா நம்ம அந்த பாடலுடைய இசையை நம்ம ஒளிபரப்பி இருந்தோம் இல்லையா? எங்கிருந்து பேசுறேன்னு சொன்னீங்க
5: நீங்க? தஞ்சாவூர் மாவட்டம், ரை சிட்டி, ஆடுதுறை.
1: ஆடுதுறையில இருந்து பேருங்க. மாணிக்கமா?
5: மாணிக்கம்பூர்ராஜ்.
1: சரிங்க, நன்றிங்க. சமீபத்தில் திரைக்கு வந்த திரைப்படம் தான் அது வந்து. லப்பர் பந்து திரைப்படத்தில் இருந்தால் வந்து சின்னாஞ்சிறு கிளியே என்ற ஒரு பாடலுடைய இசை தான் நம்ம வந்து ஒளிபரப்பியிருந்தோம். இது போன்ற இன்னும் நிறைய வந்து ஒரு கேம் ஷோ வந்து உங்களோட தொடர்ந்து பயணிக்க போகிறோம். அடுத்த நிகழ்ச்சியில் ஒரு பாடல்,

தனுஷ் இயற்றிய பாடல் இது. மாரியன் மாரி டூ என்ற திரைப்படத்திற்காக யுவன் சங்கர் ராஜா இசையில் தனுஷ் தி குழுவினர் பாடிய பாடல். நேரம் 9:33. இது 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது

0: கொண்டிருப்பது கலக்கல் அரங்கம். நிறைய திரைப்படங்களிலிருந்து பாடல்களுடைய இசைகள் ஆரம்பத்திலேயே இருக்கட்டும், அல்லது பாடல்களுடைய இடைப்பட்ட பகுதியாக இருக்கட்டும், இப்படி ஒவ்வொரு திரைப்படங்களிலிருந்து வெவ்வேறு காலகட்டங்களில் வந்து வெளியிடப்பட்ட திரைப்படங்கள்லேருந்து தான் நம்ம வந்து பாடல்களுடைய திரை இசையோடு நம்ம ஒரு கேம் ஷோ நடந்துகிட்ருக்கோம் கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு இசையை நம்ம கேட்கலாம். இது எந்த திரைப்படத்திலிருந்து வரக்கூடிய திரைப்பட பாடலுடைய இசைன்றதை வந்து நம்ம நேயர்கள்லாம் சொல்லணும். நிகழ்ச்சியில் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2952-0853 மற்றும் முறையின் 2838-9871. வெளியூர் நேயர்களாக இருந்தால் 044 என்ற எண்ணுடன் தொலைபேசி எண்ணையும் இணைத்து அழைக்கலாம். வணக்கம் விவத் பாரதி. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுகிறீங்க? குளப்பாக்கம்ல இருந்து கணேஷ்.
1: வெங்கடேஷ் சார்.
0: வெங்கடேஷ் பேசுறீங்க, சொல்லுங்க வெங்கடேஷ்.
1: ஆமா சார், சொல்லுங்க சார்.
0: கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு திரைப்படத்துடைய பாடல் வந்து இசை வந்து ஒளிபரப்பி இருந்தேன் இல்லையா, அது எந்த திரைப்படத்துல இருந்து வரக்கூடிய பாடல் அது? போடுறேங்க.
1: போடுங்க சார்.
0: இது எந்த திரைப்படத்திலிருந்து வரக்கூடிய ஒரு திரைப்பட பாடல் அது? நன்றி வெங்கடேஷ் சார். வணக்கம் விவத் பாரதி தமிழகம்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: செங்குன்றம் சந்தானம்.
0: செங்குன்றம்ல இருந்து சந்தானம் சார் பேசுறீங்க, சொல்லுங்க.
2: படம் பேர் தெரியல, ஆனா அன்பே வா அன்பே வா முன்பே வா.
0: அன்பே வா அன்பே வா முன்பே வாவா? ஏதாவது ஒன்று சொல்லுங்க. ஒன்று பழைய திரைப்படத்திலிருந்து மக்கள் திலகம் நடித்த திரைப்படமா அன்பேவா அன்பேவா, அல்லது வந்து இப்போ சமீபத்தில் வந்து நம்மளுடைய இவர் நடித்த முன்பேவாவா முன்பேவா, எது சரியான
2: படம்? படம் பேர் தெரியல இல்லையா?
0: இல்லை, பாடலுடைய வரிகளை சொல்லுங்க. சரி, நம்ம இன்னொரு நேருக்கு வாய்ப்பு கொடுப்போம். பாதி கண்டுபிடிச்சிட்டீங்க, சரி இன்னொரு நேருக்கு வாய்ப்பு கொடுப்போம். நன்றிங்க. வணக்கம் விவத் பாரதி தமிழகம்.
3: ஹலோ.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: ஹலோ சார்,
0: வாங்க.
3: கும்பகோணம் ஜஹாங்கீர் பேசுறேன் சார்.
0: ஜஹாங்கீர் கும்பகோணம்ல இருந்து பேசுறீங்க, சொல்லுங்க.
3: ஆமா, ஜில்லுன்னு ஒரு காதல்.
0: ஜில்லுன்னு ஒரு காதல், அடிக்கிற காலையில் வெயில் வேலைக்கு வந்து ஜில்லுன்னு ஒரு காதல் திரைப்படத்துல இருந்து அந்த திரைப்பட பாடல் வந்து ஒளிபரப்பி இருந்தோம் இல்லையா? சரிங்க, நன்றி நன்றிங்க. நீங்க கண்டுபிடிச்சதுக்கு. இன்னும் நிறைய திரைப்படங்களிலிருந்து பாடல்கள் உங்களுக்காக தயாராக இருக்குது. கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சியில் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2952-0853 மற்றும் முறையின் 2838-9871. வெளியூர் நேயர்களாக இருந்தால் 044 என்ற எண்ணுடன் தொலைபேசி எண்ணையும் இணைத்து அழைக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்து வந்து இன்னொரு எளிமையான ஒரு திரைப்படத்திலிருந்து ஒரு பாடலுடைய இசை வந்து நம்ம தொடர்ந்து கேட்க போகிறோம். இது எந்த திரைப்படத்திலிருந்து வரக்கூடிய திரைப்பட பாடலுடைய இசை பிஜிஎம்ன்றது வந்து நம்ம நேயர்கள்லாம் கண்டுபிடிச்சு சொல்லணும். வணக்கம் விவத் பாரதி தமிழகம். வணக்கம். வேப்பம்பட்டு டேனியல், சொல்லுங்க டேனியல்.
4: சுப்பிரமணியபுரம்.
0: கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க, நன்றி.
4: நன்றிங்க.
0: இன்னும் நிறைய திரைப்பட பாடல்கள் நேயர்களுக்காக காத்துட்ருக்கு. சரி வாங்க, அதுக்குள்ளே நம்ம வந்து ஒரு பாடலை கேட்டு தொடர்ந்து பயணிப்போம் இந்த கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சியில். இணைந்திருங்கள். இது விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 அலைவரிசைகளில் கலக்கல் அரங்கம்.

0: சாதனா சர்கம் குழுவினர் பாடிய மன்மதன் திரைப்படத்திற்காக ஸ்னேகன் இயற்றிய பாடல் இது. பாடலுக்கு இசையமைத்திருந்தார் யுவன் சங்கர் ராஜா. நேரம் இப்பொழுது 9:42.
1: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
2: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

0: நேரம் இப்பொழுது 9:43. இது விவித் பாரதி தமிழகம் 102.3 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கலக்கல் அரங்கம். நினைவுபடுத்துகிறோம் நேர்களை, விவித் பாரதி தமிழகம் 102.3 மெகாஹெர்ட்ஸில் இன்று காலை 10 மணிக்கு என் கேள்விக்கு என்ன பதில் தொலைபேசி வழி நேயர்கள் பங்குபெறும் நேரடி நிகழ்ச்சி. அதனைத் தொடர்ந்து காலை 11 மணிக்கு என்றும் இனியவை. 1950, 60, 70 காலகட்டங்களில் திரையிடப்பட்ட திரைப்படங்களிலிருந்து பாடல்கள் இடம்பெற கேட்கலாம். கலக்கல் அரங்கம் கேட்டுட்ருக்கும் விவித் பாரதி தமிழகம் 102.3 மெகாஹெர்ட்ஸில் நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு பாடலுடைய இசை. இது எந்த திரைப்படத்திலிருந்து வரக்கூடிய ஒரு திரைப்பட பாடலுடைய இசைன்றது வந்து நம்ம நேயர்கள்லாம் சொல்லணும். வணக்கம் விவித் பாரதி தமிழகம்.
1: ஹலோ,
0: வணக்கம். யார் பேசுறீங்க? வணக்கம், யார் பேசுறீங்க? சொல்லுங்க.

0: சார், இந்த சாங் ஒன் டைம் ப்ளே மட்டும் பண்ணுங்க.
1: ஆ, திரும்ப ஒளிபரப்புறோங்க. இது எந்த திரைப்படத்துல இருந்து வரக்கூடிய திரைப்பட பாடல்?
0: சார், இது சந்தோஷ் சுப்பிரமணியம் படம்.
1: சந்தோஷ் சுப்பிரமணியபுரம்ல இருந்து அமெரிக்கா என்றாலும் மாண்டிப்பட்டி என்றாலும் அந்த திரைப்படத்துடைய பாடலோட இசை.
0: மாண்டிப்பட்டி என்றாலும் அந்த சாங்.
1: சரிங்க, உங்களுடைய பெயர் சொல்லுங்க.
0: என்னோட பேர் கீலா பானு.
1: எங்க இருந்து பேசுறீங்க?
0: கும்பகோணம்.
1: இன்னைக்கு பெரும்பாலும் வந்து கும்பகோணம் தஞ்சாவூர் நேயர்கள் தான் நிறைய பேர் பங்கேற்று இருக்கீங்க. நன்றி, நன்றிங்க.

0: சிலம்பரசன் வரிகளில் பாடல் இடம்பெற கேட்டோம். காலை என்ற திரைப்படத்திற்காக ஜி வி பிரகாஷ்குமார் இசையில் பென்னி தயால் குழுவினர் பாடியது. நேரம் இப்பொழுது 9:51, இது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி கலக்கல் அரங்கம் கேம் ஷோ நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு பாடலுடைய இசையை நம்ம கேட்க போகிறோம். இதுவும் கொஞ்சம் வந்து எளிமையான ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டான ஒரு திரைப்படத்துடைய ஒரு பாடலிருந்து வரக்கூடிய இசை தான் இது வந்து. வணக்கம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம். வணக்கம். தமிழேந்தி எங்கேருந்து பேசுகிறீங்க? கேட்குது சொல்லுங்க. வணக்கம் விவித் பாரதி. அந்த நேயரால் தொடர்ந்து பேச முடியாதனால நம்ம வந்து அடுத்த நேயர்கிட்ட நம்ம தொடர்ந்து பேசுவோம். வணக்கம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.
1: காலை வணக்கம்.
0: வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: இனிய காலை வணக்கம். கும்பகோணத்திலேருந்து ஸ்ரீனிவாசன்.
0: கும்பகோணம்லேருந்து ஸ்ரீனிவாசன் சார் பேசுகிறீங்க. சொல்லுங்கள் ஸ்ரீனிவாசன் சார்.
1: அந்த இசை இன்னொரு வாட்டி
0: ஒளிபரப்புறங்க. இது எந்த திரைப்படத்துடைய பாடலுடைய இசை இது? வானத்தை போல திரைப்படத்தில இருந்து சொல்லுங்க. வானத்தை போல திரைப்படத்துல இருந்து நதியே நதியே என்ற திரைப்படத்துல இருந்து வரக்கூடிய ஒரு ஆரம்பத்துல வரக்கூடிய ஒரு இசை தான் இது. சரிங்க, சரியான பதில் சொன்னீங்க ஸ்ரீனிவாசன் சார், நன்றிங்க. வணக்கம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம். வாங்க. கணபதி சார், நீங்க வந்து ஜெமினி திரைப்படத்துடைய பாடல் போடும் போதுல இருந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களா நீங்க? சரிங்க, உங்களுக்காக அடுத்து ஒரு பாடலுடைய இசை வந்துட்டே இருக்கு, கேளுங்க. இது எந்த திரைப்படத்துல இருந்து சொல்லுங்க. கணபதி சார் லைன்ல இருக்கீங்களா? கணபதி சார் லைன்ல இருக்கீங்களா? இது எந்த திரைப்படத்திலிருந்து வரக்கூடிய பாடலுடைய இசை? கணபதி சார் தொடர்ந்து அவரும் வந்து இணைப்பில் இல்லாதனால நம்ம வந்து அடுத்த நேயருக்கு தொடர்ந்து வாய்ப்பு கொடுப்போம். வணக்கம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம். வணக்கம். யார் பேசுறீங்க?
2: உடையார்பாளையத்திலிருந்து தன்ராஜ் பேசுறேன் சார்.
0: உடையார்பாளையம் இருந்து தன்ராஜ், சொல்லுங்க.
2: ஆமாங்க, இது முகவரி சார்.
0: தன்ராஜ் உடையார்பாளையம். முகவரி திரைப்படத்திலிருந்து வரக்கூடிய ஆண்டே நூற்றாண்டு என்ற திரைப்படத்துடைய பாடலுடைய வரிகள் இல்லையா இது?
2: ஆமாங்க.
0: சரிங்க, நன்றி நன்றி தன்ராஜ்.
2: நன்றி நன்றி.
0: சில நேர்களாகல தொடர்ந்து உங்களால் இணைப்பில் பேச முடியல. நம்ம வந்து அடுத்து நிகழ்ச்சி தொடர்பாக நேயர்களுடைய

முகநூல் பதிவுகள் வந்து பார்ப்போம். தஞ்சையிலிருந்து பிரகாஷ் குமரன். இனிய காலை வணக்கம். கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சியில் இடம்பெற்ற பாடல்கள் அனைத்தும் அருமை. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். சில்லுன்னு ஒரு காதல் வா திரைப்படத்திலிருந்து ஒரு பாடலுக்கு பதில் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தஞ்சையிலிருந்து பிரகாஷ் குமரன். அப்பு ஐனாவரம் டெய்லர். சில்லுன்னு ஒரு காதல் முன்பே வா அப்படின்ற ஒரு பாடல் வரிகள் தான் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. மேலப்பேடு தயாளன். கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சி அருமையாக உள்ளது. டி நகர் ரங்கராஜன். தித்திக்கும் இனிய காலை வணக்கம். ஆர்ஜி அவர்களே வருக, புது நேயர்களின் வருகைக்கு வரவேற்கத்தக்கது. நன்றி. டி நகர்லேருந்து ரங்கராஜன். இன்றைக்கி பெரும்பாலும் நேயர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கும்பகோணம், தஞ்சாவூர்லேருந்து, நம்மளுடைய திருப்பத்தூர்லேருந்து பார்த்திங்கன்னா வேலூர்லேருந்து நிறைய நேயர்கள், புது புது நேயர்கள்லாம் பங்கேற்றிருக்காங்க. வாழ்த்துக்கள். ஹேமலதா அடுத்து இனிய காலை வணக்கம். பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன் அன்பு அறிவிப்பாளர்களுக்கு மீண்டும் இனிய காலை வணக்கம். கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சி அருமை. தங்களை கலகலவென வரவேற்கின்றோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு கைத்தட்டலோடு கொடுத்துருக்காங்க. வீரராகவன் மாதவரம்லேருந்து. உற்சாகம் தரும் அரங்கம், உவகை மிகு பாடல்கள் அமையும், ஊக்கம் தரும் தகவல்கள், உணர வைக்கும் அவைகள், உல்லாசம் பெறும் கீதங்கள், உலாவரும் பண்பலை உணர்கிறோம் தேனலையாக. நன்றி. ஃபேஸ்புக் வீரராகவன் மாதவரம். மீரா வெங்கட்ராமன் இனிய காலை வணக்கம். சிவராமன் நாகராஜன் இனிய காலை வணக்கம் சொல்லியிருக்காங்க. கமலா வரதன் நிகழ்ச்சி அருமை இனிய காலை வணக்கம் சொல்லியிருக்காங்க. ஹரிஹரன் அவர் வந்து போட்டில் போகிற மாதிரி ஒரு இமோஜி ஒன்று போட்டிருக்காங்க. நடராஜன் சுப்பையா புத்தாகரம் உற்சாகம் மூட்டும் பாடல்கள் அருமை இனிய காலை வேளையில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடையாளம் பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி இனிய காலை வணக்கம். வாரியங்காவல் கதிரவன் கொலஞ்சிநாதன் கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். அறிவிப்பாளர் அவர்களுக்கு பாராட்டுகள். தொடர்ந்து பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். பெரும்பாக்கம் வனஞ்சா சுந்தர் இனிய காலை வணக்கம். கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளோம். வேல்கவி இனிய காலை வணக்கம், நிகழ்ச்சி அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏரவாஞ்சேரி ஷாகுல் ஹமீத் இனிய காலை வணக்கம். சூளை மனோகரன் கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் ஆர்ஜி அவர்களுக்கு வாழ்த்துக்கள். வாழ்த்தும் நெஞ்சும் சூளையிலிருந்து மனோகரன். அன்புராணி இனிய காலை வணக்கம், கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சியில் பாடல்கள் அசத்தல் சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சக்தி ராம் அறிவிப்பாளர் அவர்களுக்கு இனிய காலை வணக்கம், மிக அருமையான நிகழ்ச்சி இது அப்படின்னு சொல்லிட்டு வானொலியில் 5 மாவட்டங்கள் இணைத்து நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குகிறீர்கள். அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம்லேருந்து டிவி சக்தி என்ற நேயர் பதிவு கொடுத்துருக்காங்க. ஷாஹிப் தூத்துக்குடி மாவட்டம்லேருந்து நிகழ்ச்சி சூப்பர் சார் சொல்லியிருக்காங்க. ரெட்டில்ஸ்லேருந்து ஹயாத் பாஷா சார் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளோம், கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் சபாஷ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கம் நிகழ்ச்சி அரங்கம் கலக்கல் நிகழ்ச்சி வந்து சூப்பராக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பர்வதவர்தின் இனிய காலை வணக்கம், கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். ஹேமலதா தூத்துக்குடி பாலசுப்ரமணியம் பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன் அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி நடராஜன் சுப்பையா புத்தாகரம் பெருமாள் முருகன் கே எம் கார்டன் எம்ஜி செல்வகுமார் கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சியில் வழங்கிய பாடல்கள் கலகலப்பாக இருந்தது. வழங்கிய ஆர்ஜி அவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. மதுரை சூ சண்முக சுந்தரம் கனகராஜ் கமலாவர்தன் சூளை மனோகரன் அப்பு ஐனாவரம் டெய்லர் மற்றும் நேயர்கள்லாம் வந்து நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளோம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சி நிறைவாக ஒரு பாடலோடு இன்றைய கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சி நிறைவேறுகிறது. இணைந்திருங்கள். இது விவத் பாரதி தமிழகம் 102.3.

0: நிகழ்ச்சி நிறைவாக வேலையில்லா பட்டதாரி திரைப்படத்திற்காக அனிருத் ரவிச்சந்தர் இசையமைத்து தனுஷ் குழுவினருடன் பாடிய பாடல் கேட்டோம். நேயர்கள் இதுவரை கேட்டது கலக்கல் அரங்கம்.
1: கலக்கல் அரங்கம், கலக்கல் அரங்கம் சபாஷ்.

மீண்டும் இணைகிறோம் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில். வணக்கம் நேயர்கள் அனைவருக்கும். விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இந்த அலைவரிசையில் 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை நேயர்களும் நம்மோடு இணைந்து பயணிக்கிறார்கள். அறிவுபூர்வமான கேள்விகள், சுவாரஸ்யமான பதில்களை நேயர்கள் கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம். இது சிந்தனைக்கு விருந்து வைக்கும் நேரம். இன்றைய என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் சிற்பக்கலை பற்றிய கேள்விகளோடு வலம் வரப்போகிறது இந்த நிகழ்ச்சி. நேயர்கள் தொடர்பு கொள்ள அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்களை நினைவூட்டுகிறோம். 2952508533 மற்றும் ஒரு இலக்க எண் 2838987171. மறக்காம 0444 என்ற சென்னையுடைய முன்னிணைப்பு எண்ணையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. ஒருவேளை தொலைபேசியில இணைப்பு கிடைக்கல அப்படின்னா நாங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நீங்க வந்து விவித் பாரதி தமிழ் பண்பலை முகநூல் பக்கத்தில் கேள்விக்கான விடையை போஸ்ட் பண்ணலாம். இன்னைக்கு சிற்பக்கலை பற்றிய கேள்விகளோடு வளம்பரப்புகிறது நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு அழகான பாடலை கேட்டு வந்துடலாமா? என்ன திரைப்படத்திலிருந்து அப்படின்னா சர்வர் சுந்தரம் திரைப்படத்திலிருந்து கண்ணதாசனுடைய கற்பனை வரிகளுக்கு சுசீலா குழுவினர் பாடிய பாடல் இது.

0: நேரம் காலை 10:08 ஆயிடுச்சு. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கிறோம். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி சிற்பக்கலை பற்றிய கேள்விகளோடு தான் வளம் வரப்போகுது. சரி, நிகழ்ச்சியில வரக்கூடிய முதல் கேள்விகளை கேட்டலாமா? இந்திய சிற்பக்கலையின் மிக பழமையான சான்றுகளில் ஒன்று எதனுடைய தொடர்புடையது அப்படின்றது தான் கேள்வி. கேள்வி ஒருமுறை மீண்டும் உங்களுக்காக, இந்திய சிற்பக்கலையின் மிக பழமையான சான்றுகளில் ஒன்று எதனுடைய தொடர்புடையது அப்படின்றது தான் கேள்விக்கு. கேள்விக்கு விடை சொல்ல தயாரா இருக்கக்கூடிய நீங்கள், வணக்கம், யார் இங்கிருந்து?
1: வணக்கம் மேம், நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியிலிருந்து சந்திரசேகர்.
0: சொல்லுங்க சார், கேள்விக்கான
1: இந்திய சிற்பக்கலை வந்து எந்த பழமையுடன் தொடர்புடையதுன்னு கேக்குறீங்களா?
0: ஆமா, இந்திய சிற்பக்கலையின் மிக பழமையான சான்றுகளில் ஒன்று எதனுடைய தொடர்புடையது?
1: ஓகே மேம், நான் வந்து இதா மேம், அது பேர் என்ன, இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் சொல்லுவாங்களே, அது
0: தமிழில் சொன்னா நன்றாக இருக்கும்.
1: ஐயோ, இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் எப்படி மேம் சொல்றது, அது தமிழ்ல வரல, ஆனா இங்கிலீஷ்ல எனக்கு டக்குன்னு தெரியும், தமிழ்ல சொல்ல வரல மேம்.
0: நன்றி, அடுத்த முறை வரும்போது இது விவித் பாரதி தமிழ் பண்பலை தமிழில் தெரிந்து கொண்டு வரலாம். நன்றி, இனிக்குள்ள இணைக்கூடிய அடுத்த நேர சந்திச்சிடலாம். வணக்கம், வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க, உங்க பேர் சொல்லலாம்?

0: கொடுக்கலாம்.
1: சொல்லுங்க சார். சார் கேள்வி கேட்டீங்களா?
0: அந்த மன்னர்களுடைய அந்த மன்னர்களுடைய சான்றிதழ்
1: சார், கேள்விக்கான விடையை வந்து நீங்க சொல்லுங்க சார். சார் கேள்வியை ஒரு முறை உங்களுக்கு கேட்கணுமா இல்ல கேட்டீங்களா சார்?
0: ஆண்ட மன்னர்கள், இந்தியாவுடைய ஆண்ட மன்னர்கள் அவர்களுடைய சான்றிதழ்
1: இல்ல, எதனுடைய தொடர்புடையது? மன்னர்களோட தொடர்புடையதுன்னு சொல்ல வரீங்களா? இணைப்புல வந்ததுக்கு நன்றி சார். இணைப்புல இணைக்கூடிய அடுத்த நேயர்கிட்ட இதே கேள்வி கேட்டலாம். வணக்கம், யார் இங்க இருந்து? வணக்கம்மா, சொல்லுங்கம்மா.
2: மகாபலி வந்து எல்லா திருப்பணங்களும் கூட நம்ம பழைய ஆளுங்க அந்த திருப்பணம் மேடம், ஆனா பேர் தான் தெரியல. நாங்க ஒண்ணு போய் பார்த்தோம் மேடம், அந்த திருப்பங்களா நல்லா இருந்தது, பழைய மொழி மேடம்.
1: ஓகே, இப்ப வந்து இந்திய சிற்பக்கலையில மிக பழமையான சான்று இருக்கு, அது வந்து எல்லாரும் நம்ம சின்ன வயசுல படிச்சிருப்போம். விடை தெரிஞ்ச உடனே இதுதானா அப்படின்னு நம்ம நினைப்போம். சோ அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா?
2: வள்ளுவர் நினைக்கிறேன்,
1: வள்ளுவர் தான் படிச்சிருக்கிறேன். ஓகேம்மா, இனிப்புல வந்ததுக்கு நன்றி. அடுத்த நேயர்கிட்ட சந்திச்சிருந்தேன். வணக்கம், யார் எங்க இருந்து?
3: சந்திரசேகர். புது வாய்ப்பு கொடுக்காம பண்றது
1: இந்திய சிற்பக்கலையின் மிக பழமையான சான்றுகள்ல ஒன்று எதனுடைய தொடர்புடையது?
2: சொல்லலாம்.
1: இந்திய சிற்பக்கலையின் மிக பழமையான சான்றுகள்ல ஒன்று எதனுடைய தொடர்புடையது அப்படின்னா, சிந்து சமவெளி நாகரிகத்தோடு தொடர்புடையது அப்படின்றதுதான் மிகச்சரியான விடை. சரி, நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த கேள்வியும் கேட்டலாம். சோழர் கால சிற்பக்கலையில் மிகவும் புகழ் பெற்றது எது அப்படின்றதுதான் கேள்வி. கேள்வி ஒரு முறை மீண்டும் உங்களுக்காக. சோழர் கால சிற்பக்கலையில மிகவும் புகழ் பெற்றது எது அப்படின்றதுதான் கேள்வி. கேள்விக்கு விடையை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், யார் அங்க இருந்து?
4: வணக்கம்மா, துறையிலிருந்து பேசுறேன். திருச்சி மாவட்ட துறையிலிருந்து.
1: சொல்லுங்க சார்.
4: இது வந்து ஆயக்கலை சம்பந்தப்பட்டு வருமா?
1: இல்ல, சோழர் கால சிற்பக்கலையில புகழ்பெற்ற சிலை எந்த வகையான சிலைகள் உங்களுக்கு கரெக்டா எக்ஸாக்டா கொண்டு வரணும்னா அப்படி கேட்டா கரெக்டா கொண்டு வந்துருவீங்க.
4: அந்த போல வடிவம் மூலமாக வடிப்பாங்க. ஆய கலைகள் கலந்து வர மாதிரி தான் வரும்.
1: ஓகே சார், இனிப்பிலே வந்ததுக்கு நன்றி. வணக்கம், இனிப்பிலே கூடிய அடுத்த நேயர் யார் எங்க இருந்து? வணக்கம் சார்,
5: சொல்லுங்க மேடம்.
1: சார், சோழர் கால சிற்பக்கலையில மிகவும் புகழ் பெற்றது எது சார்? அதாவது சோழர் காலத்துலாம் இந்த வகையான சிலைகள் வந்து கோவில் எந்த வகையான சிலைகள் புகழ் பெற்றது?
5: பிரகதீஸ்வரர் கோயில்.
1: நான் கேட்டது சிலைகள்,
5: நாட்டிய சிலைகள்.
1: எந்த வகையான சிலைகள்?
5: கற்சிலைகள்.
1: ஓகே, முயற்சி பண்ணுங்க. இனிப்புல வந்ததுக்கு நன்றி. இதே கேள்வி அடுத்த நேயர்கிட்ட கேட்டனாம். வணக்கம், யார் இங்க இருந்து?
6: நான் வீரதுரை அரியலூர்ல இருந்து மேடம்.
1: வணக்கம் சார். நடராஜர் சிலை எந்த மாதிரியான சிலை?
6: வெண்கலம். வெண்கலம்.
1: ஓகே சார், இனிப்புல வந்து இருக்க நன்றி. சோழர் கால சிற்பக்கலையில் மிகவும் புகழ்பெற்ற சிலை எந்த மாதிரியான சிலைனா வெண்கல சிலை, அதுவும் புகழ்பெற்ற நடராஜர் சிலையா இருந்து அவங்க வடிச்சாங்க. சரி, இப்போ என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில ரெண்டு கேள்விக்கு விடை தெரிஞ்சாச்சு. இப்போ அடுத்ததா பாடல் கேட்டலாம். அந்தமான் காதலி திரைப்படத்துல இருந்து கே ஜே யேசுதாசும் வாணி ஜெயராம் பண்ண பாடல், கண்ணதாசன் கற்பனை வரிக்கு எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் பாடல். இது அந்தமான் காதலி திரைப்படத்திற்காக.

நேரம் காலை 10:13 ஆயிடுச்சு. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கிறோம். நேயர்கள் நிறைய பேர் வந்து தொலைபேசியில் தொடர்பு கொள்ள முடியலன்னு சொல்லிட்டு அவங்களுடைய விடையை கமெண்ட் பாக்ஸில் போட்டிருக்கிறாங்க. யார் யாரெல்லாம் விடையை போஸ்ட் பண்ணியிருக்கிறீங்கன்னு அவங்க பேரை வந்து பறிச்சிடலாம். யார் போஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எம்என்எச்

0: பிள்ளை, பாலுகிருஷ்ணன், அப்புறம் ஹயத் பாஷா, ஹரிஹரன், மீரா வெங்கட்ராமன், பொன்னியம்மன் மேடு வன்னிகணேசன், விக்னேஷ் ஹுசூர்லேருந்து வனஜா பெரும்பாக்கம், ஹரிஹரன், அப்புறம் ஏழுக்கிணறு தேவா, ஹரிஹரன், இவங்கெல்லாம் வந்து சிலைகள் சம்பந்தமான கேள்விக்கு பதில் சொல்லியிருக்கிறீங்க. இன்னைக்கு சிலைகள் பற்றிய கேள்விகளோடு தான் வளம் வந்துட்டுருக்கு என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்த கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய விளம்பர இடைவேளையை தொடர்ந்து நிகழ்ச்சியை தொடங்கலாம்.
1: क्यों छोटे साहब, वैक्यूम इवेपोरेटेड निर्मा शुद्ध नमक, इतना शुद्ध कि बच्चे भी जानते हैं इसके सारे गुण।
0: சிற்பக்கலை பற்றிய கேள்விகளோடு இணைந்திருக்கிறோம் என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த கேள்வி, ஒரே கல்லிருந்து செதுக்கப்பட்ட சிற்பத்தை என்னன்னு நம்ம சொல்றோம் அப்படின்றது தான் கேள்விக்கு. கேள்விக்கு பதில் சொல்ல இணைந்திருக்கக்கூடிய நேயர் வணக்கம், யாருங்கிறது? சொல்லுங்க சார், ஒரே கல்லிலிருந்து செதுக்கப்பட்ட சிற்பத்தை என்னன்னு சொல்லுவோம்.
2: ஒரே கல்லிலிருந்து
0: என்ன சார், மறுபடியும் சொல்லுங்க.
2: மகாபலிபுரத்துல இருக்குது.
0: இல்ல, அது பேர் என்னன்னு சொல்லுவோம்.
2: அது சிற்பத்தின் பேர்
0: சொல்லுவோமா? நன்றி சார், நன்றி சார், இனிப்புல வந்ததுக்கு நன்றி. இனிப்புல நீ கூடிய அடுத்த நேரம் சந்திச்சிடலாம். வணக்கம், யார் இங்க இருந்து?
3: வணக்கங்க.
0: வணக்கம், யார் இங்க இருந்து?
3: திருநந்தேவர் கணபதிங்க. ரொம்ப லோவா வடிவமைப்பு சொல்லுவாங்களா, சிற்பம் வடிவம்?
0: இல்ல சார், ஒரே கல்லுல வந்து செதுக்கியிருப்பாங்க சிற்பத்தை, அத வந்து என்னன்னு நம்ம சொல்லுவோம்னு சொல்றாரு.
3: வடிவமைப்பு ஒரே,
0: ஆமா, ஒரே கல்லுல செதுக்கி இருப்பாங்க அந்த சிற்பத்தை, அதுக்கு என்னன்னு பேர் சொல்லி சொல்லுவாங்க.
3: வடிவமைப்பு ஒரே கல்,
0: ஒரே ஒரே கல் வடிவமைப்புன்னு சொல்லுவாங்கன்னு சொல்ல வரீங்களா? நன்றி சார், இனிப்புல வந்ததற்கு நன்றி, முயற்சி பண்ணீங்க. இனிப்புல நீ கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
4: வணக்கம்.
0: வணக்கம், யார் இங்க இருந்து?
4: ராமநாதபுரம் சாத்தன்குடியில இருந்து முருகன்.
0: சொல்லுங்க சார், கேள்விக்கான விடையா? ஒரே கல்லுல செதுக்கப்பட்ட சிற்பத்தை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்றதுதான் சார் கேள்வி. ஒரே கல்லுல செதுக்கக்கூடிய சிற்பத்தை என்னன்னு சொல்லுவோம். சிற்பக்கலை பற்றிய கேள்விகள் தான். அந்த கலைக்கு, ஒரே கல்லுல செய்யக்கூடிய சிலைக்கு ஒரு பேர் இருக்கும் இல்லையா, அந்த பேர் என்னன்றதுதான் சார் கேள்வி. அதாவது விடைய மட்டும் சரியா சொல்லிட்டு அவங்களோட பேரை வந்து சொல்ல விடுபட்டாங்க. சரி பரவாயில்ல, ஒரே கல்லுல இருந்து செதுக்கப்பட்ட சிற்பத்தை ஒற்றை கல் சிற்பம்னு தான் சொல்லுவோம், அதுதான் சரியான விடையும் கூட. சரி, நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த கேள்வியை வந்து கேட்டலாமா? கோவில் சிற்பங்களில் தெய்வ உருவங்களோட யாழி, மகரம் இந்த மாதிரியான உருவங்கள் ஏன் இடம்பெறுது அப்படின்றது தான் கேள்வி. நிறைய பேர் கோவிலுக்கு போயிருக்கையில் பார்த்துருப்போம், அங்கே வந்து நிறையா சிலைகள்லாம் இருக்கும் இல்லையா, அதில் முக்கியமானது யாழி, மகரம் போன்ற உருவங்கள்லாம் இடம்பெற்றிருக்கும். அது ஏன் அப்படி செதுக்கிறாங்க அப்படின்றது தான் இடம்பெறுது அப்படின்றது தான் இந்த கேள்வி. கேள்விக்கு விடை சொல்ல காத்திருக்கக்கூடிய நேயரை சந்திச்சிடலாம். வணக்கம், யார் இங்கிருந்து?
5: வணக்கம்.
0: வணக்கம் சார், உங்கள் பேர் சொல்லலாம்.
5: நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் சாம்பல்பட்டி கோப்பர்.
0: சொல்லுங்க சார்.
5: லோவா கேக்குமா?
0: ஓ, மறுபடியும் சொல்லவா? கோவில் சிற்பம், நம்ம கோவிலுக்கு போயிருப்போம் இல்லையா, அங்க நிறைய தெய்வ உருவங்களோட சேர்ந்து யாழி, மகரம் அந்த மாதிரியான உருவங்கள்லாம் பாத்திருப்போம் இல்லையா, அது ஏன் இடம்பெறுது அப்படின்றது தான் சார் கேள்வி. அது ஏன் அந்த மாதிரி அங்க இடம்பெற வைக்கிறாங்க?
5: அது ஒரு கலை, மந்த கலைன்னு சொல்லுவாங்கம்மா.
0: அதான், அதுக்கு ரீசன் ஒன்னு இருக்கும்ல. கோவில் சிற்பங்கள்ல தெய்வ உருவங்களோட சேர்ந்து யாழி, மகரம் எல்லாம் இடம்பெற்றிருக்கும் இல்லையா, அது ஏன் இடம்பெறுது அப்படின்றது தான் சார் கேள்வி.

0: அது வந்து கோயில் சிற்பங்கள்ல.
1: ஆமா,
0: அது வந்து அது வந்து அது வந்து தெய்வ அதாவது அதனுடைய வாகனம் மேடம், ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒரு வாகனம் இருக்கும்ல, அதனால அதை வந்து பொறித்திருக்கிறார்கள்.
1: அதுக்கு ரீசன் சார், காரணம்?
0: அதுக்கு வந்து காரணம் பாத்தீங்கன்னா ஒரு அடையாளப்படுத்துற மாதிரி, இன்ன தெய்வ முருகரன் அப்படின்னா மயில் வேல் அப்ப அந்த மாதிரி ஒரு அடையாளப்படுத்துவதற்கும் மக்கள் புரிந்து கொள்வதற்கும் அப்படி செஞ்சிருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் மேடம்.
1: முயற்சிக்கு நன்றி சார். ஒரு முறை தெளிவா சொல்லேன், கிட்டத்தட்ட ஒரு 40% வந்து சொல்லிட்டாங்க. கோயில் சிற்பங்கள்ல தெய்வ உருவங்களோட சேர்ந்து யாழி மகரம் போன்ற உருவங்கள்லாம் ஏன் இடம்பெறுது அப்படின்னா, புராண கருத்துகள், குறியீடுகள் மற்றும் கலைநயத்தை வெளிப்படுத்துறதுக்காகத்தான் இந்த யாழி மகரங்கள் போன்ற உருவங்கள்லாம் இடம்பெறுதுன்ற தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு. கேள்விக்கான விடையை மீண்டும் ஒரு முறை சொல்றேன். கோயில் சிற்பங்களில் தெய்வ உருவங்களோடு சேர்த்து யாழி மகரம் போன்ற உருவங்கள் ஏன் இடம்பெறுது அப்படின்னா, புராண கருத்துகள், குறியீடுகள், கலை நயத்தை நமக்கு வெளிப்படுத்துவதற்காக தான் அந்த மாதிரியான சிற்பங்களை வடிவமைச்சிருக்கிறாங்க. சரி, இப்போ ரெண்டு கேள்விக்கு விடை தெரிஞ்சிச்சு இல்லையா, அப்போ அடுத்ததாக ஒரு பாடல் கேட்கலாம். என்ன திரைப்படத்திலேருந்து பாடல் கேட்கலாம் அப்படின்னா, வில்லுப்பாட்டுக்காரன் திரைப்படத்திலேருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் அவங்களுடைய வாய்ஸில் வாலியுடைய கற்பனை வரிக்கு இளையராஜா இசையமைப்பில் பாடல் இது.

0: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
1: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

0: நேரம் காலை 10:31 கேட்டு இருக்கீங்க வித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சி. இன்னைக்கு என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில சிற்பக்கலை பற்றிய கேள்விகளோட தான் வளம் வந்துட்டு இருக்கு. நிகழ்ச்சியில தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்களை நேயர்களுக்கு ஒரு முறை மீண்டும் நினைவூட்டுகிறோம். 2952-0853 என்ற எண்ணுக்கும் மற்றொரு இலக்க எண்ணான 2838-9871 என்ற எண்ணுக்கும் மறக்காம 044 என்ற முன்னிணைப்பை சேர்த்து டயல் பண்ணீங்கன்னா என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் இணையலாம். சிற்பக்கலை சம்பந்தமான கேள்விகளை வளர்ந்துட்டு இருக்கிற இந்த நேரத்தில் நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த கேள்வியின் சொல்லிடுறோம். மாமல்லபுரத்தில் புகழ்பெற்ற பாறை சிற்பங்கள் எந்த அரச மரபுடன் தொடர்புடையது அப்படின்றது தான் கேள்வி. நிறைய பேர் வந்து சிற்பக்கலை அப்படின்னு சொன்ன உடனே மாமல்லபுரத்தில் நாங்கள் போனோம் பார்த்தோம் அப்படின்லாம் சொல்கிறீங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கான க்வெஸ்சன் இது, மாமல்லபுரத்தில் புகழ்பெற்ற பாறை சிற்பங்கள் எந்த அரச வம்சத்தோட தொடர்புடையது அப்படின்றது தான் கேள்வி. கேள்விக்கு பதில் சொல்ல வந்த கூடிய நீரசம் செல்லாம் வணக்கம். யார் எங்க இருந்து?
1: வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்குமே. எங்க இருந்து யாரு, உங்க பேர் சொல்லலாம்?
1: செந்தில் கண்ணன், கேரளம்.
0: சொல்லுங்க சார், மாமல்லபுரத்துக்கு வந்திருக்கீங்களா?
1: பல்லவ அரசு மேடம்.
0: ஷுவரா தெரியுமா வந்திருக்கீங்களா?
1: ஆமா மேடம்,
0: இணைப்புல வந்ததுக்கு நன்றி சார். இதே கேள்வி நெக்ஸ்ட் நேர்கிட்ட கேட்டல. வணக்கம், யார் எங்க இருந்து? இணைப்புல இருந்து விடப்பட்டாங்க. இனிப்புல இருக்கக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், யார் இங்க இருந்து?
2: திருவாரூர் மாவட்டம் வளங்கை மலையில இருந்து ஆட்டோ துரை பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க சார், மாமல்லபுரத்துல புகழ்பெற்ற பாறை சிற்பங்கள் எந்த
2: பல்லவர் கால திராவிட கலை மரபு சார்ந்த பாறையில செஞ்சதுங்க?
0: ஓகே சார், ஓகே. இனிப்புல வந்து அழகா பதில் சொன்னீங்க. நிறைய பேர் மாமல்லபுரத்துக்கு வந்திருக்கிறீங்கன்னு நினைக்கிறோம். சரி, சரியான பதில் தான், பல்லவர் மரபு அரசனுடன் தொடர்பு கொள்ளதுதான். மாமல்லபுரத்தின் புகழ்பெற்ற பாறை சிற்பங்கள் பல்லவ மரபு அரசருடன் தொடர்புடையது. நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த கேள்வியும் கேட்டலாம். மாமல்லபுரத்துல உள்ள அர்ஜுனன் தவம் என்று அழைக்கப்படும் பிரம்மாண்டமான பாறை சிற்பத்தின் மற்றொரு பெயர் என்ன அப்படின்றதுதான் கேள்வி. கேள்வியை ஒரு முறை மீண்டும் உங்களுக்காக, மாமல்லபுரத்துல இருக்கக்கூடிய அர்ஜுனன் தவம் என்று அழைக்கப்படக்கூடிய பிரம்மாண்டமான பாறை சிற்பத்துடைய இன்னொரு பேர் என்ன அப்படின்றதுதான் கேள்வி. வணக்கம், யார் எங்க இருந்து?
3: ஹலோ.
0: வணக்கம், யார் எங்க இருந்து?
3: ஹலோ.
0: வணக்கம்மா, நீங்க பேசுறது எங்களுக்கு கேக்குது. உங்க பேர் முதல்ல சொல்லுங்க.
3: என் பேர் வேளாங்கண்ணி.
0: எங்க இருந்து பேசுறீங்க?
3: நாங்க செய்யார்.
0: செய்யார்ல இருந்து. ஓகேமா, இப்ப சொல்லுங்கம்மா.
3: அர்ஜுனன் தபசு, பகிரதன் தபசு.
0: அந்த பாறை சிற்பத்தின் பெயர்

0: பகிரதம் தபம்னு சொல்லுவாங்கம்மா?
1: இல்ல இல்ல, நான் தவத்தை பத்தி கேட்கல. அர்ஜுனன் தவம்னு சொல்லக்கூடிய அந்த பிரம்மாண்டமான பாறை சிற்பம் இருக்கு, அந்த சிற்பத்துக்குடைய பேர் என்ன அப்படின்றது தான் கேள்வி.
2: மாமல்லபுரம்
1: போயிருக்கீங்களா? அங்க அர்ஜுனன் தவம்னு சொல்லக்கூடிய பிரம்மாண்டமான பாறை சிற்பத்தை பாத்துருக்கீங்களா? அந்த அர்ஜுனன் தவம்னு சொல்லக்கூடிய பிரம்மாண்டமான பாறை சிற்பத்துக்குடைய மற்றொரு பெயர் என்ன அப்படின்றது தான் கேள்வி.
2: ஓஹோ, மக்கள் அர்ஜுனன்.
1: சரிங்கம்மா, இணைப்புல வந்ததற்கு நன்றி. அதற்கு பதில நானே சொல்லிடுறேன், மாமல்லபுரத்தில் உள்ள அர்ஜுனன் தவம் என்று அழைக்கக்கூடிய பிரம்மாண்டமான பாறை சிற்பத்தின் மற்றொரு பெயர் கங்கையின் இரக்கம்னு சொல்லி அழைக்கப்படலாம். மற்றொரு பெயர் கங்கையின் இரக்கம் என்பதே இதன் மற்றொரு பெயர். நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த திரை இசை பாடல் இதனுடன் தொடர்பு கூடியதுன்னா, வா ராஜா வா அந்த திரைப்படத்திற்கு அந்த பாடல் கேட்டலாம். குன்னக்குடி வைத்தியநாதன் இசைக்கு எல்ஆர் ஈஸ்வரி பாடிய பாடல் இது.

0: நம்ம கேட்கக்கூடிய கேள்விக்கு அவங்களுடைய பதில கமெண்ட் பாக்ஸில் நிறைய பேர் போஸ்ட் பண்ணியிருக்கிறீங்க. யாரெல்லாம் போஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, ஹயத் பாஷா, அதுக்கப்புறம் கதிரன், அடையாளம்பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, தஞ்சை பிரகாஷ் குமரன், விக்னேஷ் ஹுசூர்லேருந்து போஸ்ட் பண்ணியிருக்கிறீங்க. போஸ்ட் பண்ண அத்தனை நேயர்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். இன்னைக்கு சிற்பக்கலை சம்பந்தமான கேள்விகளை வளம் வந்துட்டு இருக்கு. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில. சரி, நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த கேள்வியும் கேட்டலாமா? தமிழகத்தில் பஞ்சலோக சிலைகள் எந்த கலை மரபுடன் நெருங்கிய தொடர்புடையது அப்படின்றது தான் கேள்வி. கேள்விக்கு பதில் சொல்ல தயாரா இருக்கக்கூடிய நீயர், வணக்கம். யார் இங்கிருந்து? உங்களுடைய ரேடியோ வால்யூம் கம்மியா வச்சுட்டு பதில் சொல்றீங்களா? தமிழகத்துல பஞ்சலோக சிலை இருக்கு, நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களாமா?
1: தமிழகத்தில்
0: பஞ்சலோக சிலைன்னு சொல்லுவாங்கல்ல, அது கேள்விப்பட்டிருக்கீங்களா?
1: கேள்விப்பட்டிருக்கேன்.
0: அது எந்த கலை மரபுடன் நெருங்கிய தொடர்புடையது அப்படின்றதுதான் கேள்வி.
1: எந்த கலையா? சிற்பக்கலையா?
0: அது எந்த கலை? சிற்பக்கலை தான், அதுல ஒரு பெயர் இருக்கும் இல்லையா? தொலைபேசியில தொடர்பு கொள்ள முடியலன்னு நினைக்கிறேன். இன்னும் நேர்கள் வர ஆரம்பிக்கலை. சிற்பக்கலை கேள்விகள் பதில்கள் சொல்லும் விதம் சூப்பர்னு சொல்லிருக்காங்க. வாராஜா வா பாடல் அருமை மேடம்னு சொல்லிருக்காங்க அன்புராணி. இன்னைக்கு சிற்பக்கலை சம்பந்தமான கேள்வி பதில்களுடன் தான் வளம் வந்துட்டு இருக்க நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில மறுபடியும் கேள்விகளை கேட்கிறோம். தமிழகத்தில் பஞ்சலோக சிலை எந்த கலை மரபுடன் நெருங்கிய தொடர்புடையது அப்படின்ற கேள்விக்கு பதில் சொல்ல தயாரா இருக்கக்கூடிய நேயர் யார் அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். சரி, நேயர் வராதனால ஒரு பாடலை கேட்டலாம். எந்த திரைப்படத்திலிருந்து? பொற்காலம் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டலாம்.

இது என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நேரம் காலை 10:48. பாடலுக்கு முன்னாடி கேட்ட கேள்விக்கு வந்து அவங்களுடைய விடையை போஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க விடையை போஸ்ட் பண்ண அவங்க விடையை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி கேள்வியை ஒரு முறை நினைவுபடுத்திடலாம். தமிழகத்தில் பஞ்சலோக சிலைகள் எந்த கலை மரபுடன் நெருங்கிய தொடர்புடையது அப்படின்ற கேள்விக்கு யார் யாரெல்லாம் போஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, பத்மா சவுந்தரராஜன், மீரா வெங்கட்ராமன், விக்னேஷ் ஒசு இவங்கெல்லாம் போஸ்ட் பண்ணியிருக்கிறீங்க. இதற்குண்டான விடை என்ன அப்படின்னா, பாரம்பரிய உலோக சிற்பக்கலைன்னு தான் சொல்லுவாங்க. தமிழகத்தில் பஞ்சலோக சிலைகள் எந்த கலை மரபுடன் நெருங்கிய தொடர்புடையது அப்படின்னா, பாரம்பரிய உலோக சிற்பக்கலை இந்த கலை மரபுடன் தான் தொடர்புடையது. இன்னைக்கு என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சி சிற்பக்கலை சம்பந்தமான கேள்விகளோடு தான் வளம் வந்துட்டு இருக்கு. நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த கேள்வியையும் கேட்டலாம். அதாவது கோயிலுக்கெல்லாம் நம்ம போயிருப்போம் இல்லையா, அங்கே நிறைய சிலைகள் வந்து சிற்பங்களாக சுவர்லெலாம் வடிவமைச்சிருப்பாங்க. அதை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, பார்த்த அனுபவமும் உங்களுக்கு இருக்கும். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி அந்த சிவர்லேருந்து அப்படி வெளியில் வந்து நிற்கிற மாதிரி சிற்பங்கள்லாம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. பார்த்தது மட்டும் இல்லாமல் வியந்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரியான அதை தொட்ட அதை அதுக்கு சம்பந்தமான கேள்வியை தான் இப்போ நான் கேட்க போகிறேன். அதாவது ஒரு சிற்பத்தில் ஒரு உருவம் செவரில் இருந்து சற்று வெளியே எழும்பியபடி செதுக்கப்பட்டால் அதை என்ன வகை சிற்பம்னு சொல்லுவோம் அப்படின்றது தான் கேள்வி. கோவிலுக்கு போயிருக்கும்போது நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, செவரில் சிற்பம் இருக்கும். அந்த செவர்லேயே இல்லாமல் அந்த செவரில் இருந்து சற்று வெளியில் அந்த வந்த மாதிரி ஒரு அமைப்பில் சிற்பம் செதுக்கியிருப்பாங்க. அதுக்கு பேர் என்ன அப்படின்றது தான் இன்னைக்கு கேள்வி. நேரம் காலை 10:49 ஆயிடுச்சு. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். இன்னைக்கு சிற்பக்கலை சம்பந்தமான கேள்விகளோடு தான் நிகழ்ச்சி தொடர்ந்து வளம் வந்துட்டு இருக்கு. நேயர்களுக்கு தொலைபேசி எண்களை மீண்டும் ஒருமுறை நினைவுபடுத்தலாம். 2952 8533 என்ற எண்ணுக்கும் மற்றொரு இலக்கு எண்ணான

2838 9871 என்ற எண்ணுக்கு மறக்காமல் 044 என்ற சென்னையுடைய முன்னிணைப்பு எண்ணையும் சேர்த்து டயல் பண்ணிங்கன்னா என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் இணையலாம். சரி, இப்போ நான் கேட்ட கேள்விக்கு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணலாம். உங்களுடைய விடையை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பாடல் கேட்டலாமா? எந்த திரைப்படத்திலிருந்து நம்ம கேட்க போகிறோம் அப்படின்னா, ரோஜாவின் ராஜா, அந்த திரைப்படத்திலிருந்து தான் கேட்கப்படும். கண்ணதாசன் கற்பனைக்கு, எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைப்பில், பி சுசிலா, டி எம் சௌந்தரராஜன் குரலில் பாடல் இது.

நேரம் காலை 10:53 ஆயிடுச்சு. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் இருந்திருக்கிறோம். இன்னைக்கு என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில சிற்பக்கலை சம்பந்தமான கேள்விகளோடு தான் தொடர்ந்து வளம் வந்துட்டு இருக்கு. நேயர்கள்லாம் தொடர்ந்து அவங்களுடைய பதில சுவாரஸ்யமா சொல்லிட்டு இருக்கீங்க. தொலைபேசியில் தொடர்பு கொள்ள முடியலையா என்னன்னு தெரியல. நிறைய பேர் வந்து ஃபேஸ்புக்கில் கமெண்ட் பாக்ஸில் அவங்களுடைய பதிலை போஸ்ட் பண்ணியிருக்கிறீங்க. அதே மாதிரி தான் இந்த பாடலுக்கு முன்னாடி கேட்ட கேள்விக்கும் இப்போ ஒரு சிலர் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கிறீங்க. யாரெல்லாம் போஸ்ட் பண்ணியிருக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி கேள்வியை ஒரு முறை நினைவுபடுத்திக்கலாம். சிற்பத்தில் ஒரு உருவம் சுவரிலிருந்து சற்று வெளியே எழும்பியபடி செதுக்கப்பட்டால் அதை என்ன வகை சிற்பம்னு சொல்லுவாங்க அப்படின்ற கேள்விக்கு நிறைய பேர் விடையை சொல்லியிருக்கிறீங்க. யாரெல்லாம் சொல்லியிருக்கீங்கன்னா ஹையத் பாஷா, பத்மா சவுந்தரராஜன், அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, மீரா வெங்கட்ராமன் இவங்கெல்லாம் சொல்லியிருக்கிறீங்க. இந்த வகை சிற்பத்தை அதாவது சுவரில் இருந்து சற்று வெளியே எழும்பியபடி செதுக்கப்பட்டால் அதை புடைப்புச் சிற்பம்.

தான் சொல்லுவோம். ஸோ இன்னைக்கு சிற்பக்கலை சம்மந்தமான கேள்வி பதில்களுக்கு வந்து நிறைய பேர் வந்து விடை தெரிஞ்சிருப்பீங்க, ஆர்வமாக நிகழ்ச்சியை வந்து கேட்டிருப்பீங்கன்னு நான் நம்பிக்கையில். நிகழ்ச்சியில் வரக்கூடிய நிறைவான பாடலையும் கேட்டலாம். தென்றலை எண்ணெய் தொடர் திரைப்படத்திற்காக வாலியின் கற்பனை வரிக்கு இளையராஜா இசையமைப்பில் எஸ்பிபி பாடிய பாடல் இது. தென்றலை எண்ணெய் தொடர் திரைப்படத்திற்காக

இதுவரை நீங்க கேட்ட இந்த நிகழ்ச்சி என்ற

0: வீட்டுக்குள்ள.
1: என் கேள்விக்கு என்ன பதில்?
2: நிகழ்ச்சியில் பங்கேற்ற, பங்கு பெற முயற்சி செய்த அத்தனை நேயர்களுக்கும் நன்றிகளும் பாராட்டுகளும்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. இந்த அலைவரிசையை 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை நேர்களோடு சேர்ந்து கேட்டுட்ருக்கீங்க. இசைக்கு வயதில்லை, இனிமைக்கு எல்லை இல்லை. காலங்கள் மாறினாலும் சில குரல்கள் மட்டும் நம் நினைவுகளில் என்றும் ஒலித்துக்கொண்டே இருக்கும். அந்த அழியா பொக்கிஷங்களின் இசை பயணத்தை மீண்டும் உங்கள் இதயங்களுக்கே கொண்டு வரும் நிகழ்ச்சி இது.
2: என்றும் இனியவை

1960-70களின் காலத்தால் அழியாத காவிய கானங்கள். ஒரு பாடல் கேட்டாலே பழைய நினைவுகள் விழித்தெழும். ஒரு வரி கேட்டாலே மனம் மீண்டும் அந்த பொற்காலத்துக்கு பறக்கும். அந்த இனிய இசை பயணத்தில் உங்களை அழைத்துச் செல்ல வருகிறது என்றும் இனியவை நிகழ்ச்சி. மனதை இசையால் மலரச் செய்ய தயாராகுங்கள். நிகழ்ச்சியில் வரக்கூடிய முதல் பாடல் 1965 எம்ஜிஆர் சரோஜா தேவி அவங்களுடைய நடிப்பில் சாணக்கியா, அவங்களுடைய தயாரிப்பில் வெளியான திரைப்படம் தான் எங்கள் வீட்டு பிள்ளை. இந்த திரைப்படத்திற்கு வாலி கற்பனை வரிகள் எழுதியிருக்கிறாங்க. எம்எஸ் விஸ்வநாதன் டிராமமூர்த்தி இசையமைப்பில் டிஎம் சௌந்தரராஜன் பி சுசிலா பாடிய பாடல் இது. எங்கள் வீட்டு பிள்ளை திரைப்படத்திற்காக பாடலை கேட்கலாம்.

0: Good night.
1: Good night.
2: Hi guys. How are you?

அனைவருக்கும் வணக்கம். நான் கலைமாமணி சின்ன பொண்ணு குமார் பேசுறேன், நாட்டுப்புற பாடகி. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டா

செவியோரம் சுகராகம். இது விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: என்ஜிமினியவே நிகழ்ச்சி தொடர்ந்து கேட்டுட்ருக்கீங்க. வித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நேரம் முற்பகல் 11:11 நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் 1965 வருடம் எம்ஜிஆர் சரோஜா தேவி இவங்களுடைய நடிப்பில் வெளியான திரைப்படம் ஆசை முகம். இந்த திரைப்படத்திற்கு சுப்பையா நாயுடு இசையமைச்சிருக்கிறாங்க. வாலியுடைய கற்பனை வரிக்கு டி எம் சவுந்தரராஜன் குரலில் பாடல் இது ஆசை முகம் திரைப்படத்திற்காக.
1: இன்னொருவர் வேதனை இவர்களுக்கு வேடிக்கை இதயமற்ற மனித

காலத்தால் அழியாத காவிய கானங்களை கேட்டு ரசிச்சிட்ருக்கோம். விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு நேரும் முற்பகல் 11:15 நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த

பாடல். 1975 எம்ஜிஆர் லதா நடிப்பில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைப்பில் வெளியான திரைப்படம் நினைத்ததை முடிப்பவன். புலமைப்பித்தன் கற்பனைக்கு டி எம் சவுந்தரராஜன் குரலில் பாடல் இது. நினைத்ததை முடிப்பவன் திரைப்படத்திற்கு

0: இந்த கஸ்டமர் கேர் எங்க இருக்கு? மேடம்
1: சொல்லுங்க.
0: கேஒய்சி அப்டேட்டுக்காக எனக்கு ஏன் திரும்ப திரும்ப மெசேஜ் வருது?
1: ஏன்னா பேங்கிங் சேவைகளுக்காக சரியான நேரத்துல கேஒய்சி அப்டேட் பண்ணனும்.
0: ஆனா அத எப்படி பண்ணனும்?
1: அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ஏடிஎம் அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் பிசி இடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல், மொபைல் எண், மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும்.
0: அப்படியா? ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா?
1: அப்ப சமீபத்திய அடையாள அட்டை மற்றும் முகவரி சான்றுகளை கொடுத்து கேஒய்சி அப்டேட் செய்யலாம்.
0: அவ்வளவுதானா?
1: அவ்வளவுதான்,
0: புரிஞ்சிடுச்சு.
1: கேஒய்சி அப்டேட் செய்ய உங்கள் அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
2: ஆர்பிஐ சொல்கிறது,
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: இனிய ராகங்களின் சங்கமம், இது 102.3 விவத் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

பழமை சுவை மாறாத தெவிட்டாத கானங்களாக என்றும் இணையவே நிகழ்ச்சி தொடர்ந்து கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நேரம் 11:23. என்றும் இணையவே நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த திரை இசை பாடல், 1965 MGR மற்றும் ஜெயலலிதா நடிப்பில், BR பந்தலு தயாரிப்பில், விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் வெளியான திரைப்படம் 1001. இந்த திரைப்படத்திற்கு கண்ணதாசன் அவர்கள் பாடல் வரிகளை எழுதியிருக்கிறாங்க. கண்ணதாசனுடைய கற்பனை வரிக்கு TM சௌந்தரராஜன் குரல் கொடுக்க பாடல் இது 1001 திரைப்படத்திற்காக.

என்றும் இனியவே நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் வாலியின் கற்பனைக்கு எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் டி எம் சவுந்தரராஜனும் பி சுசிலா பாடிய பாடல் இது. குடியிருந்த கோவில் திரைப்படத்திற்காக பாடல்.

செவியோரும் சுகமான பாடல்களை தந்து கொண்டிருக்கிறது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 என்றும் இணையவே நிகழ்ச்சி மூலமாக நேரம் முற்பகல் 11:34 என்றும் இணையவே நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் 1974 கமலஹாசன் ஜெய்கணேஷ் சுஜாதா ஸ்ரீபிரியா நடிப்பில் வெளியான திரைப்படம் அவள் ஒரு தொடர்கதை. இந்த திரைப்படத்திற்கு MS விஸ்வநாதன் இசையமைச்சிருக்கிறாங்க. கண்ணதாசன் பாடல் வரிகளை எழுதியிருக்கிறாங்க. கண்ணதாசனுடைய கற்பனைக்கு SP பாலசுப்ரமணியம் சாய்பாபா சதன் பாடிய பாடல் இது அவள் ஒரு தொடர்கதை திரைப்படத்திற்காக.

அதில் உயர்ந்தொரு ஆலமரம். ஆலமரத்தினிலே, அந்த அற்புத வனத்தினிலே

நேரம் மறுபகல் 11:42 கேட்டு இருக்கீங்க விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 என்றும் இனியவே நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் அதே கண்கள் திரைப்படத்திற்காக வேதா இசையமைப்பில் வாலியின் கற்பனை வரிகளில் பி சுசிலா குழுவினர் பாடிய பாடல் இது. அதே கண்கள் திரைப்படத்திற்காக

நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் எஸ் ராமநாதன் தயாரிப்பில் 1971 வருடம் சிவாஜி கணேசன் பத்மினி அவங்களுடைய நடிப்பில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைப்பில் வெளியான திரைப்படம் இரு துருவம். இந்த திரைப்படத்திற்கு கண்ணதாசன் பாடல் வரிகளை எழுதியிருக்கிறாங்க. கண்ணதாசனுடைய கற்பனைக்கு டி எம் சௌந்தரராஜனும் சுசீலாவும் குரல் கொடுக்க பாடல் இது இரு துருவம் திரைப்படத்திற்காக.

நேரம் முற்பகல் 11:52. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 என்றும் இனியவே நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் MS விஸ்வநாதன் இசையில் TM சவுந்தரராஜன் அவங்களுடைய குரலில் பாடல். இது அன்பளிப்பு திரைப்படத்திற்காக.

நேரம் முற்பகல் 11:56. என்றும் இனிவே நிகழ்ச்சியில் வரக்கூடிய நிறைவான பாடல் அலிபாபாவும் 40 திருடர்களும் திரைப்படத்திற்காக.

இதுவரை நாம் கேட்ட அந்த பொற்கால இசை பயணங்களையும் பாடல்களையும் நினைவு கூர்ந்தபடி இன்றைய நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்கள் நினைவில் நிற்பது ஷாலினி. நன்றி நேயர்களே.

0: வணக்கம் நேயர்களே. நேரம் 12:45. இது 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம், கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 அலைவரிசைகளில் நேயர்கள் இப்பொழுது கேட்கலாம்.
1: ரெட்ரோ நேரம்.

ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியுடைய முதல் பாடல் ஒலிக்க கேட்டும் தாவணி கனவுகள் திரைப்படத்திற்காக இளையராஜா இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ்பி ஷைலஜா குழுவினர் பாடிய பாடல் அது. பாடல் வாலி இசை இளையராஜா. நேரம் 12:06:55 நிகழ்ச்சியில் அடுத்து என்ன பாடல் வாங்க கேட்போம்.

0: டி ராஜேந்தர் இசையில் ரயில் பயணங்களில் திரைப்படத்திற்காக எஸ் ஜானகி குழுவினர் பாடிய பாடல் அது. பாடல் டி ராஜேந்தர். ரெட்ரோ நேரம் கேட்டுட்ருக்கோம். விவித் பாரதி தமிழகம் 102.3 மெகாஹெர்ட்ஸில் நினைப்படுத்துகிறோம் நேர்களே. நமது விவித் பாரதி தமிழகம் 102.3 பகல் 1 மணிக்கு பாடல் உங்கள் சாய்ஸ். தொலைபேசி வழி நேயர்கள் பங்கு பெறும் நேரடி நிகழ்ச்சி. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழகம் 102.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 அலைவரிசையில் ரெட்ரோ நேரம்.
1: தானே கொஞ்சியதோ இனி தஞ்சம் மல்லிகை மஞ்சம் என்று.

வைரமுத்து வரிகளில் பாடல் இடம்பெற கேட்டும். தூரல் நின்று போச்சு என்ற திரைப்படத்திற்காக இளையராஜா இசையமைத்த பாடல் அது. மலேசியா வாசுதேவன் எஸ் ஜானகி பாடியிருந்தார்கள். நேரம் இப்பொழுது 12:16:30. நிகழ்ச்சியில் அடுத்து

ஒருதலை ராகம் திரைப்படத்திலிருந்து பாடல் இடம்பெற கேட்டும். டி ராஜேந்தர் இயற்றி இசையமைத்து எஸ்பி பாலசுப்ரமணியம் குழுவினர் பாடிய பாடல் அது. நேரம் 12:21:35. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழகம் 102.3 MHz ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில். அடுத்து புலமை பித்தன் இயற்றிய பாடல் இது. சங்கர் கணேஷ் இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் வாணி ஜெயராம் பாடிய டார்லிங் டார்லிங் டார்லிங் திரைப்பட பாடல்.

நேரம் 12:26 25 நினைவுபடுத்துகிறோம் நேர்களே, நமது விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மெகாஹெர்ட்ஸில் பிற்பகல் 2 மணிக்கு எங்கள் ஸ்டைல் இனிய திரை இசை பாடல்கள் இடம்பெற கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து 2:55 பாரத பிரதமரின் மக்கள் நலத்திட்டத்தில் NPS வத்சல்யா ஸ்கீம், சிறார்களுக்கான தேசிய ஓய்வூதிய வத்சல்யா திட்டம் தொடர்பான தகவல்கள் இடம்பெற கேட்கலாம். 3 மணிக்கு வர்ணஜாலம் நிகழ்ச்சியில் இனிய திரை இசை பாடல்கள் இடம்பெறும். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4 மற்றும் திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 அலைவரிசைகளில் ரெட்ரோ நேரம்.

0: எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி குழுவினர் பாடிய கூலிக்காரன் திரைப்பட பாடல் கேட்டும் இத்திரைப்படத்திற்காக பாடலை இயற்றி இசையமைத்திருந்தார் டி ராஜேந்தர். நேரம் இப்பொழுது 12:31:35.
1: பாட்டு கேட்கறதுனாவே எல்லாருக்குமே பிடிக்கும். அதுவும் நமக்கு பிடிச்ச பாட்டு நாமளே கேட்டு ரசிச்சா தனி சுகந்தானே. இந்த மாதிரி நீங்களும் கேட்டு ரசிக்கணுமா? தினமும் 1 மணியிலிருந்து 2 மணி வரை பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மகிழுங்கள். இது உங்களுக்கான நிகழ்ச்சி. வழங்குவது ஆகாஷவாணியின் விவத் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் மகிழ்ச்சியான டம் டம் டம் கொண்டாட்டம்.

காதலா அடராமா, இது என்ன வேதமோ, நெஞ்சுக்குள்ளே ஏதோ ராமா.

எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் சித்ரா குழுவினர் பாடிய பாடல் கேட்டும். இது நம் ஆள் என்ற திரைப்படத்திற்காக புலமைப்பித்தன் இயற்றிய பாடல், இசை கே பாக்யராஜ். நேரம் 12:37:35. நிகழ்ச்சி தொடர்பாக நேயர்களின் முகநூல் பதிவுகளில் ரெட்ரோ நேரம் அனைத்து பாடல்களும் அருமை ஆட்டோதுறையில் நேயர் வந்து ஒரு பதிவு கொடுத்துருக்காங்க. குடமாட்டப்பட்டியிலிருந்து கேவி ஜெய்சீலன், ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில் தங்களுக்கும் வாழ்த்துக்கள், இனிமையான பாடல்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பர்வத வர்தினி, அருமையான பாடல்கள், குத்து விளக்காக குலமகளாக நீ வந்த நேரம் பாடல், இது நம்ம ஆளு படத்தில் ஒழித்த அம்மாடி என்ற பாடலும் அடுத்தடுத்து வந்த பாடல்களும் அருமையாக இருந்தது, வழங்கிய நிலையத்தாருக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. சென்னியப்பன், பாடல்கள் அனைத்தும் சூப்பர் சூப்பர் சூப்பர் சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேகா, கங்க்ராச்சுலேஷன். கண்ணன், மேட்டுப்பட்டியிலிருந்து, இனிய திங்கள் மத்திய வணக்கம், ரெட்ரோ நேரம் வாசமில்லா மலரிது பாடல் கேட்க கல்லூரி நாட்கள் நினைவுகள் மனதில் ஆடும் நிகழ்ச்சி அருமையாக தொடர வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ராஜேஷ் கிருஷ்ணன், கோயம்பேடு, இனிய மத்திய வணக்கம், ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில் அனைத்து பாடல்களும் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள், பாடல்கள் ஒலி அமைப்பு அருமையாக உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பர்வத வர்தினி, இனிய மத்திய வணக்கம், ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில் வாழ்த்துக்கள் சார். நிகழ்ச்சியில் ஒழித்த முதல் பாடலாக தாவணி கனவுகள் திரைப்படத்தில் ஒழித்த ஒரு நாயகன் உதயமாகிறான் பாடல் அருமை, ரயில் பயணங்களில் ஒழித்த வாசமில்லா மலரிது பாடல் மிக மிக அருமை, வழங்கிய நிலையத்தாருக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. புரசைவாக்கம் சவுந்தரராஜன், ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சிகள் வாழ்த்துக்கள், பாடல்கள் அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டி நகர்லேருந்து ரங்கராஜன், தித்திக்கும் இனிய மதிய வணக்கம், வாழ்த்துக்கள், இனிமையான பாடல்கள் அனைத்தும் அருமை, ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில் சுவையான நேரம் இது, நன்றி, வழங்கிய நிலையத்தாருக்கு வாழ்த்துக்கள். பொன்னியம்மன் மேடு அன்னை கணேசன், அன்பு அறிவிப்பாளர் அவர்களுக்கு இனிய பகல் வணக்கம், ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில் பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம், வெரி நைஸ் சூப்பர் சாங்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக ராதாகிருஷ்ணன், வணக்கம், ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சார். தேனி மாவட்டம்லேருந்து ராதாகிருஷ்ணன் அனுப்பியிருக்காங்க. இன்னும் நிறைய நேயர்களுடைய பதிவுகளை வந்து அடுத்தடுத்த செக்மெண்ட்டில் நம்ம தொடர்ந்து கேட்க போகிறோம். இன்னும் சில நொடிகளில் 12:40 செய்தி அறிக்கையை தொடர்ந்து மீண்டும் 12:50 ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில் கேட்கலாம். இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழகம், 102.3.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். ஆந்திர பிரதேசம் சென்றுள்ள குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார். இந்தியாவில் உள்ள முதலீட்டு வாய்ப்புகளை ஜப்பான் நிறுவனங்கள் ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்தியா தலைமையேற்று நடத்தும் பிரிக்ஸ் உச்சிமாநாட்டையொட்டி நாடு முழுவதும் 400 முன்னேற்பாட்டு கூட்டங்கள் நடத்தப்படும்

ஒருங்கிணைப்பாளர் திரு சுதாகர் தலேலா தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மகளிர் அனைத்து வகை அரசு பேருந்துகளிலும் கட்டணமின்றி பயணிக்கலாம் என்ற அறிவிப்பையும், ஆண்டுக்கு 3 விலையில்லா கேஸ் சிலிண்டர் வழங்கப்படும் என்ற அறிவிப்பையும் முதலமைச்சர் திரு விஜய் இன்று சட்டப்பேரவையில் அறிவித்துள்ளார். பீகார் மாநிலத்தில் பெய்து வரும் மழையினால் கங்கை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு தாழ்வான பகுதிகள் பாதிக்கப்பட்டுள்ளன. இனி விரிவான செய்திகள். அரசுமுறை பயணமாக

அரசு முறை பயணமாக ஆந்திர பிரதேசம் சென்றுள்ள குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார். அம்மாநிலத்தின் எலூரு மாவட்டம் முசுனூரு வந்தடைந்த குடியரசு துணைத் தலைவரை மாநில ஆளுநர் திரு அப்துல் நசீர், முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு ஆகியோர் வரவேற்றனர். இன்னும் சற்று நேரத்தில் நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் நவீன ரக உயர் விளைச்சல் தரும் மக்காச்சோளம் விதையை அவர் அறிமுகம் செய்கிறார். இந்த மக்காச்சோளம் தரமான பாப்கார்ன் உற்பத்திக்கு வழிவகுக்கும் என்றும், மக்காச்சோளத்திற்கு மதிப்பு கூட்டப்படுவதால் இதனை பயிர் செய்யும் விவசாயிகள் அதிக லாபம் பெறுவர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அங்கு நிறுவப்பட்டுள்ள கார்மெண்ட் பாப்கானிகா நிறுவனம் நாடு முழுவதும் உள்ள ஆயிரக்கணக்கான மக்காச்சோள விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்து பாப்கார்ன் உற்பத்தி செய்து சந்தைப்படுத்தும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் ஆந்திர மாநிலத்தில் உள்ள விவசாயிகள் மற்றும் வேளாண் துறை வல்லுநர்களையும் சந்தித்து பேசவுள்ளார். இந்தியாவில் உள்ள முதலீட்டு வாய்ப்புகளை ஜப்பான் நிறுவனங்கள் ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். 4 நாள் பயணமாக ஜப்பான் சென்றுள்ள அவர் முதலீட்டாளர் சந்திப்பு நிகழ்ச்சியில் பேசுகையில், சுசுகி உள்ளிட்ட நிறுவனங்கள் இந்தியாவில் முதலீடு செய்து சிறப்பாக செயல்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். இந்தியாவில் அதிக அளவு இளைஞர்கள் திறன் மிக்கவர்களாக உள்ளனர் என்றும், அவர்களை தங்கள் பணிகளில் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். தற்போது 4 டிரில்லியன் டாலராக உள்ள இந்திய பொருளாதாரத்தை 2047 ஆண்டுக்குள் 30 டிரில்லியன் பொருளாதாரமாக உயர்த்துவதற்கு இந்தியா முயற்சி செய்து வருவதாக தெரிவித்தார். தமது 4 நாள் பயணத்தின்போது 200க்கும் மேற்பட்ட முதலீட்டாளர்களை சந்தித்து திரு பியூஷ் கோயல் பேசவுள்ளார். இந்தியா தலைமையேற்று நடத்தும் பிரிக்ஸ் உச்சி மாநாட்டையொட்டி நாடு முழுவதும் 400 முன்னேற்பாட்டு கூட்டங்கள் நடத்தப்படுவதாக ஒருங்கிணைப்பாளர் திரு சுதாகர் தலேலா தெரிவித்துள்ளார். லக்னோவில் இன்று 18வது பிரிக்ஸ் கல்வியாளர் 3 நாள் சந்திப்பு நிகழ்ச்சியில் பேசிய அவர், 30 நகரங்களில் 400க்கும் மேற்பட்ட முன்னேற்பாட்டு கூட்டங்கள் நடைபெறும் என்று தெரிவித்தார். பிரிக்ஸ் நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பை வலுப்படுத்தவும், மாறிவரும் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப புதிய அணுகுமுறையை உறுப்பு நாடுகள் ஒன்றிணைந்து மேற்கொள்ளவும் இந்தியா முயற்சிகளை எடுக்கும் என்று தெரிவித்தார். சுற்றுச்சூழல் மாறுபாடுகளால் ஏற்படும் சவால்களை சந்திக்கவும் ஒருங்கிணைந்த முயற்சிகளை மேற்கொள்வது குறித்தும், புதிய தொழில்நுட்ப நடைமுறைகளை கொண்டு வருவது குறித்தும் உச்சி மாநாட்டில் முடிவெடுக்கப்படும் என்றும் திரு சுதாகர் தலேலா கூறினார். தமிழக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் திரு விஜய் 3 புதிய அறிவிப்புகளை இன்று வெளியிட்டார். சட்டப்பேரவை விதி 110 கீழ் தமிழகத்தில் மகளிருக்கான வெற்றி பயண திட்டம், பரந்தூர் புதிய விமான நிலைய திட்டம் கைவிடுதல், மகளிருக்கு விலையில்லா கேஸ் சிலிண்டர் உள்ளிட்ட அறிவிப்புகள் இதில் இடம்பெற்றன. பரந்தூரில் புதிய விமான நிலையம் அமைப்பதற்கு விளைநிலங்கள் மற்றும் மக்கள் வசிக்கும் பகுதிகள் பாதிப்படையும் என்ற காரணத்தால் அதற்கு பதிலாக புதிய இடம் தேர்வு செய்வது குறித்து ஆய்வுகள் மேற்கொள்ளப்படும் என்றார். ஏற்கனவே செயல்பட்டு வரும் சென்னை விமான நிலையம் விரிவாக்கம் செய்யப்பட்டு 5வது விமான முனையம் அமைக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். இதற்காக இந்திய விமான போக்குவரத்து ஆணையத்துடன் ஒத்துழைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றார். மற்றொரு அறிவிப்பில், தமிழக மகளிர் பேருந்துகளில் இலவசமாக பயணம் செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறிய முதலமைச்சர், வரும் அக்டோபர் 2ம் தேதி மகாத்மா காந்தியடிகளின் பிறந்த நாளை முன்னிட்டு அன்று முதல் தமிழகத்தின் எப்பகுதியிலும் வசிக்கும் மகளிர் சாதாரண, விரைவு பேருந்து, இடைநில்லா பேருந்து, சொகுசு பேருந்து மற்றும் புறநகர் பேருந்துகளில் கட்டணமில்லா பயணத்தை மேற்கொள்ளலாம் என்று கூறினார். மற்றொரு அறிவிப்பில், குடும்ப தலைவிகள் பயன்பெறும் வகையில் அன்னபூரணி சூப்பர் 6 திட்டத்தின் கீழ் ஆண்டுக்கு 3 விலையில்லா எரிவாயு சிலிண்டர்கள் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் தெரிவித்தார். இத்திட்டத்தினால் சுமார் 1,30,16,104 குடும்பங்கள் பயன்பெறும் என்றார். ஆண்டுக்கு 2,50,000 மிகாமல் வருமானம் பெறும் குடும்பங்கள் இத்திட்டத்தால் பயன்பெறுவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றார். அடுத்த ஆண்டு பொங்கல் பண்டிகையின் போது இத்திட்டம் செயல்பாட்டிற்கு வரும் என்று முதலமைச்சர் தெரிவித்தார். மருத்துவ உபகரணங்கள் துறைக்கு உத்வேகம் அளிக்கும் வகையில் முக்கிய சீர்திருத்தங்களை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளது. இது தொடர்பாக மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், 2017ஆம் ஆண்டு மருத்துவ உபகரணங்கள் விதிகளில் திருத்தங்கள் கொண்டுவரப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மருத்துவ உபகரணங்களை ஸ்டெர்லைஸ் செய்வது, ஒரே சீரான பரிசோதனை கட்டணங்கள் உள்ளிட்ட பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகள் மூலம் மருத்துவ உபகரணங்கள் துறையின் செயல்பாடுகள் எளிமையாக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. புதிய நடைமுறைகள் மூலம் மருத்துவ உபகரண பயன்பாட்டிற்கான செலவு குறையும் என்றும், வெளிப்படையான அணுகுமுறை உறுதி செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
நடப்பாண்டிற்கான கைலாஷ் மானசரோவர் யாத்திரையை நிறைவு பெற்றுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த மாதம் 4ஆம் தேதி தொடங்கிய இந்த யாத்திரையில் 477 பேர் கைலாஷ் மானசரோவரை தரிசித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. லிபுலேக் கணவாய் வழியாக யாத்திரை குழுவின் கடைசி பிரிவினர் தங்களது பயணத்தை நேற்று முடித்ததாக இந்த யாத்திரையின் பொறுப்பு அதிகாரி திரு தன்சிங் பிஷ்ட் தெரிவித்தார்.

0: இந்த யாத்திரையை வெற்றிகரமாக நடத்தி முடிக்க உதவிய உத்தராகண்ட் மாநில அரசு அதிகாரிகளுக்கும் இராணுவத்தினருக்கும் தமது நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கங்கை நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு பீகார் மாநிலத்தின் தாழ்வான பகுதிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. பட்னா, வைஷாலி, போஜ்பூர், பக்சர், பகல்பூர், முங்கேர், சமஸ்திபூர், பெகுசாராய் மாவட்டங்களில் தாழ்வான பகுதிகள் வெள்ளத்தால் சூழ்ந்துள்ளன. விவசாய நிலங்களில் மழைநீர் தேங்கியுள்ளதால் ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலம் நீரில் மூழ்கியுள்ளன. மத்திய நீர்வள ஆணையம் விடுத்துள்ள அறிவிப்பில் கங்கை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு அபாய அளவை கடந்துள்ளதாக தெரிவித்துள்ளது. பீகாரில் வெள்ளத்தால் ஏற்படும் பாதிப்பு அதிகரித்து வருவதை கருத்தில் கொண்டு ஃபராக்கா பரேஜ் அணையை திறந்து விடுமாறு மேற்குவங்க அரசை பீகார் அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. பீகார் முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி மேற்குவங்க முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரியை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நிலைமையை எடுத்துக் கூறி தமது கோரிக்கையை முன்வைத்தார். ஃபராக்கா பரேஜ் அணையின் அனைத்து மதகுகளும் திறந்துவிடப்பட்டால்தான் பீகாரின் வெள்ள நிலைமையை கட்டுக்குள் கொண்டுவர முடியும் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். இதனை ஏற்றுக்கொண்ட மேற்குவங்க முதலமைச்சர் உடனடியாக இதுகுறித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்துள்ளார். அமெரிக்காவின் நியூயார்க்கில் இந்தியர் ஒருவர் துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்த சம்பவத்திற்கு அங்குள்ள இந்திய தூதர் ஆழ்ந்த கவலை தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் உயிரிழந்தவரின் குடும்பத்தினரிடம் தமது இரங்கலை தெரிவித்துள்ளதாக கூறியுள்ள அவர் தொடர்ந்து அவர்களுக்கு தேவையான உதவிகளை தூதரகம் மூலம் செய்து தர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார். பாகிஸ்தானில் நீண்டகால அடக்குமுறை, வன்முறை மற்றும் தாக்குதல்கள் பூகோள ரீதியாக மாற்றங்களை ஏற்படுத்தும் என்று அந்நாட்டின் மூத்த அரசியல் தலைவரும் ஜமாயத் உலிமா இ இஸ்லாம் அமைப்பின் தலைவருமான மௌலானா ஃபஸ்லுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். பெஷாவரில் நடைபெற்ற கட்சி மாநாட்டில் உரையாற்றிய அவர் தற்போது அந்நாட்டின் ராணுவ தலைமை தளபதியாக உள்ள ஃபீல்ட் மார்ஷல் ஆசிம் முனீர் நாட்டில் மக்களின் அமைதியான வாழ்க்கைக்கு உகந்த சூழ்நிலையை நீண்டகாலமாக ஏற்படுத்தி தரவில்லை என்று கூறினார். அந்நாட்டின் தவறான நடவடிக்கைகளால்தான் 1971 நடைபெற்ற போரில் இந்தியாவுடன் தோல்வியை தழுவ நேரிட்டதாகவும் அவர் கூறினார். நாடு முழுவதும் அமைந்துள்ள ராணுவ அமைப்புகள் சாதாரண மக்களை துன்புறுத்தி வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். பாகிஸ்தான் ராணுவம் வலுவிழந்து காணப்படும் நிலையில் போர் நடவடிக்கைகள் குறித்து கடுமையான அறிக்கைகளை வெளியிட்டு வருவதையும் அவர் சுட்டிக்காட்டினார். 1971 டிசம்பர் மாதம் 13 நாட்கள் நடந்த இந்தியா பாகிஸ்தான் போரில் 93,000 பாகிஸ்தானிய துருப்புகள் சரணடைந்ததாகவும் அவர் கூறினார். இதனால் பாகிஸ்தானின் கிழக்கு மண்டல ராணுவம் வலுவிழந்தது என்றும் பங்களாதேஷ் உருவாக வழிவகுத்தது என்றும் மௌலானா ஃபஸ்லுர் ரஹ்மான் தெரிவித்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆந்திர பிரதேசம் சென்றுள்ள குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார். இந்தியாவில் உள்ள முதலீட்டு வாய்ப்புகளை ஜப்பான் நிறுவனங்கள் ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்தியா தலைமையேற்று நடத்தும் பிரிக்ஸ் உச்சி மாநாட்டை ஒட்டி நாடு முழுவதும் 400 முன்னேற்பாட்டு கூட்டங்கள் நடத்தப்படுவதாக ஒருங்கிணைப்பாளர் திரு சுதாகர் தலேலா தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மகளிர் அனைத்து வகை அரசு பேருந்துகளிலும் கட்டணமின்றி பயணிக்கலாம் என்ற அறிவிப்பையும் ஆண்டுக்கு 3 விலையில்லா கேஸ் சிலிண்டர் வழங்கப்படும் என்ற அறிவிப்பையும் முதலமைச்சர் திரு விஜய் இன்று சட்டப்பேரவையில் அறிவித்துள்ளார். பீகார் மாநிலத்தில் பெய்து வரும் மழையினால் கங்கை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு தாழ்வான பகுதிகள் பாதிக்கப்பட்டுள்ளன. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: நேரம் 12:50 விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ரெட்ரோ நேரம்.

பூக்கள் விடும் தூது திரைப்படத்திலிருந்து பாடல் இடம்பெற கேட்டோம். டி ராஜேந்தர் இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியிருந்தார். நேரம் 12:55 ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியின் நிறைவாக கங்கை அமரன் இயற்றிய பாடல் இது. இளையராஜா இசையில் ஜென்சி பி வசந்தா பாடிய புதிய வார்ப்புகள் திரைப்பட பாடல்.

0: நாம் கேட்ட அந்த பாடலோடு இன்றைய ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
1: ரெட்ரோ நேரம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 1:50, இது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம், 101.6 கும்பகோணம் எஃப்எம், 100.4 வேலூர் எஃப்எம், 100.1 திருப்பத்தூர் எஃப்எம் அலைவரிசைகளில்

0: நேயர்கள் இப்பொழுது கேட்கலாம்.
1: பாடல் உங்கள் சாய்ஸ்.
0: தொலைபேசி வழி நேயர்கள் விருப்பமான பாடல்களை கேட்டு ரசிக்கும் நேரம் இது. விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மெகாஹெர்ட்ஸில் பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2952208553 மற்றும் முறையின் 2838989871. வெளியூர் நேயர்களாக இருந்தால் 044 என்ற எண்ணுடன் தொலைபேசி எண்ணையும் இணைத்து அழைக்கலாம். வாங்க ஒரு பாடலோடு நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம்.

0: பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியுடைய முதல் பாடல் ஒலிக்க கேட்டோம். கங்கைமரன் இயற்றிய பாடல் அது. மனு எஸ் சித்ரா குழுவினர் பாடிய எங்க ஒரு பாட்டுக்காரன் திரைப்படத்திற்காக இளையராஜா இசையமைத்த பாடல் அது. நேரம் 1:40
1: ஹாய் நிஷா, ரேடியோல என்ன கேட்டுட்டு இருக்க?
2: வானிறை விவத் பாரதி தமிழ் எஃப்எம் தான் கேட்டுட்டு இருக்கிறேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா, இன்னைக்கு நான் ஒரு க்வெஸ்சனுக்கு கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டேன்.
1: அட அப்படியா? அவங்க டாபிக்ஸ் கேக்குற க்வெஸ்சன் எல்லாம் சூப்பரா இருக்கும். எனக்கும் கலந்துக்கணும்னு ஆசையா இருக்கு.
2: அப்ப கலந்துக்க வேண்டியது தானே?
1: நானும் நிறைய தடவை ஃபோன் பண்ணி ட்ரை பண்ணிட்டேன், எங்க ஃபோன் லைனே கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்றது, எனக்கும் பேசணும்னு ஆர்வமா இருக்கும்ல.
2: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
3: அனைவரையும் வரவேற்போம்,
2: வாய்ப்பளித்து மகிழ்வோம்,
3: புதியவர்களும் நம்மோடு இணையட்டும்.
4: விளையாடு விளையாடு, வாழும் வரைக்கும் விளையாடு.
0: நேயர்களை, பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2952-0853 மற்றும் முறையின் 2838-9871. வெளியூர் நேயர்களாக இருந்தால் 044 என்ற எண்ணுடன் தொலைபேசி எண்ணையும் இணைத்து அழைக்கலாம். இது உங்கள் அபிமான விவத் பாரதி தமிழ் எஃப்எம்மின் பாடல் உங்கள் சாய்ஸ்.

0: எஸ்பி பாலசுப்ரமணியம் குழுவினர் பாடிய உதயகீதம் திரைப்பட பாடல் கேட்டும். இத்திரைப்படத்திற்காக முத்துலிங்கம் இயற்றி இளையராஜா இசையமைத்த பாடல் இது. நேரம் இப்பொழுது 1:12. நிகழ்ச்சியில் இணைய வரும் முதல் நேயர் யார், எங்கிருந்து பேசுகிறாங்க, எந்த பாடல் கேட்குறாங்கன்றதை பார்ப்போம். வணக்கம் விவித் பாரதி.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழிலிருந்து மாணிக்கம் அன்புவீரன் டைலர் பேசுறேன் சார்.
0: சொல்லுங்க, எந்த படத்துல இருந்து பாடல் கேட்கலாம்?
1: படம் பெயர் வந்து முள்ளு மலர்.
0: முள்ளு மலரும். முள்ளு மலரும்
1: செந்தாழம் பூவே வந்தாரும் காதல் ஒரு பாடல் இருக்கும்.
0: சரிங்க, அந்த பாடல் கேட்கலாமா?
1: நன்றி சார். நன்றி சார். எப்படி இருக்கு, நல்லா இருக்கிறீங்களா?
0: நிலையத்துல எல்லாருமே சௌக்கியமா இருக்கும். நன்றிங்க.
1: நன்றி சார். நன்றி சார்.
0: முதல் நேயரா வந்து முள்ளு மலரும் திரைப்படத்துல இருந்து ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. கண்ணதாசன் இயற்றிய பாடல் அது. இளையராஜா இசையில் கே.ஜே. யேசுதாஸ் பாடிய பாடல்.

0: நேரம் 1:17:45. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழகம் 102.3 மெகாஹெர்ட்ஸில் பாடல் உங்கள் சாய்ஸ். தொலைபேசி வழி நேயர்கள் பங்கு பெறும் நேரடி நிகழ்ச்சியுடைய அடுத்த நேயர், வணக்கம் விவத் பாரதி தமிழகம்.
1: சந்தைக்கு
0: வந்த கிளி என்ற திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி குரல்களில்

0: நேரம் 1:23. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் அடுத்த நேயர். வணக்கம் விவித் பாரதி தமிழகம்.
1: வணக்கம் சார்.
0: வாங்க, யார் எங்கன்னு பேசுறீங்க? வணக்கம். வணக்கம்.
1: நாகை மாவட்டம் அவரிக்காடு அறிவழகன்.
0: அறிவழகன் சார் பேசுறீங்க, நாகை மாவட்டம்ல இருந்து.
1: அவரிக்காடு அறிவழகன்.
0: சரிங்க, எந்த படத்துல இருந்து பாடல் கேட்கலாம்?
1: எனக்கு எங்கள் தங்கம் படத்துல சார், தங்க பதக்கத்தின் மேலே.
0: சரிங்க, அந்த பாடல் உங்களுக்கு பிடிக்குமா?
1: ரொம்ப பிடிக்கும் சார். எனக்கு எத்தனை தடவை கேட்டாலும் அழுத்து போகாத ஒரு பாடல்.
0: சரிங்க, நிகழ்ச்சியில பங்கு பெறக்கூடிய முதல் நேயரா நீங்க, ஃபர்ஸ்ட் டைமா பேசுறீங்களா?
1: ஆமா, முத முத கேக்குறேன் சார், இப்பதான் முதல் நேரா வந்திருக்கிறேன்.
0: சரிங்க சரிங்க, நன்றிங்க. நாகை மாவட்டம்ல இருந்து அறிவழகன்ற நேயர் வந்து இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. எங்கள் தங்கம் திரைப்படத்திற்காக MS விஸ்வநாதன் இசையில் TM சௌந்தரராஜன் P சுசீலா பாடிய பாடல் வாலி.

0: நேரம் 1:27 30 இது 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பாடல் உங்கள் சாய்ஸ். தொலைபேசி வழி நேயர்கள் பங்கு பெறும் நேரடி நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2952-0853 மற்றும் ஒரு 2838-9871. வெளியூர் நேயர்களாக இருந்தால் 044 என்ற என்னுடன் தொலைபேசி எண்ணையும் இணைத்து அழைக்கலாம். நிகழ்ச்சியில் வரும் அடுத்த நேயர், வணக்கம், விவத் பாரதி தமிழ் எஃப்எம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: குலப்பாக்கம் வெங்கடேஷ் சார்.
0: குலப்பாக்கம்ல இருந்து வெங்கடேஷ் பேசுறீங்க, சொல்லுங்க, எந்த படத்துல இந்த பாடல் கேட்கலாம்?
1: படம் நீலமலை திருடன் சார்.
0: நீலமலை திருடன்ல இருந்து திரைப்பட பாடல்.
1: சத்தியமே லட்சியமாய் குரலால் பாட்டு மேடம்.
0: சரிங்க, கேட்போமா?
1: ரொம்ப நன்றி சார்.
0: நன்றிங்க. நீலமலை திருடன் திரைப்படத்திற்காக மருதகாசி ஏற்றி கே வி மகாதேவன் இசையில் டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடல்.

0: பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மெகாஹெர்ட்ஸில் நிகழ்ச்சியின் அடுத்த நேயர். வணக்கம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.
1: வணக்கம் சார், நான் ரெட் ஹில்ஸ்ல இருந்து ஹயாத் பாஷா ஜெய்பனி சார். எப்படி சார் இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் சார். நேயர்களை கேட்ட பாடலை டக்கு டக்குன்னு கொடுக்குறீங்க, முதல்ல உங்களுக்கு ஒரு நன்றி சொல்றேன் சார்.
0: வாங்க, என்ன பாடல் கேட்கலாம்?
1: எனக்கு எங்க வீட்டு பிள்ளையில இருந்து நானிட்டால் அந்த பாடு சார். இது என் மனைவி ஜெய்பனி சார், ரொம்ப பிடிச்சமான பாடு சார். எப்ப பார்த்தாலும் இந்த பாடு தான் அவங்க கேட்டு கேளு கேளுன்னு வாங்க, அவங்களுக்காக இந்த பாடு கொடுங்க சார்.
0: சரிங்க, வாங்க கேட்போமா?
1: நன்றி சார், நன்றி,
0: நன்றிங்க.
2: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
3: இப்போ புரிஞ்சந்தியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

முன்னதாக ரெடில்ஸ்லேருந்து நேயர் விரும்பி கேட்டிருந்தாங்க இந்த பாடலை. எங்கள் வீட்டு பிள்ளை என்ற திரைப்படத்திற்காக வாலி இயற்றிய பாடல் அது. விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், டி எம் சவுந்தரராஜன் பாடியது.

0: விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் எங்கள் வீட்டு பிள்ளை திரைப்பட பாடல் கேட்டும். நேரம் 1:38:35. வணக்கம் விவித் பாரதி.
1: வணக்கம் சார்.
0: வாங்க, யார் பேசுறீங்க?
1: திருபுவனத்திலிருந்து சிவாஜி பேசுறேன் சார்.
0: சொல்லுங்க சார், எந்த படத்துல இருந்து பாடல் கேட்கலாம்?
1: ஆண்டவன் கட்டளை படத்துல இருந்து ஆறு மனமே ஆறு, அந்த படத்தை ஒளிபரப்புங்க சார்.
0: சரிங்க, கேட்டுருவோமா?
1: மிக்க நன்றி சார்.
0: நன்றி. கும்பகோணம் திருப்புவனம்ன்ற இடத்துலேருந்து சிவாஜின்ற நேயர் இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. ஆண்டவன் கட்டளை என்ற திரைப்படத்திற்காக கண்ணதாசன் இயற்றிய பாடல் அது. விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடல்.

0: நேயர்கள் இதுவரை பங்கேற்று சிறப்பித்த இந்த நிகழ்ச்சி பாடல் உங்கள் சாய்ஸ் இத்துடன் நிறைவு. நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து நேயர்களுக்கும் எமது நிலையத்தின் சார்பாக மீண்டும் ஒரு முறை நன்றி.
1: பாடல் உங்கள் சாய்ஸ்.
0: இன்னும் சில நொடிகளில் 1:45 மாநில செய்திகள்.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டில் மகளிருக்கு ஆண்டுக்கு 3 விலையில்லா சிலிண்டர் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அறிவித்துள்ளார். மகளிருக்கான கட்டணமில்லா பயணத்திட்டம் மாநகர நகர பேருந்துகளுக்கும் விரிவுபடுத்தப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். 728 கோடி ரூபாய் செலவில் அரசு பள்ளிகளின் உள்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் சட்டப்பேரவையில் தெரிவித்தார். தமிழக சட்டப்பேரவையிலிருந்து திமுக உறுப்பினர்கள் இன்று வெளிநடப்பு செய்துள்ளனர். மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் ஆவணி திருவிழாவின் பிட்டுக்கு மண் சுமந்த நிகழ்வு இன்று விமரிசையாக நடைபெற்றது. இலங்கைக்கு எதிரான 2வது இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா தனது முதல் இன்னிங்ஸில் சற்று முன் 8 விக்கெட் இழப்பிற்கு 458 ரன் எடுத்திருந்தது. இனி விரிவான செய்திகள். தமிழ்நாட்டில் அன்னபூரணி சூப்பர் 6 திட்டத்தின் கீழ் மகளிருக்கு ஆண்டுக்கு 3 இலவச சிலிண்டர் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் அவைவிதி 110 கீழ் இன்று 3 அறிக்கைகளை தாக்கல் செய்து பேசிய முதலமைச்சர், பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் சிலிண்டருக்குரிய கட்டணத்தை அரசே செலுத்தும் என்றார். ஆண்டு வருமானம் 2.5 லட்சம் ரூபாய் வரம்பிற்குள் இருப்பவர்கள், குறு சிறு விவசாய குடும்பத்தினர், மாற்றுத்திறனாளிகள் என 1.3 கோடி மேற்பட்டவர்கள் இதன் மூலம் பயனடைவார்கள் என்றார். வரும் ஜனவரி மாதம் முதல் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என்றும், இதற்காக அரசுக்கு ஆண்டுக்கு 4000 கோடி ரூபாய் கூடுதல் செலவாகும் என்றும் கூறினார்.

0: சென்னைக்கு அருகே பரந்தூர் பகுதியில் புதிய விமான நிலையம் அமைக்கும் திட்டத்தை இந்த அரசு கைவிடுவதாகவும் முதலமைச்சர் பேரவையில் அறிவித்தார்.
1: பரந்தூரில் புதிய விமான நிலையம் அமைக்க மேற்கொண்ட நடவடிக்கைகள் இந்த அரசால் கைவிடப்படும். விவசாய நிலங்கள் மற்றும் குடியிருப்புகளுக்கு பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படாதவாறு புதிய விமான நிலையம் அமைப்பதற்கான பொருத்தமான சில மாற்று இடங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளன. இதற்கிடையில் சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையத்தை மேலும் விரிவாக்கம் செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும்.
0: மாநகர பகுதிகளில் மகளிர் பயணித்து வரும் கட்டணமில்லா பயண திட்டம் விரிவுபடுத்தப்படும் என்றும் முதலமைச்சர் கூறியுள்ளார். இதன் அடிப்படையில் முதல்கட்டமாக மாநகர நகரப்பகுதிகளில் உள்ள எக்ஸ்பிரஸ், LSS மற்றும் டீலக்ஸ் பேருந்துகளிலும் மகளிர் கட்டணமின்றி பயணிக்கலாம் என அவர் அறிவித்தார். அதேபோல் மாவட்டங்களின் இடையே புறநகர் பகுதிகளிலும் மலைப்பகுதிகளிலும் இயக்கப்படும் சாதாரண பேருந்துகளிலும் மகளிர் இனி கட்டணமின்றி பயணிக்கலாம் என்று கூறியுள்ளார். இந்த திட்டம் மகாத்மா காந்தியடிகளின் பிறந்த அக்டோபர் 2 செயல்பாட்டிற்கு வரும் என்றும் திருநங்கையர்களும் இந்த திட்டத்தின் கீழ் பயனடையலாம் என்றும் முதலமைச்சர் கூறியுள்ளார். தமிழகத்தில் அரசு பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளின் கட்டடங்கள் தனியாருக்கு இணையாக சிறந்த முறையில் கட்டி பராமரிக்கப்படும் என்று அமைச்சர்கள் திரு ஆதவ் அர்ஜுனா, திரு ராஜ்மோகன் ஆகியோர் கூறியுள்ளனர். தமிழக சட்டப்பேரவையில் நகராட்சி நிர்வாகம், பள்ளிக்கல்வி, உயர்கல்வித்துறைகளின் மானிய கோரிக்கைகள் மீது நடைபெற்ற விவாதங்களின் போது குறுக்கிட்டு பேசிய அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா, மாநிலத்தில் 6620 அரசு கல்வி நிறுவன கட்டிடங்களின் பராமரிப்பு சரியான நிலையில் இல்லை என்றும், பல பள்ளிகளில் கழிப்பறை வசதிகள் இல்லை என்றும் சுட்டிக்காட்டினார். சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தத்தம் தொகுதியில் உள்ள அரசு பள்ளிகள், கல்லூரிகளில் என்னென்ன அடிப்படை வசதிகள் தேவை, வகுப்பறை கட்டிடங்களின் நிலை என்ன என்பது குறித்து அரசுக்கு தெரிவிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். பயன்படுத்த முடியாத கட்டிடங்கள் சிவப்பு அடையாளத்துடன் சீல் வைக்கப்படும். உடனடியாக சீரமைக்க வேண்டிய கட்டிடங்களில் மஞ்சள் அடையாளம் ஒட்டப்படும். 5 பயன்படுத்தக்கூடிய கல்வி கட்டிடங்களுக்கு பச்சை அடையாளம் ஒட்டப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். பள்ளிக்கல்வி மற்றும் செய்தி விளம்பரத்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் பேசுகையில், 1000 மேற்பட்ட பள்ளிகளில் 728 கோடி ரூபாய் செலவில் உள்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்படும் என்றார். காவிரி டெல்டா மாவட்டங்களில் குறுவை சாகுபடி பயிர் பாதிப்புகள் கண்டறியப்பட்டால் உரிய நிவாரணம் வழங்க நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் கூறியுள்ளார். சட்டப்பேரவையில் அஇஅதிமுக சட்டப்பேரவை குழு தலைவர் திரு எடப்பாடி கே பழனிசாமி கொண்டு வந்த கவன ஈர்ப்பிற்கு பதிலளித்து பேசிய அவர், டெல்டா மாவட்டங்களில் குறுவை சாகுபடி பயிர் பாதிப்பு எதுவும் இதுவரை கண்டறியப்படவில்லை என்றார். தமிழகத்தில் பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதிகளில் மனித விலங்கு மோதலை குறைப்பதற்காக ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டு வருவதாக மாநில வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் கூறியுள்ளார். சட்டப்பேரவையில் இது தொடர்பான கவன ஈர்ப்பிற்கு இன்று பதிலளித்த அமைச்சர், சென்ற வாரம் 2 புலி தாக்கி கொன்றதாகவும், புலியை பிடிப்பதற்காக 3 நிபுணர் குழுக்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் கூறினார். இந்த புலி பிடிபட்டவுடன் சென்னை வண்டலூர் பூங்காவிற்கு அல்லது அருகிலுள்ள புலிகள் முகாமிற்கு கொண்டு செல்லப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். தமிழக சட்டப்பேரவையில் வரும் வியாழக்கிழமை முதல் கேள்வி நேரம் எடுத்துக்கொள்ளப்படும் என்று பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் அறிவித்துள்ளார். நாள் ஒன்றுக்கு 2 கவன ஈர்ப்பு தீர்மானங்கள் விவாதத்திற்கு அனுமதிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். தமிழக சட்டப்பேரவையில் பிரபல திரைப்பட நடிகை சௌகார் ஜானகியின் மறைவு குறித்த இரங்கல் தீர்மானத்தின் மீது பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் இன்று பேசினார். தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி உள்ளிட்ட 400 மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்து 4 தலைமுறைகளுக்கு மேல் திரையுலகில் கோலோச்சிய அவருடைய மறைவு ஒரு சகாப்தத்தின் நிறைவு என்று அவர் குறிப்பிட்டார். மத்திய அரசின் பத்மஸ்ரீ விருது உள்ளிட்ட பல்வேறு விருதுகளை பெற்ற சிறப்புக்குரிய சௌகார் ஜானகியை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த அனுதாபத்தையும் இரங்கலையும் தெரிவித்துக் கொள்வதாகவும் பேரவைத் தலைவர் குறிப்பிட்டார். பின்னர் அன்னாருக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் உறுப்பினர்கள் அனைவரும் எழுந்து நின்று 2 மௌனம் அனுசரித்தனர். தமிழக சட்டப்பேரவையிலிருந்து திமுக உறுப்பினர்கள் இன்று வெளிநடப்பு செய்தனர். முதலமைச்சர் திரு விஜய், பரந்தூர் விமான நிலைய திட்டம் கைவிடப்படுவதாக அறிவித்தது குறித்து விவாதிக்க வேண்டும் என்று சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத்தலைவர் திரு கே என் நேரு பேரவைத் தலைவர் கேட்டுக்கொண்டார். விதி 110 கீழ் முதலமைச்சரோ அமைச்சர்களோ அறிவிப்பு செய்த பின்னர் அதன் மீது எந்த ஒரு விவாதத்தையும் அனுமதிக்க முடியாது என்று பேரவைத் தலைவர் பதிலளித்தார். இதனை ஆட்சேபித்து திமுக உறுப்பினர்கள் பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்கு

0: ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் ஆவணி மூல திருவிழாவின் முக்கிய நிகழ்வான இறைவன் பட்டுக்கு பிட்டுக்கு மண் சுமந்த நிகழ்வு இன்று விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக அருள்மிகு சுந்தரேஸ்வரரும் மீனாட்சி அம்மனும் மேளதாளங்கள் முழங்க பரிவாரங்களுடன் புட்டுத்தோப்பு மண்டபத்தில் எழுந்தருளினர். மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்நிகழ்வில் பங்கேற்றனர். ஓணம் பண்டிகையை முன்னிட்டு திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் காய்கறி சந்தையில் காய்கனிகளின் விற்பனை அமோகமாக நடைபெற்று வருகிறது. இன்று ஒரே நாளில் 10 கோடி ரூபாய்க்கு காய்கறிகள் விற்பனையானதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் காய்கறி மார்க்கெட்டில் கேரள வியாபாரிகள் காய்கறிகளை கொள்முதல் செய்ததால் காய்கறிகளின் விலையும் குறிப்பிடத்தக்க அளவில் உயர்ந்துள்ளது. ஒரு கிலோ 35 ரூபாய்க்கு விற்ற வெண்டைக்காய் 50 ரூபாய்க்கும், 35 ரூபாய்க்கு விற்ற பயிர் வகைகள் 60 ரூபாய்க்கும், 20 ரூபாய்க்கு விற்ற முருங்கைக்காய் 25 ரூபாய்க்கும் விற்பனையானது. வழக்கமாக 6 கோடி ரூபாய் வரையே வர்த்தகம் நடைபெறும் நிலையில் ஓணம் பண்டிகை கொள்முதல் காரணமாக 10 கோடி ரூபாய் எட்டியுள்ளதாக வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
0: ராமநாதபுரம் மாவட்டத்தில் இன்று முதல் மறு உத்தரவு வரும் வரை மீனவர்கள் மீன்பிடிக்க அனுமதி ரத்து செய்யப்படுவதாக மீன்வளத்துறை தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக 3000 மேற்பட்ட மீன்பிடி விசைப்படகுகளும் 5000 மேற்பட்ட நாட்டு படகுகளும் கடலுக்குள் செல்லவில்லை என்று எமது செய்தியாளர் கூறுகிறார்.
2: ராமநாதபுரம் மாவட்ட வடக்கு கடல் பகுதியில் காற்றின் வேகம் அதிகபட்சமாக 65 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும் என்பதாலும் வாயு நோக்கம் ஏர்வாடி மற்றும் கீழக்கரை உள்ளிட்ட வடக்கு மீன்பிடி துறைமுகத்திலிருந்து மீன்பிடிக்கச் செல்லும் சுமார் 3000 மேற்பட்ட விசைப்படகுகளுக்கு மீன்வளத்துறை அனுமதி வழங்கவில்லை. மீனவர்கள் மறு உத்தரவு வரும் வரை மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதனால் 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட மீனவர்கள் மற்றும் சார்பு தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். ராமநாதபுரத்திலிருந்து கார்த்திகேயன்.
0: ஜெனசிஸ் தொழில் முனைவோர் உறைவிட திட்டத்தின் கீழ் நிதியுதவி பெற மாணாக்கரும் தொழில் முனைவோரும் புதுமை சிந்தனையாளர்களும் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க மத்திய மின்னணு தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் அழைப்பு விடுத்துள்ளது. கோவையில் உள்ள மேட்டி ஸ்டார்ட் அப் மையம் 2ம் 3ம் அடுக்கு நகரங்களைச் சேர்ந்த மாணவர்கள், தொழில் முனைவோர், ஆராய்ச்சியாளர்கள், படைப்பாற்றல் திறனாளர்களுக்கு உதவும் வகையில் இந்த திட்டத்தை அறிமுகம் செய்துள்ளது. தேர்ந்தெடுக்கப்படுபவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் வரை நிதியுதவி வழங்கப்படும். இலங்கைக்கு எதிரான 2வது இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2ம் நாளான இன்று இந்தியா தனது முதல் இன்னிங்ஸில் சற்று முன் 8 விக்கெட் இழப்பிற்கு 460 ரன்னுடன் வலுவான நிலையில் உள்ளது. 5 விக்கெட் இழப்பிற்கு 300 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் கொழும்பில் இன்று ஆட்டத்தை இந்தியா தொடர்ந்த நிலையில் ஷரன்ஸ் ஜெயின் 6 ரன்னுக்கும், ரிஷப் பந்த் 63 ரன்னுக்கும், மானவ் சுதர் 18 ரன்னுக்கும் ஆட்டமிழந்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டில் மகளிருக்கு ஆண்டுக்கு 3 விலையில்லா சிலிண்டர் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அறிவித்துள்ளார். மகளிருக்கான கட்டணமில்லா பயணத்திட்டம் மாநகர நகர பேருந்துகளுக்கும் விரிவுபடுத்தப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் 728 கோடி ரூபாய் செலவில் அரசு பள்ளிகளின் உள்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் சட்டப்பேரவையில் தெரிவித்தார். தமிழக சட்டப்பேரவையிலிருந்து திமுக உறுப்பினர்கள் இன்று வெளிநடப்பு செய்தனர். மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் ஆவணி திருவிழாவின் பிட்டுக்கு மண் சுமந்த நிகழ்வு இன்று விமர்சையாக நடைபெற்றது. இலங்கைக்கு எதிரான 2வது இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா தனது முதல் இன்னிங்ஸில் சற்று முன் 8 விக்கெட் இழப்பிற்கு 460 ரன் எடுத்திருந்தது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: நேரம் 1:56. முன்னதாக பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி தொடர்பாக நேயர்களுடைய முகநூல் பதிவுகள்ல சங்கர் சேந்தமங்கலம், பிரகாஷ், ஆற்காடு சாத்தூர் ரமேஷ் ஈஸ்வரி, தேனி ஹரிராம், ராஜகணேஷ், பிரகாஷ், ரங்கராஜன், வெங்கடேசன், மேலப்பேடு தயாளன், நடராஜன், சுப்பையா, கதிரவன், பழனி கவிதா, ரெடில்ஸ், ஹயாத் பாஷா, முகமது பிலால், முருகப்பெருமான், மயிலாடுதுறை அன்பு வீரன், சைதை ஆனந்த், நாகை அறிவழகன், குலப்பாக்கம் வெங்கடேசன், கும்பகோணம் சிவாஜி உள்ளிட்ட நேயர்கள்லாம் வந்து பங்கேற்று சிறப்பித்தாங்க. இந்த பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து விவத் பாரதி தமிழகம் 102.3 MHz-இல் அடுத்தடுத்து தொடரும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு.

2 மணிக்கு எங்கள் ஸ்டைல் திரைப்பட பாடல்கள் இடம்பெறும். 2:55 பாரத பிரதமரின் மக்கள் நலத்திட்டத்தில் NPS வத்சலா ஸ்கீம் சிறார்களுக்கான தேசிய ஓய்வூதிய வத்சல்யா திட்டம் தொடர்பான தகவல்கள் இடம்பெறும். 3 மணிக்கு வர்ணஜாலம், மாலை 4 மணிக்கு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் கேம் ஷோ, 5 மணிக்கு பூந்தென்றல், மாலை 6 மணிக்கு பக்தி மாலை, 6:30 மாநில செய்திகள், 6:40 என் விருப்பம், இரவு 7 மணிக்கு திரைகானம், 7:15 செய்தி அறிக்கை, 7:25 திரைகானம், 7:30 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் வழங்குபவர் திரு பி சரவணன் அவர்கள், 7:35 பாட்டும் பயணமும், 7:55 இன்று ஒரு தகவல் வழங்குபவர் திரு தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள், 8:00 நீ கோரினால், 9:00 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பு ஆய்வும், வாசிப்பவர் திரு ராமசுவாமி சுந்தர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் திரு ஐங்கரன் அவர்கள், அமைப்பு பொன்சந்திரன், 9:15 என் இனிய பொன்னிலாவே, 10:00 எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு, 11:00 மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இனிய திரைசை பாடல்கள் இடம்பெற கேட்கலாம்.

இதுவரை விவத் பாரதி தமிழகம் 102.3 மெகாஹெர்ட்ஸில் இன்று பிற்பகல் மற்றும் மாலை இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்டோம். எமது அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: ஹாய் நிஷா, ரேடியோல என்ன கேட்டுட்டு இருக்க?
1: வானிரல் விவத் பாரதி தமிழ் எஃப்எம் தான் கேட்டுட்டு இருக்கிறேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா, இன்னைக்கு நான் ஒரு க்வெஸ்சனுக்கு கரெக்ட்டா ஆன்சர் பண்ணிட்டேன்.
0: அட அப்படியா? அவங்க டாபிக்ஸ், கேக்குற க்வெஸ்சன் எல்லாம் சூப்பரா இருக்கும். எனக்கும் கலந்துக்கணும்னு ஆசையா இருக்கு.
1: அப்ப கலந்துக்க வேண்டியது தானே?
0: நானும் நிறைய தடவை ஃபோன் பண்ணி ட்ரை பண்ணிட்டேன், எங்க ஃபோன் லைனே கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்றது, எனக்கும் பேசணும்னு ஆர்வமா இருக்கும்ல.
1: விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
2: அனைவரையும் வரவேற்போம்,
1: வாய்ப்பளித்து மகிழ்வோம்,
2: புதியவர்களும் நம்மோடு இணைய.

0: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல். புரியல? இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்.
1: எங்கள் ஸ்டைல்.

கரெக்டா 2 மணி மண்டே மியூசிக் டேல இணைகிறீர்கள், கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் உத்திரெடுப்பில் போடுவர் பாரதி தமிழ் பண்பலை. கேட்க போகிற பாடல்கள் அதே தான், வழக்கம் போல தான், 1000 லட்சம் கோடி முறை கேட்டிருந்தாலும் இன்னொரு முறை கேட்கும்போது அதில் ஏதாவது ஒரு புதுசாக

ஏதாவது ஒன்று கண்டுபிடிச்சி அதில் இருந்து அடா இது சூப்பராக இருக்கே அப்படின்னு அந்த பாட்டை திருப்பி கேட்போம். அப்படி தான் நம்ம பாட்டை திரும்ப திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கோம். ஓகே, அண்ட் அந்த மாதிரியான பாடல்களில் பெஸ்ட் பாடல்களை தேர்ந்தெடுத்து 8 மணி வரைக்கும் கேட்க போகிறீங்க, இன்பா கூட கேட்டுக்கோங்க. அண்ட் இன்றைக்கி நம்ம கேட்க போகிற பாடல்கள் என்ன டைப்பான பாடல்கள்? கல்யாண டைப் பாட்டு. ஏன் அந்த பாட்டுங்கிறதுக்கான காரணம் அந்த பாட்டுக்கு அப்புறம் சொல்றேன். எஸ் ஜானகி வாய்ஸ்ல இசை ராஜா, இளையராஜா மியூசிக்.

0: 102 புலி 3 பாத்துக்கு இதான் தானு.
1: 102 புலி 3

0: பாட்டாக கேட்க போகிறோம்.
1: மாமாவும் பொண்ண கொடு ஆமா சொல்லிப்புடு.
0: எஸ்பி பாலசுப்ரமணியன் பாடுறது கங்கை அமரன் வாய்ஸ்ல இசை ராஜா இளையராஜன்.

0: सारा काम मुझे ही करना पड़ता है, सफाई भी, शॉपिंग भी, शुद्ध नमक देना। शुद्ध नहीं समझते? वैक्यूम रेपुरेटेड नमक ही सबसे शुद्ध सफेद होता है।
1: ऐसा बोलो ना,
0: वैक्यूम रेपुरेटेड निर्मा शुद्ध नमक जिसका दाना दाना एक समान। ये हुई ना बात।
2: क्यों छोटे साहब, वैक्यूम रेपुरेटेड निर्मा शुद्ध नमक इतना शुद्ध की बच्चे भी जानते हैं इसके सारे गुण।
3: ஹாய் நிஷா, ரேடியோல என்ன கேட்டுட்டு இருக்க?
4: வா நிறை, விவத் பாரதி தமிழ் எஃப்எம் தான் கேட்டுட்டு இருக்கிறேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா, இன்னைக்கு நான் ஒரு க்வெஸ்சனுக்கு கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டேன்.
3: அட அப்படியா? அவங்க டாபிக்ஸ், கேக்குற க்வெஸ்சன் எல்லாம் சூப்பரா இருக்கும். எனக்கும் கலந்துக்கணும்னு ஆசையா இருக்கு.
4: அப்ப கலந்துக்க வேண்டியது தானே?
3: நானும் நிறைய தடவை போன் பண்ணி ட்ரை பண்ணிட்டேன், எங்க போன் லைனே கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்றது, எனக்கும் பேசணும்னு ஆர்வமா இருக்கும்ல.
4: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
2: அனைவரையும் வரவேற்போம்,
4: வாய்ப்பளித்து மகிழ்வோம்,
2: புதியவர்களும் நம்மோடு இணையட்டும்.
5: விளையாடு விளையாடு, வாழும் வரைக்கும் விளையாடு.
6: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல். புரியல, இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்.
7: எங்கள் ஸ்டைல்.
8: ரெண்டு மணி 14 நிமிடங்களுக்கு கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் 102.3 பாரதி தமிழ் பண்பலை. மஞ்சள் மியூசிக்ல கல்யாண பாட்டா கேட்டுக்கிட்டு இருக்கோம். அப்படியே கேட்க போற அடுத்த ரெண்டு பாடல்கள் ஈசினுக்கு அடுத்த வெற்றி விழா ஆண்டு அதைத் தொடர்ந்து கேட்கறதுக்கு எவ்வளோ ஜாலியாக இருக்குல்ல, அதனால தான் அது மறுபடி கேட்குறோம். அண்ட் அந்த காரணத்தை தான் மறுபடியும் நான் திருப்பி சொல்லிடுறேன். கேட்டது என்ன இந்த பாட்டுக்கு காரணம் என்ன என்றால், இன்றைக்கி அதான் வைப் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கு பேரில் பாடல்கள் வந்து டான்ஸ் ஆடணும் அப்படிங்கிறது, குழு பாடல்கள் என்பது கல்யாணத்தில் ரீல்ஸ்க்காக மட்டுமே பாட்டு அப்படிங்கிறத தாண்டி, அண்ட் அது எனர்ஜியாக அதில் பயன்படுத்தப்பட்டிருக்கிற இசைக்கருவிகள் இதெல்லாம் சேர்ந்து ஒரு புது எனர்ஜியை கொடுக்கணும்ல கல்யாணத்துக்கு வர்றவங்க. அண்ட் கடன் பிரச்சனையோட கல்யாணம் நடத்துகிறவங்களுக்கு கூட அந்த மாதிரி பாட்டெல்லாம் கேட்டால் கல்யாணம் ஜாலி மூலுக்கு கொண்டு போகணும். அப்படிப்பட்ட பாடல்கள் தான் கேட்க போகிற அடுத்த பாட்டு. மலேசியா வாசுதேவன், எஸ் ஜானகி வாய்ஸில் கங்கை அமரன் எழுதின இன்னொரு பாட்டு, சிவி சினுக்கெடுத்து அப்படிங்கிற அந்த வெற்றி விழா பாட்டு. முழுமையான கொண்டாட்டத்தோட கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் 102.3 பாரதி தமிழ் பண்பலை.

0: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
1: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

செவியோரம் சுகராகம். இது விவபாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: ஹாய் நிஷா, ரேடியோல என்ன கேட்டுட்டு இருக்க?
1: வானிரல், விவத் பாரதி தமிழ் எஃப்எம் தான் கேட்டுட்டு இருக்கிறேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா, இன்னைக்கு நான் ஒரு க்வெஸ்சனுக்கு கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டேன்.
0: அட அப்படியா? அவங்க டாபிக்ஸ், கேக்குற க்வெஸ்சன் எல்லாம் சூப்பரா இருக்கும். எனக்கும் கலந்துக்கணும்னு ஆசையா இருக்கு.
1: அப்ப கலந்துக்க வேண்டியது தானே?
0: நானும் நிறைய தடவை ஃபோன் பண்ணி ட்ரை பண்ணிட்டேன், எங்க ஃபோன் லைனே கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்றது, எனக்கும் பேசணும்னு ஆர்வமா இருக்கும்ல.
1: விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
0: அனைவரையும் வரவேற்போம்,
1: வாய்ப்பளித்து மகிழ்வோம்,
0: புதியவர்களும் நம்மோடு இணைய

0: கண்ணம் போட்டதால
1: நேயர்களின் மனம் கவர்ந்த பாடல்களின் அணிவகுப்பு வழங்கிக் கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழகம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல்.
3: ரெண்டு மணி 31 கிழக்கு பாட்டு கல்யாண பாட்டா கேட்டுக்கிட்டு இருக்கோம். இவ்வளோ பாட்டு இருக்கா அப்படிங்கறத இப்ப கேக்குறவங்களுக்கும் அண்ட் எடுத்து பிளே பண்ற எனக்குமே இப்பதான் தெரியுது. இவ்வளோ பாடல்கள் இருக்கு, இவ்வளோ ஜாலியான சம பாட்டு இருக்கு அப்படிங்கறதுல. அதுல ஏதா இந்த பாடல்களை ஜாலி ஆக்குறது வந்து விஷுவலா பார்க்கும்போது நமக்கு அந்த ஈவெண்ட்ல நடிக்கிற நடிகர்கள் நடிகைகள் அந்த கூட இருக்கிறவங்க எல்லாரும் செய்யற அந்த காட்சிகள் ஒரு பக்கம் உற்சாகத்தை கொடுக்குது அப்படின்னா, அண்ட் நம்ம வந்து வெறும் ஒலி வடிவமாக ஆடியோவாக மட்டும் கேட்டு ரசிக்கும் போது அதில் பயன்படுத்தியிருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான் முக்கியமாக. அண்ட் வலுக்கட்டாயமாக வந்து சத்தம் வந்தால் தான் ஜாலி வரும், சத்தம் வந்தால் தான் அப்படி

0: கூஸ்பம்ஸ் வரும் அப்படிங்கிற இறைச்சல் இல்லாமல் ரொம்ப அழகாக இசைக்கருவிகளை பயன்படுத்தின அத்தனை பாடல்கள் இருக்கு. அப்படி நம்ம கேட்க போற அடுத்தடுத்த கல்யாண பாடல்கள்
1: என்னென்ன? இந்த
0: பாட்டை தொடர்ந்து எல்லாம் நம்ம வீட்டுக்கு அண்ட் அதை தொடர்ந்து கலகலக்குது கலகலக்குது அண்ட் அதை தொடர்ந்து பச்சரிசி அதை தொடர்ந்து காற்று வெளியீடை படத்துல சாரட்டு வண்டியில இவ்வளோ பாட்டு இருக்குது. கேட்க போறோம் இவ்வளோ பாட்டும் அடுத்தடுத்து கேட்டுக்கொண்டே இருக்க போகிறோம். இப்ப கேட்க போற இந்த பாட்டு பாவிஜா எழுதினது, கார்த்திக் வாய்ஸ்ல, எஸ் ஏ ராஜ்குமார் இசையில, படம் வசீகரா. படத்துல வசீகரா என்றதும் வசீகரமான அந்த ஹீரோவை தாண்டி உங்களுக்கு எல்லாருமே ஞாபகம் வருது அந்த காமெடி வடிவேல். எனக்கு இந்த பாட்டு கேட்குறப்போ அவர் தான் நான்

0: அர்த்தம்.
1: 2:36, எத்தனை பார்ட் இருக்கு எடுத்து வச்சாலும் டைம் இருக்குமான்னு தெரியல என்கிற மாதிரியாக நான்மே பார்ட் 2 பார்ட் 3 எல்லாம் போடுங்க சார் என்று நேயர்கள் அனுப்பி கொண்டிருக்கிறார்கள் மெசேஜ்களை. அடையாளப்பட்ட ஆசீர்வாதம் கண்ணன்பி கலை சுந்தரராஜன் தான் பொண்ணு கொடுன்னு அதுக்குள்ளே கல்யாணத்துக்கு போயிட்டீங்களேன்னு கேட்குறாரு. கலைராஜன் சுந்தர பெருமாள் கோயிலேருந்து, பரதரத்னி மேலப்பிடு தயாளன் ஹேமலதா, பொன்னியம்மன் மேடு வண்ண கணேசன் வீரராகவன், வணக்கம். பாடல்கள் சங்கமம் எங்கள் ஸ்டைல், மனதில் ஸ்மைல் ராகங்களின் அதிசயம், இந்த வேளையில் அற்புதம். ஃபேஸ்புக் வீரராகவன் மாதத்திலிருந்து அண்ட் இன்னும் கூட பெட்டராக எதிர்பார்க்குறேன், அடுத்தது கூட அனுப்புங்க, நான் கண்டிப்பாக படிப்பேன். ஓகே, மதிய வணக்கம். ஆற்காடு சாத்தூர் ரமேஷ் ஈஸ்வரி, காஞ்சனா கே விஜய், குடமாண்டப்பட்டி கே வி ஜெயசீலன், கமலா வரதன், சென்னை சிங்கர் சிவராமன் நாகராஜன், சரவணர் ராமலிங்கம், நடராஜன் சுப்பையா புத்தகரத்திலிருந்து, ராஜசேகர் எங்கேருந்து ஊர் பேர் போடல, வெறும் ராஜசேகர் மட்டும்தான் வந்திருக்கிறது. அதைத் தொடர்ந்து கந்தன்வள்ளி, ஏழுகினர் தேவா, சுகுமார், இளம்பூவே அருமை பூவே அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கா, ராசி பொருத்தம் பாட்டு பாடல் வந்து இருகா பார்க்குறேன் நான், ஆனால் டைம் இருக்குமான்னு தெரில, வெரி அன்ஃபார்ச்சுனேட்லி. எரவாஞ்சேரி சாகுல் அமீர், இல்லை நான் வந்து ஃபைனலாக வந்து ஒன்றும் இதெல்லாம் சொல்ல மாட்டேன், டிஸ்க்ளைமர்லாம் சொல்ல மாட்டேன், ஒன்றே ஒன்று தான் சொல்லுவேன், கல்யாணம் மிக அருமையான ஒரு விஷயம் வாழ்க்கையில், அது மட்டும் தான் சொல்லுவேன். அது எப்படிப்பட்டதாக இருந்தாலும், அதில் சண்டை வந்தாலும் இது வந்தாலும் அது வந்தாலும் கல்யாணம் சூப்பர் மாட்டிருங்க. ஓகே, SS செந்தில் கண்ணன், ஷோபா, பெரியார் நகர் ராஜேஷ், சாப்பிட்டுட்டே கேளுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் மறுபடியும் கூட சொல்கிறேன். முரளிதரன் விழுப்புரத்துலேருந்து, பர்வதவர்த்தினி, நொங்கு அனுப்பியிருக்காங்க, இன்றைக்கி நொங்கு தேவைப்படாத ஒரு கிளைமேட் சென்னையில், இன்றைக்கெல்லாம் வந்து காரமாக அதாவது பஜ்ஜி அந்த மாதிரி சாப்பிட வேண்டியது. அண்ட் தயவு செஞ்சு எனக்கு இப்போ ஷோ டைமில் இந்த மாதிரி சாப்பாட்டு ஐட்டங்களை அனுப்பி பசியை ஞாபகப்படுத்தாதீர்கள். ஓகே, இன்னும் இப்போ நல்ல பாட்டெலாம் இருக்குது, வாராய தோழி பாசமலர்லேருந்து ப்ளீஸ் இப்போ வேண்டாம். அண்டு மல்லிகைப்பூவுக்கு ஊர்காவலேருந்து, ஊர்காவலன் அது செமப்பாட்டு போட்டு பார்க்கலாம் அடுத்துல, ஆனந்தம் ஆனந்தம் பூவே உனக்காக, ஏழையிலங்கிலேயே நான் பேச நினைப்பதெல்லாம் இப்படியெல்லாம் பாட்டு இருக்குது என்று அந்தோனி ராஜ் அனுப்பியிருக்கிறார் லிஸ்ட்டு. அதை தொடர்ந்து பொன்னியம்மன் மேடு வண்ண கணேசன், 100% எப்போவுமே இதே மாதிரி தான், ஜாலி பாட்டு தான், செம்ம ஜாலியாக இருக்கும், தொடர்ந்து கேளுங்க. அண்டு தூத்துக்குடி பாலசுப்ரமணியன், அதை தொடர்ந்து பெரியார், திருமணங்களில் பாடக்கூடிய பாடல்களில் இசைக்கருவிகளில் எனக்கு ரொம்ப பிடிச்சது நார்த் இந்தியன் ஸ்டைல் இசைக்கருவிகள் அதிகம் பிடிச்சி, நினச்சபடி அது 7 நிமிஷம் போய்ட்டு 2 பாட்டு போடுற டைம் அது, நம்ம கண்டிப்பாக போடுறேன், ஆனால் நம்ம போன வாரம் கூட போட்டேன்னு நினைக்கிறேன் பெரியார் நகர் ராஜேஷ்காக. அதை தொடர்ந்து வேறியார், எல்லாருமே கடவுள் அமைத்து வைத்த மேடை பாடல் வருமா, வாய்ப்பு இருந்தால் பார்க்கிறேன் ஏமலை தான். ஓகே, டைம் இருக்காது, பார்ட் 2 பார்ட் 3 போடணுன்னு அதான் அந்தோனி ராஜ் சொன்ன மாதிரி போட்டால் தான் உண்டு. ஓகே, அதை தொடர்ந்து வேறியார் மெசேஜ் அனுப்புங்க, தொடர்ந்து அனுப்புங்க, பாட்டு கேட்டுக்கிட்டே பாடுவோம். கேட்க போகிற அடுத்த பாட்டு முத்து வித்யாசாகர் காம்பினேஷனில் வந்து ஒரு சூப்பர் ஹிட் ஆல்பத்துலேருந்து இந்த பாட்டு, இதில் 2 கல்யாண பாட்டு இருக்குது, அதில் ஒரு பாட்டு இப்போ கேட்குறது. மலிஜா வாசுதேவன், ஹரிஷ் ராகவேந்திரா, சுஜாதா, சங்கீதா, இத்தனை குரல்கள் இந்த பாட்டு.

அந்த ஹம்மிங் கொடுத்துட்ருக்கிறவர் சங்கர் மகாதேவன். பழனி பாரதி எழுதின பாட்டு, ரமண கோகலா என்கிற இசையமைப்பாளர் இசையமைத்த பத்ரி திரைப்படத்தில் அந்த

கலகலப்பா ஒரு மூணு சிங்கர்ஸ் சேர்ந்து பாடினாலே ஒரு கலகலப்பான கல்யாண மாதிரியான ஒரு ஈவெண்ட்டுக்கு இன்னும் கலகலப்பான ஒரு ஃபன்னான ஒரு வைப் கிடைக்கும். ஏன் இந்த வார்த்தையை அதிகம் பயன்படுத்துகிறேன்னா, இந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்தலை அப்படின்னா நாங்கள் கரண்ட் ட்ரெண்ட்லேயே இல்லைன்னு சொல்லிடுறாங்க. அதனால் ஓகே, ரஞ்சித் சங்கீதா வினயா குரல் எல்லாம் அண்ணாமலை எழுதின பாட்டு, விஜய் ஆண்டனி மியூசிக்கில் இடிச்ச பச்சரிசி, உத்தமபுத்திரன் அப்படிங்கிற படம், அந்த ரெண்டு படங்கள் இருக்குது உத்தமபுத்திரன்ங்கிற டைட்டிலேயே. இது வந்து புதுசாக வந்த உத்தமபுத்திரன் படத்துலேருந்து. மண்டே மியூசிக் டே பாட்டு விபத் பாதி தமிழ் எஃப்எம்ல எங்கள் ஸ்டைலில் கேட்டுக்கிட்டேன்.

0: இதெல்லாம் கேட்டுட்டு கல்யாணம் மண்டபத்திலேயே இருந்து பாட்டு கேட்குற மாதிரி இருக்குன்னு மெசேஜ் அனுப்புனா பத்தாது. இல்லை என்ன பண்ணுங்கன்னா, இந்த பாட்டெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அடுத்த முறை ஏதாவது ஒரு கல்யாணத்துக்கு போகும்போது அங்கே ஒரே ஒரு பாட்டை போட்டு 1000 பேர் ஒரே பாட்டுக்கு ரீல்ஸை எடுத்து அதே மாதிரி ரீல்ஸை வந்து அவங்கவுங்க ஃபேஸ்புக்கில் போட்டுக்கிட்டு அண்ட் அதை நம்ம திரும்ப திரும்ப ஒரே பாட்டுக்கு போட்டு பார்த்து போர் அடிக்குதுப்பா, இந்த மாதிரி இவ்வளோ பாட்டு இருக்குது கல்யாணத்துக்கு நீ வந்து ரீல்ஸ் பண்ணுறதுக்கு என்று அந்த பசங்களுக்கு கொடுத்துருங்க. ஓகே, அண்ட் இதே மாதிரியான பாடல்கள் தொடரும். ஸ்டே டியூன் டு தமிழ் எஃப்எம்.
1: பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று அறிந்து கொள்ளலாம். NPS வாட்சால்யா, அதாவது சிறார்களுக்கான தேசிய ஓய்வூதிய திட்டம் குறித்து. NPS வாட்சல்ய திட்டம் என்பது ஓய்வூதிய நிதி ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு ஆணைய சட்டம் 2013 பிரிவு 12(1)(a) மற்றும் பிரிவு 20 கீழ் தேசிய ஓய்வூதிய அமைப்பின் கீழ் வருகிறது. இது விக்சித் பாரத் 2047 என்ற தொலைநோக்கு பார்வையிலிருந்து உருவாகி நிதிசார் கல்வியறிவு மற்றும் நிதி திட்டமிடலை மேம்படுத்துவதற்கும் குழந்தைகளின் அதிகாரமளித்தலை ஊக்குவிப்பதற்கும் சிறார்களுக்காக பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட ஒரு பங்களிப்பு சேமிப்பு மற்றும் நீண்டகால நிதி பாதுகாப்பு திட்டமாகும். இந்த திட்டம் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் NRIs மற்றும் வெளிநாட்டு இந்திய குடிமக்கள் OCIs உட்பட 18 வயதுக்குட்பட்ட அனைத்து இந்திய குடிமக்களுக்கும் கிடைக்கிறது. இத்திட்டத்தின் கீழ் கணக்கு என்பது NPS வாத்சல்யா திட்டத்தின் கீழ் ஒரு பாதுகாவலர் மூலம் திறக்கப்பட்ட மைனரின் தனிநபர் ஓய்வூதிய கணக்கை குறிக்கும். இந்த திட்டத்தின் நோக்கத்திற்காக சந்தாதாரர் என்பது இத்திட்டத்தின் கீழ் கணக்கு திறக்கப்பட்ட ஒரு சிறுவரை குறிக்கும். பாதுகாவலர் என்பது சிறாரின் பெற்றோரையோ அல்லது சட்டப்பூர்வ பாதுகாவலரையோ குறிக்கும். மைனர் என்பது 18 வயது நிரம்பாத நபரை குறிக்கும். பிரான் PRAN என்பது கணக்கை திறக்கும் நேரத்தில் CRA அதாவது சென்ட்ரல் ரெக்கார்ட் கீப்பிங் ஏஜென்சியால் உருவாக்கப்பட்டு சந்தாதாரரின் பெயரில் வழங்கப்படும் ஒரு தனித்துவமான நிரந்தர ஓய்வூதிய கணக்கு எண்ணை குறிக்கும். NPS வாத்சல்யா நிரந்தர ஓய்வூதிய கணக்கை பெற்றோர்களோ பாதுகாவலர்களோ ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் முறையில் தொடங்கலாம். முதலீடுகளை நிர்வகிப்பதற்காக பாதுகாவலர்கள் PFRDAவில் பதிவு செய்யப்பட்ட ஏதேனும் ஒரு ஓய்வூதிய

நிதியை தேர்ந்தெடுக்கலாம். பங்களிப்புகளின் முதலீடானது ஓய்வூதிய நிதிகளால் நிர்வகிக்கப்படும். சிறுவர் 18 வயதை அடையும் போது தனிப்பட்ட சொத்து கணக்கு பாதுகாவலரால் சிறுவரின் பெயரில் சிறுவரின் பிரத்யேக பயனுக்காக இயக்கப்பட வேண்டும். இதற்கான ஆவணங்கள் என்னென்ன தேவைப்படும் என்பதை அறிந்து கொள்ளலாம். சிறார்களுக்கு பிறப்பு சான்றிதழ், பள்ளி மாற்று சான்றிதழ், மெட்ரிகுலேஷன் சான்றிதழ், நிரந்தர கணக்கு எண், பான் அல்லது கடவுச்சீட்டு ஆகியவை அவர்களது பிறந்த தேதியை உறுதிப்படுத்த தேவைப்படும். இந்தியாவில் வசிக்கும் இந்தியர்களுக்கு சிறாரின் தனிப்பட்ட அல்லது கூட்டு வங்கி கணக்கு விவரங்கள் விருப்பத் தேர்வாகும். அதே சமயம் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் மற்றும் வெளிநாட்டு இந்தியர்களுக்கு இது கட்டாயமாகும். பாதுகாவலருக்கு தேவையான ஆவணங்கள் என்னென்னவென்றால், ஆதார், ஓட்டுநர் உரிமம், கடவுச்சீட்டு, வாக்காளர் அடையாள அட்டை, தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதிச்சட்ட வேலை அட்டை அல்லது தேசிய மக்கள் தொகை பதிவேடு ஆவணங்கள், கூடவே பாதுகாவலரின் பான் எண் அல்லது படிவம் 60 உறுதிமொழியும் பெறப்படுகிறது. இத்திட்டத்தின் கீழ் பணம் செலுத்துதலை நேரடியாகவும் செய்யலாம். அதாவது பதிவு செய்யப்பட்ட ஏதேனும் ஒரு அஞ்சல் நிலையத்திற்கு சென்று NPS பங்களிப்பு சீட்டுடன் காசோலை அல்லது பணத்தை செலுத்துவதன் மூலம் செய்யலாம். அஞ்சல் நிலையங்கள் வழங்கும் இணையவழி வசதி மூலமும் செய்யலாம். NPS அறக்கட்டளையின் ENPS தளம் மூலமும் செய்யலாம். PFRDA-ஆல் அங்கீகரிக்கப்பட்ட வேறு ஏதேனும் மின்னணு முறையிலும் பணத்தினை செலுத்தலாம். கணக்கு தொடங்குவதற்கான குறைந்தபட்ச பங்களிப்பு ₹250 ஆகும். குறைந்தபட்ச வருடாந்திர பங்களிப்பு ₹250. அதிகபட்ச பங்களிப்புக்கு வரம்பு இல்லை. கூடவே பெற்றோர் மற்றும் பாதுகாவலர்கள் மட்டுமின்றி உறவினர்களும் நண்பர்களும் NPS வாத்சல்ய கணக்கிற்கு நன்கொடைகளை வழங்கலாம். குழந்தைகளுக்கு பிறந்தநாள் வரும் பொழுது உற்றாரும் உறவினரும் நண்பர்களும் அவர்களுக்கு பரிசு பொருட்களை வழங்குவதை விட அவர்களது கணக்கில் அந்த பரிசை பணமாக வரவு வைத்தால் அவர்களது எதிர்காலத்திற்கு மிக உதவியாக இருக்கும். மேலும் இத்திட்டத்தினை பற்றி அறிந்து கொள்ளவும் இதில் இணைய வழியில் சேரவும் https://nps.trust.org.in என்ற இணையதளத்தை அணுகலாம். மேலும் சந்தேகங்களுக்கு இலவச தொலைபேசி எண்ணான 1800-570-6778 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம். இணையதள முகவரியும் இலவச தொலைபேசி எண்ணும் மீண்டும் ஒரு முறை https://nps.trust.org.in. இலவச தொலைபேசி எண் 1800-570-6778. நேயர்களே, பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று நாம் அறிந்து கொண்டோம் NPS வாத்சல்யா, அதாவது சிறார்களுக்கான தேசிய ஓய்வூதிய திட்டம் குறித்து.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வர்ணஜாலம் விவித் பாரதி தமிழ் FM-இன் வர்ணஜாலம்.

மூணு மணி ஒரு நிமிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 102.3 தமிழ் பத்மலை மாந்திய மியூசிக் டே வர்ணஜாலம் பாடல்கள். இசையோடு வந்தோம், இசையோடு வாழ்ந்தோம், இசையோடு வாழ்வோம், இசையாவோம். மியூசிக் எல்லாத்துக்கும் மருந்து, ஓகே. அதனால் எந்த பிரச்சனைகள் இருந்தாலும், என்னதான் பிரச்சனை இருந்தாலும், இல்லைப்பா வேலை செய்கிறப்பெல்லாம் பாட்டு கேட்கக்கூடாது என்று உங்கள் மேனேஜர் சொன்னாலும், இல்லைப்பா வேலையே போயிடும்பா ரிஸ்க்குப்பா என்றாலும், எப்படியாவது ஒரு கேப்பில் பாட்டு கேட்டுட்டு ரிலாக்ஸ் ஆகிட்டு ஜாலியாக லைஃப் என்ஜாய் பண்ணுங்கள், ஓகே. அண்ட் வர்ணஜாலம் பாடல்களும் அப்படி தான். அடுத்தடுத்து மனோ சித்ரா குரல்களில் பாவிஜய் எழுதின இந்த பாட்டு எஸ் சி ராஜ்குமார் இசையில் வானத்தை போல படத்தில் இருந்து, ஓகே. இந்த பாடல் தொடங்கி அடுத்தடுத்து சூப்பர் ஹிட் பாடல்

உங்களுக்காக அண்ட் கேட்டு ரொம்ப நாளான பாடல்கள். கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் வித் பாரதி தமிழ் எஃப்எம்எல் இன்பாவுடன்.

0: மஞ்சள் விழா, மன கொஞ்சல் விழா, பந்தல் விழா, மலர் சிந்தல் விழா, இசையார வாரங்களா இரு நெஞ்சங்கள் கூடும் விழா. கல்யாணம் கல்யாணமே, தங்க மீனாட்சி கல்யாணமே.
1: டீமான் வாய்ஸில் அது ஆரம்பித்தது நகாஸ் அசீசன், வந்தனா ஸ்ரீனிவாசன், ஆந்தனிதாசன் குரல்களில் மணி அமுதன் எழுத்தின பாட்டு.

ஆரம்பிச்சு பாட ஆரம்பித்திருக்கிறவர்கள் ஏ ஆர் ரஹ்மான் கூட திப்பு நிகிதா காந்தி பாடுற இந்த பாட்டு வைரமுத்து எழுதினது ஏ ஆர் ரஹ்மான் இசையில. காற்று வெளி இடைப்படத்துல இருந்து வர்ணஜாலத்துல கேட்டுக்கிட்டு இருக்கிறீர்கள் 102.3 பாரதி தமிழ் பண்பலையில.

0: வரணஜாலம்.
1: மூணு மணி 17 நிமிடங்களுக்கு கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் 92.1 பார்த்து தமிழ் பொருட்களை வரணஜாலம். பாட்டு சூப்பர் ஹிட் பாட்டு, சேம சூப்பர் ஹிட் பாட்டு, 1000 லட்சம் கூ

0: ஒரு முறை கேட்டிருந்தாலும் இன்னொரு முறை கேட்குறப்போ சூப்பராக இருக்குங்கிற பாட்டு. அதே மாதிரி அத்தனை முறை கேட்டிருந்தாலும் அதுலேருந்து ஒரு வரியோ ரெண்டு வரியோ கேட்டால் பாட்டு விளையாட்டில் ஏன் வந்து அவ்வளோ டக்குன்னு பதில் சொல்ல மாட்டீங்க என்று அந்த சேலஞ்சையும் ரெடியாகுங்க என்று ஞாபகப்படுத்துகிறேன். அந்த பாட்டுக்கான க்ளூவெல்லாம் நீங்கள் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே கொடுத்தா நல்லாயிருக்குமே என்றால் ஐ அஸ்கு புஸ்கு என்பார்கள். அந்த மாதிரி அதான் பதில் நம்மளது, அதெல்லாம் தர முடியாது. நீங்கள் லைவில் அந்த க்ளூ கேட்பீங்க, அந்த கிளிப்பிங்கை கேட்டுட்டு பதில் சொல்லும். அண்டு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டும் என்றால் 29 52 0 8 5 3 28 38 98 71 நம்பர்லாம் சொன்னது இப்போவே டயல் பண்ணிடக்கூடாது. 4 மணிக்கு தான் அந்த நிகழ்ச்சி, பாட்டு விளையாட்டு, உங்கள் எங்கள் எல்லாரோட ரொம்ப ஃபேவரட் பாட்டு விளையாட்டு. ஓகே, அதுக்கு ரெடி ஆகிக்கோங்க அப்படிங்கிறதுக்காக தான். இப்போது அண்ட் 044 சென்னைக்கான எஸ்டிடி கோடு சேர்த்து 2838 9871 நம்பர்ஸ்க்கும் 2950 8 53 நம்பர்ஸ்க்கும் நீங்கள் டயல் செய்யலாம். அண்ட் இன்னொரு அறிவிப்பும் சேர்த்து சொல்லிடுறேன். வித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை, அதாவது கும்பகோணம் எஃப்எம் 101.6 அண்ட் வேலூர் பண்பலை 100.4 திருப்பத்தூர் பண்பலை 100.1 இந்த ஃப்ரீக்வன்சியிலும் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வர்ண ஜாலமல்ல நிகழ்ச்சி, வண்ண மிகு இன்ப மகிழ்ச்சி, வாத்த ஜால நிகழ்ச்சி, வண்ணமய பண்பலை எழுச்சி, வசந்த கால கீதங்கள் குளிர்ச்சி, வழங்கும் இன்பாவின் முதிர்ச்சி. ஐயோ, இது என்னது, எல்லாம் போட்டு எழுச்சி மகிழ்ச்சி எல்லாம் கேட்டு எனக்கு மட்டும் முதிர்ச்சின்னா எனக்கு வயசாயிடுச்சுன்னு சொல்கிறீங்களா என்ன? வாழ்த்துக்கள். ஃபேஸ்புக் வீரராகவன் மாதவரத்துலேருந்து. ஓகே, இதே மாதிரி இன்னும் அதிகம் எதிர்பார்க்குறேன். அண்டு எனக்கு தெரிஞ்சு நீங்கள் அனுப்புகிற எல்லா மெசேஜும் நான் படிச்சிட்றேன்னு நினைக்கிறேன். ஒன்று ரெண்டு ஏதாவது மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அதெல்லாம் கோச்சுக்காதீங்க. ஓகே, அண்ட் கேட்க போகிற அடுத்த 3 பாடல்கள்
1: அம்மி மிதிச்சாச்சு
0: இல்லைன்னு ஒரு காதல் படத்தில் இருந்து, அதை தொடர்ந்து யாரும் அந்த வாய்ஸ் செம்மையாக இருக்கும் அண்ட் சிநேகிதனே பாட்டை விட இது இன்னும் கேட்கலாம், அது சூப்பராக இருக்கும் என்று தோன்றியது அலைப்பா இதே படத்தில் இருந்து. அண்ட் அதை தொடர்ந்து டூம் டூம் படத்தில் இந்த 3 பாடல்களும் அடுத்து 102 போடுவது பாதி தமிழ் பண்பலை இல்லை. இப்போது நீங்கள் கேட்க போகிற இந்த கும்மி அடி பாட்டை பாடியிருப்பவர்கள் யார் யார் என்றால் சீர்காழி சிவ சிதம்பரம் அண்ட் நாதலதா அவங்க பாடினது, கூட சேர்ந்து பாடியிருக்காங்க. ஓகே, வாலி அவர்கள் எழுதினது யார் ரஹ்மான் இசையில். கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் 102.3 பாதி தமிழ் எஃப்எம்ல மண்டே மியூசிக் டேல என்பா கூட
1: அம்மி மிதிச்சாச்சு அருந்ததிய பார்த்தாச்சு பொம்மி பூ முடிச்சு புருஷன் கைய கோத்தாச்சு எட்டூர் எட்டும்

எனக்கு வந்து இதை ரிப்பீட் கேட்கணும் அப்படின்னு தோணும் எப்ப கேட்டாலும் இந்த பாட்டில் அந்த டும் டமாக்கடம். ஓகே, அண்ட் மகாலட்சுமி வைஷா.

0: அலி ரிச்சா ஷர்மா பாடின இந்த பாட்டு வைரமுத்து எழுதினா ஏறங்க மனைசியில் அலைப்பாதே படத்தில் இருந்தால் அதனால் ஒன்ஸ் ஃபோர் கேட்டுடலாம். ஓகே ஃபர்ஸ்ட்லேருந்து
1: டும் டும் டும் மக்க டம் டம் டம் டம் டும் டும் டும் மக்க டம் டம் டம் டம் டும் டும் டும் மக்க டம் டம்

மால்குடி சுபா, சித்ரா சிவராமன், ஹரிணி, திப்பு, டி கே கார்த்திக் சேர்ந்து பாடுறது. பாவிஜய் எழுத்துன இந்த பாட்டுக்கு கார்த்திக் ராஜா இசை. இவ்வளோ பாடகர்கள் இருந்தால் ஒரே ஒரு பிரச்சனை தான், இந்த டும் டமக்கு டும் சொன்னதில்ல ரொம்ப க்யூட்டாக இருக்கும். அதில் அந்த பாடின பாடகர்களில் மூணு பேரில் அது யார் பாடினது எக்ஸாக்டாங்கிறத என்னால் கண்டுபிடிக்க முடியல. இதுலேயும் அதே தான், நிறையா க்யூட்டான மூமெண்ட்ஸ் வரும் இந்த பாட்டில். அதை பாடினது சுபாவா, சித்ராவா, ஹரிணியா, இல்லை யார் என்பது தெரியாது. ஓகே, அதை கெஸ் பண்ணுறதுக்கு தான் அடுத்தடுத்து பாட்டை கேட்குறது. ஃப்ரம் த பிகினிங் இந்த பாட்டு அத்தா வருவாங்க டும்.

0: வர்ணஜாலம் விவித் பாரதி தமிழகமின் வர்ணஜாலம்.
1: ஓம் கிரீம் கிரீம் ஐஸ் கிரீம் கிரீம் அப்படின்னு அந்த பாட்டு முடியும். சூப்பராக இருக்கும் அது போய் கேட்குறதுக்கு. சின்ன பசங்கள்லாம் அந்த பாட்டு வந்த புது டைமில் அதெல்லாம் வந்து ரிப்பீட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஸ்கூல்லலாம். இது பெரிய ஜோக்காக இருக்கும். ஓகே, கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள் வர்ணஜாலம் 102.3 பாரதி தமிழ் பண்பலையில் மண்டே மியூசிக் டேயில் இன்பா கூட. கேட்கவே கேட்காத ஒரு மூணு பாட்டு ஆர் வந்து நீங்கள் கேட்டிருப்பீங்க. நீங்கள் நான் நாமெலாம் கேட்டிருப்போம், ஆனால் கேட்டு ரொம்ப நாள் ஆன பாட்டு. அப்படி ஒரு மூணு பாட்டு பாட்டு தேடும்போது கிடச்சிது. இப்படி தான் வந்து பாட்டு விளையாட்டுக்கு நான் பாட்டு எடுக்கிறது. ஓகே, எனக்கு அந்த வேலை இருக்கிறது. அதனால் இந்த மூணு பாடல்களும் நீங்கள் அடுத்தடுத்து கேட்க போகிறீங்க. அந்த வகையில் கேட்க போகிற இந்த பாட்டு பல்ராம் ஸ்ரீலேகா பாத்து சார்பி குரல்களில் இப்போ பாரதி எழுதின பாட்டு. டி மாநிலத்தில் தலைநகரம் படத்துல இருந்து இப்படி ஒரு பாட்டு தலைநகரம் படத்துல இருக்காங்கிறதே பல பேருக்கு தெரிஞ்சிருக்காது. நல்லா இருக்கு, ஹிட்டு, அதெல்லாம் இல்லை, கேட்கறதுக்கு ஜாலியா இருக்கு அந்த மாதிரியான பாட்டு. அப்படி அடுத்து கேட்க போறது வேற ஏதோ பாட்டு மாதிரி வரும், ஆனால் பாட்டு இது இல்லை. ஸ்ரீராம் அப்படிங்கிற குரலில் கபிலன் எழுதின இந்த பாட்டு ஆசானுடைய இசையில். ஓகே, செவ்வேல் படத்துல இருந்து இந்த பாட்டு. இந்த பாட்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா?

0: கேட்டாலே
1: அந்த பாட்டை ஃபுல்லா கேட்கலாம். அப்புறம் அதுக்கு தொடர்ந்து கேட்க போறேன்.
0: தலை அழகா எழுத்தாணி முக்கழக
2: கோவில் சிலை அழகா கொல்லுதடா
1: ஜனனி மதன். இந்த மூணு பாடல்களும் அடுத்து 102.1 பாடி தமிழ் பண்பலையில
3: 102.3 பாட்டுக்கு.

0: 102.3 மூணு
1: என்ன தலை அழகா எழுத்தானி மூக்கழகா
2: கோவில் சலை அழகா கொல்லுதடா
3: நறுக்கு சமரம் செஞ்சு நடுத்தருவ போற வர
4: போன அவர் வீரோ வந்த இருப்பீரோ.

0: 3:56 4 நிமிடம் தான் பாட்டு விளையாட்டுக்கு ரெடி ஆகுங்க. 2952085328328 9871 நம்பர்ஸ்க்கு டயல் பண்ணுங்க. நீங்கள் ஆவலோடு விரும்பி கேட்ட பழைய பாடல்களும் உண்டு, ஆனால் யார் அதை கண்டுபிடிக்கிறதுங்கிறதான் பார்ப்போம். ஓகே, யாரோ யாரோடைய பாட்டில் வர அந்த டும் டம்மங்கிட்டும் பாடினது வைசாலி வாய்ஸாக தான் சார் இருக்கும்ங்கிறார் அந்தோனி ராஜ். ஓகே, மடிமடி மச்சானே என்னை மயக்கியது என்கிறார் சூளை ரீஜுவா மனோகர். ஓகே, மதுரை சண்முக சுந்தரம், SS செந்தில், கண்ணன் சோபா, அன்புராணி, சபரி மனோஜ், கதிரவன் வாரியங்காவிலிருந்து, குழஞ்சிநாதன் கூட சேர்ந்து, ஹயத் பாசா ரெடில்ஸ்லேருந்து, ரடேரி வேல்முருகன், தொடர்ந்து வேற யார், ஓகே, முகமது பிலால் அயனாவரத்துலேருந்து, ஓகே, அண்ட் இவங்கெல்லாம் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஒரு கிளாசிக் பாட்டினுடைய கிளாசிக் ரீமிக்ஸ் அடுத்து.
1: கண்ணதாசன்
0: எழுதின இந்த பாட்டை மறுபடியும் ரீமிக்ஸ் பண்ணியிருக்கிறாரு யுவன் சங்கர்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்.

கரெக்டாக 4 மணி 1 நிமிடம் ஆச்சு. எங்களுக்கு வேறு எங்கும் கிளைகள் கிடையாது, ஜாலியாக இருக்கும். இதெல்லாம் வந்து இந்த பாட்டை போட்டு கேள்வி கேட்டு அதுலேருந்து பதில் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு இன்னும் கிரிஞ்சாக தோன்றலையா என்று கேட்பவருக்கான பதில் அது. 1 மணி நேரம் நிகழ்ச்சி கேட்டிங்கன்னா உலகத்தில் எந்த கோடியிலேருந்து ஒரு பாட்டை எடுத்துகிட்டு வந்து போட்டு இதில் ஏதாவது ஒரு டவுட்டுன்னு கேட்டாலும் எங்கள் நேயர்கள் பதில் சொல்லுவாங்க. கங்கையில் தண்ணி அமுகணும், காலை வாட நகராமல் பார்த்துக்கணுங்கிற மாதிரி தான் எனக்கு இப்போது. ஹெட்ஃபோன் வேறு உழுகுது இப்போது இங்கேருந்து மாதிரி. ஓகே, அண்ட் 2952085328389871 நம்பர்ஸ்க்கு டயல் பண்ணுங்கள். 2838978712952582538 அண்ட் வந்த நேயர்கள் முழுமையும் அடுத்த முறை ஆர்வத்தின் காரணமாக 2வது முறை வராதிங்க. எல்லா நேயர்களுக்கும் பதில் சொல்கிறதுக்கு வாய்ப்பு கொடுங்க. அண்ட் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி புது பாட்டெலாம் பாட்டு நீ வந்து அலுமினியாட்டை ஆடி எங்களை வந்து ஏமாத்துற, ஏங்க பழைய பாட்டு விட்டு போடு அந்த மாதிரி பாட்டிலேருந்து நான் எப்படி பதில் சொல்கிறேன் பாரு என்று சொல்கிற நேயர்கள் மொதல் 15 நிமிஷத்துக்கு, பழைய பாட்டுக்கு பதில் சொல்கிற நேயர்கள் மொதல் 15 நிமிஷத்துக்கு எனக்கு டயல் பண்ணா நீங்கள். ஓகே, அண்ட் அதுக்கப்புறமா நம்ம வழக்கமாக பண்ணுற அந்த நிகழ்ச்சி உள்ளே போயிடலாம். பழைய பாட்டு

0: இடையில கூட தரணும் அப்படின்னா ஓகே, நோ ப்ராப்ளம். அண்ட் இருந்தாலும் மொதல் 15 நிமிஷம் பழைய பாட்டை கொடுங்க. நாங்கள் வந்து ரொம்ப நாள் ஆச்சு பழைய பாட்டிலேருந்து நீங்கள் கேட்கவே இல்லை என்கிற நேயர்கள் டயல் பண்ணலாம். மறுபடியும் சொல்கிறேன், 2838 9871 2838 9871 2958 5205 3. ஓகே, நம்ம கூட இன்றைக்கு விளையாடாது இருக்கிற மொதல் நேயர் வணக்கம்.
1: ஹலோ சார். வணக்கம் சார்.
0: வணக்கம் சார்.
1: நான் திருப்பூர் மாவட்டம் அடித்தூர்ல இருந்து ஆறுமுகம் பேசுறேன் சார்.
0: ஆறுமுகம் சார், எப்படி இருக்கீங்க சார்?
1: நல்லா இருக்கேன் சார், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன், ஜாலியா இருக்கேன். இதுக்கு மேல இன்னும் ஜாலி ஆயிடுவேன், இன்னும் குஜால் ஆயிடுவேன் நான்.
1: நல்லது சார்.
0: ஓகே, உங்களுக்கு கிளிப்பிங் பிளே பண்ணவா?
1: இல்ல, பண்ணுங்க.
0: ஓகே.

0: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: வந்து பிடிக்கலை சார்.
0: ஓ, அடுத்த இருக்கு வாய்ப்பு கொடுத்துடலாம். ஓகேவா?
1: ஓகே சார், கொடுங்க சார்.
0: நன்றி. ஆறுமுகம் கண்டுபிடிக்க முடியல. கேள்வியே என்னன்னு சொல்லி, நீ என்ன கண்டுபிடிச்சியான்னு கேட்டால் அவருக்கு பாட்டே தெரியல, அதனால தான் சொல்லிட்டார். அவர் வந்து கண்டுபிடிச்சிட்டிங்களான்னு இல்லை எனக்கு தெரியாது, அடுத்தது கொடுத்துருக்கேன்ட்டாரு. வணக்கம்.
1: இனிய மாலை வணக்கம்.
0: யார் பேசுறீங்க?
1: இனிய மாலை வணக்கம் கூறுவது நாகை மாவட்டம் திருக்கோளை வட்டம் மணக்குடி ராஜேந்திரன்.
0: மணக்குடி ராஜேந்திரன், உங்களுக்கு அந்த கிளிப்பிங் மறுபடியும் பிளே பண்ணவா?
1: பண்ணுங்க.

0: கேட்டிங்களா?
1: ஆ கேட்டேன்.
0: ஓகே, என்ன பாட்டு அது?
1: ஜெக ஜெகன் புறப்படு ரைனா, புறப்படு ஜெக ஜெகன் புறப்படு ரைனா.
0: ஆ, சுரேஷ் ரைனா.
1: ஆ,
0: கிரிக்கெட் பிளேயரு.
1: ஆமாம், கிரிக்கெட்.
0: அதெல்லாம் அப்போயே பாடி வச்சுருக்காங்க பாருங்களேன், ரைனா அப்போ பேரை வச்சு. ரைனா வந்து இந்தியா டீமில் வருவாருன்னா அவங்களுக்கு அப்போயே தெரிஞ்சிருக்குது பாருங்க.
1: ஆமாங்க ஐயா.
0: ஆ, ஓகே, பதில் தெரியல அப்போ.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: வணக்கம் சார், மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா கீமாத்தூர் கருப்பையா சார்.
0: கருப்பையா சார், உங்களுக்கு அந்த பாட்டு நான் பிளே பண்றேன்.

0: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: பழைய பாட்டா சார், புது பாட்டா?
0: பழைய பாட்டு தான். நீங்கள் எல்லாம் ஆர்வமாக கேட்டதுனால ஒரு பழைய பாட்டை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நான்.
1: பழைய பாட்டே புரியல சார்.
0: பழைய பாட்டே புரியலையா? நான் வந்து இப்போ புது பாட்டு, ராப்பு, பாப் எல்லாம் போட்டால் கம்ப்ளைண்ட் பண்ணீங்க. எங்களுக்கு பழைய பாட்டை மட்டும் கொடுங்க, நான் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறோம் நீங்கள்? ஆ
1: சரி, அடுத்தவங்களுக்கு
0: ஆத்தனை கொடுத்துடலாமா?
1: ஆ ரைட்.
0: நன்றி ஐயா. ஹலோ
2: சார், வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: மறந்து
0: போச்சா?
2: ஆமா சார், இந்த பாட்டு நல்ல நல்ல சூப்பர் பாட்டு சார். நானே அடிக்கடி பாட்டுதான் இருக்கிற பாட்டு. எனக்கு ஃபர்ஸ்ட் லைன் நானும் அப்பதான் ட்ரை பண்றேன், வருது எனக்கு.
0: அதுதான் வரல, மீதி வரல.
2: ஆமா சார்.
0: சரி, ஃபர்ஸ்ட் லைன் ஞாபகம் வரல இன்னும்.
2: வணக்கம்
0: ஐயா, வணக்கம். லைன்ல இருக்கீங்க?
3: வணக்கம்.
0: வணக்கம்.
3: இன்னொரு போடுங்க சார் பாட்டு.
0: உங்களுக்கா?
3: போடுங்க சார்.

வணக்கம்.

0: ஹலோ
1: ஹலோ
0: ஹலோ
1: ஹலோ
0: ஹலோ
1: ஹலோ.
0: நான் ஹலோன்னா நீங்களும் ஹலோன்றீங்களே,
1: அதான் நான்
0: என்னங்க?
1: அதான் சொல்லணும், ஹலோன்னா ஹலோன்னு தான் சொல்லணும்.
0: ஹலோ,
1: வணக்கம்.
0: வணக்கம் சார்.
1: வணக்கம். இப்போ நான் வணக்கம் சொன்னால் நீங்கள் வணக்கங்கிறீங்க.
0: நான் வந்து சுணக்கமின்றி சொல்லுவேன் வணக்கம், ஃபேஸ்புக் வீரராகவன்.
1: சுணக்கமின்றி சொல்லுவேன் வணக்கம். வா, நல்லா இருக்குது. இது
0: நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன்.
0: சாப்பிட்டீங்களா?
1: சூப்பரா சாப்பிட்டேன். என்ன பாட்டு அப்படின்னு போய் சொல்றேன். நான் என்ன சாப்பிடல, பசிது.
0: எல்லாம் ஒரு பாட்டு, இனிமையான பாட்டு, இன்பம் தரும் பாட்டு.
1: ஆனா பதில் சொல்ல மாட்டீங்க. அடுத்த நேருக்கு நான் போறேன். ஓகே,
0: நான் சொல்ல மாட்டேன். நீங்க நேருக்கு போங்க, அடுத்த நேருக்கு.
1: ஓகே, பேச வாய்ப்பு அளித்தவருக்கு நன்றி என்று அவர் சொல்றது. அந்த 10 செகண்ட் நானே எடுத்துக்கிறேன். அவர் பேசுறதுக்காக வந்திருக்காரு. ஜாலியா வணக்கம்.
2: வணக்கம். கும்பகோணம் தோரங்குறிச்சி எம்ஜிஆர் காலனி, ஞானி ஜி அக்ஷரம் திரு கௌதம் அவர்களே.
1: கச்சேரியில் அடுத்து 50 ரூபாய் அன்பளி பறித்திருக்கிறார்.
2: நன்றி நன்றி நன்றி.
1: அவ்வளவுதானா? அதே அதே மாதிரி தான்
2: பேசுறீங்க.
1: ஜெரினாவா? ஜெரினாலாம் வரலையா? அதுல
2: குழு காற்றுக்கு மெரினா, அந்த ரெண்டு பேரும் தான் தெரியுது தலைவர.
1: மீதி தெரியல.
2: வணக்கம்.
1: யார் பேசுறீங்க? சூப்பரா
3: இருக்கேன்.
1: சொல்லுங்க. பேரளம் செந்தில்கண்ணன் சொல்லுங்க.
3: சொல்லுங்க சார். ஆனா பாட்டு
1: போடணும் சார். எத்தனை முறை வேணா போடுறேன், அதுக்காக தான் என்ன.

0: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: நன்றி.
0: கண்டுபிடிக்க முடியல. வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார்.
2: ஹலோ.
0: ஏன் ஜாலியா பேசுங்க. வணக்கம் சார், சொல்லுங்க.
2: வணக்கம் சார், சென்னை பூந்தமல்லி கலைசாமி.
0: இன்னொரு டைம் ஃபாஸ்டா சொல்லுங்க. வணக்கம். வணக்கம் சொல்லுங்க.
2: வணக்கம் சார், சென்னை பூந்தமல்லி கலைசாமி.
0: பூந்தமல்லி கலைசாமி, இன்னும் கொஞ்சம் எனர்ஜியா சொல்லுங்க. வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: ஓகே, வரல. சரி, ஓகே, சொல்லுங்க, பதில் சொல்லுங்க.
2: அப்படிதான் சார், அது இயற்கை.
0: ஓகே, தப்பு இல்ல. ஜாலியா இருங்க அண்ணா. இந்த பாட்டு மாதிரியே இந்த பாட்டை டெய்லி பாடுங்க, ரெண்டு டைம் உற்சாகம் ஆயிடுவீங்க. ஜிலுக்கடி ஜிகுனா நீங்க. ஆமா,
2: அது நல்லா தெளிவா மனசுல பதிவானாதான் அதை பாட முடியும்.
0: சரி, இப்ப என்ன இந்த பாட்டு பதில் சொல்றீங்களா இல்லையா?
2: இது வந்து மெரினா ரஜினா
0: சுத்தமல்லி தர்மதுரை. நல்லா இருக்கேன், ஜாலியா இருக்கேன், சூப்பரா இருக்கேன்.
2: புதுப்பாட்டு
0: வேணுமா?
2: கொடுங்க.
0: ஓகே, இன்னொரு 15 நிமிஷம் கழிச்சு டயல் பண்ணுங்க, புது பாட்டா வரும். வணக்கம். வணக்கம் சொல்றதுக்கு முன்னாடி இங்க ஏபி கலெக்ட் பண்ணுங்க. வணக்கம்.
3: வணக்கம்.
4: வணக்கம்.
3: அண்ணாநகர்ல இருந்து வாணிதேவி பேசுறேன்.
0: சொல்லுங்க.
3: ஜிலுக்கடி ஜிலுக்கடி ஜிகுனா, ஜிலு ஜிலு காத்துக்கு மெரினா, குறுக்கிலும் நெடுக்கிலும் சமம்.

0: தெரியல சொல்லிருந்தீங்கன்னா வின்னர் ஆயிப்பீங்க, பரவாயில்ல. 80 மார்க்ஸ் உங்களுக்கு, வாழ்த்துக்கள்.
1: நன்றி நன்றி. இது எதிரிகா ஜாக்கிரதை படம்.
0: ஓகே, எதுல கூகுள்ல பாத்திருப்பீங்க?
1: இல்ல இல்ல, இந்த பாட்டு கேட்டிருக்கேன்.
0: கேட்டிருக்கீங்க, ஓகே, பதில் சொல்லிட்டீங்க. ஓகே, வாழ்த்துக்கள்.
1: நன்றி நன்றி.
0: வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம்.
2: வீரதுரை அரியலூர்ல இருந்து சார்.
0: அரியலூர் வீரதுரை சொல்லுங்க.
2: குறுக்கிலும் நெடுக்கிலும் சமமா, குலுக்கடி மினுக்கடி ரெஜினா.
0: கரெக்ட் கரெக்ட் கரெக்ட்னு சொல்லிட்டேனே.
2: இந்த
0: பாட்டுல எத்தனை நா வருது?
2: இன்னொரு
0: ஜிகுனால வர ஒரு நா விட்டீங்களா? மூணு. இதை நம்ம பேசினதா அடுத்த நேரம் கேட்டிருக்க மாட்டாரு. இப்ப அவர்கிட்ட கேக்குறேன், அவர் என்ன பதில் சொல்றாரு பாப்போம். வணக்கம்.
3: வணக்கம், நான் சந்திரசேகர், வேலூர் மாவட்டம் கட்டாடிலிருந்து பேசுறேன். எப்படி இருக்கீங்க ப்ரோ?
0: சூப்பரா இருக்கேன். எத்தனை நா வருது சந்திரசேகர்?
3: ஆமா, ஜிகுனா, மெரினா, ரெஜினா,
0: நல்லா இருக்குமா?
4: போடுங்க.

0: கடவுளே.
1: அப்படி அந்த வரிவே வரலையா அதுல அந்த பாட்டுல?
0: நல்ல பாட்டு சார். இனிமா அந்த சாரி ஏன்னா ஒரு குரூப் உண்டு சார்.
1: ஏன்னா
0: ஒரு குரூப் இருந்தா
2: நாலா
3: சொல்லுங்க.
1: எனக்கும் அப்படி வர மாதிரி தான் தெரியுது. வாழ்த்துக்கள். சூலை ரீஜாவலோகரன், நடராஜன் சுப்பையா புத்தகத்துல இருந்து மூன்று நாள் நான்கு நாள் அவங்க சூலை ரீஜாவலோகரன் சொல்லியிருக்காரு. நடராஜன் என்ன சொல்லியிருக்காரு? ஓகே, அந்த வரிகள் அனுப்பியிருக்காரு. அயத் பாஷா ஓகே வந்துட்டாரு. இன்பா கேட்பார் தெம்பா, நாங்கள் ஆயிடுவோம் தெம்பா. ஓகே, எந்த ஜாயிலாம் நீங்கள் அப்படி தெம்பா இருக்கலாம் விட மாட்டேன். நீங்கள் டயல் பண்ணி நிகழ்ச்சிக்கு வந்தீங்கன்னா இன்னும் ஜாலியாக இருக்கும். ஓகே, வேறு யார் மெசேஜ் அனுப்பியிருக்கா? நான்கு ஹரிஹரன் ஃபேஸ்புக்கில் அனுப்பியிருக்காரு. ஓகே, வாழ்த்துக்கள். ஹலோ ஹலோ, ஏன் லைன் கிடைக்கல? வணக்கம் வணக்கம், லைனில் இருக்கீங்க?
2: ஆ, தேவிகா பல்லாவரத்தில் வந்து பேசுகிறேன் சார்.
1: தேவிகா பல்லாவரத்துல இருந்து சொல்லுங்க.
2: அய்யோ
1: ஈஸி, நானே இப்ப கொஞ்சம் முன்னாடி பிட்டு கொடுத்தேன் உங்களுக்கு.
2: அப்படிங்களா? எனக்கு கேக்குறீங்களே?
1: அப்படியா?
2: சொல்லுங்க இன்னொரு வாட்டி.
1: இன்னொரு வாட்டி அது எப்படி? நானே பதில சொல்றது உங்களுக்கு.

0: கண்டுபிடிக்க முடியலையா கலீல் பொன்னேரி.
1: வணக்கம்.
0: வணக்கம்
1: பாபுராஜ். முகமது இக்பால்.
0: முகமது இக்பால் வணக்கம், சொல்லுங்க.
1: ஆமாங்க. மூணு நாள் வருது இசையமைப்பாளர் வேதா.
0: வேதா ஓகே.
1: எதிரிகள் ஜாக்கிரதை படம்.
0: படம் பாடினவங்க யாரு? எல்லாரையும் சரி என்று பதில் சொல்லிவிட்டார். வாழ்த்துக்கள். உங்க பேர் என்ன?
1: முகமது இக்பால், பாபுராஜபுரம்.
0: முகமது இக்பால் எல்லாத்துக்கும் கரெக்டான பதில் சொல்லிட்டாரு. அண்ட் அதோட சேர்த்து அடையாளப்பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, சுலை, ரீஜா, மனோகரன் அண்ட் கலீல் அகமது எல்லாருமே வந்து அந்த கரெக்டான பதிலை சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ இந்த பாட்டுடைய வேலை முடிஞ்சது நமக்கு. அண்ட் இதுக்கு கரெக்டான பதில் சொன்ன அத்தனை பேர்த்துக்கும் வாழ்த்துக்கள். ஓகே, அடுத்த பாட்டுக்கு ரெடியாகுங்க. அண்ட் வாழ்த்துக்கள் உங்களுக்கு அத்தனை பேருக்கும். 2952085328238987 நம்பர்ஸ்க்கு தோட்டத்தை டயல் பண்ணுங்கள். பாட்டு விளையாட்டு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தில் அண்ட் ஏற்கனவே ரூல்ஸ் எல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும் என்பதால் நம்ம நேரடியாக பாட்டுக்கு போயிடலாம். இந்த பாட்டை கேட்டுவிட்டு வந்து பாட்டு விளையாட்டை கண்டினியூ பண்ணலாம். காணா வினோத் பாடுறது, ரமேஷ் தமிழ்மணி இசையில், எல்எம்ஜி படத்தில்.

4:22 உலகத்தில் எந்த மூலையிலிருந்து கேட்காத ஒரு பாட்டை கொண்டு வந்து போட்டாலும் பதில் சொல்லி விடுவார்கள் நேயர்கள் என்பதற்கு ஆதாரம். ஓகே. அண்ட் டிஎம் சௌந்தரராஜன், பி சுசிதா, சீர்காழி கோவிந்தராஜன் மற்றும் எல் ஆர் ஈஸ்வரி நாலு பேரும் சேர்ந்து பாடினது வேதா இசையில் எதிரிகள் ஜாக்கிரதை படத்தில், அந்த படம். ஓகே. ஹரிஹரன் இப்போது மெசேஜ் பண்ணியிருக்கார் மறுபடியும். வாழ்த்துக்கள். அதோடு சேர்ந்து இந்த பாட்டுக்கு பதில் சொன்னவங்க அது என்ன

0: நாலாவதாக ஒரு நான் வருது, அது என்ன என்று பல பேர்த்துக்கு புரியல. அது ஒன்றும் இல்லை, ரெஜினா தான் அது. ஓகே, அதுவும் ஒரு பேர் தான். இதில் எத்தனை பேர் வருது என்று கேட்டிருந்தாலும் அடுத்த கேள்விக்கு பதில். ஆனால் நான் கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி நீங்களாக ஒரு பதில் சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க, உங்கள் ஆர்வத்தை நான் மிகவும் பாராட்டுகிறேன். அண்ட் அடுத்த கிளிப்பிங் நான் ரெடியாக வச்சுருக்கேன். வணக்கம், பழைய பாட்டு தான், நீங்கள் விரும்பி கேட்ட அதே பழைய பாட்டு தான். அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம்
1: வணக்கம் சார், நான் ரதி பாலாஜி பேசுறேன்.
0: ரதி பாலாஜி சொல்லுங்க.
1: சொல்லுங்க, என்ன பாட்டு போடுறீங்க?
0: இதோ போடுறேன், ரெடியா இருக்கீங்களா?
1: ஓகே,
0: எங்க இருந்து பேசுறீங்க ரதி பாலாஜி?
1: மடுமாநகர்.
0: மடுமாநகர், இதோ உங்களுக்கான பாட்டு. ஓகே,
2: மாடி மேலே மாடி கட்டி கோடி கோடி சேர்த்து விட்ட சீமானே. ஹலோ,
0: கேட்டீங்களா அந்த
1: பாட்டை?
0: பல முறை கேட்டிருப்பீங்க.
1: காதலிக்க
0: நேரம் இல்லை. ஓகே, முத வரி மாடி மேல மாடி கட்டி, அதுக்கு அடுத்த வரி என்ன? அதுவும் எனக்கு தெரியும். அதுக்கு அடுத்த வரி என்ன? கோடி கோடி சேர்த்து வைத்த சீமானே. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இல்ல, ஒரு லைன் விட்டீங்க.
1: ஆமா,
0: அடுத்த நேரத்தை
1: கேக்குறேன்.
0: ஓகே, நன்றி. வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம் ஐயா.
0: ஐயா,
3: நான் திருப்பாச்சூர் வந்து எட்டையபுரம் சேவை. நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கு ஐயா.
3: ஆ, சொல்லுங்க.
0: இந்த பாட்டுல மூணாவது வரி என்ன?
3: மாடி மேல மாடி கட்டி கோடி கோடி சேர்த்து வித்த சீமானி. ஹலோ ஹலோ, கமான் சோ சீமானி. அதானுங்க
0: அந்த கரெக்டா சொல்லணும், என்கிட்டயே கேட்க கூடாது, நீங்க சொல்லணும். இல்ல, பாதி பதில் தான் சொல்லிருக்கீங்க. வாய்ப்புக்கு நன்றி. நன்றி, வணக்கம். வணக்கம்.
4: ஹலோ
0: ஹலோ,
4: வணக்கம் சார்.
0: யார் பேச?
4: நல்லா இருக்கீங்களா?
0: ஜாலியா இருக்கேன், நீங்க?
4: நான் நல்லா இருக்கேன் சார்.
0: பேரு
4: சார்? இது பாதி அடிச்சுக்கல ஆளே இல்ல சார், எல்லா நிகழ்ச்சிகளும் சூப்பரா இருக்கு.
0: ஓகே, ஒரு வரி தொடங்கும். வணக்கம். ஏன் கட் ஆகுது இந்த லைன் மட்டும்? இல்ல, நீங்க நான் எடுக்கிறப்ப கட் பண்றீங்களா என்னன்னு தெரியல எனக்கு. வணக்கம்
4: மாடி
0: மேல மாடி கட்டி. இந்த பாட்டு ஹலோ
4: சொல்லுங்க சார்.
0: ஹரிஹரன் பதில் அனுப்பியிருக்காரு. இந்த பாட்டு ஹலோ, இந்த பாட்டு ஹலோ ஹலோ
4: லைன் இருக்கேன், இருக்கே சார், இருக்கேன்.
0: ஐயோ, அப்படி அதுல ஒரு ரெண்டு வரி வரும்.
4: ஆமா ஆமா ஆமா சார்.
0: அப்பா,
4: ஹலோ ஹலோ ஹலோ, கமான் கமவுட் சீ மானி.
0: உங்க பேர் சொல்லுங்க.
4: நும்பல்
0: ஹேமா. ஓகே,
4: ஆமா,
0: வெயிட் பண்ணுங்க, நான் அப்புறம் மறுபடியும் திருப்பி கூப்பிடுறேன். மறக்காம கேளுங்க.

0: ஓகே ஓகே ஓகே சூப்பர். நும்பல் ஹேமா பதில் சொல்லிட்டு அடுத்த நேயருக்கு வாய்ப்பு கொடுத்து கிளம்பியிருக்காங்க. ஃபேஸ்புக்கில் போட்ட எல்லாருமே அவுட்டு. ஓகே வணக்கம். நான் எதிர்பார்த்த மாதிரியே நீங்க நான் எதிர்பார்த்த வார்த்தையை போடுறீங்க, ஆனால் அது கிடையாது. வணக்கம். ம்,
1: இனிய மாலை வணக்கம். நான் திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் ஆட்டோ துரை சார்.
0: ஆட்டோ துரை.
1: ம்,
0: சொல்லுங்க.
1: அது மூணாவது அம்பு அவர் லைன் வந்து ஆளு அம்பு சேனை வச்சு கார் வச்சு.
0: இல்ல இல்ல அது கேட்கல. ஹலோ ஹலோ அப்படின்னு தொடங்குது இல்ல, அதுக்கு அடுத்து
1: ஹலோ ஹலோன்னு தொடங்குறதுல வந்து அதுக்கப்புறம் இது வருது. ஹலோ ஹலோ வெளியே வாருங்கள்னு வரும்.
0: ஆஹா, இல்ல அடுத்த நேருக்கு வாய்ப்பு.
1: அதான் சார் வருது. ஹலோ ஹலோ வெளியே வாருங்கள்னு.
0: வெளியே வாருங்கள்ல, வாங்க பிளஸ் வரல. ஓகே அடுத்த நேருக்கு வாய்ப்பு. வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம்.
2: மதுரை மாவட்டம் மேலூர் கோட்டமத்தம்பட்டி ராதாகிருஷ்ணன்.
0: இந்த பாட்டில் ஹலோ ஹலோ அப்படின்னு ஒரு லைன் ஆரம்பிக்குதா, அதுக்கு அடுத்த லைன் என்ன?
2: இந்த பாட்டை திருப்பி போடுங்க சார். நான் பாட்டு சரியா
0: திருப்பி எல்லாம் போட முடியாது, அது ரொம்ப ஈஸி.
2: ஹலோ ஹலோ கமான் கமான் சீமானி
0: கமான்.
2: ஹலோ ஹலோ கமான் கமான் சீமானி.
0: உங்க பேர் என்ன?
2: என் ராதாகிருஷ்ணன், மதுரை மாவட்டம் மேலூர் கோட்டமத்தம்பட்டி.
0: ராதாகிருஷ்ணன் கமான் கமான் தான் சொல்லிருக்கீங்க. வணக்கம், அடுத்த நேருக்கு வாய்ப்பு. ஓகேவா?
2: நன்றி.
0: வணக்கம்.
3: ஹலோ வணக்கம், நான் திருத்தணி தமிழேந்தி.
0: திருத்தணி தமிழேந்தி சொல்லுங்க.
3: ஹலோ ஹலோ கமான் கமான் ஓமானே.
0: ஓகே, பதில் கரெக்டு, வரி கரெக்டு, ஆனா நான் எதிர்பார்த்த ஆன்சர் தப்பு.
3: நன்றி
0: நன்றி. வணக்கம் வணக்கம். யார் பேசுறீங்க?
4: நான் போரூர் பொன்ராஜ் பேசுறேன்.
0: போரூர் பொன்ராஜ் சொல்லுங்க.
4: ஹலோ ஹலோ கமான் கமான்
0: வரி கரெக்ட், ஆனா நான் எதிர்பார்த்த பதில் அது இல்ல, தப்பு. அந்த ஒரு வார்த்தையில நீங்க அத்தனை பேர் மாட்டிவீங்கன்னு எனக்கு தெரியும்.
4: இல்ல எந்த பாட்டு கொண்டாலும் கண்டுபிடிச்சிட்டாங்க நீங்கல்ல
0: கவா.
4: ஒரு படத்துல செந்தில் வந்து யாரும் கேட்காத பாட்டை பாட சொல்லுவாங்க, அவர் வாய்க்குள்ளேயே ஒரு பாட்டு போடுவாரு, அது என்ன பாட்டு கேட்டாலும் யாருக்கும் சொல்ல தெரியாது.
0: அது வந்து ஏதாவது வீடியோ நிகழ்ச்சி இருந்தா அதை நம்ம பண்ணுவோம். வாய்ப்பு போயிடும்
4: நன்றி.
0: அமுதா ஐனாவரம் சொல்லுங்க.
5: அந்த பாட்டு ரெண்டு லைன் சொல்லுமா சார் ஃபர்ஸ்ட்ல இருந்து?
0: ஆமா, இந்த பாட்டுல
6: மாடி மேலே மாடி.
0: இந்த பாட்டுல
5: சொல்லுங்க சார்.
0: ஹலோ ஹலோ அப்படின்னு ஒரு வரி வருதா?
5: ஃபர்ஸ்ட் லைன் வந்துரும், மாடி மேலே மாடி.
0: ஐயோ தெய்வமே, ஹலோ ஹலோன்னு ஒரு வரி வருதா?
5: கமான் கமான் சீமானேன்னு வரும் சார்.
0: கமான் கமான் சீமானே. ம், ஓகே, ஆனா இது பதில் இல்லை. நன்றி.
5: ஆளு அம்பு சேனை கே அப்படி வருங்களா? இன்னொரு லைன் வரும், மூணாவது லைன்.
0: ஆவா,
5: ஆளு அம்பு சேனை வச்சு காரு.
0: இல்ல அது இல்ல, நீங்க பதில் ஆல்ரெடி சொல்லிட்டீங்க, ஆனா தப்பான பதில்.
5: அப்படிங்களா?
0: ஆவா, அது என்னங்கறத ரேடியோல கேட்டுக்கோங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல.
5: தேங்க்யூ சார், தேங்க்யூ.
0: ஓகே வணக்கம்.
7: நீங்கள் பேசிக்கொண்டிருக்கும் நபர்
0: உங்களுடைய அழைப்பை நான் ஹோல்டில் எல்லாம் நான் வைக்கல, நீங்க தான் வச்சிருக்கீங்க. வணக்கம். வணக்கம் வணக்கம். இவ்வளோ ரகசியமெல்லாம் ஒரு கேம் ஷோ நடத்த முடியாதுங்க, ப்ளீஸ். நீங்கள் வந்து பேசாமல் என் மேலே இருக்கிற அன்பை இப்படியே தான் வந்து லைனில் கேட்டு கேட்டால் திருப்பி கேட்டால் உங்கள் வாய்ஸ் கேட்கறதுக்காக வந்தேன்னு சொல்கிறது இதெல்லாம் வந்து பழைய கிரிஞ்சு. வணக்கம்.
8: ஹலோ
0: வணக்கம்.
8: ஹலோ வணக்கம்.
0: பேர்?
8: கண்ணன்.
0: கண்ணன் எங்கேருந்து?
8: தெரியும்.
0: ஓகே, அந்த பதில் சொல்லுங்கள். ஹலோ ஹலோ
8: ஹலோ ஹலோ கமான் கமான் கோமானே.
0: கமான் கமான் கோமானே. இல்லை, தவறு தவறு சீமானே.
8: கோமானே தான் வந்து.
0: ஆமாம், தப்பு. ஓகே அடுத்த நேரம் இருக்கு வாய்ப்பு. ஓகே.

0: ஓகே ஓகே
1: வணக்கம். ஐயோ ஐயோவா, ஐயோ ஐயோ, அப்படி ஒரு பாட்டு வரி வரவே இல்லை அந்த பாட்டில். வணக்கம்.
2: ஹலோ.
1: ஹலோ, ஏதோ ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு கிளாஸுக்குள்ளே அந்த வாத்தியார் வந்துட்டா என்ன ஐயோன்னு கட் ஆகிட்டு போவாங்களே டியூஷனுக்கு வந்தால், அந்த மாதிரி ஓடுறீங்கெல்லாம் ஃபோன் பண்ணிட்டு. வணக்கம். சரண்யா சொல்லுங்க.
2: ஹலோ ஹலோ, கமான் கமான் சீமானே.
1: அது தப்பு கோமானே. ஓகே, அவர் கட் பண்ணிட்டதுனால ஃபேஸ்புக்கில் நிறைய பதில்கள் வந்திருக்கு. அதில் ரெண்டு கரெக்டான பதில் ஆல்ரெடி வந்துடுச்சு, ஆனால் நான் சொன்னால் இந்த ஃபன் போயிடும். அதனால் இன்னொரு ஒரு பாட்டுக்கு அப்புறமா இந்த பதிலை கேட்டுட்டு நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஓகே, அடுத்து கேட்க போகிறது தி வாய்ஸில் மாமதுரை.

0: செம ஜாலியா விளையாண்டு கொண்டிருக்கிறோம். 102.7 பாரதி தமிழ் எஃப்எம்ல ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஃபேமஸான இந்த பாட்டில் வர்ற ரெண்டாவது வரியை சொல்லி அதில் என்ன வரி வருதுன்னு ஒரு லைனை கேட்டுக்கிட்டு இருக்கேன்.
1: மாடி மேல மாடி கட்டி கோடி கோடி சேர்த்து விட்ட சீமானே. ஹலோ ஹலோ கமான் கமாட் சீமானே.
0: சீமானேக்கு அப்புறம் ஹலோ ஹலோ தொடங்கி அடுத்து வர்ற வார்த்தைகள் என்ன, அதுதான் பதில் நீங்கள் சொல்ல வேண்டியது. வணக்கம். ஹலோ ஹலோ கமான் பேசுங்க. ஐயோ நான் தான், சாரி தொடங்கல. வணக்கம். யார் சொல்லுங்க, பேர் சொல்லுங்க.
2: என்னங்க
0: உங்க பேர் சொல்லுங்க.
2: கிருஷ்ணதாஸ் ஃப்ரம் நொலம்பூர்.
0: கிருஷ்ணதாஸ் நொலம்பூர், ஓகே. பதில் கரெக்டாங்கிறது ரேடியோவில் கேட்டுக்கோங்க, ஓகேவா? கிருஷ்ணதாஸ் நொலம்பூர் எனர்ஜியா வந்தாரு, அந்த வார்த்தையை டக்குன்னு சொல்லிட்டாரு. கரெக்டாங்கிறத

0: மாலை வணக்கம் சார். மதுரையில இருந்து ஆண்டனி.
1: மதுரை ஆண்டனி சொல்லுங்க.
0: ஆமா சார், அந்த பாடல் முடிஞ்சு சார். சார்
1: இல்ல இருக்கு, இதோ இதுதான் போயிட்டு இருக்கு. சொல்லுங்க.
0: சொல்லுங்க சார்,
1: நீங்க தான் சொல்லணும். அந்த
0: என்ன
1: சொல்றாரு மதுரையில இருந்து கமான் கமான் ரெண்டு முறை சொல்றாரு. பல வருஷமா எத்தனை முறை கேட்டிருப்பீங்க சுமாரா இந்த பாட்டை? நீங்க சுமாரா எத்தனை முறை கேட்டிருப்பீங்க இந்த பாட்டை?
0: சரிங்க சார், நிறைய தேவரை கேட்டிருக்கா மோஸ்ட்லி காதலிக்கு நேரம்ல நிறைய.
1: ஆனாலும் தப்பா பதில் சொல்றீங்களே.
0: தப்பா பாடிட்டாங்க சார்.
1: ஆமா.
0: ஹலோ கமான் கமான் சீமானே,
1: கமான் கமான் சீமானே. தப்பு.
0: கமான் கமான்
1: போது வாய்ப்பு
0: சரிங்க சார்.
1: ஓகே, அடுத்த நேருக்கு வாய்ப்பு. கரெக்டான பதில் என்னங்கறத கேட்டுக்கோங்க இன்னொரு நேரத்துல. ஓகேவா?
0: தேங்க் யூ சார்.
1: வணக்கம். வணக்கம் வணக்கம். லைன்ல இருக்கீங்க, லைன்ல இருக்கீங்க. வணக்கம், லைன்ல இருக்கீங்க. அவருக்கு ஒருவேளை கேட்கலன்னு நினைக்கிறேன். வணக்கம்.
2: ஹலோ.
1: வணக்கம்.
2: ஹலோ.
1: ஹலோ. அப்படி ஒரு பேர் இருக்கா? கோமான் தானே அது. கோமானா ஹேமானா? சீமான். ஓகே,
2: ஹேமானே.
1: ஹேமானே. அந்தோணி நகர். உங்க பேரு?
2: கண்ணன்.
1: அந்தோணி நகர் கண்ணன். இதையும் வந்து தஞ்சாவூர் கல்வெட்டுல எழுதி வைக்கணும். இதுதான் கரெக்டான பதில். ஓகேவா?
3: ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன், நான் ஒரு விஷுவலி சேலஞ்சட் லேடி.
1: ஓகே, இருந்தாலும் கண்டுபிடிச்சிருக்கீங்க. வணக்கம், வாழ்த்துக்கள்.
3: காது தானே கண்ணு எங்களுக்கெல்லாம்.
1: வாழ்த்துக்கள். அதனால தான் உங்களால கரெக்டா கண்டுபிடிச்சிருக்க முடியுது.
3: தேங்க் யூ சார். பை சார்.
1: நன்றி. இதெல்லாம் வின்னர்ஸுக்காக போடப்பட்டது. ஓகேவா? அண்ட் அந்த வின்னர்ஸ் யார் என்றால் போது ரீல் வந்து போச்சா? ஓகே, நீ இத்தனை முறை கேட்ட இந்த பாட்டில் நமக்கு எல்லாத்துக்கும் ரெஜிஸ்டர் ஆகிருக்கிற வரிகள் என்னென்னா, கமான் என்று, COMEON, கம் ஆன் என்று தான் கூப்பிடுகிறார் அவரை அப்படின்று. ஆனால் ஒரு முறை தான் கம் ஆன் என்று கூடுவார். ரெண்டாவது முறை வாங்க வெளியே வாங்கன்னு கூடுவார், கம் அவுட் என்பார். அதை வந்து முதல்ல சொன்னது ஃபோனில் நும்பல்லேருந்து வந்து ஹேமா, அண்ட் அது தொடர்ந்து அனுராதா, கரெக்டாக வந்து அன்புராணி ஃபேஸ்புக்கில், வனஜா பெரும்பாக்கம் ஃபேஸ்புக்கில், கிருஷ்ணதாஸ் அதுக்கப்புறம் கரெக்டாக சொன்னாங்க. அண்டு நான் எதிரே பார்க்காத ஒரு புது வார்த்தையை சொல்கிறாரு நம்ம ஆந்தனி கண்ணன்லேருந்து. ஓகே, அந்தோணி நகர் கண்ணன் தொடர்ந்து ராயப்பேட்டை லலிதா கரெக்டாக சொன்னாங்க. நான் யாராவது பேரை விட்டுருந்து அப்படின்னா தயவு செஞ்சு இதை கேட்ட நேயர்கள் மறுபடியும் ஃபேஸ்புக்கில் எனக்கு ரிமைண்ட் பண்ணுங்கள். அதில் கம் ஆன் ஒரு முறையும் கம் அவுட் ஒரு முறையும் வருகிறது. அதை கண்டுபிடிச்சிருந்தீர்கள் என்றால் நீங்கள் வின்னர்.

0: எல்லாம் உங்க எல்லாத்துக்கும் தான். ஓகே, இந்த மாதிரி தான் எத்தனை முறை கேட்டிருந்தாலும் அதில் ஏதாவது ஒரு கேள்வியை டக்குன்னு கேட்கும்போது பல பேரால் கண்டுபிடிக்க முடியல, அதான் இதனுடைய ஃபன் பார்ட். ஓகே, அடுத்த பார்ட்டு கிளிப்பிங் ரெடியாக இருக்கு. நம்ம கூட அடுத்த நேயர், வணக்கம்.
1: ஹேமலதா, கள்ளக்குறிச்சியில இருந்தேங்க சார்.
0: அந்த பதில் முடிஞ்சது, அந்த பதில் முடிஞ்சது. ஓகே, அடுத்த கிளிப்பிங் உங்களுக்கு ரெடியாக இருக்கிறது. ரெடியா?
1: சொல்லுங்க, முயற்சி பண்றேன். பாடும்
0: போகும் நாகும். கேட்டீங்களா?
1: கேட்டேங்க சார்.
0: இன்னொரு முறை போடணுமா?

0: இன்னொரு முறை போடணுமா?
1: என்ன சொல்லணும் சார்?
0: அந்த பாட்டில் ரெண்டாவது வார்த்தை எடுத்திருக்கு, அதுக்கு முன்னாடி வர்ற வரிகள் என்ன?
1: கேளும் பாடும் நாதம், பாடும் நாதமா?
0: உங்களுக்கு கேள்வி புரியல.

0: கேள்வி புரியல.
1: கேக்கும்
0: அப்படின்னு ஒரு வரி வருதுன்னா அதுக்கு முன்னாடி ஒரு வரி வரும், அது என்ன?
1: அதுக்கு முன்னாடி வர்ற வரி என்னன்னு கேக்குறீங்களா? நான் விஸ்வநாதன் வேலை வேணும்னு தான் வந்தேன்.
0: அது முடிஞ்சிச்சு, அடுத்த நேருக்கு வாய்ப்பு. வணக்கம்.
2: வணக்கம்.
0: ஐயோ வணக்கம்.
2: கோபுரத்ரம்.
0: யாருங்க?
2: கோபுரத்ரம்.
0: கோபுரத்ரம் எங்க இருந்து பேசுறீங்க?
2: திருத்தன்குடி திட்டை.
0: திருத்தன்குடி திட்டை. வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். உங்க ஊர் பேர் கரெக்டா சொல்லிருக்கீங்க.
2: போதும் போதும்.
0: ஓகே, வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். வணக்கம். வணக்கம். லைன்ல
3: இருக்கீங்க சார். அது எட்டனா இருந்தா சார், உடையபாளையம் தண்டராஜ்.
0: அந்த பாட்டு கண்டுபிடிச்சிட்டீங்க அதுல.
3: ஆமாங்க.
0: இப்போ நான் ப்ளே பண்றதுல நல்லா கேட்டுக்கோங்க. கேக்கும் பாடும் நாகும் போடும் அதான வருது.
3: ஆமாங்க சார்.
0: அதுக்கு முன்னாடி எல்லாம் என்ன வார்த்தை வருது? விடுபட்ட இடங்கள்
3: இருந்தா, எட்டனா இருந்தா, அந்த மாதிரி பாட்டு சார்.
0: ஆமா, அது சொல்லுங்க.
3: ஆமாங்க சார்.
0: கேக்கும் முன்னாடி என்ன வார்த்தை வரும்?
3: உங்க
0: பேர் சொல்லுங்க.
3: தன்ராஜ்,
0: உடையார்பாளையத்துல இருந்து ஓரளவுக்கு ட்ரை பண்ணிருக்காரு. அடுத்த நேயர், வாழ்த்துக்கள் தன்ராஜ். வணக்கம்
4: சார். வணக்கம்.
0: வணக்கம்.
4: நான் ராஜேஷ், பெரியார் நகர் சார்.
0: பெரியார் நகர் ராஜ், சொல்லுங்க
4: சார். ஒரே ஒரு டிஸ்ப்ளே பண்ணுங்க சார்.
0: போகும் நாகும். போகும் நாகும்.
4: நாகும் சொல்றாரு.
0: இதுல வர வரி என்ன? வணக்கம்.
5: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம். லைன்ல இருக்கீங்க?
5: ஆ சார். ஆ சார், நான் வேப்பம்பட்டு தான் டேனியல் பேசுறேன் சார்.
0: வேப்பம்பட்டு
5: டேனியல் சார், ரொம்ப வாய்ஸ் உள்ளது சார் உங்க வாய்ஸ்.
0: நான் வந்து இனி பேசினால் மைக்கை முழுங்கி கொண்டு தான் பேச வேண்டும்
5: சார். எட்டூர் எம்பாட்டே கேக்கும் சார்.
0: ஓகே.
5: பத்தனா இருந்தா பத்தூர் எம்பாட்ட பாடும்.
0: பாடும்.
5: ஒட்டையோ ரெட்டையோ குட்டையோ கெட்டையோ, மொத்தமா இருந்தா பத்து ரூபா போதும்.
0: பத்து ரூபா போதும். மறுபடியும் இல்ல, ஒரு வரிய விட்டு இருந்தாலும் பரவாயில்ல. நல்ல ட்ரை. உங்க பேரு என்ன? ஐயோ, அதுக்குள்ள பேரை வச்சிட்டீங்க, உங்களை பாராட்டுறதுக்குள்ள. ஓகே. வணக்கம். வணக்கம். ஏன் கட் பண்ணுகிறீர்கள்? ஏன் லைனில் வந்து பேச மாட்டேங்கிறீர்கள்? வணக்கம். வணக்கம். வணக்கம்.
6: பத்தனா இருந்தா ஊரே ரெண்டு பட்டு போகும்.
0: போகும்.
6: ஆ,
0: உங்க பேரு?
6: வேல்முருகன் சார்.
0: வேல்முருகன். மறுபடி சொல்லுங்க.
6: பத்தனா இருந்தா ஊரே ரெண்டு பட்டு போகும்.
0: இல்லை, தப்பு. அடுத்த நேருக்கு வாய்ப்பு.
7: வணக்கம்
0: சார். வணக்கம். வாலஜபாத். அந்த வரியை
7: கண்டுபிடிங்க. பாடும்.
0: பாடும்.
7: குட்டையோ நெட்டையோ மொத்தமா ஒத்த ரூபா இருந்தா ஊரே ரெண்டு பட்டு போகும்.
0: மேனகா.

ராஜாபாத்திலிருந்து மிக சிறப்பாக பதிலை சொல்லியிருக்கிறார். வாழ்த்துக்கள் மேனகா வாலாஜபாத். உடனே கட் பண்ணுறாங்க, அந்த வாழ்த்துக்களை வாங்கிக்காம கூட. ஓகே, அண்ட் எனக்கு இந்த பாட்டை இப்போ கேட்கணும் அப்படின்னு தோணி இருக்கிறதுனால அண்ட் அந்த பாட்டை கேட்கலாம் என்று நினைக்கிறேன். எட்டனா இருந்தால் எட்டூறு எம் பாட்டை பாடும் இந்த பாட்டை இப்போது கேட்கலாம். எல்லாமே என் ராசாதான். ஓகே, அண்ட் ஜாலியான ஒரு பாட்டை கேட்க போகிறோம். ஆக்சுவலாக நான் மாடி மேலே மாடி மேலேயே கேட்கணும்னு நினச்சேன், ஆனால் வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு. பட் இதை கேட்போம்.

0: 4:53 ஆல்மோஸ்ட் நிகழ்ச்சி முடிகிற தருணத்துல பாட்டை கேட்டு விட்டு வந்த நேயர்களுக்காக அடுத்த இந்த கேள்வி. வணக்கம். வணக்கம். ஐயோ, என்னிடம் வணக்கம் சொல்லிய இருக்கிற 7 நிமிடத்தை நீங்கள் மறுபடியும் நீங்கள் அந்த லைனை கட் பண்ணி ஏன் இருக்கிற 7 நிமிடத்தை வேஸ்ட் ஆக்குகிறீர்கள். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், யார் பேசுறீங்க சார்?
1: ஹலோ.
0: வணக்கம் சார், யார் பேசுறீங்க சார்?
1: வணக்கம் சார்,
0: லைன்ல இருக்கீங்க சார்?
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், லைன்ல இருக்கீங்க சார் என்று அவர் லைனில் இருக்கிற அதை செக் பண்ணிருக்கு. வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம்.
2: வணக்கம். கும்பகோணத்திலிருந்து பி எம் சரவணன் பேசுறேன் சார்.
0: கும்பகோணம் பி எம் சரவணன், எட்டனா பாட்டு கேட்டீங்களா?
2: என்ன சார்?
0: எட்டனா பாட்டு?
2: ஆ, எத்தனா பாட்டு கேட்டேன் சார்.
0: அதுல எத்தனை ராசு வருது மொத்தமா?
2: எத்தனை ராசு வருதா? நீங்க புது பாட்டு கேட்டீங்கன்னா ஏதோ பண்ணிட்டு இருக்கேன் சார்.
0: புது பாட்டு தான் இது?
2: இல்ல சார், இப்ப பாட்டு போட்டு கேட்டீங்கன்னு நினைச்சிருக்கேன் சார்.
0: 1995 வந்த பாட்டு தான். புது பாட்டு தானே
2: சார்? இப்ப அது இல்ல சார், இப்ப ஏதாச்சும் பாட்டு போடுவீங்கன்னு நினைச்சேன். அது முடிஞ்சிருச்சு நினைச்சிருக்கேன் சார்.
0: அது முடிஞ்சிச்சு.
2: அடிக்கடி
0: வரும். வாய்ப்பு ஓகேவா?
3: ராஜேஸ்வரி,
0: பயங்கர ஸ்பீட் நீங்க. ஹலோ.
3: ஆமா சார்.
0: உங்க பேர் சொல்லுங்க. என்
3: பேர் ராஜேஸ்வரி. இப்பதானே சொன்னேன்.
0: அதான், இப்ப பயங்கர ஸ்பீடு. என்ன
3: அப்படிதான் சார் இருக்கணும்?
0: ஓகே, இப்ப ஃபேஸ்புக்லயும் ஆன்சர் போட்டீங்க, லைனும் புடிச்சிட்டீங்க.
3: என்னென்ன
0: ராசு அது?
3: என்ன
0: ராசு அது?
3: அதான்
0: எத்தனை ராசு பேர் சொல்லுங்க. அந்த ராசு பேர்லாம் சொல்லுங்க.
3: ராசையா?
0: அப்படி ஒரு ராசையா வரவே இல்லையா அதுல? அது அந்த ராசையா, அந்த பாட்டுடைய ஒரே ராசையா இளையராஜையா? அதாவது நான் கேக்குறது முத்துராசு அந்த மாதிரி பேர் வருதுல்ல.
3: ஒன்னு
0: சொல்லிட்டேன், பரவாயில்ல, மீதி 3 உங்களுக்கு க்ளூ எடுத்து
3: கொடுக்குறேன்.
0: அடுத்த நேருக்கு வாய்ப்பு. ஓகேவா?
3: ஆனா
0: கரெக்டா சொல்லிருக்கீங்க. 4. வணக்கம். வணக்கம்.
1: பிரகாஷ்.
0: பிரகாஷ் சொல்லுங்க, எத்தனை ராசு வருது?
1: 4 ராசு வருது.
0: என்னென்ன ராசு அந்த ராசு?
1: தங்க
0: ராசு எல்லாம் வரல. தங்க ராசு வரல. மொக்க ராசு வரும், பொண்ணு ராசு வரும், முத்து ராசு வரும், சின்ன ராசு வரும். ஓகே, வாழ்த்துக்கள். டயல் பண்ண அத்தனை பேர்த்துக்கும் வாழ்த்துக்கள். அண்ட் பதில் சொன்னேன், ஃபேஸ்புக்கில் பதில் சொன்னேன், சொல்லியிருந்தும் நான் படிக்கல. அப்படி ஏதாவது இருக்கா? இல்லை. ஓகே, ராஜலக்ஷ்மி, பெரியார் நகர் ராஜேஷ், அப்புறமா வந்து கோச்சுக்கிட்டது யார் அப்படின்னா கோழியால நாராயணமூர்த்தி. நான் பேரே படிக்காமல் கமெண்ட் படிக்க செய்யுமானே அப்படின்னு அவர் எனக்கு கோவத்தில் பாடுபடுத்துங்கிறாங்க. ஸ்டாலின், அவர் பேரே போடல, எதில் போட்டிருக்கீங்கன்னு தெரில. உங்கள் பேர் படிக்கல அப்படின்னா நான் மறுபடியும் செக் பண்ணிட்டு 6 மணிக்கு மேலே சொல்கிறேன். ஓகேவா? அண்ட் வேறு யாராவது பதில் சொன்னேன், அண்ட் அதோடு சேர்ந்து டயல் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணி பதில் சொன்ன அத்தனை நேயர்களுக்கும் வாழ்த்துக்கள்.

0: குட் பாரதி நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் அண்ட் குட் ஈவினிங் சொல்லிக்கிறது நான் உங்கள் அஜய் குழலி. நீங்கள் இணைஞ்சிருக்கிறது பூந்தென்றல் நிகழ்ச்சியில். நம்ம நிகழ்ச்சியை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும். நீங்கள் கூப்பிட வேண்டிய எண்கள் 044-295-2 0852-383-8 இந்த ரெண்டு நம்பர்ஸ்க்கு நீங்கள் கால் பண்ணி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நான் உங்ககிட்ட கேள்வி கேட்பேன், அதுக்கு நீங்கள் பதில் சொல்லணும். ஸோ இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் எதை பற்றி பேச போகிறோன்னா, நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ பெரியவங்களாலும் சின்ன விஷயங்கள், நம்ம சின்ன வயசில் பண்ண விஷயங்கள், இல்லைனா வந்து ரொம்ப சில்லியாக இன்னொருத்தவங்கள்ட்ட சொல்ல முடியாத அளவுக்கு கூட நம்ம சிறுபிள்ளைத்தனமாக சில செயல்களை செய்வோம். அது என்ன செயல், சிறுபிள்ளைத்தனமாக நீங்கள் இப்போ வரைக்கும் செஞ்சுட்ருக்கிற செயல் என்னது அப்படின்னு நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். நீங்கள் ஷேர் பண்ணுறது நம்மளுடைய சொன்ன எண்கள், அதாவது 044 அப்படின்ற இணைப்பு என்ன சேர்த்துட்டு 2952-0853-2838-9871 நம்பர்ஸ்க்கு கால் பண்ணலாம். புவத் பாரதி 102.3 மட்டும் இல்லாமல் கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1லையும் நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ நீங்களும் கால் பண்ணி விளையாடலாம். நம்ம கிட்ட பேச போகிற முதல் இணையர் யாருன்னு பார்த்துடலாம். வணக்கம் புவத் பாரதி, தமிழ் எஃப்எம்.
1: இனிய மாலை வணக்கம்.
0: இனிய மாலை வணக்கம். யார், எங்கேருந்து பேசுறீங்க?
1: ராஜேந்திரன், நாகை மாவட்டம், மணக்குடி.
0: வணக்கம் சார். கேள்வி தெரியுமா
1: இன்னைக்கு? தலைப்பு சொல்லுங்கம்மா.
0: சிறுவிள்ளைத்தனமா நீங்க இன்னைக்கும் செய்யற செயல் என்னது?
1: திருப்பிள்ளைத்தனமா இன்னைக்கும் செய்யக்கூடிய செயல்கள் இந்த தெருவில் ஐசு போனா ஐசு வாங்கி சாப்பிட்றோமா. அந்த ஐசு வந்து அது மாதிரி பாத்தீங்கன்னா, அந்த பாரம்பரியமான பிள்ளைங்க அந்த பம்பரம் விட்டான்னு வச்சுங்களேன், அந்த பம்பரத்தை வாங்கி கயிறு சுத்தி பம்பரம் விடுவேன்.
0: ஒரு முறையாவது விட்டு பாத்துடணும்.
1: ஆமா, கோழி இந்த பசங்க கோழி கொண்டு வந்தா நானும் அவங்களோட உட்காந்து விளையாடு. எனக்கு வயசு 65 இருந்தாலும் அந்த திருப்பிள்ளைத்தனம் எனக்கு என்ன இருக்கும், இந்த 3 விஷயம் இந்த திருப்பிள்ளைத்தனமா இருக்குமா?

0: ஓகே சார், அழகா ஷேர் பண்ணிட்டீங்க. கால் பண்ணதுக்கு நன்றி, வாழ்த்துக்கள்.
1: நன்றிமா, நன்றிமா.
0: வணக்கம், வித்பாரதி தமிழ் எஃப்எம். சூப்பர், கட் பண்ணிட்டாங்க. ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து இன்றைக்கும் சிறுபில்லத்தனமாக அதை நான் பண்ணுவேங்க அப்படின்னா அது என்னன்னு கிட்ட கால் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. வணக்கம், வித்பாரதி தமிழ் எஃப்எம். வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
2: பெரிய பாஞ்சி சாத்தியரா வேகம்.
0: வணக்கம் மேம், சொல்லுங்க, கேள்வி தெரியுமா?
2: சின்ன வயசுல இருந்து இந்த மணல் வந்து அப்படியே ட்ரெயின் மாதிரி வச்சு குச்சி ஒழிப்போம், தீ குச்சி. அந்த குச்சி எங்க ஒழிச்சிக்கிறோம்னு இந்த ரெண்டு காய் ரெண்டு கைய போட்டு அதை அமுத்தி வச்சிருந்தோம். அந்த குச்சி எங்க கிளம்பி எங்க எங்கயோ நம்ம வைப்பாங்கது, அது அவுட்டுன்னு ஆயிடும். கண்டுபிடிச்சு காட்டா ரைட்டு
0: நன்றி. வணக்கம், தமிழ் எஃப்எம்.
3: ஹலோ.
0: வணக்கம்.
3: வணக்கம் மேடம், எர்ணாகுளம் இருந்து மாலா பேசுறேன்.
0: வணக்கம், சொல்லுங்க.
3: நான் வந்து சின்ன பசங்க அடிச்சடி மறக்காதுன்னு சொல்லிட்டு ஓடுவாங்கல்ல கடைசியா, அந்த மாதிரி என் பையனை செய்வோம்.
0: இன்னைக்கும் பண்ணுவீங்களா?
3: ஆமா மேடம்.
0: ஓகே சூப்பர்,
3: நன்றி மேடம்.
0: தேங்க்யூ ஃபார் காலிங். வணக்கம், பாரதி தமிழ் எஃப்எம்.
4: ஹலோ.
0: ஹலோ, வணக்கம்.
4: வணக்கம்.
0: யார் இங்க இருந்து பேசுறீங்க?
4: கீழ்பாக், சென்னை.
0: சென்னையில இருந்து?
4: கீழ்பாக்.
0: பேரு?
4: அக்ஷிதா.
0: வணக்கம் அக்ஷிதா, சொல்லுங்க, கேள்வி தெரியுமா?
4: தெரியாது.
0: வந்து நான் சில்லியா இந்த மேட்டர் பண்ணுவோம்ப்பா, சிறுபில்லத்தனமா அதை பண்ணுவேன். அப்படின்னா
4: பீச்சுக்கு போனா மண் இருக்கும்ல?
0: ஆமா.
4: அந்த மண்ணை வீடு மாதிரி கட்டி அல இது பண்றது, குச்சி வச்சு விளையாடுறது.
0: விளையாடுவீங்க? என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க நீங்க?
4: 8th.
0: 8th ஸ்டாண்டர்ட். நீங்களே சின்ன பிள்ளைதான் இல்லையா? ஜாலியா விளையாடுங்க.
5: கேள்வி
0: தெரியுமா?
5: இன்னும்
0: இருக்கா சிறுபிள்ளை பிடிவாதம்? இன்னும் இருக்கா? ஓகே சார், சூப்பர்.
5: நன்றி
0: சார், நன்றி. ஓகே, நேயர்களெல்லாம் கால் பண்ணி அழகாக ஷேர் பண்ணிகிட்ருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சிக்கு வந்து ஒரு குட்டி குழந்தைலாம் வந்து ஆன்சர் பண்ணுறாங்க. ஸோ எல்லாருமே கால் பண்ணி நீங்கள் என்ன இன்றைக்கும் சில்லியாக பண்ணுறப்பா அப்படின்றத ஷேர் பண்ணிக்கலாம். இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய பதில் சொல்வீங்கன்னு நினச்சிட்ருக்கேன் நான். அண்ட் நம்ம நிகழ்ச்சியில் கால் பண்ண முடியாதவங்க உத்பாரதி தமிழகம் 2.3 அப்படின்ற ஃபேஸ்புக் பேஜில் இப்போ ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருப்பேன், அந்த போஸ்ட்டு கீழே கமெண்ட்ஸாகவும் உங்களுடைய பதில்களை பதிவிடலாம்.

நம்ம நிகழ்ச்சியில் தொடர்ந்து பாடல் ஒன்று வந்துகிட்டு இருக்கு. டி இமான், ஏவி பூஜா மற்றும் ஸ்னிதா சந்திராவோட குரல்ல, விவேகா வரிகள்ல, டி இமானோட இசையில ஜில்லா திரைப்படத்திற்காக. சோ ஸ்டே டியூன்ட் தி வித் பாரத் தமிழகம் 2.3.

0: நேரம் 5:11 நேர்ல இணைஞ்சிருக்கிறது பூந்தென்றல் நிகழ்ச்சியில. நம்ம கிட்ட பேச போற அடுத்த நேயர் யாரு? வணக்கம். வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: மதுரை மாவட்டம் திருமங்கலம் மட்டும் திருள்ளி கிராமத்துல இருந்து மாயக்கணன் பேசுறேங்கம்மா. நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கு. நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்குமா.
0: இன்னைக்கு கேள்வி தெரியுமா?
1: ஆ, தெரியுமா.
0: சொல்லுங்க.
1: வேலை முடிச்சு வீட்டுக்கு வந்து யூனிஃபார்ம் கூட கழட்ட மாட்டேம்மா.
0: சரி,
1: செயல்கள்
0: இல்லையா? ஓகே சார், சூப்பர். கால் பண்ணதுக்கு நன்றி, வாழ்த்துக்கள்.
1: நன்றி, நன்றி.
0: ஓகே, காலர் வந்து நடுவில் கட் ஆகுறாங்க. வணக்கம், பாரதி தமிழ் எஃப்எம்.
2: ஹலோ.
0: ஹலோ, வணக்கம்.
2: ஆ, வணக்கம் மேடம்.
0: யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: நான் திருப்பூர் மாவட்டம் கள்ளுக்கடையிலிருந்து ஆறுமுகம் பேசுறேன் மேடம்.
0: வணக்கம் ஆறுமுகம் சார், சொல்லுங்க, கேள்வி தெரியுமா
2: இன்னைக்கு? சரி மேடம்,
0: சொல்லுங்க.
2: நான் சிறப்பு நல்லா ஐஸ் வாங்கி சாப்பிடுவேன்.
0: ஐஸ் வாங்கி சாப்பிடுவீங்க? அப்புறம்
2: கடைக்கு போனா போண்டா கேண்டா
0: வணக்கம்.

0: வணக்கம், பாரதி தமிழ் எஃப்எம்.
1: அன்பு சகோதரிக்கு மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: அடையாளம்பட்டில இருந்து ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி பேசுறேன் மேடம்.
0: வணக்கம் சார், கேள்வி தெரியுமா? இன்னைக்கு
1: சுகமா இருக்கிறீங்களா?
0: நல்லா இருக்கேன். நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா
1: நீங்க? நல்லா இருக்கேன் மேடம்.
0: இன்னைக்கு கேள்வி தெரியுமா?
1: தெரியும் மேடம்,
0: சொல்லுங்க
1: மேடம். டிரெஸ் கூட கைட்டு மாட்டோம் மேடம். பக்கத்துல டீ கடை இருக்கும். பஜ்ஜி பஜ்ஜி பஜ்ஜில சட்னி ஊத்தி சாப்பிடுவோம். போண்டா மெது போண்டா மாதிரி இருக்கும். சாப்பிடுவோம். நல்லா இருக்கும் சாப்பிடுறதுக்கு.
0: ஓகே
1: மேடம்,
0: கேக்குது சார், சொல்லுங்க.
1: வடிவம் சொல்ற மாதிரி சாப்பிடுற விஷயத்துல வண்டி பண்ண முடியாது மேடம். நான் எல்லாம் பசி எடுத்தா போய் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன்
0: மேடம். ஓகே சார்,
1: வீட்லயும் போட்டு கொடுப்பாங்க. போண்டா போட்டு கொடுப்பாங்க. பஜ்ஜிங்கயும் போடுவாங்க. கடையிலயும் பக்கத்துலயே
0: கடையிலயும் போய் சாப்பிடுறது.
1: கடையிலயும் போய் சாப்பிடும் மேடம்.
0: ஓகே சார், ஓகே சூப்பர். கால் பண்ணதுக்கு நன்றி.
1: நன்றி மேடம். நன்றி நன்றி.
0: வணக்கம் வணக்கம், புத் பாரதி தமிழ் எஃப்எம் லைன்ல இருக்கீங்க, சொல்லுங்க. ஓகே, நேயர்கள் வந்து கால் பண்ணி விளையாடுறாங்க. சரி, இப்போ வந்து நம்ம என்ன, இது எதுக்கு இந்த கேள்விமா? என்னத்துக்கு நீ செருப்பிள்ளைத்தனமாக நாங்கள் என்ன பண்ணுறோம்னு கேட்டுட்ருக்கேன்னா, ஒவ்வொரு மனுஷனும் எவ்வளோ வயசானாலும் அவனுக்குள்ளே உள்ள அந்த செருப்பிள்ளை அதோட அந்த ட்ரெயிட் வந்து அப்படியே இருக்கும். ஸோ அந்த சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளை ரொம்ப சந்தோஷமாக வச்சுக்கும். எல்லோரும் சொல்கிற மாதிரி ஐஸ் வண்டி ஓடி போகும்போது நிப்பாட்டி ஒரு ஐஸ் வாங்கி சாப்பிடும்போது நமக்கு தெரியாமல் ஒரு சந்தோஷம் அதெல்லாம் இல்லையா? வணக்கம், வித் பாரதி தமிழ் எஃப்எம். வணக்கம் வணக்கம்.

நிகழ்ச்சியில் ஒரு பாடல் ஒன்று கேட்டுட்டு வந்துடலாம். அயன் திரைப்படத்திற்காக ஒரு சூப்பர் பாட்டு வந்துகிட்டு இருக்கு. வெனிடாயல் ஹரிஸ்வரன் மற்றும் சின்மய குரல்ல பா விஜய் வரிகள்ல ஹாரிஸ் ஜெயராஜோட இசையில. ஸோ கேள்வி இணைந்திருங்கள். இது பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: கண்ட்ரோல் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இன்னைக்கு நம்ம சிறுபிள்ளைத்தனமா நீங்க செய்யற செயல் என்னன்னு பேசிட்டு இருக்கோம். நம்ம கிட்ட பேச போற அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம். புத்பாரதி தமிழ் எஃப்எம். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: சரிக்கு அன்பு வணக்கம். மதுரையில இருந்து ஆண்டனி. எப்படி சார் இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா?
1: கண்டிப்பா சார். அது சின்ன பிரச்சனை, பேப்பர்ஸ் கிழிச்சு நான்கு பக்கம் நான் கரெக்டா அளவு எடுத்துட்டு அந்த போட்டோ போடம்ல அந்த டக்குன்னு நல்ல ரோல் பண்ணி நல்ல நான்கு மடிப்ப மடிச்சுட்டு அந்த காகிதத்துல போட்டோ போட எடுப்போம்.
0: ஓகே ஓகே. கேமரா மாதிரி இல்லாம பேப்பர்ல
1: இல்லாம அந்த நடுமத்தில் சின்னதற்கு துவாரம் விட்டு போட்டோஸ் போடுவேன். எங்க பக்கத்து பக்கத்து வாரத்துல சின்ன குழந்தைகள் என்கிட்ட இந்த தருணங்கள் வரைக்கும் மட்டும் சொல்லி கொடுத்து நான் சிறு குழந்தையே மாறிடுறது.
0: ஓகே.
1: அந்த தருணம் அந்த போட்டோஸ் போடுறது காகிதத்துல கப்பல் செய்வாங்களே சரி. அப்புறம்
0: ஆமா. ஹலோ.
1: அந்த மாதிரி என்ன சிறுவழி சிறு குழந்தை அப்படி சின்ன குழந்தையோட சேர் பண்ணும்பொழுது விளையாடும் பொழுது நம்ம சிறு குழந்தை மாறிடுறோம்.
0: ஓகே சார், சூப்பர். அழகா ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. மழை பெய்ஞ்சா காகிதத்துல கப்பல் வேணும்ன்றது மேண்டேட்டரி இல்லையா?
1: காகிதத்துல கப்பல் அந்த மழை நீர்ல விடுவாங்க.
0: சூப்பர் சார், தேங்க்யூ.
1: தேங்க்யூ சார. தேங்க்யூ சார். தேங்க்யூ.
0: வணக்கம். புத்பாரி தமிழ் எஃப்எம்.
2: ஹலோ.
0: வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம் மேம். கேள்வி தெரியுமா இன்னைக்கு?
2: தெரியும் மேடம்,
0: சொல்லுங்க.
2: முன்னாடி எப்படி மிட்டாய் சாப்பிட்டோமோ அதான் சாப்பிட்டு
0: இப்பயுமா? ஓகே. அப்புறம்

0: மாட்டிப்பீங்க.
1: இதெல்லாம் தனியா பண்ண மாட்டோம், கூட ஒரு ஃப்ரெண்ட் வரச்சுப்போம் இல்லையா? ஓகே, தேங்க்யூ ஃபார் காலிங். நன்றி.

0: வணக்கம், பாரதி தமிழ் எஃப்எம்.
1: வணக்கம், மதுரை மாவட்டம் மேலூர் கோட்டலத்தம்பட்டி ராதாகிருஷ்ணன்.
0: வணக்கம் சார், கேள்வி தெரியுமா இன்னைக்கு?
1: தெரியும், சின்ன கூச்சப்படாம செஞ்ச காரியம் பெரியவங்களான பிறகு கூட.
0: கரெக்ட்,
1: அதே தான். இப்ப நான் வந்து எங்க ஊர்ல பக்கத்துல மதுரை மாவட்டத்துல எங்க திருவிழா நடந்தாலும் ஒரு ஒரு மதுரையில ஒரு பெரிய கம்பெனி இருக்கு, பஞ்சநாதன் பீம புஷ்டி அல்வாண்டு.
0: சரி,
1: அது பெரிய கடை போட்டு பெரிய பட்டா கத்தி மாதிரி வச்சிருப்பாங்க, அந்த அல்வால போட்டு டப்பு டப்புன்னு அடிப்பாங்க. அத பாக்குறதுக்கே ஆசையா இருக்கு.
0: அதுக்காக திருவிழாக்கு போவீங்களா?
1: கண்டிப்பா இருக்கு, முக்காவாசி பஞ்சநாதன் பீம புஷ்டி அல்வா வாங்குறதுக்காகவே திருவிழாக்கு போவேன்.
0: சூப்பர்,
1: அப்படியே நான் போகாட்டி என் பசங்க வாங்கிட்டு வந்துருவாங்க அந்த அல்வாவை.
0: ஆமா, உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துருவாங்க.
2: வணக்கம்,
0: யார் இங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம் சார், இன்னைக்கு கேள்வி தெரியுமா உங்களுக்கு? சொல்லுங்க சொல்லுங்க.
2: சின்ன பிள்ளைல ஐஸ் வந்தாக்க வாங்கினீங்களா? நினைப்பு என்ன இருக்க மேடம்? ஐஸ் வந்தாக்க ஐஸ்
0: தெரியுமா?
2: அதெல்லாம் வாங்கி சாப்பிட பழக்கம் என்ன இருக்கு மேடம்?
0: ஓகே, அப்புறம் வேற ஏதாவது இருக்கா?
2: வேற ஒண்ணும் இல்ல மேடம், அதான் மேடம்.
0: ஓகே சார், கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள்.
2: நன்றி மேடம்.

பூந்தன்றல் நிகழ்ச்சியில் ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம். சாய் அபியங்கர், பால்டப்பா, பெபுமிகா, தீப்தி சுரேஷுடைய குரல்ல, பால்டப்பா வரிகளில், சாய் அபியங்கர் இசையில, டியோ திரைப்படத்திற்காக பாடல் வந்துகிட்டே இருக்கு. ஸோ ஸ்டே டியூன்ட்.

0: நாங்க சுபா பேசுறோம்.
1: நாங்க சுபா பேசுறோம்.
0: 102.3 விவித பாரதி தமிழ் பண்பலையில
1: பலவிதமான வாழ்க்கை அனுபவங்கள் கிடைக்கும், சுவாரஸ்யங்கள் இருக்கும். ஆனால் நீங்க கேளுங்க, ரசிங்க.

0: நேரம் 5:30 நீங்க கேட்டுட்டு பூந்தென்றல் நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியில நம்ம கிட்ட பேச போற அடுத்த நேர் யாருன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், விபத் பாரத் தமிழ் எஃப்எம்.
1: மேடம் வணக்கம். மேடம் கோவில் லவ்லி மேடம்.
0: வணக்கம். கேள்வி தெரியுமா இன்னைக்கு?
1: ஆமா மேடம்,
0: சொல்லுங்க.
1: சின்ன பிள்ளையா இப்ப கூட நான் என்ன பண்ண, தேங்காய் சி வெள்ளம் தெளிச்சிங்களா மேடம்?
0: வெள்ளம் வெளிச்சு அப்படிங்களா?
1: தின் பண்ணது பிடிங்க தின்னு மேடம்.
0: ம்,
1: சும்மா கோச்சிங் படுத்து சாப்பிட மாட்டேன்னு சொல்லி.
0: ம்,
1: இதெல்லாம் ஒண்ணு கொஞ்சம் இருக்க மாட்டாங்க.
0: இன்னும் இருக்கு. சூப்பர். இதான் நம்மள வந்து இன்னைக்கும் குழந்தையா வச்சிருக்கு. சூப்பர்.
1: ஆமா மேடம்.
0: ஓகே, கால் பண்ணதுக்கு நன்றி. வாழ்த்துக்கள்.
1: நன்றி.
0: வணக்கம். வணக்கம், விபத் பாரத் தமிழ் எஃப்எம். காலர் வந்து ஃபோன் பண்ணிட்டு வேற எங்கேயோ பேசிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, கால் பண்ணுறவங்க டக்கு டக்குன்னு பண்ணீங்க, கரெக்டாக டவர் இருக்கிற இடத்துல பண்ணீங்க அப்படின்னா லைன் கிடைக்கும், நீங்கள் பேசலாம். வணக்கம், விபத் பாரத் தமிழ் எஃப்எம்.
2: வணக்கம் மேம், மிக்க மகிழ்ச்சி. நான் சந்திரசேகர், வேலூர் கட்பாடியிலிருந்து பேசுறேன். குழலி மேம்
0: நல்லா இருக்கேன். ஆனா நீங்க போன நிகழ்ச்சியில பேசுனீங்க தானே?
2: போகும்பொழுது
0: நன்றி, வாழ்த்துக்கள். வணக்கம், விபத் பாரத் தமிழ் எஃப்எம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யாரங்க பேசுறீங்க?
1: சஞ்சய் மாட்டம், குமாநாட்டம், பிரபுதான மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க. எனக்கு கேள்வி தெரியுமா?
1: தெரியல மேடம், சொல்லுங்க மேடம்.
0: அதாவது இன்னைக்கும் நான் சிறப்பு இல்லத்தனமா இந்த விஷயத்தெல்லாம் பண்ணுவேன் அப்படின்னா என்னது?

0: சிறுபிள்ளைத்தனமா லைக் விளையாட்டுத்தனமா சின்ன வயசுல இருக்க இந்த பழக்கம் இன்னும் வச்சிருக்கேன். நன்றி, வாழ்த்துக்கள். நிறைய நேயர்கள் நம்மளுக்கு கால் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. கால் பண்ண முடியாதவங்க ஃபேஸ்புக்ல போடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தோம். வீரராகவன் பேரனுடன் இன்பமுடன் பம்பரம் விளையாடுவது தான் அவர் வச்சிருக்க இந்த சிறுபிள்ளைத்தனமான பழக்கம்னு ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்தோணி ராஜ் காட்டுப்பக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அதே போல பிரேம்நாத் பிரேமும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. வணக்கம், விபரல் தமிழ் எஃப்எம். வணக்கம், லைன்ல இருக்கீங்க?
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம் சார், கேள்வி தெரியுமா
1: இன்னைக்கு?
0: நன்றி.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் எங்கன்னு பேசுறீங்க?
2: மேட்டுப்பாளையம் நாகராஜன்.
0: வணக்கம் சார், கேள்வி தெரியுமா இன்னைக்கு?
2: தெரியும் மேடம்,
0: சொல்லுங்க.
2: நான் வந்து இந்த ஜீனிய பார்த்தேன், ஒரு கையில இருந்து வாயில போட்டு இப்பயும் எனக்கு
0: ஒரு ஸ்பூன் எடுத்து கையில எடுத்து வாயில போட்டுணும்.
2: ஆமா, நீ கூட கால போட்டேன். என்ன இந்த வழக்கம், சின்ன விளத்தனமா இருக்கு.
0: சூப்பர், கரெக்டா நீ க்வெஸ்சன் கேட்டமா?
2: ஆமா மேடம், நன்றி மேடம்.
0: ஓகே, நன்றி, வாழ்த்துக்கள்.

0: வணக்கம், பாரதி தமிழ் எஃப்எம். வணக்கம், சொல்லுங்க.
1: எங்க அம்மா இட்லிக்குலாம் அரிசி ஊற டைம் வேற வாயில அள்ளி போட்டு போயிடுவேன்
0: மேடம். அரிசி ஊற வச்சா எடுத்து வாயில போட்டுக்கு, இது நிறைய பேர் பண்றது இல்லையா?
1: ஆமா மேடம், சாப்பிடும் பஞ்சு மிட்டாய் வச்சது மேடம், அது ரோட்ல அது வாங்கி சாப்பிட்டா. நேற்று இதுக்கு போன பீச்சுக்கு அங்க ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டேன்
0: மேடம். ஓகே, சூப்பர். கால் பண்ணதுக்கு
1: ரொம்ப நன்றி மேடம், உங்க பேசுறது.
0: நன்றி சார் கால் பண்ணதுக்கு, வாழ்த்துக்கள். பொன்னேரியிலிருந்து கலீல் அகமது நிகழ்ச்சி அருமைன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. பிரபாகரன் பிரபாகரன் போந்தன்ற நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். இன்னும் சிறுவயது நண்பர்களுடன் ஏழுக்கல் விளையாடுற பழக்கம் இருக்கு, அதே மாதிரி கண்ணாமூச்சி ஆடுற பழக்கம் இருக்குன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ நம்ம கிட்ட பேச போற அடுத்த நேர், வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: நான் மயிலாடுதுறை மாவட்டம் குற்றாலம் கே சிவசுப்பிரமணியன்.
0: வணக்கம் சார், கேள்வி தெரியுமா இன்னைக்கு?
2: சொல்லுங்க மேடம்.
0: இன்னைக்கும் சிறுபிள்ளைத்தனமா நான் இந்த விஷயத்த பண்ணுவேன் அப்படின்னா அது என்னது?
2: நான் என்ன சிறுபிள்ளைத்தனமா அந்த விஷயத்த பண்ணுவோம்னா, அந்த இந்த பலிங்கி அடிக்கிறது, இந்த லாக் அடிக்காங்கன்னு சொல்லுவாங்கல்ல பலிங்கி.
0: ஆமா,
2: அதை வச்சுட்டு விளையாடுவோம்.
0: விளையாடுவீங்க எப்பயும்?
2: நன்றி,
0: வாழ்த்துக்கள்.
2: வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.
0: நன்றி.

0: குமரன் கும்பகோணத்திலிருந்து சிறுவர்கள் கிரிக்கெட் விளையாண்டு கொண்டிருந்தால் அவங்களோட சேர்ந்து நானும் விளையாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்காரு. நம்ம கிட்ட பேச போற அடுத்த நேயர் யாரு? வணக்கம். வணக்கம்.
1: திருவாரூர் மாவட்டம் வடங்கமான்லேருந்து ராஜேஸ்வரி பேசுகிறேன்
0: மேடம். வணக்கம், சொல்லுங்க.
1: நான் வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்து என்ன ஒரு பழக்கம்னா இறந்த வடை
0: வாங்கியிருந்தேன்.
1: அப்புறமேட்டு என்ன செய்வேன்னா ஊருக்கு போயிட்டேன்னா பசங்களுக்கு தொட்டி கட்டி தரேன்னு சொல்லிட்டு நான் அணைய உட்காந்து இருப்பேன்.
0: நீங்களே ஆடுவீங்களா?
1: அது வந்து என் பசங்க என்ன செய்வாங்க, எங்க வீட்டுக்காரங்க இல்லைன்னா எங்க அம்மா போய் கூப்பிட்டு வருவாங்க
0: கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு.
1: அவங்க அவங்க வந்து திட்டினதுக்கு அப்புறம் இறங்கிடுவேன். அந்த மாதிரி எந்த கடையில பார்த்தாலும் எது புதுசா வந்திருக்கோ அதை வாங்கி தின்னுடுவேன்.
0: ட்ரை பண்ணி பாக்குறது.
1: ஆமா, புதுசா என்ன வந்திருக்கோ உடனே வாங்கிடுவேன்.
0: சூப்பர்.
1: மளிகை கடை என் பசங்களுக்கே கொடுத்து அனுப்பிடுவாங்க, இந்த புதுசா வந்திருக்கோம் நான்
0: பழக்கமாக்கிட்டீங்க அவங்களெல்லாம்.
1: ஆமா, எங்க வீட்டுக்காரங்க அந்த மாதிரி என்ன இருந்தாலும்

0: சரி உடனே வந்துடுவாங்க,
1: வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாங்க. ஓகே சூப்பர்.
0: என்ன ஒண்ணு இன்னும் முக்கியம் என்ன சொல்றாங்க, நீ இறந்த வரதுங்கிறத எப்ப நிப்பாட்ட போறியோ அப்படின்னு தான் சொல்லுவாங்க.
1: ஏன் நிப்பாட்டணும், சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம்.
0: அது எப்ப பார்த்தாலும் அந்த சின்ன வயசுல இருந்து எங்க பார்த்தாலும் வாங்கிடுவேன்.
1: திருப்தி தான் முக்கியம். சாப்பிடுங்க சாப்பிடுங்க. ஓகே, கால் பண்ணதுக்கு நன்றி, வாழ்த்துக்கள்.
0: ஓகே மேடம், தேங்க்யூ மேடம்.

நன்றல் நிகழ்ச்சியில தொடர்ந்து ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம். கருப்பு திரைப்படத்திற்காக சாய் அபியங்கர் மற்றும் கானா முத்துக்குரல்ல விஷ்ணு இடவன் வரிகள்ல சாய் அபியங்கர் இசையில கேட்டு மகிழுங்கள். தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: 102.3 FM. நேயர்கள் இணைஞ்சிருக்கிறது பூந்தென்றல் நிகழ்ச்சியில். நம்ம இன்னைக்கு வந்து இன்னைக்கும் சிறுபிள்ளைத்தனமாக என்ன செயல் செய்வீங்க அப்படின்றதான் பேசிகிட்டு இருக்கோம். நிறைய காலர்ஸ் கால் பண்ணி க்யூட்டாக அழகாக வந்து நான் இன்னும் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. தொடர்ந்து பேசி தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், உத்பாரில் தமிழ் எஃப்எம்.
1: வணக்கங்க.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுகிறீங்க?
1: இது நன்றி ஊர் கணபதிங்க.
0: வணக்கம், சொல்லுங்க சார்.
1: நான் சின்ன வயசுல பிஸ்கெட்லாம் சாப்பிடுவேன், காப்பில தொட்டுக்கினேன். அதே மாதிரி தொட்டில் சடங்கா சொல்லுவாங்க, அந்த மாதிரி சின்ன வயசுல எப்படி சாப்பிடணும் அதே மாதிரி
0: இன்னைக்கு வரைக்கும்
1: சாப்பிட்டு.
0: சூப்பர்.
1: இன்னைக்கு அதே மாதிரி பேசுறதும் விளையாட்டா தான் பேச, சின்ன வயசுல எப்படி பேசணும் அதே மாதிரி
0: விளையாட்டா ஜாலியா. ஓகே சார், சூப்பர், கால் பண்ணதுக்கு நன்றி.
1: நன்றி, நன்றிங்க.

0: கால் பண்ணதுக்கு நன்றி.
1: நன்றி நன்றி.
0: வணக்கம், வித் பாரதி தமிழ் எஃப்எம்.
2: மேடம் சிறுகுளத்துல இருந்து சரண்யா மேடம்.
0: வணக்கம் சரண்யா மேம், கேள்வி தெரியுமா இன்னைக்கு?
2: தெரியும் மேடம்,
0: சொல்லுங்க.
2: என்ன பண்ணுவோம் அப்படின்றது,
0: நாங்க
2: ஸ்கூல் படிக்கும் போது மேடம், வந்து எங்களுக்கு ஒரு சின்ன கிராமம் தான். அப்ப ஸ்கூல் முடிச்சுட்டு வரும்போது நிறைய இலந்த பழம் எல்லாம் இருக்கும். இலந்த பழத்தெல்லாம் பொறுக்கி சாப்பிட்டுட்டே வருவோம். வீட்டுக்கு வந்துட்டதுக்கு அப்புறம் நாங்க ஒரு நாலு பேர் கொண்ட குழு மேடம் வீட்டுக்கு வந்ததோ.
0: நாலு பேர் கொண்ட குழு சொல்லும் போதே பயங்கரமா இருக்கு.
2: அதுதான் இப்பவும் சரி, இப்ப மேரேஜ் ஆகி எல்லாருக்குமே குழந்தை இருக்கு, ஆனாலும் இப்பவும் அதை விடுறது இல்ல.
0: விட விட விட கூடவே கூடாது.
2: ஆமா, நாங்க நாலு பேரும் சேர்ந்துட்டோம் அப்படின்னா அது ஒரு இது மாதிரி என்ஜாய் பண்ணுவோம் செம்மையா.
0: சூப்பர் சூப்பர், கால் பண்ணதுக்கு நன்றி, வாழ்த்துக்கள்.
2: தேங்க்யூ மேடம், தேங்க்யூ.
0: வணக்கம், வித் பாரதி தமிழ் எஃப்எம்.
3: ஹலோ,
0: வணக்கம்.
3: வணக்கம், என்ன பேர்? வசந்த்.
0: வசந்த் சார் சொல்லுங்க.
3: நான் பாத்தீங்கன்னா எங்க சீரியல் பல்பு பார்த்தேன்னா அது சின்ன பிள்ளைங்க மாதிரி சீரியல் பல்ப் வாங்கிட்டு இருப்பேன். அதாவது வாங்கிட்டு வந்து வீட்டுல விசேஷ நாட்கள்ல மாட்டுவேன்.
0: மாட்டுவீங்க, ஓகே.
3: அந்த விளையாட்டு ஜாமான் எல்லாம் பார்த்தோம்னா உங்களுக்கு அந்த பழைய நினைப்பு வந்து
0: பழைய நினைப்பு வந்துருது. ஓகே சூப்பர் சார், கால் பண்ணதுக்கு நன்றி, வாழ்த்துக்கள்.
3: தேங்க்யூ.
0: வணக்கம், பாரதி தமிழ் எஃப்எம்.
4: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்
4: சார். அந்த ஹயத் பாஷா ஜெய் பண்ணிசா, எப்படி மேடம் இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா?
4: அது நல்லா இருக்கு மேடம். சின்ன வயசுல வந்து இந்த ரோட்ல நடந்து போயிட்டே இருக்கும் போது இந்த சின்ன சின்ன பேப்பருங்க பாட்டிலுங்க மாதிரி இருக்கு மேடம், அதான் அந்த கூல் ட்ரிங்க்ஸ் பாட்டில் பிளாஸ்டிக்ல தட்டிக்கினே வருவேன். அங்க எங்க ஸ்கூல் அண்டர்ந்து வீட்டு வெளியோ அந்த பழக்கம் இன்னமும் இருக்குது மேடம்.
0: வீட்டுல
4: எதனா பாட்டில் இருந்து சின்ன தட்டிக்கினே போறேன் குழந்தை மாதிரி. அது என்னன்னு தெரியல எனக்கு. சின்ன கல் இருந்ததுன்னா கூட சொல்லுங்க,
0: தட்டிக்கிட்டே போவீங்க.
4: வீட்டு வெளியும் போயிட்டு
0: இருந்துச்சு.
4: இது நிறைய பேருக்கு இருக்கு மேடம், எனக்கு இல்ல. நிறைய பேர் பாக்கலாம், அது ஒரு ஆசை. ஒரு கல் இருந்து வச்சா தட்டிக்கினே போவோம் நம்ம வீட்டு வெளியும்.
0: ஆமா, ஓகே சார்.
4: இந்த சின்ன வயசுல இருந்து இதெல்லாம் அந்த அந்த ஆசை எனக்கு விடல மேடம். இன்னும்
0: நல்லது கண்டினியூ பண்ணுங்க, ஜாலியா இருக்கும் இல்லையா?
4: ஆமா மேடம், ரொம்ப ஜாலியா இருக்குது நிகழ்ச்சி, அதை விட ஜாலியா இருக்குது மேடம் எனக்கு.
0: நன்றி சார், நன்றி, தொடர்ந்து கேளுங்க. வாழ்த்துக்கள். வணக்கம், பாரதி தமிழ் எஃப்எம்.
5: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் எங்க பேசுறீங்க?
5: வெளியூர்ல சண்முகத்துல பேசுறேன் மேடம். எப்படி மேடம் இருக்கிறீங்க?
0: நல்லா இருக்கு, நல்லா இருக்கீங்களா?
5: நான் நல்லா இருக்கேன் மேடம், ரொம்ப நல்லா இருக்கிறேன்.
0: சூப்பர், நல்லா இருக்கு.
5: நடந்ததெல்லாம் நீங்க சொல்லுங்களேன், எங்க நேயர்கிட்ட எல்லாம் கேட்டுருக்கீங்க. சின்ன வயசுல நடந்தது நான் சொல்றேன். சின்ன வயசுல வந்து நாங்க கொடிக்கல்யா மரத்துல வந்து மேலே ஏறி வந்து குடிக்கிறது எல்லாம் பறிப்போம் மேடம்.
0: இல்ல, இன்னைக்கு கேள்வி வந்து சின்ன வயசுல நடந்தது கிடையாது.
5: அதே மாதிரி காத்தாடி சின்ன பசங்க வந்து இப்ப சோழத்தட்டியில வந்து நம்ம ஓடையில முள்ளு குத்தி அப்படி காத்தாடி இது ஆடி மாசத்துல எல்லாம் வந்து விளையாடுவோம். அதே மாதிரி நம்ம இது ஸ்கூலுக்கு போற நேரத்துல வந்து முதுக்கஞ்செடி இருக்கு மேடம், பெரிய இது கும்பட்டிக்கா.
0: அதை
5: வந்து ஸ்கூலுக்கு போகும்போது நாங்க ரோட்ல போட்டு கட்டிக்கிட்டே போவோம். ஸ்கூல் வர்றதே எங்களுக்கு தெரியாது, அடுப்பு தெரியாம போயிடும்.
0: சூப்பர், விளையாண்டே ஸ்கூல் போவீங்க.
5: அதே மாதிரி காய்கறிகள்லாம் வந்து பச்சை காய்கறிகளே சாப்பிட்டு பழக்கம் மேடம்.
0: ஓகே ஓகே.
5: வெண்டைக்காய், தக்காளி பழம் இதெல்லாம் வந்து பச்சை காய்கறிகள் சாப்பிட்டு மேடம்.
0: ஓகே ஓகே சார், சூப்பர்.
5: சின்ன வயசுல என்னென்ன செய்தங்கள் சொல்லுங்க மேடம்.
0: நான் சொல்லணுமா? நன்றி, வாழ்த்துக்கள். வணக்கம், பாரதி தமிழ் எஃப்எம்.
6: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
6: நாகை மாவட்டம் பன்னத்தூர், நாகராஜன் பேசுறேன்.
0: வணக்கம் நாகராஜன் சார், கேள்வி தெரியுமா இன்னைக்கு?
6: நன்றி,
0: வாழ்த்துக்கள். வணக்கம், பாரதி தமிழ் எஃப்எம். வணக்கம்.
7: வணக்கம், தங்கசேகர்.
0: வணக்கம் சார், சொல்லுங்க.
7: எனக்கு பிடிச்ச பழைய பொருள் எதா இருந்தாலும் வாங்கிடுவேன் மேடம்.
0: ஓகே,
7: எந்த காலத்துல இருந்ததா இருந்தாலும் அதை நான் வாங்கி வீட்டுல கொண்டு வச்சிருவேன்.
0: கலெக்ஷன் மாதிரி சேர்த்து வச்சிருக்கீங்களா?
7: கலெக்ஷன் மாதிரி சேர்த்து வச்சிருவோம். அது எனக்கு கெட்ட பழக்கம்.
0: கெட்ட பழக்கம், நல்ல பழக்கம் தான். சேமிச்சு வைக்கிறது நம்மளுக்கு பிடிச்சது தானே பண்றீங்க?
7: வீட்டுல எல்லாம் என்ன சொல்லுவாங்க, ஏன் பழசெல்லாம் வாங்கிட்டு வந்து அடசல் பண்றீங்க? அது பழம் பொருள் எனக்கு பிடிக்கும்.
0: பிடிக்கும், ஓகே.
7: ஓகே, நன்றி மேடம்.
0: நன்றி நன்றி.

0: வணக்கம், பாரதி தமிழகம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: அரியலூர் மாவட்டம் வாரியங்காவல் குழந்தைநாதன். எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கு. நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா.
0: சொல்லுங்க, நீ கேள்வி தெரியுமா?
1: சொல்லுங்க. அதான் நேர் பேசினாரேன் ரோட் வரும் சொல்லுங்க.
0: இன்னைக்கு ஏதாவது சிறு பிள்ளைத்தனமா இன்னைக்கும் நம்ம செய்யற செயல்?
1: இன்னைக்கு எங்க மரத்தை பார்த்தாலும் கல் எடுத்து அடிப்போம்.
0: அந்த காய் பறிக்கிறதுக்கா?
1: புளிய மரம், மாமரம் எல்லாம் அந்த காலத்துல நம்ம ரோட்டு வரமும் சரியில்லை, அடுத்தபடி கொள்ளையில போய் திருட்டு முடியாது, மாங்காய் அடிக்கிறது போறது இல்ல. அதே மாதிரி இன்னைக்கும் பாத்தீங்கன்னா வயசு இன்னைக்கு 50 ஆனாலும் எங்க மாமரமோ இல்ல புளிய மரமோ பார்த்தா இன்னைக்கும் சின்ன வயசுல செஞ்ச மாதிரி இன்னைக்கும் ஒரு கல் எடுத்து அடிச்சு அந்த மாமரம் புளிய மரம் இன்னைக்கும் சாப்பிடுவோம்.
0: ஓகே, ரைட்.
1: நன்றிமா.
0: நன்றி, நன்றி, நன்றி. வணக்கம், உத்பாரி தமிழகம்.
2: வணக்கம்
0: சார், கேள்வி
2: தெரியுமா? இன்னைக்கு
0: சொல்லுங்க.
2: அது நான் வந்து என்ன சொல்றேன்னா, கல்யாணம் பண்ணி குழந்தை பிறந்து 2 வருஷம் பொண்ணுக்கு, அப்ப வந்து அவன் தொட்டில ஆடிக்கிட்டு இருந்துச்சு, தொட்டில ஆடிக்கிட்டு இருந்துச்சு. நான் என்ன பண்ண, நானும் உட்காந்து ஆடுறேன் பாப்பா அப்படின்னு, ஐயோ அம்மா திட்டு அப்படின்னு சொல்லிச்சு. இல்ல நான் ஆடுறேன் பாப்பான்னு சொல்லிட்டு உட்காந்து ஆடினேன் பாருங்க,
0: அருந்து விழுந்துட்டா.
2: நன்றி.
0: நேர்களெல்லாம் பயங்கரமாக ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்து ராமகிருஷ்ணன் குழம்பங்குண்டாலேருந்து சிறுபிள்ளைத்தனமாக நகம் கடிப்பது தான் இன்னைக்கு இருக்கு. ஆனால் நகம் கடிக்கும் போது தான் எனக்கு சிறந்த சிந்தனை ஓட்டம்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. பொன்னியம்மன் வீடு அன்னை கணேசன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. வெங்கடேசன், வெங்கடேசன், பர்வதவர்த்தினி இவங்கெல்லாம் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. சின்ன ராஜா, டாம் அண்ட் ஜெரி எங்கே பிளே ஆனாலும் பார்த்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்காரு. கருணாநிதி வீரவனாலும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் இரவனுக்கு சொல்லியிருக்காங்க. ஹாய்டா மஹி, அதுபோல் கோபால் சமல்பட்டி இவங்கெல்லாம் வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. காஃபி குடிக்கும்போது குழந்தை மாதிரி சாட் ஒழுகும், இப்படி இப்படி கூட அப்படிதான், இப்போ கூட அப்படிதான் அப்படின்றதா, இப்படி கூட அப்படிதான் சொல்லிட்டு போட்டிருக்காரு. சோமங்கலம் சடகோபன் வந்து சிறு குழந்தைகளுக்காக தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்படும் கார்ட்டூனை இப்பையும் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்காங்க. பொன்னியம்மன் மீடு வண்ணை கணேசன் கடைகளுக்கு செல்லும்பொழுது குழந்தைத்தனமாக லாலிபப் வாங்கி சாப்பிடுவேன். அதே மாதிரி திருவிழா நடக்கும்பொழுது ராட்டினம் ஏறுவேன். மெரினாக்கு வந்தால் பஞ்சமிட்டாய் வாங்குவேன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்காரு. புது கேசாவரம் வஜ்ரவேலு வந்து தெருவில் விளையாடும் சிறு குழந்தைங்களோட சேர்ந்து நானும் விளையாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்காங்க. சக்தி ராம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. பதில் வந்து ஞாபகம் இல்லை, விளையாடிய ஞாபகம் மறக்க முடியவில்லைன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்காரு. அடுத்தது வந்து புரசை வக்கம் சவுந்தரராஜ நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லிருக்காங்க. அடையாளம் பட்ட ஆசீர்வாதம் முரளிதரன் விழுப்புரம் வழக்கம் போல ஒரு அழகான போஸ்டர் ரெடி பண்ணி ஷேர் பண்ணியிருக்காரு. நடராஜன் சுப்பையா புத்தகத்திலிருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு, நான் சிறு வயதில் நிறைய குடும்பத்தினம் பண்ணியிருக்கேன், கபடி விளையாட்டு இன்னும் விளையாண்டுட்டு தான் இருக்கேன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்காரு. பாலு கிருட்டினன் வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. முத்துமாரி கொறுக்குப்பேட்டையிலிருந்து சேமியா ஐஸ் மிட்டாய் எல்லாம் வாங்கி சாப்பிடுவேன், எங்கே பார்த்தாலும் வாங்கி சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்காரு. மதுரை சோ சண்முக சுந்தரம், அதே போல் பத்மா சவுந்தரராஜன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. பத்மா சவுந்தரராஜன், நான் சிறுபிள்ளை போல நடைப்பயிற்சியின் போது 2 மரங்களுக்கு நடுவில் நுழைந்து போவேன், எனக்கு அவங்களுக்கே சிரிப்பாக வரும்னு சிரிப்பு ஸ்மைலாம் போட்டு ஷேர் பண்ணியிருக்காங்க.

விஸ்வார் அப்படின்றவங்க உங்களுக்கு கால் பண்ணா ரீச் ஆக மாட்டேன்னு சொல்லிருக்காங்க. மறுபடியும் ஒரு முறை நம்பர் சொல்றேன், 0444-295-2 0853 2838-9871 அப்படின்னு நம்பர்ஸ்க்கு நீங்க கால் பண்ணலாம். அதாவது ஆல்ரெடி கால் பண்ண நேயர்கள், இன்னைக்கு காலையில பண்ணிருக்கேன், அதே மாதிரி கடந்த ஷோல பண்ணிருக்கேன் அப்படின்னா அவங்க கொஞ்சம் டைம் விட்டு ஒரு 2 டேஸ் கழிச்சு கால் பண்ணா எல்லாருக்கும் சான்ஸ் கிடைக்கும். அதே போல கண்ணன் பி மேட்டுப்பட்டியிலிருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. பிரேம்நாத் பிரேம், சேரில் அமர்ந்து போது ஒரு சில நேரம் தூங்கி விழுவது தான் அவங்க இன்னைக்கும் பண்றதுன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்காரு. சோ

ரிஜா மனோகரன் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. சேது செல்வி செல்வன் பெங்களூர்ல இருந்து காஃபில ரஸ்க் நினைச்சு சாப்பிடுறத நான் இன்னைக்கு ஃபாலோ பண்ணுவேன். திருபுவனம் தீபம் நகர் ஸ்டாலின் வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. ஏ ஹரிஹரன் சிறப்பில் விதமாக இப்பிக்கும் பண்ணுறது வந்து விசில் எடுத்து ஊதுறது தான் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்காரு. யாரும் வீட்டில் கண்டுக்காத போது அடிச்சு பார்க்குறதா. ரெட் ஹில்ஸ் ஹயாத் பாஷா வந்து சின்ன வயது ஞாபகத்தெலாம் கொண்டு வந்துட்டோம் இந்த நிகழ்ச்சி மூலமானு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்காரு. மேலப்பேடு தயாளன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அதே போல் டீ காஃபி போன்றவற்றில் பன் முக்கி சாப்பிடுவது தான் இன்னும் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம்னு சொல்லிட்டு ஸ்டாலின் ஷேர் பண்ணியிருக்காரு. மீரா வெங்கட்ராமன் வாசலில் ஒரு பஞ்சு மிட்டாய் மிக ரொம்ப ரொம்ப அதனுடைய சுவை நாக்கில் கரையும் தன்மையுடையதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஷேர் பண்ணியிருக்காங்க. அடுத்தது ராதிகா ரவி வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்க சொல்லியிருக்காங்க. தேங்காய் திரும்பும் போது முதல்ல ஒரு வாய் எடுத்து வாயில் போட்டுருது. சமைக்கிறவங்களாம் அதை பண்ணணும். தேங்காய் திரும்பும் டக்குன்னு ஒரு வாய் எடுத்து வாயில் போட்டுக்கணும். அப்புறம் நம்ம தான் சமைக்கிறோம், நம்ம தான் பண்ணணும் அதெல்லாம். அடுத்தது கலீல் அகமத் பொன்னேரியிலிருந்து சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் கார்ட்டூன் சேனல் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்காங்க. முகமது பிலால் சீன் பாடல்கள் எல்லாம் அருமைன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்காரு. சுந்தர ராசு கீழே கிடக்கிற கல் எடுத்து அப்படியே பவுலிங் போட்டே நடப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்காங்க. அடுத்தது விஸ்வார் ஏன் கமெண்ட் படிக்கலன்னு கேட்டிருக்காங்க. கமெண்ட் படித்தாச்சு. அடுத்தது எஸ் செதில் கண்ணன் ஷோபா அப்படின்றவங்க வந்து வணக்கம் பூந்தமல்லி ஜி வெட்டியம்மா அமைய வாழ்த்து. சிறு வயதில் பாட்டு புத்தகங்கள் வாங்கி படிப்பேன், கதை புத்தகங்கள் வாங்கி படிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. நைட்டில் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு போவேன், இன்னும் அந்த பழக்கத்தை விடலைன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்காங்க. அதே போல் வாரியங்காவல் கதிரவன் கொலஞ்சிநாதன் பூந்தண்டல் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு பூந்தென்றல் நிகழ்ச்சி ரொம்பவே சூப்பராக போச்சு. நிறைய பேர் கால் பண்ணி ரொம்ப இன்னசென்ட்டாக அவங்க இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ அடுத்ததாக வந்து நேரம் முடிஞ்சு போட காரணத்தினால நிறைய பேரோட கால் எடுக்க முடியல. திருப்பி 8 மணிக்கு நீ கொரோனா நிகழ்ச்சியில் இன்னொரு கேள்வியோடு உங்களை நான் வந்து மீட் பண்ணுறேன். அப்போ எல்லோரும் கண்டிப்பாக கால் பண்ணி அந்த கேள்விக்கும் பதில் சொல்லுங்கள். ஸோ நிகழ்ச்சியில் வரப்போகிற நிறைவு பாடல் தனுஷ் மற்றும் மணிரோத் குரலில் எத்தனை நீச்சல் திரைப்படத்திற்காக வந்துகிட்டே இருக்குது. ஸ்டேட்யூன் இது விபத் பாரதி தமிழ் 2.3.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: பக்தி மாலை.

0: திரை இசையில் மலர்ந்த பக்தி பாடல்கள் உலா வந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை வழங்கிக் கொண்டிருப்பது 102.3 மாலை.
1: 6:07 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் பக்தி மாலை. திரை இசையில் வந்த பக்தி பாடல்கள் தொடரும் பாடல் நீலக்கடலின் ஓரத்தில். டி எம் சௌந்தரராஜன் மாதுரி குரல்களில், ஐயாசாமி எழுதிய அந்த பாடல், ஜி தேவராஜன் இசையில், அன்னை வேளாங்கண்ணி திரைப்படத்தில் அந்த

102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்இல் இறை சிந்தனை நம் நெஞ்சில் நிறைய இசை பாமாலைகள் வலம் வந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை.

0: இறைவனின் இன்னருள் வேண்டி இன்னிசை கானங்கள் உலா வந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை. இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை.
1: பக்தி வாலை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 6:10 பாரதி தமிழ் பண்பலையில் மதுவிதா குரலில் நான் கடவுள் திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் கேட்டீர்கள். இளையராஜா குரலில் காமகோடியன் எழுதிய இந்த பாடல் கண்ணாத்தாள் திரைப்படத்திலிருந்து. அடுத்து

இனிமையான மாலை நேரத்தில் இறை போற்றும் பக்தி பாடல்கள் நம் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் நிறைந்திருக்க ஒலித்துக் கொண்டிருக்கிறது பக்தி மாலை. இது 102.3 விவ பாரதி தமிழ் பண்பலை.

0: வெள்ளித்திரையில் அரங்கேறிய பக்தி பாடல்கள் நம் இல்லங்களில் அலங்கரித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை. வழங்கிக் கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. பக்தி மாலை
1: 6:21 நிமிடங்களுக்கு கேட்ட அந்த பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் கண்ணாத்தாள் திரைப்படத்திலிருந்து கேட்கவிருக்கும் இந்த பாடல் பக்த மார்க்கண்டேய.

0: தெய்வீக மனம் கமழ ஒழித்துக் கொண்டிருக்கிறது பக்தி மாலை. இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. பக்தி மாலை
1: 6:24 பக்தி மாலை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். பக்தி மாலையில் நிறைவு பாடலாக அருட்பெருஜோதி வள்ளலார் பாடல், இளையராஜா அவர்களுடைய இசையில் அவருடைய குரலில் விடுதலை திரைப்படத்திலிருந்து.

0: செங்கம் பல தலம் ஒன்றிருக்குதா?
1: ஆமா இருக்கு.

0: யாரு?
1: நான் போய் வரேக.
0: எங்கடா?
1: இல்லை போய் வரேக, உத்தாரம் தாருமே.
0: ஓஹோ, உத்தரவு கட்டு போக வந்திருக்கியோ?

0: இறைவனின் அருளை நம்மிடம் அள்ளி சேர்க்க ஒழித்துக் கொண்டிருக்கிறது பக்தி மாலை.
1: இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள்.
2: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமலா. தலைப்புச் செய்திகள். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தியிலும் விவசாயிகள் தற்போது முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் நலனை கருத்தில் கொண்டு பரந்தூரில் விமான நிலையம் அமைக்கும் பணிகளை தாவேக அரசு மீண்டும் தொடங்க வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை கைவிடுவதாக தாவேக அரசு அறிவித்திருப்பது தமிழகத்தின் வளர்ச்சியை பின்னுக்கு தள்ளிவிடும் என்று திமுக கூறியுள்ளது. தேர்தல் வழக்குகள் முடியும் வரை கரூர் உள்ளிட்ட 5 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கும் திட்டம் இல்லை என்று தேர்தல் ஆணையம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. இலங்கைக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியாவின் துருவ் ஜுரேல் சதமடித்தார். இனி விரிவான செய்திகள். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தியிலும் விவசாயிகள் தற்போது முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் நாளிதழில் வெளியான கட்டுரை ஒன்றையும் பகிர்ந்துள்ளார். பாசனத்திற்கு சூரிய சக்தி மின்சாரத்தை விவசாயிகள் பயன்படுத்தி வருவதை பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதனால் கிடைக்கும் உபரி மின்சாரத்தின் மூலம் விவசாயிகள் வருவாய் ஈட்டுவதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் நலனை கருத்தில் கொண்டு பரந்தூரில் விமான நிலையம் அமைக்கும் பணிகளை தாவேக அரசு மீண்டும் தொடங்க வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அரசியலுக்காக பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை கைவிடுவதா என்று வினவியுள்ளார். எதற்காக இந்த திட்டம் கைவிடப்படுகிறது என்பதற்கான விரிவான விளக்கம் தரப்படவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார். இந்த திட்டத்திற்காக இதுவரை 1700 ஏக்கருக்கும் கூடுதலான நிலம் கையகப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்த திட்டத்திற்காக கையகப்படுத்தப்பட்ட நிலத்தை தாவேக அரசு என்ன செய்யப்போகிறது என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழகத்தின் வளர்ச்சியை பொறுத்தவரை தாவேக அரசு அரசியலுக்கு அப்பாற்பட்டு மக்கள் நலனை கருத்தில் கொண்டு செயல்பட வேண்டும் என்றும் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை கைவிடுவதாக முதலமைச்சர் திரு விஜய் இன்று வெளியிட்டுள்ள அறிவிப்பு மாநிலத்தின் வளர்ச்சியை பல ஆண்டுகளுக்கு பின்னுக்கு தள்ளிவிடும் என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அற்ப அரசியல் காரணங்களுக்காக தமிழகத்தின் நலனை அடகு வைக்கக்கூடாது என்று கூறியுள்ளார். மின்னணு பொருட்கள் ஏற்றுமதி, ஆட்டோமொபைல் என அனைத்து துறைகளிலும் முதலிடம் வகிக்கும் தமிழகத்தின் தலைநகரில் சர்வதேச தரத்திலான விமான நிலையம் அமைவது அவசியமானது என்று அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இந்த திட்டத்தை கைவிட்டுள்ளது மாற்றம் அல்ல என்றும் இது பெருத்த ஏமாற்றம் என்றும் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். தமிழகத்தின் வளர்ச்சிக்கு சென்னையில் 2வது விமான நிலையம் அமைய வேண்டியது அவசியம் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வேளாண் விளை நிலங்களையும் நீர்நிலைகளையும் அழித்து விமான நிலையம் அமைப்பதில் தங்கள் கட்சிக்கு உடன்பாடு இல்லை என்று குறிப்பிட்டுள்ளார். அடுத்த 5 ஆண்டுகளில் விமான நிலையம் கட்டப்படவில்லை என்றால் அது தமிழகத்தின் வளர்ச்சிக்கு பின்னடைவை ஏற்படுத்திவிடும் என்று வல்லுநர்கள் தெரிவித்துள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதனை கருத்தில் கொண்டு புதிய விமான நிலையம் அமைப்பதற்கான இடத்தை அரசு விரைந்து தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். பரந்தூர் விமான நிலைய திட்டம் ரத்து செய்யப்படும் என்ற தாவேக அரசின் அறிவிப்பினை வரவேற்பதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாகூர் கூறியுள்ளார். இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ள அவர் எந்தவொரு நகரத்தின் வளர்ச்சியும் ஒரு சமூகத்தின் நீர் நிலம் வாழ்வாதாரம் மற்றும் அவர்களின் கண்ணியத்தை பாதிக்கும் வகையில் இருக்கக்கூடாது என்று குறிப்பிட்டுள்ளார். சென்னைக்கு கூடுதல் விமான நிலையம் தேவை என்பதில் கருத்து வேறுபாடு கிடையாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதனை கருத்தில் கொண்டு மாற்று திட்டத்திற்கு அரசு தெளிவான காலக்கெடுவை நிர்ணயித்து பொதுவெளியில் அறிவிக்க வேண்டும் என்றும் திரு மாணிக்கம் தாகூர் வலியுறுத்தியுள்ளார்.

0: அத்தியாவசியப் பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்த மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அரிசி, பருப்பு, சர்க்கரை உள்ளிட்ட பல்வேறு பொருட்களின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். நியாய விலை கடைகள் மூலம் குறைந்த விலையில் அத்தியாவசியப் பொருட்களை வழங்க தாவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு வீரபாண்டியன் கோரியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தேர்தல் வழக்குகள் முடியும் வரை திருச்சி கிழக்கு, கரூர், விராலிமலை, பெருந்துறை, அம்பாசமுதிரம் ஆகிய தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கும் திட்டம் இல்லை என்று தேர்தல் ஆணையம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான வழக்கு தலைமை நீதிபதி திரு எஸ் ஏ தர்மாதிகாரி, நீதிபதி அருள்முருகன் அமர்வு முன் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது தேர்தல் ஆணையம் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட பதில் மனுவில் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வழக்கின் விசாரணை அடுத்த மாதம் 8ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இத்தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடத்த விதிக்கப்பட்டிருந்த இடைக்கால தடையும் அன்றைய தினம் வரை நீட்டிக்கப்படுவதாகவும் அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்திலேயே முதன்முறையாக செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்துடன் மக்கள் குறை தீர்க்கும் முகாமில் மனுக்களை பதிவு செய்யும் முறை கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இன்று தொடங்கியது. இதன் காரணமாக பொதுமக்களின் காத்திருப்பு நேரம் வெகுவாக குறையும் என்று ஆட்சியர் திரு தினேஷ்குமார் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார்.
2: மக்களுடைய சிரமங்களை போக்கும் விதமாகவும் அவர்கள் அளிக்கும் மனுவினை உடனுக்குடன் பதிவேற்றம் செய்வதற்காகவும் AI தொழில்நுட்பம் பயன்படுத்தி இன்றிலிருந்து ஒரு முயற்சி ஒன்று மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மக்கள் வந்து மனு எதுவும் எடுத்துட்டு வரல அப்படின்னா கூட அவங்களுடைய கோரிக்கை என்ன அப்படின்றத சொன்னாங்கன்னா அதை வாய்ஸ் டிக்டேஷன் மூலமாக பெட்டிஷனா கன்வெர்ட் பண்ற ஒரு AI டெக்னாலஜி யூஸ் பண்ணி அதை வந்து இன்னைக்கு நம்ம செயல்படுத்தி கம்ப்ளீட்டா AI மூலமாக நம்ம வந்து கேட்டகரைசேஷன் பண்றதுல ஒரு மனுவை வந்து 10 to 15 seconds வந்து அந்த மனுவை வந்து நம்ம கரெக்டா கேட்டகரைஸ் பண்ணி அதுக்கு வந்து CMCL போர்ட்டல்ல வந்து நம்பர் கிடைக்கிறது ஒரு 15 seconds தான் ஆகுது. இங்க மனு அளிக்க வரக்கூடிய மக்கள் வந்து காத்திராமல் உடனுக்குடன் அவர்கள் மனு வந்து நம்ம CMCL போர்ட்டல்ல போட்டு அதை வந்து அதுக்கான அக்னாலேஜ்மெண்ட் அவங்களுக்கு கொடுத்துடலாம்.
0: நீலகிரி, கோவை மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் அடுத்த இரு தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் VR துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
3: அடுத்த 2 நாட்களுக்கு கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். ஏனைய மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், நாமக்கல், சேலம், ஈரோடு, தருமபுரி, கிருஷ்ணகிரி, சிவகங்கை, புதுக்கோட்டை மற்றும் மதுரை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 34 to 35 degrees Celsius ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 26 to 27 degrees Celsius ஒட்டியும் இருக்கக்கூடும்.
0: மாவட்ட செய்திகள். ராமநாதபுரம் மாவட்டத்தில் கடல் சீற்றம் காரணமாக விசைப்படகு மற்றும் நாட்டுப்படகு மீனவர்கள் இன்று முதல் மறு உத்தரவு வரும் வரை மீன்பிடிக்க செல்வதற்கான அனுமதி ரத்து செய்யப்படுவதாக மீன்வளத்துறை அறிவுறுத்தியுள்ளது. மயிலாடுதுறையில் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த கலை திருவிழாவை ஆட்சியர் திரு ஸ்ரீகாந்த் தொடங்கி வைத்தார். தருமபுரி மாவட்டம் குண்டலப்பட்டி ஏரியில் மரக்கன்றுகள் நடும் விழா மாவட்ட நீதிபதி ஜோதி முன்னிலையில் இன்று நடைபெற்றது. கடலூர் மாவட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் கோரிக்கை மனுக்கள் மீது சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்கள் உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்குமாறு ஆட்சியர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் அறிவுறுத்தியுள்ளார். தூத்துக்குடி மாநகர பகுதியில் உள்ள பக்கில் ஓடையை அகலப்படுத்தும் பணி 53 crore rupees செலவில் நடைபெற்று வருவதாக மேயர் திரு ஜெகன் பெரியசாமி கூறியுள்ளார். வேலூர் மாவட்டம் மூர்தானா அணையிலிருந்து பாசனத்திற்காக இன்று முதல் தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். இலங்கைக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியாவின் துருவ் ஜுரேல் சதமடித்தார். கொழும்பில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 2ஆம் நாளான இன்று ஆட்டநேர இறுதியில் இலங்கை முதலில்

இன்னிங்ஸில் 2 விக்கெட் இழப்பிற்கு 8 ரன் எடுத்துள்ளது. முன்னதாக 5 விக்கெட் இழப்பிற்கு 300 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் முதல் இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிய இந்தியா 9 விக்கெட் இழப்பிற்கு 503 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. துருவ் ஜுரேல் அபாரமாக ஆடி 115 ரன்னுடன் ஆட்டமிழக்காமல் இருந்தார். கேன்கன் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி அனிருத் சந்திரசேகர் இணை பட்டம் வென்றது. புடாபெஸ்ட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டி இன்று தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தியிலும் விவசாயிகள் தற்போது முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் நலனை கருத்தில் கொண்டு பரந்தூரில் விமான நிலையம் அமைக்கும் பணிகளை தாவேக அரசு மீண்டும் தொடங்க வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை கைவிடுவதாக தாவேக அரசு அறிவித்திருப்பது தமிழகத்தின் வளர்ச்சியை பின்னுக்கு தள்ளிவிடும் என்று திமுக கூறியுள்ளது. தேர்தல் வழக்குகள் முடியும் வரை கரூர் உள்ளிட்ட 5 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கும் திட்டம் இல்லை என்று தேர்தல் ஆணையம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. இலங்கைக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியாவின் துருவ் ஜுரேல் சதமடித்தார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

6:41 நிமிடங்களுக்கு மண்டே மியூசிக் டே பாட்டு சூப்பர் ஹிட் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இசையோடு வந்தோம், இசையோடு வாழ்ந்தோம், இசையோடு வாழ்வோம், இசையாவோம். மியூசிக் தான் எல்லாத்துக்கும் ஒரே மருந்து. அப்படி நம்ம அடுத்து கேட்க போற 4 பாடல்கள் பஞ்சதந்திரம் படத்துல, அதை தொடர்ந்து முத்து படத்துல இருந்து, அதை தொடர்ந்து முதல்வன் படத்துல இருந்து, அதை தொடர்ந்து சார்லி சாப்ளின் படத்துல இருந்து, நானே சொல்லிடுறேன். அது புயலெல்லாம் அடிச்சு முடிச்சு பாட்டுக்கு வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகும் போல. இந்த பாட்டெல்லாம் அடுத்தடுத்து 102.1 பாவி தமிழ் பண்பலையில் கேட்கிறீர்கள். வந்திய மியூசிக் டே கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இன்பா கூட கமல்ஹாசன், சுஜாதா, நித்யஸ்ரீ குரல்கள், வைரமுத்து எழுதி, தேவா இசையில பஞ்சதந்திரம் படப்பாட்டு.

0: இந்த விக்கல் சவுண்ட் எப்படி கிரியேட் பண்ணாங்க? யாராவது சிங்கர்ஸ் வச்சா இல்ல ஏதாவது எஃபெக்ட் அப்படின்னு ரகுமான் சார்ட்ட கேட்கணும். ஓகே, எஸ்பிபி அண்ட் தேனி குஞ்சரமா குரல்கள் வேறுமுத்து எழுதின பாட்டியா ரகுமான் மியூசிக்ல முத்து படுத்தின
1: கொக்கு ஒரு கண்டு மீன கண்டு வேறதா முடிச்சிருச்சா.

0: பாட்டுக்கு இந்த டான்
1: சங்கர் மகாதேவன் பாட ஆரம்பிச்சிட்டாரு கூட. கவிதா கிருஷ்ணமூர்த்தி சேருவாங்க, ஏஆர் ரஹ்மான் இசைக்க ஆரம்பிப்பார். அடுத்தடுத்து வைரமுத்து எழுதுன இந்த பாட்டு உப்பு கருவாடு ஃப்ரம் முதல்வன்.

0: 102 புலி 3 பாத்துக்கு தான் தானு.
1: 102 புலி 3 பாட்டுக்கு இதான் டான்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: டைம் இப்போ கரெக்டாக 7 மணி கேட்டுக்கிருக்கிற இந்த பாட்டு ஸ்னேகன் எழுதி பரணி இசையில் திப்பு அனுரதா ஸ்ரீராம் குரல்களில் சார்லி சாப்ளின் படத்தில் இருந்தது.

0: 着梦。
1: ஷாஷா திரிபாதி, பிரதீப் குமார் குரல்களில் கபிலன் வைரமுத்து எழுதின இந்த பாட்டு அனிருத் இசையில் விவேகம் படத்தில்.

0: Yes, who is it?
1: Don.
2: நூத்தி ரெண்டு புலி மூளை
3: பாட்டுக்கு இதான்
4: அஜித் சிங் சின்மயி குரல்களில் மதன் கார்கே எழுதின இந்த பாட்டே ஆர் ரஹ்மான் இசையில் 24 படத்தில் இருந்தேன்.

0: இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். விவசாயிகளின் நலனுக்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். முதலீட்டுக்கு உகந்த சூழல் இந்தியாவில் நிலவுவதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். ரஷ்யாவுடனான நல்லுறவு தொடர்ந்து வலுவடைந்து வருவதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். நியூசிலாந்தில் 16 வயதுக்குட்பட்ட சிறார்கள் சமூக வலைதளங்களை பயன்படுத்த தடை விதிக்கப்பட உள்ளதாக அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். விவசாயிகளின் நலனுக்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். ஆந்திராவின் எலூரு மாவட்டத்தில் உள்ள முசுனூருவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். நாட்டின் வளர்ச்சியில் வேளாண் துறை முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் தெரிவித்தார். விவசாயிகள் தொழில்நுட்பத்தை கூடுதலாக பயன்படுத்த வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். வேளாண் துறையில் புதுமை கண்டுபிடிப்புகளுக்கு ஊக்கம் அளிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். வேளாண் துறையின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாகவும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். முதலீட்டுக்கு உகந்த சூழல் இந்தியாவில் நிலவுவதாக மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக ஜப்பான் சென்றுள்ள அவர் இன்று டோக்கியோவில் அந்நாட்டு தொழில் துறையினருடன் கலந்துரையாடினார். உற்பத்தி துறையில் உள்ள வாய்ப்புகளை ஜப்பான் நிறுவனங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். இந்தியாவின் வளர்ச்சியில் ஜப்பான் பங்கேற்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். முதலீடு தொடர்பாக நிறுவனங்கள் வெளியிட்ட அச்சங்களை களைவதற்கான புதிய விதிகள் அடுத்த 2 மாதங்களுக்குள் கொண்டுவரப்படும் என்றும் திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார். வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டினை இன்று மாஸ்கோவில் சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது இரு நாடுகளுக்கு இடையேயான நல்லுறவை வலுப்படுத்துவது குறித்து விவாதிக்கப்பட்டதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. முன்னதாக இரு நாடுகளுக்கு இடையேயான ஆணையக் கூட்டத்திலும் திரு ஜெய்சங்கர் பங்கேற்று பேசினார். சர்வதேச அளவில் சிக்கலான சூழல் நிலவி வந்த போதிலும் இந்தியா ரஷ்யா இடையேயான நல்லுறவு எப்போதும் போல் வலிமையாக உள்ளது என்றும் இந்த கூட்டத்தில் அமைச்சர் தெரிவித்தார். சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு புபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக மங்கோலியா சென்றுள்ள அவர் உலான்பட்டாரில் நடைபெற்ற சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தொடர்பான மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றினார். வனப்பரப்பை அதிகரிப்பதற்காக பசுமை இந்தியா இயக்கம் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தொடர்பான விழிப்புணர்வு நடவடிக்கைகளுக்கும் மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாக திரு புபேந்தர் யாதவ் கூறினார். ஒருங்கிணைந்த டிஜிட்டல் கட்டண முறை 10 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது. கடந்த 2016 ஆண்டு இதே நாளில் இந்த கட்டண முறை அறிமுகப்படுத்தப்பட்டதாக நிதித்துறையின் செய்தி குறிப்பு தெரிவிக்கிறது. தொடக்கத்தில் 7000 கோடி ரூபாய் அளவிற்கு இருந்த டிஜிட்டல் பண பரிவர்த்தனை கடந்த நிதியாண்டில் 314 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு அதிகரித்துள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது 4000 மடங்கு அதிகமாகும் என்றும் அந்த செய்தி குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா மொராக்கோ கூட்டு ஆணையத்தின் கூட்டம் இன்று மொராக்கோவில் நடைபெறுகிறது. இதில் இந்தியாவின் சார்பில் மத்திய இணையமைச்சர் திரு ஜிதின் பிரசாதா பங்கேற்கிறார். இரு நாடுகளுக்கும் இடையேயான பொருளாதார ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட உள்ளது. விடுதலை போராட்டத்திலும் தேசிய ஒருமைப்பாட்டிலும் பழங்குடியினரின் பங்கு இன்றியமையாதது என்று மத்திய பழங்குடியினர் நலத்துறை இணையமைச்சர் திரு துர்காதாஸ் உய்கே கூறியுள்ளார். கர்நாடக மாநிலம் மைசூருவில் பழங்குடியினர் மொழிகள் தொடர்பான 3 தேசிய மாநாட்டினை இன்று தொடங்கி வைத்து அவர் பேசினார். பழங்குடியினரின் பாரம்பரியம் மற்றும் கலாச்சாரத்தை பாதுகாக்க அனைவரும் உறுதியேற்றுக் கொள்ள வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் 2 அரசுமுறை பயணமாக சீனா சென்றடைந்தார். பெய்ஜிங்கில் நடைபெறவுள்ள இரு நாடுகளின் சிறப்பு பிரதிநிதிகளுக்கு இடையேயான பேச்சுகளில் அவர் பங்கேற்கிறார். சீனா சார்பில் அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் திரு வாங் யீ பங்கேற்கிறார்.

இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த அந்நாட்டு வெளியுறவு செய்தி தொடர்பாளர் திரு லின் ஜியன், எல்லை பிரச்சினை மற்றும் சர்வதேச விவகாரங்கள் இந்த பேச்சுகளில் இடம்பெறும் என்றார். ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்து ஆய்வு செய்வதற்காக அமைக்கப்பட்ட நாடாளுமன்ற கூட்டுக்குழு இன்று காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த முன்னாள் மத்திய அமைச்சர் திரு ப. சிதம்பரம் மற்றும் பல்வேறு தலைவர்களின் கருத்துக்களை கேட்டறிந்தது. பத்ம விருதாளர்கள் 10 பேரும் தங்களது கருத்துக்களை இக்குழுவினரிடம் சமர்ப்பித்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய இக்குழுவின் தலைவரான பிஜேபி நாடாளுமன்ற உறுப்பினர் திரு பி பி சௌத்ரி, மக்களவைக்கும் சட்டப்பேரவைகளுக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவது சட்டத்திற்கு எதிரானது அல்ல என்று தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். மத்திய இடைநிலை கல்வி வாரியத்தின் செயல்பாடுகள் குறித்து கல்வி அமைச்சர் திரு பிரல்லாத் ஜோஷி இன்று புதுதில்லியில் ஆய்வு மேற்கொண்டார். இந்த வாரியத்தின் தேர்வு மற்றும் நிர்வாக நடைமுறைகளை வலுப்படுத்துவது குறித்து இக்கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழகத்தில் உள்ள அரசு கல்லூரிகளில் 6000 உதவி பேராசிரியர்கள் 3 கட்டங்களாக நியமிக்கப்பட உள்ளதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் அறிவித்துள்ளார். இன்று சட்டப்பேரவையில் தமது துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலளித்து அவர் பேசினார். மாணவர்கள் உயர்கல்வியை தொடர்வதற்கு ஏதுவாக 20 லட்சம் ரூபாய் வரை பிணையற்ற கல்வி கடன் வழங்க வகை செய்யும் கல்வி உத்தரவாத சட்டம் செயல்படுத்தப்படும், தமிழகத்திற்கென தனித்துவமான அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப கொள்கை உருவாக்கப்படும், உருது மொழி மேம்பாட்டிற்காக 1 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்பன உள்ளிட்ட பல அறிவிப்புகளை அமைச்சர் வெளியிட்டார். அசாமின் மழை வெள்ள பாதிப்பு குறித்த விவரங்களை உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவிடம் தெரிவித்துள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு ஹிமந்தா பிஸ்வா சர்மா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், திரு அமித்ஷாவை புதுதில்லியில் சந்தித்ததை சுட்டிக்காட்டியுள்ளார். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மீட்பு பணிகள் குறித்து எடுத்துரைத்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அசாமின் வளர்ச்சி திட்டங்கள் குறித்து இந்த சந்திப்பின் போது விவாதிக்கப்பட்டதாகவும் திரு ஹிமந்தா பிஸ்வா சர்மா கூறியுள்ளார். பஞ்சாப் சட்டப்பேரவை தேர்தலில் பிஜேபி தனித்து போட்டியிடும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு பி எல் சந்தோஷ் கூறியுள்ளார். பட்டியாலாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், பஞ்சாப் மக்கள் ஆட்சி மாற்றத்தை விரும்புவதாக தெரிவித்தார். பஞ்சாப் சட்டப்பேரவை தேர்தல் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள நிலையில் அதற்கான முன்னேற்பாட்டு பணிகளை பிஜேபி மேற்கொண்டு வருவதாக திரு பி எல் சந்தோஷ் தெரிவித்தார். கோவாவில் சட்டவிரோத பண பரிவர்த்தனை தடுப்புச் சட்டத்தின் கீழ் 2 பேரை அமலாக்கத்துறையினர் கைது செய்துள்ளனர். டிஜிட்டல் கைது முறைகேட்டில் ஈடுபட்டு 2 கோடி ரூபாய் வரை பணம் பறித்ததாக தொடரப்பட்ட வழக்கில் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அமலாக்கத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நியூசிலாந்தில் 16 வயதுக்குட்பட்ட சிறார்கள் சமூக வலைதளங்களை பயன்படுத்த தடை விதிக்கப்பட உள்ளதாக அந்நாட்டு பிரதமர் திரு கிறிஸ்டோபர் லக்சான் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இதற்கான மசோதா நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட உள்ளதாக தெரிவித்துள்ளார். இதனை நிறைவேற்ற தவறும் சமூக வலைதள நிறுவனங்களுக்கு அபராதம் விதிக்க வகை செய்யும் அம்சங்களும் இந்த மசோதாவில் இடம்பெறும் என்றும் திரு கிறிஸ்டோபர் லக்சன் கூறியுள்ளார். 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. தோஹாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இன்று நடைபெற்ற லீக் ஆட்டத்தில் இந்தியா ரொமேனியாவிடம் தோல்வியடைந்தது. இருப்பினும் கூடுதல் புள்ளிகள் அடிப்படையில் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றது. ஆசிய ஜூனியர் கிளாசிக்கல் செஸ் சாம்பியன் போட்டியின் மகளிர் பிரிவு 7வது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரதித்தி பர்தோலாய் முதலிடத்தில் உள்ளார். உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா அர்ஜென்டினா இடையேயான ஆட்டம் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வினில் தற்போது நடைபெற்று வருகிறது. வின்ஸ்டன் சேலம் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் டி கே சுரேஷ் பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். புடாபெஸ்ட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டி இன்று தொடங்குகிறது. இந்தியாவின் சார்பில் வீர் சோட்ரானி உள்ளிட்டோர் இதில் பங்கேற்கின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். விவசாயிகளின் நலனுக்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்கள்

திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். முதலீட்டுக்கு உகந்த சூழல் இந்தியாவில் நிலவுவதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். ரஷ்யாவுடனான நல்லுறவு தொடர்ந்து வலுவடைந்து வருவதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். நியூசிலாந்தில் 16 வயதுக்குட்பட்ட சிறார்கள் சமூக வலைதளங்களை பயன்படுத்த தடை விதிக்கப்பட உள்ளதாக அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

0: ஆண்டாள் நர்சி மேத்தா வரிகள், விபா சர்மா குரல்ல இசைராஜா, இளையராஜா இசையில் கேட்ட அந்த பாட்டு ஹே ராம் திரைப்பட பாட்டு. நேரம் 7:30.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
2: அன்புள்ள ரத்தினம் ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். கலிகாலம்னு இப்போதைய காலத்தை சொல்றாங்க, நாகரீக வாழ்க்கைன்னு சொல்லப்படுது. மனிதன் இன்றைய காலத்துல அனைத்தையும் சாதிக்கும் திறமை பெற்றவன். ஆனால் அவன் தடுமாறும் ஓர் இடம் பிறரிடம் எப்படி நடந்து கொள்வது, எவ்வாறு பழக வேண்டும், இதில் தான் சிரமப்படுறான். இதற்கு அவன் முதலில் செவிசாய்க்க வேண்டியது நமது நாட்டின் மகான்களின் உபதேசங்களுக்கு தான். நாம் அனைவரிடமும் அன்பாக மரியாதையுடன் பழக வேண்டும்னு ராமகிருஷ்ண பரமஹம்சர் எப்போதும் வலியுறுத்துவார். ஒரு சிலரிடம் இடைவெளி பராமரித்து தள்ளி நிற்க வேண்டும்னு சொல்லியிருக்கிறார். எப்போதும் மிக மிக ஜாக்கிரதையுடன் பழகுவதற்கு உரியவர்கள் இருக்கிறார்கள்னு குறிப்பிட்டிருக்கிறார் பரமஹம்சர். முதல்ல செல்வதனமிக்கவர்கள், பணபலம் செல்வாக்கு அதிகம் உள்ளவர்கள் என்பதால் அவங்க என்ன வேணும்னாலும் செய்வார்கள். அதனால் அவர்கள்ட்ட ஜாக்கிரதையாக பழகணும், அல்லது அவர்கள் சொல்லுவதை கேட்டு சரி ஆமா அப்படிங்கணும். அடுத்தது குடிகாரர்கள், நீங்கள் அவரை தொந்தரவு செய்தால் அவர் உங்களை காதால் கேட்க முடியாத வார்த்தைகளை பயன்படுத்தி திட்டுவார். ரத்தினமையா, அதற்கு மாறா அவரிடம் குசலம் விசாரிக்கணும். என்னப்பா நல்லா இருக்கியான்னு கேட்டா அவருக்கு மகிழ்ச்சி ஏற்பட்டு சந்தோஷத்துடன் ஐக்கியமாகி விடுவார். 3வது காளை மாடு, அது உங்களை முட்டை வரும்போது ஏதாவது ஒரு சப்தம் செய்து ஆசுவாசப்படுத்தி அதனை சமாதானப்படுத்தணும். அடுத்தது நன்றியுள்ள பிராணி நாய், அது உங்களை கண்டு குலைக்கவோ கடிக்கவோ வரும்போது ஓடக்கூடாது. அப்படியே ஓரிடத்தில் நின்று விசில் அடித்து சத்தம் கொடுத்து அதை சமாதானப்படுத்தணும். 5வது பாம்பு போன்ற விஷத்தன்மை உடைய மக்கள், அவர்களின் விஷத்தை முறிக்க நாம் நிறைய பாடுபடணும். இல்லைனா பழிக்கு பழி என்ற எண்ணம் மேலோங்கும். அதனால் அவர்களிடமிருந்து எட்டி இருப்பது தான் உசிதம்னு ராமகிருஷ்ண பரமஹம்சர் அறிவுறுத்துகிறார். அப்போ தான் வாழ்க்கையில் நமக்கு எந்த பிரச்சனையும் வராது, சிரமம் உண்டாகாதுங்கிறார். இது நமது பழக்க வழக்கத்துக்காக சொன்னது. நமது உடல் ஆரோக்கியத்துக்காகவும் ஒரு சில நடைமுறைகளை கவனத்தில் கொள்ளணும். என்னென்னவை? பசிக்கும் போது மட்டுமே சாப்பிடணும், எப்போ பார்த்தாலும் சாப்பிடக்கூடாது. தாகம் எடுக்கும் போது தண்ணீர் குடிக்கணும். பசிக்கும் போது எந்த உணவை சாப்பிட்டாலும் எளிதாக ஜீரணமாகும். உணவை நிதானமாக மென்று சாப்பிடணும், தரையில் அமர்ந்து சாப்பிடணும், கைவிரல்களால் அள்ளி சாப்பிடணும். உங்கள் உணவு ஜீரணத்துக்கும் விரல்களுக்கும் தொடர்பு இருக்கு. இயற்கை உணவு காய்கறி பழங்களை தேவையான அளவு எடுத்துக்கணும். பதப்படுத்தப்பட்ட குளிர்சாதன பெட்டியில் வைத்து பதப்படுத்தப்பட்ட உணவுகளை தவிர்க்கணும். ரத்தினமையா, தினமும் ஏதாவது ஒரு விளையாட்டு விளையாடணும். விளையாட்டு சிறுவர்களுக்கு மட்டுமல்ல எல்லாருக்கும் தான். ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிடமாவது அமைதியாக தனிமையில் கழிக்கணும். தொலைக்காட்சி பார்ப்பதை அறவே நிறுத்துங்கன்னா நம்மளை நீங்கள் மேலே கீழே பார்ப்பீங்க. அதற்கு பதிலாக தொலைக்காட்சியில் செலவிடும் நேரத்தை குறைத்து புத்தகம் படிக்கணும். தினமும் ஒரு 15-20 நிமிடம் நடைப்பயிற்சி போகிறது நல்லது. உடற்பயிற்சிக்காக அல்ல, மன அமைதிக்காக. நாம் யாரையும் யாருடனும் ஒப்பிடக்கூடாது. அவர்களது பாதை பயணம் வேறு, நம்முடையது வேறு. முடிந்தவரை நமது உழைப்பை வெளிப்படுத்தணும், நிறைய உழைக்கணும். கடந்த காலத்தை மறந்து விடணும், நிகழ்காலத்துக்கு வந்துடணும். குறுகிய கால இந்த வாழ்க்கையில் யாரையும் வெறுக்கக்கூடாது. வாழ்க்கையே கொஞ்ச காலம்தான், அதில் வாலிபம் கொஞ்ச நேரம்தான். சரிதானுங்களா? இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்.

7:35 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 102 பிரபு பத்மாவது தமிழ் பத்மலை வந்தே மியூசிக்கே பாட்டும் பயணமும் என்பா கூட கேட்கவிருக்கிறீர்கள். அண்ட் பாட்டும் பயணமும் ஆரம்பிக்கிறப்போ போன, அதாவது இந்த ஒரு மாதத்தினுடைய எல்லா திங்கட்கிழமைகளையும் எல்லா வார நாட்களையும் கரெக்டாக 7:30 மணிகள்லாம் சென்னையில் மழை ஆரம்பித்தது. பெரும்பாலும் நிறைய ஊர்களில் மழை வந்தது என்று அப்டேட்கள் போட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இன்றைக்கும் ஆசையாக இருக்கிறது. ஆனால் நேற்று சூப்பர் மழை, செம கிளைமேட்டாக இருந்தது. அண்ட் இன்றைக்கும் அந்த மழை வருமா என்று எதிர்பார்த்து கொண்டே பாட்டு மழையில் நினைய தயாராகுங்கள். நேஹா பாசன் வாய்ஸில் நாமத்துக்குமார் எழுதின இந்த பாட்டு யுவன் சங்கர் ராஜா இசைலான்

41 நிமிடங்களுக்கு பாட்டும் பயணமும் நிகழ்ச்சியில் கேட்கவிருக்கிற அடுத்த பாட்டு இசைராஜா இளையராஜா பாட்டு எஸ் ஜானகி எஸ் பி சைலஜா குரல்கள் ஆனந்த கும்மி பட பாட்டு கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு அதனால் இந்த பாட்டு

0: 22 புலி 3 பாத்துக்கு தான் தானு
1: 22 புலி 3 பாட்டுக்கு இடாடானு.
2: ஏழு மணி 46 நிமிடங்களுக்கு பார்த்தும் பயணமும் உங்கள் ஃபேவரட் 102.3 பாரதி தமிழ் பண்பலையில் மண்டே மியூசிக் டேயில் இன்பா கூட கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி சில வைரமுத்து பாட்டு ஆஷா பாஸ்லே குரலில் அடுத்து இருவர் படத்தில் அந்த வெண்ணிலா வெண்ணிலா

இசையோடு வந்தோம், இசையோடு வாழ்ந்தோம், இசையோடு வாழ்வோம், இசையாவோம். இதே மாதிரி இசையோடு அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன். இன்றைக்கு மதியத்தில் இருந்து இப்போ வரைக்கும் தொடர்பில் கொண்ட அண்ட் ஃபேஸ்புக்கில் மெசேஜ் அனுப்பினேன் நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அத்தனை நேயர்களுக்கும் நன்றி. இதே மாதிரி இசையோடு அடுத்த வாரம் சந்திக்கலாம். ஹரிஹரன் சித்ரா குரலில் வைரமுத்து பாட்டு, தேவா இசையில் அருணாச்சலம் படத்தில் இருந்து இந்த பாட்டோடு நான் கிளம்புறேன். அண்டல் Tada bye bye from Inbar.

0: பாடல் நிறைவு பெற்றது, தொடர்வது. இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
1: ஒரு ஆள் அசையாமல் கிடக்கிறார், அவர் இருக்காரா போயிட்டாராங்கிறத எப்படி முடிவு பண்ணுறோம்? அவர் மூக்குக்கு முன்னாடி புறங்கையை வச்சு பார்க்குறோம், மூச்சு வருதா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக. மூச்சுங்கிறது அவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம். சுவாசம் இல்லைன்னா எதுவுமே இல்லை. நம்ம பூமி இருக்க அது கூட சுவாசிக்குதுங்கிறத சோவியத் விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. பூமிக்கு மேலே இருக்கிற மண் அடுக்கில் காற்றில் உள்ள ஆக்சிஜன் ஆக்சிகரணம் அடையுது அப்படின்னு தான் இதுவரைக்கும் எல்லோரும் நம்பிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்கிறாங்கன்னா, அந்த ஆக்சிஜன் பூமிக்குள்ளே 1 கிலோமீட்டர் ஆழம் வரைக்கும் ஊடுருவி போகுதான். பூமிக்குள்ளே 2 பக்கமும் பல கிலோமீட்டர் வரைக்கும் பரவுதான். பூமிக்குள்ளே இருக்கிற நீர்நிலை அடுக்குகள் தான் நுரையீரல் செய்கிற வேலையை செய்யுதான். நம்ம உடம்பில் நுரையீரல் இல்லைன்னா ஒன்றும் நடக்காது. ஒரு மரத்தை தலைகீழாக தொங்க போட்டால் எப்படி இருக்கும் அப்படி யோசிச்சு பாருங்கள். அப்படி தான் இதுவும், நுரையீரலும் அப்படி தான் இருக்கும். வலது பக்கம் ஒன்று, இடது பக்கம் ஒன்று. வலது பக்கம் நுரையீரல் கொஞ்சம் பெருசாக இருக்கும், நுட்பமான நரம்பு குழாய்கள் அதில் இருக்கும். கோடிக்கணக்கான நுண்ணிய குழாய்களை வந்து வச்சுக்கிட்டு தான் அது வேலை செய்யுது. 25 கோடி குழாய்கள் இருக்கும். அது அப்படியே முழுசாக பிரித்து பரப்புனா ஒரு டென்னிஸ் கோர்ட்டில் பாதி பரப்பளவு இருக்குமா. நுரையீரல் நிறம் வந்து கருஞ்சிவப்பு தான். புகை அதிகமாக உள்ளே போச்சுன்னா அது கருப்பாகிடுது. காற்றுல உள்ள பிராணவாயுவை இது இழுத்து எடுத்துக்கிட்டு ரத்தத்தை சுத்தப்படுத்துகிற முக்கியமான வேலையை இது செய்யுது. அசுத்த காற்றை வெளியில் அனுப்பி வச்சுருது. ஒருத்தர் வேகமாக ஓடி வரார், அவருக்கு மூச்சு இறைக்கும். பயங்கரமாக எதையாவது பார்த்து விடுறார், உடனே மூர்ச்சி ஆகிடுவார். இது மாதிரி சமயங்களில் வேறு எந்த தூண்டுதலும் இல்லாமல் நுரையீரல் தானாகவே இயங்கும். இப்படி ஒரு அவசியம் ஏற்படுறப்போ இயக்கத்தை தூண்டி விடுற முக்கியமான இணைப்பு மூளைக்கு கீழே முதுகு எலும்புக்கு மேற்பகுதியில் இருக்குது. அது உடனே சுவாசத்துக்கு அவசர உதவியை கொடுக்குது. இப்போ ஒருத்தர் பேசாமல் உட்காந்துருக்கார். இந்த சமயத்தில் அவருக்கு 1 பங்கு காற்று தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்க. அவர் எழுந்திரிச்சு நடக்கும்பொழுது 1.5 மடங்கு தேவைப்படும். ஓடினார்னா 3 மடங்கு தேவைப்படும். படுத்திருக்கிறப்போ 1.5 மடங்கு தான் தேவைப்படும். இதுக்கு நிமிஷத்துக்கு 16 தடவை மூச்சு விட்டாகணும். இப்படி சாதாரணமாக உள்ளே இழுக்கிற காற்று கொஞ்சம்தான் இருந்தாலும் இது மாதிரி 8 மடங்கு காற்றை வந்து உள்ளே இழுத்து வச்சுக்கிற சாமர்த்தியம் நுரையீரலுக்கு இருக்குதான். தண்ணி, நுண்கிருமிகள், ரசாயன பொருள் இப்படி எது உள்ளே போனாலும் நுரையீரல் சமாளிச்சுக்கும். 30 வருஷமாக விடாத புகை பிடிக்கிறவர் தொடர்ந்து உள்ளே அனுப்பி வைக்கிற புகையை கூட சமாளிக்குதுன்னா பார்த்துங்களேன். உள்ளே போகிற புகை நுட்பமான சுவாச முடிச்சுகளை அழிச்சுடுது. கறி புகை அது மேலே படிஞ்சு உபயோகம் இல்லாமல் பண்ணிவிடுது. ஆனாலும் தேவைக்கு அதிகமாக 8 மடங்கு கூடுதலாக சுவாச முடிச்சுகள் நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிறதுனால சமாளிக்க முடியுது. சமாளிக்க முடியலன்னா சில சமயம் மூச்சு திணறும். அதை ஒரு எச்சரிக்கையாக எடுத்துக்கிட்டு புகை பிடிக்கிற பழக்கத்தை விட்டுடணும். அதுதான் நல்லது. ஆனால் அப்படி யார் விடுறது? இணைபிரியாத 2 நண்பர்கள் இருந்தாங்களாம். 2 பேரும் விடாமல் சிகரெட் குடிக்கிறவங்க. அதில் ஒருத்தன் செத்து போட்டான், இன்னொருத்தன் அதுக்கப்புறம் 2 சிகரெட்டாக குடிக்க ஆரம்பித்தானா. ஏன் இப்படி பண்ணுறேன்னு கேட்டிருக்காங்க. நான் 1 சிகரெட்டு தான் குடிக்கிறேன், செத்து போன என்னுடைய ஃப்ரெண்டு இருக்கானே செத்து போனவன், அவனுக்காக 1 சிகரெட்டு குடிக்கிறேன் அப்படின்னு நானா. இது ரொம்ப ஆபத்து, விட்டுடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரின்னு ஒத்துக்கிட்டான். ஆனால் அதுக்கப்புறமும் 1 சிகரெட் வீதமாக குடிச்சிக்கிட்டே இருந்தான். சிகரெட் பழக்கத்தை நீ இன்னும் விடலையான்னு கேட்டாங்களாம். அந்த பழக்கத்தை நான் எப்போ விட்டுட்டேன், இப்போ நான் குடிக்கிறது என் ஃப்ரெண்டுக்காக அப்படின்னு நானா. இவங்கள்லாம் எப்படி திருந்துறது?

நீ கோரினாய். முபத் பாரதி நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். நான் உங்கள் அர்ஜய் குடரி. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது நீ கோரினால் நிகழ்ச்சி. சென்னையில் வந்து இங்கெல்லாம் மழை வெளுத்து வாங்கிட்டுருக்கு. ஸோ உங்கள் ஊர்லேயும் பெய்யுதான்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாம் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீ கோரினால் நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, உங்களுக்காக நீங்கள் பார்த்து பார்த்து செய்தது என்ன. அதாவது இப்போல்லாம் செல்ஃப் லவ் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இப்போ இல்லை, எப்போவுமே முக்கியம். பட் இப்போ அது வந்து ரொம்ப எக்ஸ்பிளசிட்டாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா, வாட் இஸ் செல்ஃப் லவ்னு சொல்லிட்டு. ஸோ வந்து அதில் அப்போ வந்து நம்மளுக்காக நம்ம என்ன பண்ணிக்கிறோம், நமக்காக நம்ம என்னத்தை பார்த்து செஞ்சுக்கிறோம் அப்படின்றது ஒரு முக்கியமான டாப்பிக்காக இருக்குது. ஸோ அதை பற்றி தான் நீங்கள் இன்றைக்கி பேச போகிறீங்க. உங்களுக்காக நீங்கள் பார்த்து பார்த்து செய்த செயல் என்னது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் கூப்பிடுறதுக்கு நம்பர்ஸ் 0444-9552-0538-3839-8711 அப்படின்னு நம்பர்ஸ் தான். ஸோ நிகழ்ச்சியில் முதல்ல ஒரு பாட்டு வந்துக்கிட்டு இருக்கு. அந்த பாட்டை கேட்டுட்டு நம்ம அப்படி தொடர்ந்து பேசலாம். இந்த பாடல் டியூட் திரைப்படத்திற்காக ஒரு பாடல் வந்துட்டு இருக்கு. சாய பியங்கர் மற்றும் திப்பு மற்றும் மோஹித் சாஹன் குரல்ல, விவேக் வரிகள்ல, சாய பியங்கர் இசையில. ஸ்டே டியூன்ட்.

0: டியூட் திரைப்படத்திற்காக சூப்பராக ஒரு பாடல் கேட்டாச்சு. ஸோ இன்றைக்கி நம்ம ஆல்ரெடி நான் கேள்வி சொல்லியிருந்தேன், நம்மளுக்கான செல்ஃப் லவ் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ அது தொடர்பாக நமக்காக, அதாவது உங்களுக்காக நீங்கள் என்ன என்ன விஷயத்த பார்த்து பார்த்து செஞ்சீங்க அப்படின்றது தான் இன்றைக்கான கேள்வி. நம்ம நேயர்கள்கிட்ட பேசி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், பாரதி தமிழ் எஃப்எம். ஓகே, கால் பண்ண வேண்டிய நம்பர்ஸ் 044 அப்படின்ற இணைப்பை என்ன சேர்த்துட்டு 2952085238 3838 9871. வணக்கம் வணக்கம், லைன்ல இருக்கீங்க?
1: வணக்கம்மா.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: அஞ்சு மாவட்டம் திருபவனத்துல இருந்து அண்ணே கேவியர்மா. நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கு, நல்லா இருக்கீங்களா நீங்க?
1: நாங்க பார்த்து பார்த்து செஞ்சதுமா 1992 முதல் முதல வந்து 1989 கல்யாணம் பண்ணம்மா. 92 வீடு கட்டி நல்ல மாதிரியா குடியிருந்து இப்ப நல்ல மாதிரியா இருந்துகிட்டு இருக்கமா.
0: சூப்பர்,
1: அந்த வாய்ப்புக்கு நன்றிங்கம்மா.
0: சூப்பர் சார், நன்றி. ஸோ காலர் வந்து அவங்க அவங்க என்ன உங்களுக்காக பார்த்து பார்த்து பண்ணாங்கன்னு சொல்லிட்டு போனாங்க. வணக்கம் விவத் பாரதி தமிழ் எஃப்எம். வணக்கம், லைன்ல இருக்கீங்க?
2: ஒரே நிமிஷம். வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: கோயம்பேடு ராமகிருஷ்ணன் மேடம்.
0: வணக்கம் சார், கேள்வி தெரியுமா
2: இன்னைக்கு? சொன்னீங்க மேடம், நான் கேட்டேன். இது ஆசை ஆசையா நீங்க உங்களுக்காக கட்டினது தானே?
0: உங்களுக்கு கட்டினதுன்னு கிடையாது, உங்களுக்காக நீங்க பார்த்து பார்த்து பண்ண விஷயம்.
2: எடுங்க சார். அதான் எனக்கு வந்து வீடு தான் மேடம்.
0: வீடு தான் உங்களுக்கும்?
2: ஆமா ஆமா. இப்போ வீடு நாங்க, எங்க பையன் ஆர்கிடெக்ட் தான் படிச்சுட்டு இருக்கான், அவனே பிளான் போட்டு நாங்க எல்லாமே சேர்ந்து ஒரு வீடு கட்டி கட்டி இருக்கோம் இப்போ.
0: சூப்பர்,
2: அதுதான் எங்களுக்கு ஆசை ஆசையா கட்டுற வீடு மேடம்.
0: ஓகே சார், கால் பண்ணதுக்கு நன்றி, வாழ்த்துக்கள்.
2: நன்றி மேடம்.

0: வணக்கம், உட்பாரை தமிழ் எஃப்எம்.
1: வணக்கம், கவி சுந்தரமூர்த்தி சென்னை குளத்திலிருந்து பேசுறமா. இரவு வணக்கம்.
0: இரவு வணக்கம் சார், சொல்லுங்க கேள்வி தெரியுமா?
1: எனக்கு வந்து நான் விடிய இருக்காது, சின்ன வயசுல இருந்தே என்ன பழக்கம் சொல்லிடுறேன், நான் வந்து அதேதான் எனக்கு வேணும்னு, வேற எதுவும் நான் ஆசைப்படல.
0: சரி,
1: இருக்காது எழுந்துறேன், ப்ராப்பர் எக்ஸசைஸ் பண்றேன்.
0: சரி,
1: இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் எனக்கு பார்வை குடி சூரிய நமஸ்காரம் பண்றேன். நான் வந்து
0: நான்
1: வந்து 7:30 மணிக்கு இது வரைக்கும் குடிச்சுக்கலே இருக்கேன், நான் டைம் தாரல எங்க போனாலும் சரி. சின்ன வயசுல இருந்து இது வரைக்கும் நான் வந்து 70 வயசு ஆகுது வந்தால குடிச்சுனே இருக்கேன். வந்து எனக்கு அழகா இருக்கணும்னு ஆசை, இளமையா இருக்கணும்னு ஆசை. அதனால நல்ல ட்ரெஸ் போடுறேன், நிறைய வாரிக்கினே பொட்டு வச்சுமே போர் புசு நல்லா இருப்பாங்க. குழந்தைகளோட விளையாடுறேன், ஏன்னா நம்ம வந்து பெரியவங்களோட விளையாடுறா இன்னும் இளமை இது போயிடும் இல்லைங்களா, இன்னும் இளமையா இருக்கலாம் சொல்லிட்டு
0: உங்களுக்காக. நீங்க எந்த விஷயத்த பார்த்து பார்த்து பண்ணீங்க? இப்ப நம்ம வந்து சிலர் வந்து ஒரு வாட்ச் வாங்கணும், நல்ல வாட்சா வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கடை ஏறி இறங்கி நிறைய மாடல்ஸ் பார்த்து, இல்லை ஆன்லைன்ல இல்லை நேராக போயிட்டு நிறைய தேடி பார்த்து ஒரு பர்ஃபெக்டான வாட்சா வாங்குவாங்க. இந்த மாதிரி அவங்கவுங்களுக்கு எனக்கு மனசுக்கு இது பிடிச்சிருக்குப்பா, அதை நான் பண்ற சந்தோஷமா இருக்கு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்காக நீங்க பார்த்து பார்த்து பண்ண விஷயம் இதுதான் எனக்கான கேள்வி. வணக்கம், நல்லா இருக்குங்களா மேம்? சொல்லுங்க.
2: கடைக்கு போவாங்க, கடைக்கு போவாங்க, பின்னாடி வாங்கிட்டு போவாங்க.

0: தேங்க்யூ மேம் கால் பண்ணதுக்கு. வணக்கம், வித் பாரதி தமிழ் எஃப்எம்.
1: வணக்கம் மேம், நான் சந்திரசேகர், வேலூர் கட்பாடியிலேருந்து பேசுறேன் மேம்.
0: சந்திரசேகர் சார், நீங்க 5 மணிக்கு வந்தீங்கல்ல
1: மேம். நிறைய காலர்ஸ் இப்பவே 5 மணிக்கு வராங்க மேம், என்ன மட்டும் சொல்றீங்க?
0: சரி சொல்லுங்க சொல்லுங்க.
1: கேட்டுதான் இருக்கேன். ஒரு சில நல்ல அறிவிப்பாளர்களே, நீங்களும் மாறிடாதீங்க மேம் மற்றவங்க மாதிரி.
0: இது வந்து நிகழ்ச்சி வந்து எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கணும் இல்லையா, அதனால சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க
1: மேம். என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, அடிக்கடி நான் ரெண்டு விஷயம் பண்ணுவேன் மேம் எனக்காக.
0: ஒண்ணு
1: வந்து ஹோம் தியேட்டர்ல எனக்கு பாட்டு கேக்குறது அப்படின்றனா ரொம்ப பிடிக்கும் மேம். ஹோம் தியேட்டர்ல நான் காசு எனக்காக செலவு செஞ்சு ஊசு சிஸ்டம்ல பாட்டு
0: கேட்டேன்.
1: அது வந்து நான் எனக்காக யோசிக்காம செலவு செஞ்சுக்கிட்டேன்.
0: அது
1: ஒண்ணு. ரெண்டாவது வந்து எனக்கு ஜர்கின் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் மேம். அதாவது குளிருக்கும் தாங்கும் வெயிலுக்கும் தாங்கும் மேம். அந்த குளிர் அந்த வெயில தாங்கக்கூடிய ஜர்கின் கொஞ்சம் காஸ்ட்லி தான். சரி பரவாயில்ல, எனக்காக நான் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கொஞ்சம் பாக்காம காசு பார்க்காம வாங்கிக்கிட்டேன் மேம். ரெண்டு விஷயமும் தான் எனக்காக நான் செஞ்சுக்கிட்டேன்.
0: செல்ஃப் லவ்வா நீங்க பண்ணிக்கிட்டது இல்லையா?
1: ஆமா ஆமா.
0: ஓகே சூப்பர் சந்திரசேகர், கால் பண்ணதுக்கு நன்றி, வாழ்த்துக்கள். ரெடில் சேர்ந்து ஹயாத் பாஷா கமெண்ட் போட்டிருக்காரு. திருவள்ளூர் மாவட்டம் அங்கே வந்து செம்ம மழை வெளுத்து வாங்கிட்டு இருக்கு, அதுலேயும் நாங்கள் நிகழ்ச்சி ரசிச்சுட்டு இருக்கோம் போட்டிருக்காரு. சூப்பர், தொடர்ந்து கேளுங்க வித் பாரதி தமிழ் ஃபம் 2.3. அது மட்டும் இல்லாமல் கும்பகோணம் பண்பலையும் 1.6, வேலூர் பண்பலையும் 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 எல்லாம் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ நம்ம கிட்ட பேசுபோர் அடுத்த நீங்கள். வணக்கம்.
2: ஹலோ
0: வணக்கம், யார் எங்கன்னு பேசுறீங்க?
2: நான் வரங்கம்மாந்தேந்து பேசுறேன் மேடம்.
0: வணக்கம் மேம், உங்கள் பேர்?
2: ராஜேஸ்வரி மேடம்.
0: சொல்லுங்க, கேள்வி தெரியுமா
2: இன்னைக்கு? எப்படி நம்ம இருக்கணும் போகணும், ஒரு ஒரு ஸ்டெப்பை ஸ்டெப்பா அடிபட்டு கத்துக்கிட்டது ஒண்ணுதான் மேடம்.
0: ஓகே
2: என்னன்னா, அதுக்காக தான்.
0: சூப்பர்,
2: ஒரு ரிக்வெஸ்ட் மேடம்.
0: சொல்லுங்க.
2: காட்பாடியிலிருந்து சந்திரசேகர் அவங்க ஒரு ஒரே ஒரு நாளைக்கு மட்டும் மேடம், எங்க இருந்தாலும் கேட்பாங்க. ஒரு நாளைக்கு மட்டும் எங்களுக்கு எல்லாம் சான்ஸ் விடுங்க மேடம். எப்ப பார்த்தாலும் நீங்களே பேசுறீங்க எல்லா ப்ரோக்ராம்லயும்.
0: எல்லாரும் கால் பண்ணுங்க, கண்டிப்பா லைன் கிடைக்கும். ஃப்ரீக்வெண்டா கால் பண்றோம், டைம் டைம் அட் கால் பண்ணுங்க, எல்லாருக்கும் லைன் கிடைக்கும். ஓகே, தேங்க் யூ மேம்.
2: கொஞ்சம் ரிக்வெஸ்ட் வைக்கிறேன் மேடம், அவ்வளவுதான்.
0: தேங்க் யூ, தேங்க் யூ சோ மச் ஃபார் காலிங்.
2: தேங்க் யூ மேடம்.

இன்னைக்கு ஒரு நாள் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நம்ம செல்ஃப் லவ்வா உங்களுக்காக நீங்க பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டது என்ன விஷயம்ன்ற கேட்டுட்டு இருக்கோம். நிறைய காலர்ஸ் அழகாக கால் பண்ணி டக் டக்னு பதில் சொல்லிட்டு இருக்கீங்க. கால் பண்ண முடியாதவங்க வித் பாரதி தமிழ் எஃப்எம் 2.3 அப்படின்ற ஃபேஸ்புக் பேஜ் கீழே கமெண்ட்ஸாகவும் போடலாம். கால் பண்ணணும் நினைக்கிறவங்க 044-295-2-58-5-3-8-3-8-9-8-7-1 நம்பர்ல கால் பண்ணலாம். ஸோ நிகழ்ச்சியில் இப்போ ஒரு பாட்டு ஒன்று கேட்டு வந்துடலாம். லீலை திரைப்படத்திற்காக சதீஷ் சக்கரவர்த்தியுடைய குரலில் வரிகளில் இசையில் ஒரு சூப்பர் பாட்டு வந்துட்டு இருக்கு. ஸ்டேட்டியோன விவத்பாரு தமிழகம் 102.3 மனங்களில் என்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: ஹாய் நிஷா, ரேடியோல என்ன கேட்டுட்டு இருக்க?
1: வானிரை, விவத் பாரதி தமிழ் எஃப்எம் தான் கேட்டுட்டு இருக்கேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா, இன்னைக்கு நான் ஒரு க்வெஸ்சனுக்கு கரெக்ட்டா ஆன்சர் பண்ணிட்டேன்.
0: அட அப்படியா? அவங்க டாபிக்ஸ், கேக்குற க்வெஸ்சன் எல்லாம் சூப்பரா இருக்கும். எனக்கும் கலந்துக்கணும்னு ஆசையா இருக்கு.
1: அப்ப கலந்துக்க வேண்டியது தானே?
0: நானும் நிறைய தடவை ஃபோன் பண்ணி ட்ரை பண்ணிட்டேன், எங்க ஃபோன் லைனே கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்றது, எனக்கும் பேசணும்னு ஆர்வமா இருக்கும்ல.
1: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
2: அனைவரையும் வரவேற்போம்,
1: வாய்ப்பளித்து மகிழ்வோம்,
2: புதியவர்களும் நம்மோடு இணையட்டும்.
3: விளையாடு விளையாடு, வாழும் வரைக்கும் விளையாடு.
4: Yes, who is it?
5: Don.
6: 102.3 பாட்டுக்கு இதுதான் டான்.
5: டான் டான் டான் டான்.
7: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நீ கோரினால் நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியில் இன்னைக்கு எதை பத்தி பேசிட்டு இருக்கோம்னா, செல்ஃப் லவ் தொடர்பா. உங்களுக்காக நீங்க பார்த்து பார்த்து பண்ணிக்கிற விஷயம் என்னது? ஏதாச்சும் ரீசெண்டா பண்ணீங்களா? ஏதாச்சும் பொருள் வாங்கினீங்களா? ஏதாச்சும் ஏதாச்சும் நிகழ்ச்சிகள்ல இல்லை ஏதாச்சும் விஷயங்கள் உங்களுக்கு தேவையான மாதிரி செஞ்சுக்கிட்டீங்களா அப்படின்றதா இன்னைக்கான கேள்வி. தொடர்ந்து பேசி தெரிஞ்சுப்போம். வணக்கம் விவத் பாரதி தமிழ் எஃப்எம்.
8: ஹலோ,
7: வணக்கம்.
8: வணக்கம், பட்டாபுரம்ல இருந்து கலையரசி.
7: வணக்கம், சொல்லுங்க.
8: என்ன பிளான் பண்ணிருக்கீங்கன்னு, இந்த பிள்ளைங்களை படிக்க வைக்கும்போது ஃபீஸ் நிறைய கட்ட வேண்டியிருக்குமா? ஸ்கூல்

0: தௌசண்ட்ஸ்ல கட்டணும், காலேஜுக்கு வந்துட்டு லட்சக்கணக்கில் கட்டணும். அவங்க படிக்க என்ன படிப்பு தேர்ந்தெடுக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம எதுவும் கம்பல் பண்ணல. அவங்க படிக்கிற படிப்பு தான் படிக்க வச்சோம். சின்ன பிள்ளையா நிறைய படிச்சுட்டாங்க, ரெண்டு டிகிரி பண்ணாங்க, பெரியவர் மூணு டிகிரி பண்ணாரு.
1: பிளான்
0: பண்ணி சேமிச்சுட்டோம்மா மாசம் மாசம்.
1: சூப்பர் மேம்.
0: ₹300 போஸ்ட் ஆபீஸ்ல பேங்க்ல அது மாதிரி போட்டு அது மெச்சூரானோடனே அப்படியே கட்டிடலாம்ப்பா. ஆனா திடீர்னு எத்தனை லட்சம் கட்டணும்னா முடியாதுமா நம்மளால. அதனால இயர்லி வந்து இவ்வளவு இவ்வளவு இவ்வளவுன்னு சொல்லிட்ட மாதிரி பிளான் பண்ணி ஒருத்தர் சம்பாதிக்கு தானப்பா குடும்பம் ஓடிட்டு இருக்குது. அதனால சரி நான் அதை வச்சு சேவ் பண்ணி பணத்தை சேவ் பண்ணி அவங்க படிக்க வச்சு இன்னைக்கு பெரிய ஆள் ஆயிட்டாங்க ரெண்டு பேரும்.
1: சூப்பர்.
0: கஷ்டம் இல்லம்மா, அவங்க கொஞ்சம் காலில் நிக்கிறாங்க இல்லையா.
1: ஆமா
0: வணக்கம்.
1: உத்பார தமிழ் எஃப்எம். வணக்கம், சொல்லுங்க கேள்வி தெரியுமா?
2: இன்னைக்கு
3: ரேடியோலாம் பாட்டு போட்டு நடத்துவாங்க, அதுக்கு நாங்கெல்லாம் நோட்டு பேனெல்லாம் எடுத்து வச்சுட்டு நாங்க அந்த ஒவ்வொருக்கும் மார்க் போட்டுட்டு நாங்க கரெக்டா நாங்க ஜெயிச்சோம் அப்படின்ற மாதிரி நல்லா சந்தோஷப்படுவோம் மேடம்.
1: சூப்பர். நீங்களே உங்களுக்குள்ள ஒரு கேம் வச்சு விளையாடுப்பீங்க இல்லையா?
3: ஆமாங்க மேடம்.
1: ஓகே, தேங்க்யூ ஃபார் காலிங். நன்றி.
3: தேங்க்யூ மேடம்.
1: வணக்கம், உத் பாரதி தமிழ் எஃப்எம்.
4: வணக்கம், உடையார் பைய மஜீன்.
1: வணக்கம், கேள்வி தெரியுமா நீங்க உங்களுக்கு?
4: தெரியும் மேடம்,
1: சொல்லுங்க.
4: நேரம் தவறாமை விடாமல் கடைபிடித்து வருகின்றேன். இந்த நேரத்தில் இவர் இந்த இடத்தில் தான் இருப்பார் என்பது ஊரறிந்த ரகசியம் அல்ல, பிரபலம்.
1: ஓகே சார், ஓகே, தேங்க் யூ ஃபார் காலிங். வணக்கம்.
5: வணக்கம்.
1: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
5: புன்னேரி ஜெகண்டையில இருந்து கலி நம்பர் பேசுமா. நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் சார், நல்லா இருக்கீங்களா?
5: ஆமா ஆமா, நல்லா இருக்கேம்மா. அதாவது வந்த நேயர் வந்து ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி வாங்க, ஏன்னு பாத்தீங்கன்னா லைனுக்கு கிடைக்க மாட்டேன். ஃபர்ஸ்ட் எல்லாம் அழகா கிடைக்கும், இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய ஊர்ல இருந்து வராங்க. ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி வாங்க, எப்படின்னா சாயங்காலம் வராங்க, காலைல வராங்க, திரும்ப ரிப்பீட் அதே போலதான் இருக்கு.
1: ஆமா சார், சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க, நீங்க கேள்வி தெரியுமா உங்களுக்கு?
5: தெரியும் மேம். எனக்கு பாத்தீங்கன்னா ஆக்சுவலி என்னன்னா, எனக்கு என்ன சொல்றதுன்னா, இது உடல் ரீதியா பாப்பேன். என்னன்னா நம்ம உடல் ரீதியா பாக்கலாம், ஏன்னா நம்ம உடம்பு நல்லா சத்தான பொருள் சாப்பிடலாம். அதுக்காக வாரத்துல 3 days வந்து முருங்கீரை சாப்பிடுவேன். அதுக்கப்புறம் வாய்ஸுக்கு இது குரல் மிமிக்கிரி பண்றதுனால எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால எதுனா ஒரு வாய்ஸ்ல பேசி பேசி இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் அதெல்லாம் போட்டு விடுவேன். என்னோட சொந்த இதுக்காக நம்ம நண்பர்கள் எல்லாம் லைக் பண்ணுவாங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதாவது தினமா
1: வணக்கம். தமிழ் எஃப்எம். வணக்கம் சார், சொல்லுங்க.
6: நல்லா புள்ளிகளே நல்லா படிக்க வச்சு நல்லா பெரிய ஆள் ஆக்கி அவங்க நல்லா அப்படியா இருந்தாங்க.
1: ஓகே சார்.
6: நான் டி நகர்ல பாத்திமா பிளாசால 22 வருஷம் வேலை செய்தம்மா ஒருத்தர் கிட்ட.
1: ஓகே சார்.
6: அவங்க என்ன பண்ணாதான் ஏமாத்திட்டு இப்ப ஃபர்ஸ்ட் குரானால அவங்க புருஷன் இருந்துட்டாரு
1: சார். இன்னைக்கு கேள்வி தெரியுமா உங்களுக்கு?
6: அதான் இது நம்ம
1: ஹலோ சார், கேக்குதா? ஹலோ ஹலோ, வணக்கம். வணக்கம், யாருங்க பேசுறீங்க?
7: கும்பகோணம் வட்டம் தாராசுரம் சமரசம்.
1: வணக்கம் சமரசம் சார், கேள்வி தெரியுமா இன்னைக்கு?
7: ஆ தெரியும்மா,
1: சொல்லுங்க சார்.
7: பாத்து உங்க என்ன செய்யறீங்கன்னு கேட்டீங்க.
1: கரெக்ட்.
7: என்னோட உடல் எழுத்து நல்லா இருக்கிறதுக்காக நான் பார்த்து பார்த்து உணவு வகைகள் மட்டும் ஹெல்த்துக்கு தேவையானதெல்லாம் நான் பார்த்து பார்த்து செஞ்சிட்டு இருக்கேன்.
1: நல்ல விஷயம் சார், ஹெல்த்தியா பாடி வச்சுக்கிறதுக்காக உணவு எல்லாம் பார்த்து

0: சாப்பிட்றீங்க இல்லையா?
1: நன்றி,
0: நல்ல பழக்கம், நன்றி. வணக்கம்.
1: அன்பு தோழி அவர்களுக்கு இனிய இரவு வணக்கம். தென்காசி மாவட்டம் ஆழ்வார்குறிச்சி பரமசிவ ஆனந்தம்.
0: இனிய இரவு வணக்கம். நல்லா இருக்கேன், நல்லா இருக்கீங்களா?
1: நீங்க நல்லா இருக்க
0: சொல்லுங்க.
1: அதாவது நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது எங்க தாத்தா நான் படுக்கிறது ஒரு ஊஞ்சல் செஞ்சாங்க.
0: சரி,
1: பார்த்து பார்த்து செஞ்சிருக்காங்க. அந்த ஊஞ்சல்ல நான் படுத்திருந்தேன். அதுக்கு பிறகு அந்த அதை பார்த்து பார்த்து பத்திரமா வச்சிருந்து என் பையனுக்கு வச்சிருந்தேன்.
0: ஓகே,
1: இப்ப பையன் பெரிய ஆள் ஆயிட்டான், என் பேரனுக்கு அதை பார்த்து பார்த்து பத்திரமா வச்சிருந்தேன்.
0: ரொம்ப நல்ல விஷயம்.
1: நன்றி மேடம்.
0: நன்றி நன்றி, கால் பண்ணதுக்கு நன்றி. வணக்கம், தமிழ் எஃப்எம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: வேதாரம் கருப்பம்பளம் தெற்கில் இருந்து சா சிவகுமார். நலமா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் சிவகுமார் சார். நீங்க நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன் மேடம்.
0: இன்னைக்கு கேள்வி தெரியுமா உங்களுக்கு?
2: தெரியும் மேடம். அதாவது பார்த்து பார்த்து செய்யறது அப்படின்னா என்ன பொறுத்தளவுல உடல் பயிற்சி தான் மேடம்.
0: சூப்பர்.
2: வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.
0: நன்றி சார், வாழ்த்துக்கள். வணக்கம், விபத் பாரதி தமிழ் எஃப்எம்.
3: ஹலோ.
0: வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒட்டப்பட்டி கிராமத்துல இருந்து சங்கர் பேசுறேன்
0: மேடம். வணக்கம் சங்கர் சார், சொல்லுங்க.
3: கேள்வி என்ன மேடம்?
0: இன்னைக்கு கேள்வி வந்து என்னன்னா, உங்களுக்காக உங்களுக்காக நீங்க பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்ட விஷயம் என்னது?
3: ஆரம்பத்திலிருந்தே வானொலி கேட்பேன் மேடம்.
0: ஓகே சூப்பர்.
3: வானொலி கேட்பேன். அதாவது ஆனந்த ரேடியோ கையில நால்சல் ரேடியோ ஆரம்பத்துல விவேக் பாரதி வரப்பு ஒழிப்பெருப்புன்னு ஓடி இருக்கு மேடம்.
0: சரி,
3: அதெல்லாம் கேட்போம். சவுண்ட் ரொம்ப கம்மியா எடுக்கும். இது வந்து சவுண்ட் அதிகமா வைக்க மாட்டாங்களான்னு வாசனை பண்ணிருந்தேன். இப்ப விவேக் பாரதி எப்பமா வந்துருச்சு மேடம்.
0: ஆமா,
3: 24 மணி நேரம் கேட்டுதான் இருக்கு மேடம்.
0: சூப்பர் சார். ஓகே,
3: அது கேட்கறது நல்லா பிடிக்கும் மேடம்.
0: ஓகே சார், தொடர்ந்து கேளுங்க. வாழ்த்துக்கள், நன்றி.
3: நன்றி மேடம்.
0: வணக்கம், விபத்பாரதி தமிழ் எஃப்எம்.
4: கும்பகோணம் துவரங்குடி எம்ஜிஆர் காலனி, ஞானி ஜிஆர் சாமணன் மேடம்.
0: வணக்கம் சார், சொல்லுங்க.
4: எனக்கு நான் பார்த்து பார்த்து நான் என்ன
0: செஞ்சுக்கிட்டேன்னா,
4: நான் என்ன செஞ்சுக்கிட்டேன்னா, வானொலி நிலையங்கள இசைத்திட்டம் மூலமா பாடல்களை ஒளியிருப்பாங்க. அப்படியே கேட்டு கேட்டு பழகினது. அந்த கால இடைவெளி அறிவியல் முன்னேற்றத்துல வந்து இப்ப வந்து திரை வடிவ பாடல்கள் தான் பழைய பாடல் போட ஆரம்பிச்சிருக்காங்க. எனக்கு அது பிடிக்காம இசை தட்டில இருந்துதான் என் செவிகள் பழகியதால் அந்த இசை தேடி தேடி அந்த பாடல்கள் எல்லாம் சேகரித்து வச்சு இன்னைக்கும் நான் வந்து கேட்டு ரசிக்கிறேன். அந்த
0: சிடில கேக்குறீங்க இல்லையா?
4: ஆமா, அந்த கிராம்போன் ரெக்கார்ட்ல இருந்து நான் சிடில பதிவு பண்ணி சிடில இருந்து மெமரியில பதிவு பண்ணிக்கிட்டு இருக்க 1000 பாடலுக்கு மேலே வந்து பழைய பாடல்கள் 70 to 83 வரை வெளிவந்த இதெல்லாம் இசை திட்டம் மூலயமா அதனுடைய தொய்மை பழமை குன்றாமல் குழையாமல் அப்படியே கேட்டு ரசித்து பார்த்து பார்த்து நான் சேகரித்து செஞ்சு வச்சிருக்கேன் மேடம்.
0: சூப்பர் சார், வாழ்த்துக்கள். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.
5: வணக்கம்.
0: வணக்கம்
5: குடிகட்டி கோபுரத்தன் மேடம்.
0: வணக்கம் சார், கேள்வி தெரியுமா?
5: அதோட எனக்கு மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும் மேடம்.
0: ஓகே,
5: ஸ்கூல் நடத்திட்டு இருக்கோம் ஒரு 4 பேர் சேர்ந்து. லிட்டில் ஃப்ளவர்ஸ் மியூசிக் ஸ்கூல்.
0: ஓகே,
5: ஒரு பேசும் ஒருத்தவங்களுக்கு
0: ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள். வணக்கம்.
6: வணக்கம், அன்புடன் கோவூர் லவ்லி.
0: வணக்கம் சார், சொல்லுங்க
6: மேடம். இந்த உலகத்துல எல்லாமே சொந்தக்காரன் ஆகணும் தான் மேடம் என்னோட எண்ணம் எப்பவுமே.
0: ஓகே,
6: இந்த எல்லாமே எனக்கு சொந்தக்காரங்க தான் இருக்கும். சின்ன வயசுல இருந்தே என்னுடைய எண்ணம்
0: அதுதான் இல்லையா?
6: ஆமா மேடம்.
0: ஓகே சார், கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள்.
6: நன்றி.

நீ ஒரு நாள் நிகழ்ச்சியில பாடல் ஒன்று கேட்டு வந்துடலாம். திருட்டுப்பயலை 2 திரைப்படத்திற்காக சத்யபிரகாஷ் குரல்ல பா விஜய் வரிக்கல்ல வித்யாசாகர் இசையில பாடல் வந்துகிட்டே இருக்கு. தொடர்ந்து கேட்டு இணைந்திருங்க. பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: நித்யா ரவீந்தரின் அன்பான வணக்கம். 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பண்பலை. ஏன்னா பாடல்கள் வந்து நமக்கு ரொம்ப மனசுக்கு பிடித்த பாடல்களாக இருக்கும். ரொம்ப ஆரவாரம் இல்லாமல், சத்தம் இல்லாமல், அமைதியான, நமக்கு வந்து நிம்மதியை கொடுக்கக்கூடிய பாடல்களாக இருக்கும். அறிவிப்பாளர்களோட தமிழும் வந்து ரொம்ப சுத்தமாக இருக்குங்கிறதுனால நான் எப்போவுமே கேட்கறது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. நேயர்களாகிய நீங்களும் இதை தொடர்ந்து கேட்டு ரசிங்க.
1: நேரம் 8:35 நேயர்கள் கேட்டுட்ருக்கிறது நீ ஒரு நாள் நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியில் இன்றைக்கி உங்களுக்காக நீங்கள் எந்த விஷயத்தை பார்த்து பார்த்து பண்ணீங்கன்னு பேசிகிட்டு இருக்கோம். தொடர்ந்து நேயர்கள்கிட்ட பேசி தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம். வணக்கம்.
2: வணக்கம்.

0: லைன்ல இருக்கீங்க, பேசுங்க.
1: ஹலோ
0: ஹலோ
1: ஹலோ,
0: லைன்ல இருக்கீங்கம்மா, பேசுங்க.
1: ஹலோ
0: ஹலோ
1: ஹலோ, என்ன சொல்லுமா?
0: ஓகே, அவங்க வந்து முடிவு பண்ணிட்டு வரட்டும். வணக்கம், வபுத் பாரதி தமிழ் எஃப்எம்.
2: வணக்கம் வணக்கம் மேடம், திருமலை வாழை நெசம் பேசுமா? நல்லா இருக்கா?
0: நல்லா இருக்கு, நல்லா இருக்கீங்களா நீங்க?
2: கிடையாது ஒரு தலைவலி வந்தா ஒரு கஷாயம், அதுதான் முடிஞ்சு வச்சு மேட்ரு ஓவரு.
0: சூப்பர். சோ உடம்பு பாத்துக்கிட்டதுதான் உங்களுக்கு, நீங்க பாத்து பாத்து பண்ணது இல்லையா?
2: எனக்கான நான் பண்ண பாதுகாப்பா இருந்தா உடம்பு உடல் நல்லா இருந்தா மனசு நல்லா இருக்கும். மெயின் காரணம்
0: கண்டிப்பா
2: நான் சொல்றது அதான்.
0: சூப்பர் சார், கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி.
2: ரொம்ப நன்றி மேடம், நன்றி நன்றி.
0: வணக்கம், வபுத் பாரதி தமிழ் எஃப்எம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க? நல்லா இருக்கேம்மா, நல்லா இருக்கீங்களா நீங்க? சொல்லுங்க, கேள்வி தெரியுமா
1: இன்னைக்கு?
0: சூப்பர்மா, ஓகே, கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள்.
1: நன்றி கண்ணு.
0: வணக்கம்
3: ஹலோ.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: மயிலாடுதுறை மாவட்டம்
0: வணக்கம்.
4: வணக்கம்
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
4: ராஜலட்சுமி வெஸ்ட் மாம்பழத்துல இருந்து பேசுறேன் மேடம்.
0: வணக்கம், நீ கேள்வி தெரியுமா?
4: பாத்து பாத்து செஞ்சது வாழ்க்கையில.
0: ஆமா, உங்களுக்காக.
4: எனக்காக ரெண்டு விஷயம். 74 எனக்கு திருவாரூர் பக்கத்துல கிராமம் வளைகாப்புக்கு வசதி இருந்தும் எங்க கணவர் வீட்டுல இருந்து பெரியவங்க பார்த்து செஞ்ச கல்யாணம் தான், வர முடியல, அவங்க வரல.
0: சரி,
4: அப்ப வந்து அதனால 98 எங்க மருமகளுக்கு பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி மருமகளுக்கு வளர்க்க, அப்ப பாண்டிச்சேரியில ஆசத்தீர தட்டு வருஷம் எல்லாம் அமக்கலமா வச்சு வேலை கச்சேரி எல்லாம் வச்சு பார்த்து பார்த்து பவுன்ல வளையல் வாங்கி போடணும்னு போட்டு அது அந்த ஆசையை நிறைவேற்றிட்டேன். அப்புறம் அதே மாதிரி எனக்கு பையன் ஃபர்ஸ்ட் குழந்தை பிறந்தப்பையும் எங்க வீட்டு கணவர் வீட்டுல இருந்து வந்து வரல, அதான் வர முடியல அவங்க சூழ்நிலை, அவங்களுக்கு வசதி இல்லைன்னு வரல. ஆனா அதே எங்க பேரன், எங்க பையனுக்கு பேரன் பிறந்த பாண்டிச்சேரியில அவனுக்கு பேர் சூட்டு விழாவுக்கு அதே மாதிரிதான் எல்லாத்தையும் பவுன்லவே வாங்கு. வெறி, அந்த 74 எடுத்த வெறி, அந்த ஆட்டை அத வந்து நிறைவேற்றி அந்த ஜொல்ஸுக்கு தகுந்தாப்புலவே பெரியவங்க நகையை வைக்கிறதுக்கு ஜொல் பாக்ஸ் இருக்கிறது மாதிரியே அந்த நகைகளை எல்லாம் செட் பண்ற மாதிரி ஒரு ஜொல் பாக்ஸ் செய்யணும்னு ஜொல் பாக்ஸ் செய்யறவங்களை பார்த்து செய்ய சொல்லி அதை
0: போய்
4: செஞ்ச. அது பார்த்து பார்த்து அந்த பேர குழந்தைக்கு, என் பிள்ளைக்கு நடக்காட்டா என் பேர குழந்தைக்கு செஞ்சு பார்க்கணும் அப்படின்னு பார்த்து பார்த்து செஞ்சது. அதை விட இப்போ கேட்டா நான் ஷேர் பண்ணிட்டது, அதை விட நான் பார்த்து
0: எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம் மேம். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள்.
4: நான் வாழ்த்துப்பா, நன்றிமா.

0: வணக்கம், பாரதி தமிழ் எஃப்எம்.
1: ஹலோ,
0: வணக்கம்.
1: வணக்கம் மேடம். தலைப்பு கொஞ்சம் சொல்லுங்க மேடம்.
0: தலைப்பு வந்து உங்களுக்காக நீங்க பார்த்து பார்த்து பண்ணிட்ட விஷயம் என்னது?
1: எனக்காக பார்த்து பார்த்து பண்ணி கல்யாணம்.
0: கல்யாணம் பார்த்து பார்த்து பண்ணிட்டீங்களா?
1: ஆமா, பொண்ணை பார்த்தா உடனே ஓகே பண்ணிட்டேன். அவ்வளவுதான், தள்ளி போடக்கூடாது.
0: ஓகே,
1: நல்ல பொண்ணா.
0: சூப்பர்.
1: ஓகே, தேங்க்யூ மேடம்.
0: தேங்க்யூ மேடம். வணக்கம்.
2: ஹலோ,
0: வணக்கம். யார் எங்க பேசுறீங்க?
2: சைதாபேட்டை நான் மேடம்.
0: வணக்கம் சார், சொல்லுங்க.
2: பசங்களை பார்த்து பார்த்து படிக்க வச்சேன். பொண்ணும் டாக்டர், பையனும் மெடிக்கல் முடிச்சு வேலைக்கு போறேன் மேடம்.
0: ஓகே ஓகே சார், தேங்க்யூ ஃபார் காலிங்.
2: தேங்க்யூ மேடம்.
0: வணக்கம், பாரதி தமிழ் எஃப்எம்.
3: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: திருவாரூர் மாவட்டம், சச்சனவா.
0: சொல்லுங்க சார்.
3: நீங்க காலைல பாட்டு போடுறதுலாம் செம்மையா இருக்கு மேடம்.
0: சூப்பர் சார். இன்னைக்கு கேள்வி தெரியுமா?
3: என் அண்ணன் தெரியல மேடம், நான் இப்பதான் வந்தேன்.
0: உங்களுக்காக நீங்க பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்ட விஷயம் என்னது?
3: எனக்காக பாத்துக்கிட்ட விஷயம் வந்து எங்க அம்மா, எங்க அப்பா, என் தம்பி எல்லாரையும் பார்த்து எல்லாம் வச்சிருக்கேன் மேடம்.
0: சூப்பர் சார். ஓகே, கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து விபத் பாரதி கேளுங்க.
3: ஓகே மேடம், லைன் மட்டும் சீக்கிரமா கிடைக்க மாட்டேது மேடம்.
0: கிடைச்சிடும் கிடைச்சிடும், நீங்க கண்டினியூ பண்ணுங்க, கிடைச்சிடும்.
3: ஓகே மேடம், தேங்க்ஸ் மேடம்.
0: நன்றி. வணக்கம். ஹலோ,
4: வணக்கம்மா.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
4: நந்திபகம் கோபாலகிருஷ்ணன் பேசுற மேடம்.
0: சொல்லுங்க, நீ கேள்வி தெரியுமா?
4: நின்னுது மேடம்.
0: புரியல.
4: வாழ்த்துக்கள்.
0: சூப்பர் சார், கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. வாழ்த்துக்கள்.
4: தேங்க்யூ.

ஃபேஸ்புக்லையும் நமக்கு நிறைய நேர்கள் கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க. அருண்குமார் அப்படின்றவங்க 5-6 அதாவது 5-6 பூந்தன்றல் நிகழ்ச்சிக்கான கமெண்ட்டாக வீட்டில் பிள்ளைங்களோடு சேர்ந்து லிட்டில் கிருஷ்ணா பாப்போம்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்காரு. பாபு முல்லக்காடு, தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியம், செல்வகுமார் எம்ஜி அண்ட் ஆனந்த முருகன் இவங்க எல்லாம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அதே போல் ஹேமலதா ஒரு ஸ்டிக்கர் அனுப்பிச்சிருக்காங்க. பிரபாகரன் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளோம். அதே மாதிரி அவங்களுக்காக அவங்க பார்த்து பண்ணது, அவங்க கட்டின வீடு தான் ரொம்ப அழகாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்காங்க. மயிலை பட்டாபி அவரோட முதியோர் அதாவது முதிர்ந்த வயது வரும்பொழுது அவரை பார்த்துக்கிறதுக்காக நிறைய பணம் அதே போல இடம் அதெல்லாம் வாங்கி அப்போவே சேர்த்து வச்சேன், அவருக்காக அதை பண்ணதுன்னு சொல்லியிருக்காரு. நடராஜன் சுப்பையா புத்தகத்திலிருந்து நாங்கள் பார்த்து பண்ணது, தன்மானத்தை ஒருபோதும் யாருக்காகவும் விட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்றதான் ஷேர் பண்ணியிருக்காரு. அதே போல் உங்கள் ஏரியாவில் மழை பெய்யுறது ஃபோட்டோ எடுத்து போட்டிருக்காரு. தஞ்சை தேனே பிரகாஷ்குமாரன் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நீ ஒரு நாள் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கும், தலைப்பு வித்தியாசமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் வாரியங்காவல் கதிரவன் கொலஞ்சிநாதன் இவங்க வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அடையாளம்பட்ட ஆசீர்வாதம் ரங்கராஜன் அதே போல் வந்து இவங்கெல்லாம் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. நடராஜன் சுப்பையா புத்தகரம் அவங்க பிறந்த கிராமத்திலே ஒரு வீடு கட்டியிருக்கோம், அதான் சந்தோஷம் சொல்லி ஷேர் பண்ணியிருக்காங்க. ராஜேஸ்வரி சுந்தரம், ஹெல்த் இஸ் த ஒன்லி செல்ஃப் லவ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உடம்பை பார்த்துக்கணும் அப்படின்றது தான் வெஸ்ட் மாம்பலத்துலேருந்து அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. முகமது பிலால் சி டெய்லர் ஐனாவரத்துலேருந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. ராமகிருஷ்ணன் கொழுமங்குண்டான், கலில் அகமத் பொன்னேரி, ரெடில்ஸ் ஹயாத் பாஷா இவங்க நிகழ்ச்சிக்கு வாழ்த்து வச்சுருக்காங்க. ஹயாத் பாஷா அவங்களோட மகளுக்காக திருமணம் செய்து வச்சது அவங்க பார்த்து பண்ணதுன்னு சொல்லியிருக்காரு. புரசேவக்கம் சவுந்தரராஜன் அதே போல் வலங்கைமான ஆட்டோ துரை இவங்க எல்லாமே வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்க சொல்லியிருக்காங்க. ஆட்டோ துரை அவர்கள் பார்த்து பண்ணது என்ன அப்படின்னா, எவருக்கும் எதுவும் கஷ்டம் நஷ்டம் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்காரு. அடையாளப்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி அவருக்கு வந்து ரிட்டையர்மெண்ட் பண்ண மூலமாக வீடு கட்டியிருக்கோம், அந்த வீடு மூலமாக வாடகை வருது, யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ நம்ம நிகழ்ச்சியில் தொடர்ந்து எல்லா நேர்களும் அழகாக கால் பண்ணி பதில் சொல்லிட்டுருக்காங்க, ஃபேஸ்புக்கில் கமெண்ட்ஸும் போட்டுட்ருக்காங்க. ஸோ நீங்களும் கால் பண்ணணும்னா 0444 அப்படின்ற இணைப்பை என்ன சேர்த்துட்டு 2952 0853

2838 9871 நம்பர்ஸில் கால் பண்ணலாம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம். அன்னியன் திரைப்படத்திற்காக இந்த பாட்டு வந்துகிட்டு இருக்கு. ஜெஸி கிஃப்ட், கே கே ஸ்ரேயா கோஷல் மற்றும் சைந்தவி குரல்ல ஹாரிஸ் ஜெயராஜுடைய இசையில. ஸோ ஸ்டே டியூன்ட் தி வித் பாரத் தமிழகம் 102.3.

0: என்ன பிரபாகரன், ஏதோ யோசனையா இருக்கீங்களே?
1: ரோட்ல நடுவுல கோடுகள்லாம் இருக்குல்ல, அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன்.
0: அதை பத்தி அப்படி என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க?
1: சில இடங்கள்ல வந்து கோடுகள் விட்டு விட்டு இருக்கு, சில இடங்கள்ல தொடர்ச்சியா இருக்கு. ஏன் இந்த மாதிரி போட்டிருக்காங்க? இதுக்கெல்லாம் என்ன வித்தியாசம்? அதை பத்தி தான் கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: இது ரொம்ப சிம்பிள். ஒரே திசையில போற ரோட்டுக்கு நடுவுல இந்த மாதிரி கோடுகள் விட்டு விட்டு போட்டிருப்பாங்க. அந்த மாதிரியான ரோட்ல நம்ம ஒரு வாகனத்தை முந்தி செல்லலாம். அதுவே கோடுகள் விட்டு விட்டு போடாம ஒரே கோடா தொடர்ச்சியா இருந்துச்சுன்னா அந்த மாதிரியான ரோட்ல நம்ம வாகனங்களை முந்தி செல்லக்கூடாது. சில நேரங்கள்ல எமர்ஜென்சி அப்படின்னா வேணா நம்ம முந்தி செல்லலாம்.
1: இதே மாதிரி ரெண்டு கோடுகள் தொடர்ச்சியா போதே, அதுக்கு என்ன அர்த்தம்?
0: அந்த மாதிரி ரோட்டுக்கு நடுவுல ரெண்டு கோடுகள் தொடர்ச்சியா போச்சுன்னா அந்த ரோட்ல எக்காரணத்தை கொண்டு நம்ம வாகனங்களை முந்தி செல்லக்கூடாது. அதுதான் அந்த ரெண்டு கோடுகளுக்கான அர்த்தம். இந்த விதிகள் எல்லாம் தெரிஞ்சுட்டு அதை ஃபாலோ பண்ணாவே விபத்துகள் கண்டிப்பா குறைய ஆரம்பிச்சிடும்.
1: சாலை விதிகளை பின்பற்றுவோம்,
0: மகிழ்ச்சியான பாதுகாப்பான பயணத்தை மேற்கொள்வோம்.
2: Yes, who is it?
3: Don.
4: நேரம் 8:52. நீங்க கேட்டு இருக்கிறது நீ கொரோனா நிகழ்ச்சி. வணக்கம், விவத் பாரதி தமிழ் எஃப்எம். வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
5: நன்றி,
4: வாழ்த்துக்கள்.
5: வணக்கம்
4: மேடம். வணக்கம் மேடம்.
5: வணக்கம்
4: பேசுறீங்க?
5: குடும்பம் எனக்கு வந்து இந்த செயின் மோதிரம் தங்கத்துல வந்து ரொம்ப பிரியம் எனக்கு.
4: ஓகே,
5: நான் யாராவது பெரிய கொஞ்சம் வசதியாக போட்டு போனா இதே மாதிரி நம்ம சம்பாதிச்சோம்னா வாங்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. 20-30 வருஷத்துக்கு முன்ன ஒரு செயின் பார்த்தேன், ஒரு மாடல் போட்டிருந்தாரு. இத நம்ம சம்பாதிச்சு ஃபர்ஸ்ட் வாங்கணும்னா அது அப்பெல்லாம் கேமரா எல்லாம் கிடையாது இல்லையா, போன் எல்லாம் கிடையாது
4: இல்லையா,
5: நம்ம கண்ணிலே அந்த மாடலை குறிச்சு
4: வச்சுக்கிட்டேன்.
5: நான் 30 வருஷம் கழிச்சு அந்த செயனை தேடுற அதே மாதிரி ஒரு 10-20 கடையில தேடிட்டேன். ஒரு கடையில இருந்தது, இருந்து அதை வாங்கும் போது பாத்தீங்கன்னா கடைசியில 2000 ரூபாய் குறைஞ்சு போச்சு பணம்.
4: ஓகே,
5: சரி இன்னொரு நாள் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு வந்துட்டு திருப்பி போனா அந்த செயின் இல்ல. திருப்பி ஒரு 10 கடை அலைஞ்சி கிடைச்சிட்டு அந்த செயின் வாங்கி நான் போட்டுக்க இன்னும் வச்சிருக்கேன். 1.5 சவரம் அது செயின். அந்த அந்த எனக்காக அத தேடி தேடி எனக்கு 30 வருஷத்துக்கு முன்ன கனவை அவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கி, அதே மாதிரி ஒரு மோதிரமும் நான் 20 வருஷத்துக்கு மேல ஆச்சு ஒரு மோதிரம் வாங்கி அதே தான் போட்டிருக்கேன்.
4: சூப்பர் சார், கால் பண்ணி ஷேர் பண்ணிட்டு ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள்.
5: நன்றிங்க, நன்றிங்க.
4: வணக்கம், விபத் பாரதி தமிழ் எஃப்எம். வணக்கம்.
6: வணக்கம் மேடம்.
4: வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம் சார், நீங்க கேள்வி தெரியுமா? சொல்லுங்க.
6: குடும்பத்தை நல்லா பாத்துக்கிறதா மேடம், எனக்காக நான் பாத்துக்கிறேன்.
4: ஓகே, குடும்பத்தை நல்லா வச்சுக்கிறது மூலமா நீங்க நல்லா இருக்கீங்க இல்லையா?
6: ஆமா மேடம்.
4: சூப்பர் சார், அழகா கால் பண்ணி ஷேர் பண்ணிக்கிட்டது ரொம்ப நன்றி. வணக்கம்.
7: வணக்கம்மா.
4: வணக்கம், யார் எங்க பேசுறீங்க?
7: தஞ்சை மாவட்டம் திருவம்பரம். பேப்பர் முன்னாள் சரவணா கமிஷமா.
4: வணக்கம் சார், சொல்லுங்க.
7: நான் எனக்கு செஞ்சுக்கிறதோட என் குடும்பத்துல உள்ள என் தங்கச்சி 3 பேர் இருக்காங்க, அவங்களுக்கு செய்யறதுக்கு ஆசைப்படுவோம்மா.
4: சூப்பர் சார்,
7: ரொம்ப நன்றிமா.
4: நன்றி சார் கால் பண்ணதுக்கு, வாழ்த்துக்கள்.

இன்னைக்கு ஒரு நாள் நிகழ்ச்சி இன்னைக்கு ரொம்பவே அருமையாக போச்சு. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் நிறைவு பாடலாக வரப்போகிறது சங்கர் மாதேவன் குரலில் யுவன் சங்கர் ராஜாவோட இசையில் ஏகன் திரைப்படத்திற்காக ஒரு பாட்டு வந்துட்டு இருக்கு. ஸ்டேட் யூனிட் தமிழகம் 2.3.

0: நேரம் 9 மணி.
1: ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்.

ரவிதாசனும் அவனுடைய கூட்டாளியான சோமன் சாம்பவனும் சந்து பொந்துகளில் புகுந்து அவர்கள் வேகமாக விரைந்து சென்று கொண்டிருந்தார்கள். அவர்களை பின்தொடர்ந்து அவர்கள் என்ன செயலில் ஈடுபடுகிறார்கள் என்பதை கவனிப்பதே தன்னுடைய பிரதான வேலை என்று கருதிய வாய்ப்பேச இயலாத கரையர் மகள் மந்தாகினி தேவி அவர்களை பின்தொடர்

0: சென்றாள். தங்களை யாரும் பின்தொடர்வார்கள் என்ற எண்ணமே அவர்களுக்கு லவலேசமும் இல்லை. ஆகையால் அவர்கள் திரும்பி பாராமலே விரைந்து சென்றார்கள். திரும்பி பார்த்திருந்தாலும் மந்தாகினி தேவியை அவர்கள் பார்த்திருக்க முடியாது. கடைசியில் அவர்களுடைய துரிதப் பயணம் பெரிய பழுவேட்டரையருடைய அரண்மனை தோட்டத்தின் பின் மதில் ஓரத்தில் வந்து நின்றது. புயலினால் வேருடன் பறிக்கப்பட்ட மரம் ஒன்று அந்த மதில் மேலே விழுந்து முறிந்து கிடந்தது. ரவிதாசனும் சோமன் சாம்பவனும் அந்த மரத்தின் மீது எளிதில் ஏறி மதிலை கடந்து அப்பால் தோட்டத்தில் குதித்தார்கள். அவர்கள் குதிப்பதை பார்த்த மந்தாகினி தேவியும் சிறிது நேரத்துக்கெல்லாம் அதே மரத்தின் மீது ஏறி அப்பால் இருந்த தோட்டத்தில் இறங்கினாள். ரவிதாசன் சோமன் சாம்பவனை சற்று தூரத்திலேயே நிறுத்திவிட்டு பெரிய பழுவேட்டரையரன் அரண்மனையை அணுகினான். பெரிய பழுவேட்டரையரும் பழுவூர் இளையராணியும் இல்லாதபடியால் அரண்மனை சூன்யமாக காணப்பட்டது. என்றாலும் பெண்களின் பேச்சுக்குரல் மட்டும் கேட்டது. ஒருமுறை இரண்டு தாதிப் பெண்கள் அந்த மாளிகையின் பின்முகப்புக்கு வந்தார்கள். தோட்டத்து மரங்கள் பல முறிந்து விழுந்து கிடப்பதை பார்த்தார்கள். ஆகா, அனுமார் அழித்த அசோகவனம் மாதிரியல்லவா இருக்கிறது என்றாள் ஒருத்தி. நம்முடைய சீதாதேவி இங்கே இந்த சமயம் இருந்திருந்தால் ரொம்ப மனவேதனைப்பட்டிருப்பாள் என்றாள் இன்னொருத்தி. சற்று நேரம் இவ்விதம் பேசிக் கொண்டிருந்து விட்டு அவர்கள் திரும்ப உள்ளே செல்லும் சமயத்தில் ரவிதாசன் வாயை குவித்து கொண்டு ஆந்தை குரல் போன்ற ஒலி உண்டாக்கினான். தாதிப்பெண்கள் இருவரும் திரும்பி பார்த்தார்கள். ரவிதாசன் நன்றாக மறைந்து கொண்டிருந்தான். தாதிகளில் ஒருத்தி, பாரடி, பட்ட பகலில் கோட்டான் கத்துகிறது, நேற்று அடித்த புயலில் ஆந்தைக்கும் புத்தி சிதறிவிட்டது என்றாள். இன்னொருத்தி ஒன்றும் பேசவில்லை. சற்று நேரத்துக்கெல்லாம் மறுமொழி சொல்லாமல் சென்றவள் திரும்பி வந்தாள். பழுவூர் அரண்மனைக்கும் பொக்கிஷ நிலவரைக்கும் நடுவில் இருந்த வசந்த மண்டபத்துக்கு வந்து சேர்ந்தாள். இந்த மண்டபத்திலேதான் வந்தியத்தேவன் பழுவூர் ராணியை சந்தித்தான் என்பது நேயர்களுக்கு நினைவிருக்கலாம். அந்த தோழிப்பெண் தோட்டத்தை உற்று பார்த்தாள். மறுபடியும் ஆந்தையின் குரல் கேட்டது. குரல் வந்த இடத்தை நோக்கி அந்த பெண் நடந்து வந்தாள். மரத்தின் மறைவிலிருந்து ரவிதாசனும் முன்னால் வந்தான். காந்த சக்தி கொண்ட கண்களால் அவளை விழித்து பார்த்தாள்.
1: மந்திரவாதி, வந்துவிட்டாயா? இளையராணி கூட இங்கே இல்லையே, எதற்காக வந்தாய் என்று கேட்டாள்.
2: பெண்ணே, இளையராணி அனுப்பித்தான் வந்திருக்கிறேன்
0: என்றான் ரவிதாசன்.
1: போன இடத்திலும் ராணியை நீ விடவில்லையா? இங்கே எதற்காக வந்தாய்? யாருக்காவது தெரிந்தால்?
2: தெரிந்தால் என்ன மொழிகிவிடம்?
1: அப்படி சொல்லாதே. சின்ன பழுவேட்டரையர் எங்கள் பேரில் சந்தேகம் கொண்டிருக்கிறார். என்னை அழைத்து ஒரு நாள் கடுமையாக எச்சரித்தார். மறுபடியும் மந்திரவாதி வந்தால் தம்மிடம் வந்து சொல்ல வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கிறார்.
2: அவன் கேட்டாம் போ. அவர்களுடைய காலமெல்லாம் நெருங்கிவிட்டது. நீ ஒன்றும் கவலைப்படாதே. நிலவரையின் சாவி வேண்டும், சீக்கிரம் கொண்டு வந்து கொடோ
0: என்றான் ரவிதாசன்.
1: ஐயையோ, நான் மாட்டேன்.
2: இதோ பார், உன் எஜமானியின் மோதிரம்
0: என்று ரவிதாசன் இளையராணியின் முத்திரை மோதிரத்தை காட்டினான்.
1: இது நீ எங்க திருடினாயோ என்னமோ, யார் கண்டது?
2: அடி பாவி, என்னையா திருடன் என்கிறாய்? இளையராணியே என்னை கண்டு நடுங்குவதை பார்த்து விட்டுமா இப்படி சொல்லுகிறாய்? பார், இந்திரவே 9 பிசாசுகள் வந்து உன்னை உயிரோடு மயானத்துக்கு தூக்கிச் சென்று.
1: ஐயோ, வேண்டாம் வேண்டாம், உன் பிசாசுகள் எல்லாம் உன்னிடமே இருக்கட்டும். எனக்கு என்ன வந்தது? இளையராணியின் மோதிரத்தை காட்டினால் நீ கேட்டதை கொண்டு வந்து கொடுத்து விடுகிறேன். ஆனால் அவசரப்படாதே. தோட்டம் அழிந்து கிடப்பதை பார்க்க அடிக்கடி பெண்கள் இங்கே வருகிறார்கள். எல்லோரும் சாப்பிடும் சமயத்தில் நான் உன்னிடம் சாவியை கொண்டு வந்து கொடுக்கிறேன். அதுவரை பொறுத்திரு.
2: ஆகட்டும், எனக்கும் கொஞ்சம் சாப்பாடு கொண்டு வா. சாப்பிட்டு 2 நாள் ஆகிறது, நிறைய கொண்டு வா
0: என்றான் ரவிதாசன். தாதிப்பெண் போன பிறகு ரவிதாசனும் சோமன் சாம்பவனும் விழுந்து கிடந்த மரம் ஒன்றில் மேல் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் அறியாத வண்ணம் மந்தாகினியும் சற்று தூரத்தில் மறைவான இடத்தில் உட்கார்ந்து கொண்டாள். ரவிதாசனும் தாதிப்பெண்ணும் பேசியது ஒன்றும் அவளுக்கு புரியாவிட்டாலும் ஏதோ நடக்கப் போகிறது என்று ஊகித்து கொண்டாள். வெகு நேரம் கழித்து அந்த தாதிப்பெண் திரும்பி வந்தாள். ரவிதாசன் எழுந்து முன்னால் போனான். அவள் கொண்டு வந்திருந்த சோற்று மூட்டையையும் சாவிக்கொத்தையும் வாங்கி கொண்டான். பிறகு வசந்த மண்டபத்தை அடைந்து அங்கிருந்த பொக்கிஷ நிலவரைக்குச் சென்ற நடைபாதையில் இருவரும் சென்றார்கள். ஒரு சாவி, 2 சாவி, 3வது சாவியையும் போட்டு திருப்பிய பிறகு பூட்டு திறந்தது. நிலவரையின் உள்ளே ஒரே கும்மிருட்டாக இருந்தது.

0: ரவிதாசன் தாதிப்பெண்ணை பார்த்து, ஆடாடா, ஒன்று மறந்து விட்டேனே. இந்த இருட்டறையில் விளக்கு இல்லாமல் எப்படி செல்வது? ஒரு விளக்காவது தீபர்த்தியாவது கொண்டு வா என்றான்.
1: பட்ட பகலில் தீபர்த்தியும் விளக்கும் எப்படி கொண்டு வருவேன்? யாராவது பார்த்து சந்தேகப்பட்டால்?
0: அது எனக்கு தெரியாது. உனக்கு அவ்வளவு சாமர்த்தியம் இல்லை என்றா சொல்லுகிறாய்? நான் நம்ப மாட்டேன். தீவர்த்தியாவது தீபமாவது கொண்டு வா. இல்லாவிடில் ராத்திரி 12 கொள்ளி வாய்ப்பிசாசுகளை அனுப்பி.
1: ஐயையோ, சும்மா இரு, எப்படியாவது கொண்டு வந்து தொலைக்கிறேன் என்று கூறினாள் அந்த தாதிப்பெண்.
0: அதற்குள் நானும் சாப்பிட்டு முடிக்கிறேன் என்றான் ரவிதாசன். தோழிப்பெண் அரண்மனையை நோக்கி சென்ற பிறகு ரவிதாசனும் சோற்று மூட்டையுடன் தோட்டத்துக்குள் பிரவேசித்தான். சோமன் சாம்பவனிடம் வந்தான். அவனிடம்
1: சோற்று மூட்டையை கொடுத்து, ஒருவேளை 2-3 நாள் நிலவரையிலேயே நீ இருக்கும்படி நேரலாம்.
0: சரியான சந்தர்ப்பம் கிடைக்க வேண்டுமல்லவா? ஆகையால் இந்த சோற்று மூட்டையை வைத்துக்கொள். வேலை எடுத்துக்கொண்டு என்னோடு சத்தமிடாமல் வா. அந்த பெண் தீவர்த்தி கொண்டு வரப் போயிருக்கிறாள். அதற்குள் நீ நிலவரைக்குள் புகுந்து விட வேண்டும்
1: என்று சொன்னான். இருவரும் துரிதமாகச் சென்றார்கள். மந்தாகினியும் அவர்கள் அறியாமல் பின்தொடர்ந்தாள்.
0: நாற்புறமும் நன்றாக பார்த்துவிட்டு ரவிதாசன் திறந்திருந்த நிலவரை கதவை சுட்டிக்காட்டி சோமன் சாம்பவனை அதன் உள்ளே போகச் சொன்னான். முதலில் இருட்டு, கண் தெரியாது, அதற்காக கதவின் அருகிலேயே நின்று விடாதே. உள்ளே கொஞ்சம் தூரமாக போய் நின்றுகொள் என்றான்.
1: சோமன் சாம்பவன் நிலவரைக்குள் புகுந்ததும் அவனை இருள் விழுங்கிவிட்டது போல இருந்தது. பிறகு ரவிதாசன் நடைபாதை வழியாக திரும்பி நந்தினி தேவியிடம் வசந்த மண்டபம் வரையில் சென்றான். அங்கிருந்து பழுவேட்டரையரின் அரண்மனையை பார்த்து கொண்டிருந்தான். தாதிப்பெண்ணைத் தவிர வேறு யாராவது வந்துவிட்டால் அவனும் நிலவரைக்குள் அவசரமாகச் சென்று கதவை சாத்திக் கொள்வது அவசியமாயிருக்கலாமல்லவா? ரவிதாசன் அவ்விதம் வசந்த மண்டபத்தில் நின்று கொண்டு அரண்மனை வாசலையே பார்த்து கொண்டிருந்த சமயத்தில் மந்தாகினி சிறிதும் சத்தமின்றி நடந்து வந்து திறந்து இருந்த நிலவரைக்குள் பிரவேசித்தாள். அடர்ந்த காடுகளில் நள்ளிரவில் எத்தனையோ நாள் இருந்து பழக்கப்பட்டவளுக்கு அந்த நிலவரையின் இருட்டு ஒரு பிரமாதமா என்ன? சில வினாடி நேரத்தில் கண் தெரிய ஆரம்பித்தது. ரவிதாசனுடன் வந்தவன் சற்று தூரத்தில் ஒரு தூணுடன் முட்டி கொண்டு தவித்ததை பார்த்தாள். இவள் அதற்கு நேர்மாறான திசையில் சென்றாள். அங்கே ஒரு படிக்கட்டு காணப்பட்டது. நிலவரை பாதை அங்கே கீழே சென்று இறங்கியது. படிகளின் வழியாக இறங்கி கீழே நின்று கொண்டாள். சோமன் சாம்பவனுக்கு ஏதோ சிறிது சத்தம் கேட்டிருக்க வேண்டும்.
2: யாரது யாரது
1: என்று குரல் கொடுத்தான். அது திறந்திருந்த வாசல் வழியாகப் போய் ரவிதாசனுடைய காதில் லேசாக விழுந்தது. அதே சமயத்தில் அரண்மனை வாசல் வழியாக தாதிப்பெண் கையில் தீவர்த்தியுடன் வந்து கொண்டிருந்ததை ரவிதாசன் பார்த்தான். தான் முன்னால் சென்று சோமன் சாம்பவனுக்கு எச்சரிக்கை செய்வதற்காக விரைந்து நடந்தான். நிலவரை வாசற்படிக்குள் புகுந்ததும்,
0: சாம்பவா, எங்கே இருக்கிறாய்? என்னை கூப்பிட்டாயா
1: என்றான்.
2: ஆமா, கூப்பிட்டு.
0: அதற்குள்ளே அவசரமா? உன் குரல் வெளியிலே யாருக்காவது கேட்டால் என்ன செய்கிறது? உன்னை இங்கே இப்படி விட்டுவிட்டு போய்விடுவேன் என்று நினைத்தாயா?
2: இல்லை இல்லை, ஒரு விஷயம் கேட்பதற்காக கூப்பிட்டேன்
1: என்று சொல்லிக்கொண்டே சோமன் சாம்பவன் ரவிதாசனை அணுகி வந்தான்.
3: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
4: தனாதிகாரி இளையராணி ரெண்டு பேரும் ஊர்ல இல்லை. தாதி பெண்களுக்கு ஒரே கொண்டாட்டம். நந்தினிய நம்முடைய சீதா தேவின்னு கேலி பண்ணி பேசுற அளவுக்கு சுதந்திரம் கிடைச்சிருக்கு. மந்திரவாதி ரவிதாசை எதிர்பாராத விதமாக வந்துட்டான். வாசுகிக்கு தான் பெரிய தலைவலி. ஆமாம், நந்தினியின் அந்தரங்க பணிப்பெண் வாசுகி தான். நேர்களுக்கு நினைவு இருக்கும், அவள் வச்சிருந்த ஏணியில் ஏறி வந்தியத்தேவன் வந்ததும் சந்தேகம் ஏற்பட்டு நீதானான்னு கேட்ட வாசுகி. வந்தியத்தேவனுடன் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால், உன் இடத்துக்கு போ, யாராவது வர காலடி சத்தம் கேட்டால் கதவை படியிருந்து சாத்துன்னு நந்தினி அவளை விரட்டினதும் நினைவு இருக்கும். இது ரொம்ப நெருக்கடியான கட்டம். எஜமானி, கோட்டை காவலர் ரெண்டு பேர்கிட்டையும் ஏதாவது சொல்லி தப்பிச்சுக்கலாம். இந்த ரவிதாசன் பொல்லாதவன், பாவம், இது அவளுடைய கணிப்பு.

0: சோமன் சாம்பவன் இந்த பேரில் சில சுவையான செய்திகளை காணலாம். சோமன் சந்திரன், சந்திரனை சூடிய பெம்மான், கொடைத்தன்மையை தருபவன். நிழல் அருமை வெயிலிலே நின்று அறிமின், ஈசன் கழல் அருமை வெவ்வினையிற் காண்மின், பழகு தமிழ் சொல்லருமை நாலிரண்டில், சோமன் கொடையருமை புல்லரிடத்தே அருமின் போய். ஔவையார் பாடல். நிழலோட அருமை வெயிலையும், ஈசனின் திருவடி அருமை கொடிய வினையிலையும், தமிழின் சொல்லருமை நாலடியார் திருக்குறள் இரண்டிலேயும், சோமன் கொடையருமை அற்பரின் சிறுமையிலையும் விளங்கும். சாம்பவன் சிவனுக்குரிய சாம்பவன் சிவபக்தன். வேர் சொல் சம், மங்களம் பிறக்கும் இடம். சம்பு சிவன், அவன் பத்னி சாம்பவி. ஹனுமார் அழித்த அசோகவனம், சீதை தங்கியிருந்த மரம் தவிர அனைத்து மரங்களும் சாய்ந்து விட்டன. இது எப்படி இருக்குதான்? கம்பர் சொல்றார், மும்முறை உலகமெல்லாம் மும்முற முடிவதான அம்முறை ஐயன் வைகும் ஆள் என நின்றதம்மா. எல்லாமே அழிகிற ஊழிக் காலத்தில் திருமால் பள்ளி கொள்றதுக்காக ஒரு ஆலமரம் நிற்கிற மாதிரி, வனத்தை அழிச்ச அனுமன் தனியே நிற்கிறான் எப்படி, 14 உலகங்களையும் அளந்த திரிவிக்ரம மூர்த்தியைப் போல. அது மட்டுமா, ஆழியின் நடுவன் நின்ற அறுவரைக்கு அரசும் ஒத்தான், ஊழியின் இறுதி காலத்து உரிதிர மூர்த்தி ஒத்தான், பார்க்கடலின் நடுவே மத்தாக நின்ற மந்திர மலையைப் போல, ஊழிக்காலத்தின் இறுதியிலே நிற்கும் ருத்ரனைப் போல காட்சி அளித்தானாம். ரவிதாசனோட வந்தவனுக்கு இருட்டு கூட பயமில்லை, தனிமை தான் அச்சம் தருது. என்ன செய்ய போறான்?
1: செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: நேயர்களே, பொன்னியின் செல்வங்கள் நிகழ்ச்சியின் இன்றைய பகுதி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறோம். நாளை ஒளிபரப்பாக போகிற அடுத்த பகுதிக்காக நீங்க ஆவலோட இருக்கிறதும் தெரியுது. எப்படின்னு கேக்குறீங்களா? நம்ம நிலையத்திற்கு நீங்கள் அனுப்பும் கடிதங்கள் தாங்க இதற்கு சாட்சி. அட என்னப்பா நீ சொல்லி தான் இதெல்லாம் தெரியணுமா அப்படிங்கிற உங்கள் மைண்ட் வாய்ஸும் கேட்குது. இதை விட இன்னும் தித்திப்பான செய்தி ஒன்று சொல்ல தானே நான் வந்திருக்கேன். மாமன்னர் ராஜராஜ சோழனின் 1040வது சதய விழாவான கடந்த நவம்பர் 1 தேதியிலிருந்து 102.3 விவித பாரதி பண்பலையில் ஒலிபரப்பாகிற பொன்னியின் செல்வங்கள் நிகழ்ச்சி உங்களுடைய வேண்டுகோளுக்கு ஏற்ப சென்னை மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் மாலை 6:10 முதல் 6:25 வரை ஒலிபரப்பாகுது. அப்புறம் என்ன, ரெட்டிப்பு மகிழ்ச்சி தானே? சென்னை ஆகாஷவாணியின் பொன்னியின் செல்வங்கள் நிகழ்ச்சி பற்றிய உங்கள் கருத்துக்களை நிகழ்ச்சி இயக்குனர், சென்னை ஆகாஷவாணி, நம்பர் 4 காமராஜர் சாலை, சென்னை 604 என்ற முகவரிக்கு கடிதமாகவோ pschennai2025@gmail.com என்ற இமெயில் முகவரிக்கு மின்னஞ்சலாகவோ அனுப்பலாம். கூடவே ஆகாஷ்வாணி சென்னைங்கிற வாட்ஸ்அப் சேனலை இணைஞ்சிங்கன்னா இதுவரை ஒலிபரப்பான பொன்னியின் செல்வங்கள் நிகழ்ச்சியின் பகுதிகளோட யூடியூப் லிங்க் உங்களுக்கு கிடைக்கும். முத்தாய்ப்பா நியூஸ் ஆன் ஏருங்கிற செயலி மூலமாக சென்னை ஆகாஷவாணியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் உலகம் முழுக்கவும் கேட்கலாம். அப்புறம் என்ன, கொண்டாட்டம் தானே?

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இரவின் அமைதியில்
2: இதயம் எழுதும்
1: இசை கவிதை
2: என் இனிய
1: பொன் நிலாவே.

விபத் பாரதி நேயர்கள் அனைவருக்கும் இணையரு வணக்கம். நான் உங்கள் அர்ஜய் குழலி. விபத் பாரதியில் 102.3 மற்றும் கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 மக்கள் கேட்டு மகிழ்ந்துட்டு இருக்கீங்க. இந்த 45 நிமிடம் வந்து என் இனிய பொன்னிலாவை நிகழ்ச்சிகளுக்காக வந்துகிட்டு இருக்கு. நம்ம நிகழ்ச்சியில் மனதுக்கிதமான மெலடிஸ்லாம் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. நிகழ்ச்சியில் வரப்போகிற முதல் பாடல் ஒரு குரல் கேட்குது பெண்ணி அப்படின்ற பாடல். கார்த்திக் குரல்ல, நா முத்துக்குமார் வரிகள்ல, ஆர் பிரசன்னாவுடைய இசையில. ஸோ ஸ்டே டியூன். இது விபத்பாரதி தமிழகம் 2.3.

0: கல்யாண காட்சி கொடுப்போம்னு சந்தோஷமா இருக்குமா நம்மடா?
1: அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.

ஒரு குரல் கேட்குது பெட்டி வழக்கின் 18:9 படத்துக்காக ஒரு சூப்பரான பாடல் கேட்டோம். இந்த பாட்டோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இந்த பாட்டில் ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்கே இருந்திருக்காது, சிங்கருடைய அந்த கிளீன் குரல் மட்டும் வந்துகிட்டே இருக்கும், ரொம்ப கேட்கறதுக்கு மெலடியஸாக இருக்கும். ஸோ நிகழ்ச்சியில் வரப்போற அடுத்த பாடல் 6 திரைப்படத்திற்காக திப்பு மற்றும் சுமங்கலி குரல்ல நாமத்துக்குமார் வரிகளில் தேவ்ஸ்ரீ பிரசாத்துடைய இசையில்.

0: பாரதி தமிழ் FM 102.3
1: நெஞ்சில் நீங்காத தென்றல் நீதானா
0: மனசு மயங்கும்
1: மனசு மயங்கும்.

0: ஆம் தர்கட தீம் தர்கட தோம் தர்கட நம் தர்கட தத்த தர்கட தித்தி தர்கட தோம் தோம் தர்கட நம் நம் தர்கட தா தீ தோம் நம் சம் சம் தா தீ தோம் நம் சம் சம் தக் தீ தோம் கிட நம் கிட தக தர்கட தக தத்த தலாம் தோம் தத்த தலாம் தோம் தர்கட தலாம் தோம் தலாம் குதக ஜம் ததீம் தலக ஜம் தலாம் குதக ஜம் ததீம் தலக ஜம் தலாம் குதக ஜம் ததீம்
1: திப்போ மற்றும் பென்னி கிருஷ்ணகுமார் குரல்ல போனா சந்திரா வரிகள்ல வித்யாசாகருடைய இசையில சந்திரமுகி திரைப்படத்திற்காக ஒரு சூப்பரான பாடல் கேட்டோம். நேரம் 9:31. எண்ணினிய போனிலாவே கேட்டிருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியில வரப்போற அடுத்த பாடல் என்ன பாடல் அப்படின்னா, மதராசபட்டினம் திரைப்படத்திற்காக சைந்தவி குரல்ல சோனு நிகம் உடைய குரல்ல வந்துகிட்டே இருக்கு. கேட்டு மகிழங்கள். இது தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வாராவாரம் ஆரவாரம். ஆம் நேர்களே, சனிக்கிழமை தோறும் 8:05 மனதை அள்ளும் நினைவுகளோடு எனக்குள் நான். தன்னை தனக்குள் தேடும் தருணமாய் தேடல் கலையின் தெவிட்டா அனுபவங்கள் பல்வேறு ஆளுமைகளின் மனப்பகிர்வோடு வலம் வருகிறது. கேட்க ரசிக்க திகட்டாமல் தித்திக்க இணைந்திருங்கள் 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலையின் எனக்குள் நான்.

ஆஷா போஸ்லே மற்றும் ஹரிஹரன் குரல்ல வாயிரமுத்து வரிகள்ல நேருக்கு நேர் திரைப்படத்திற்காக பாடல் ஒன்று கேட்டோம். நிகழ்ச்சியில் வரப்போற அடுத்த பாடல் புதுக்கோட்டையிலிருந்து சரவணன் திரைப்படத்திற்காக பாம்பே ஜெயஸ்ரீ பாடின பாடல் தாமரை வரிகளில்.

0: அறிந்தும் அறியாமலும் திரைப்படத்திற்காக கொஞ்சம் கொஞ்சம் அப்படின்ற பாடல் கேட்டோம். மகா மக்கம்மத் குரல்ல பா விஜய் வரிகள்ல யுவன் சங்கர் ராஜாவோட இசையில. என் இனிய பொன்னிதாவை நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவு பாடலா வர போறது சாமி கிட்ட சொல்லி வச்சு அப்படின்ற ஒரு சூப்பரான பாடல். ஆவாரம்பு திரைப்படத்திற்காக எஸ் வி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி குரல்ல கங்கை அமரன் வரிகள்ல இளையராஜாவோட இசையில கேட்டணிந்திருங்கள். இது பாரு தமிழகம் 102.3 மனங்கள் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: சாமி கிட்ட சொல்லி வச்சு சேர்ந்தது இந்த செல்ல கிளியே.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு.
2: விபத் பாரத நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சி. 102.3 மட்டும் இல்லாமல் 101.6, 100.4, 100.1 கேட்டு ரசிச்சுட்ருக்குற அத்தனை மக்களுக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சி, அதாவது எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு எப்போ எப்படி நடக்கணும்னு உங்களுக்கு தெரியும். 9444-00-1033 மறுபடியும் ஒரு நம்பர் சொல்கிறேன், 9444-00-1033 9444-00-1023 அப்படின்னு நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய பெயர், எந்த ஊர்லேருந்து கூப்பிடுறீங்க, அது மட்டும் இல்லாமல் எந்த திரைப்படத்துலேருந்து என்ன பாடல் வேணும்னு நீங்கள் உங்களுடைய விருப்பத்தை தெரிவிச்சிங்கன்னா

இழப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியில் முதலாவதாக வரப்போற பாடல் ஸ்டூடெண்ட் நம்பர் ஒன் திரைப்படத்திற்காக விழாமலே இருக்க முடியுமா அப்படின்ற பாடல். எஸ்பிபி சரண் மற்றும் சித்ரா குரல்ல மரகதமணியுடைய கம்போசிங்ல கேட்க போறீங்க. இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்கவங்க வேலூர்ல இருந்து ஷரீஃப்.

0: Yes, who is it?
1: Don.
2: நூத்தி ரெண்டு புலி மூணு பாட்டுக்கு
3: நிகழ்ச்சியில் வரப்போற அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்கவங்க வேலூர் மாவட்டத்தில இருந்து டி பாஸ்கரன் அப்படின்றவங்க தான். அவங்க கேட்ட பாடல் இரட்டைவால் குருவி திரைப்படத்திற்காக ராஜராஜ சோழன் நான். கேஜே யேசுதாஸ் குரல்ல, பூ மேத்தா வரிகள், இளையராஜாவோட இசையில எல்லாரும் கேட்டு மகிழுங்க. இது பாரதி தமிழகம் 102.3.

0: பல பல தகவல்கள்.
1: உற்சாகமான காலை நேரத்திற்கு இணைந்திருங்கள் வணக்கம் தமிழ்நாடு மற்றும் உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில்.
0: இது 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம்.
1: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: எல்லாருக்கும் வணக்கங்க. நான் அட்டகத்தி கெத்து தினேஷ் பேசுகிறேன். இசையோடு பயணிக்கிறது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச விஷயம். இசையை நம்ம எல்லாருமே கேட்டு அனுபவிச்சிட்ருக்கோம். ஸோ நம்ம எல்லாரும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 எஃப்எம் கேட்கலாம், கேட்டு மகிழலாம்.
1: நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரப்போகிற பாடல் பூவெல்லாம் கேட்டுப்பார் திரைப்படத்திற்காக பூவ பூவ பூவே அப்படின்ற பாடல் தான். நித்யஸ்ரீ குரல்ல பழனி பாரதி வரிகள், யுவன் சங்கர் ராஜா இசையில் வரப்போகுது. இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்கவங்க வேளச்சேரியிலிருந்து சுந்தரி. ஸோ அவங்களோட சேர்ந்து எல்லாரும் கேட்டு மகிழுங்க. இது விவித் பாரதி தமிழகம் 102.3.

ஆப்பிள் உங்கள் தெரிவு நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரப்போகிற பாடலை விரும்பி கேட்டிருக்கவங்க நிஷா சார்ல்ஸ் திருநீலக்குடியிலிருந்து. அவங்க விரும்பி கேட்டிருக்கிற பாடல் ஜீன்ஸ் திரைப்படத்திற்காக எனக்கே எனக்கா, உன்னிகிருஷ்ணன் மற்றும் பல்லவி குரலில், வைரமுத்து வரிகளில் ஏரகமன் இசையில். ஸோ ஸ்டே டியூன்ட், இது உத்பார தமிழகம் 102.3.

நிகழ்ச்சியில் இடம்பெற போற அடுத்த பாடல் சின்ன கவுண்டர் திரைப்படத்திற்காக முத்துமணி மாலை. இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்கவங்க ஆற்காடு சாத்தூர் ரமேஷ் ஈஸ்வரி, ஆரணி சங்கீதவாடி தசரதன் பிரபாவதி. இந்த பாடலை எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் பி சுஷீலா பாடியிருக்காங்க. ஆர் உதயகுமார் வரிகள், இளையராஜாவோட இசையில கேட்டிணைந்திருங்கள். இது உத்பாரதி தமிழகம் 102.3.

0: கேள்விகள் பலவிதம், அத்தனையும் அறிவுக்கு ஏற்ற உரம். இனிய பாடல்களுடன் உங்கள் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் இல் திங்கட்கிழமை முதல் சனிக்கிழமை வரை காலை 10:02 என் கேள்விக்கு என்ன பதில்? தொலைபேசி வழியே நேயர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி, கேட்க தவறாதீர்கள்.
1: பொங்கல் வணக்கம். நாட்டுப்புற வேல்முருகன் பேசுறேன். நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: அடிகருப்பு நேரத்தை

நேரம் 10:34. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியில் வரப்போகிற அடுத்த பாடல் என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி,

0: நீங்க கேட்டு இருக்கிறது விவித் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நிகழ்ச்சியில் வரப்போற அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்கவங்க சிங்கப்பெருமாள் கோயிலிருந்து தியாகராஜன். அவங்க கேட்டிருக்கிற பாடல் அழகிய தமிழ்மகன் திரைப்படத்திற்காக கேளாமலே அப்படின்ற ஒரு சூப்பர் பாட்டு தான். ஸ்ரீராம் பார்த்தசாரதி மற்றும் சைந்தவி குரல்ல, தாமரை வரிகள்ல ஏ ரஹ்மான் இசையில. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

நிகழ்ச்சியில் வரப்போற அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்கவங்க திருப்பத்தூர் மாவட்டத்தில இருந்து ஆனந்தன். இவங்க கேட்டிருக்கிற பாடல் காதலுக்கு மறைந்த திரைப்படத்திற்காக என்னை தாளாட்ட வருவாளா அந்த பாடல் தான். ஹரிஹரன் மற்றும் பாதாரணி குரல்ல பழனி பாரதி வரிகளை இளையராஜாவோட இசையில கேட்டடைந்திருங்கள். இது விபத் பாரதி தமிழகம் 102.3.

0: என்ன செல்வா, போன மாசம் மரத்தெல்லாம் வெட்டிட்டு இருந்த, இப்ப பார்த்தா நிறைய மரக்கன்றுகள் நட்டு வச்சிருக்க. அதுவும் தோட்டத்துக்கு நடுவுல இலை தழையெல்லாம் அக்கம் பக்கம் வீட்டுல கொட்டாத மாதிரி.
1: ஆமா அக்கா, மரத்தை வெட்டினதால கொஞ்சம் மனசு சங்கடமா தான் இருந்துச்சு.
0: அது சரி செல்வா, நான் போன தடவை சொன்ன மாதிரி இலை தழை மற்ற காய்கறி பழத்தோள்கள் எல்லாத்தையும் கொட்டுற மாதிரி குழி அமைச்சியா?
1: அதோ பாருங்க, தோட்டத்து கடைசியில 4 அடிக்கு குழிய வெட்டி அதுல இலை தழையெல்லாம் கொட்டி 100 நாட்கள் ஆன உடனே இயற்கை உரம் ஆயிடும். அதை எடுத்து இந்த மரக்கன்றுகளுக்கு போட்டுருவேன்.
0: அதே சமயத்துல முள்ளு செடியா இருந்தா எரிச்சுதான் ஆகணும். அந்த அளவுக்கு அதுல இருந்து

0: செடியா இருந்தா எரிச்சுதான் ஆகணும். அந்த அளவுக்கு அதுல இருந்து வெப்பம் இருக்காது. அந்த சாம்பலையும் இந்த குழியிலேயே போட்டுடு, இயற்கை உரமும் கிடைச்சிரும், நல்ல தரமான காய்கனியும் நமக்கு கிடைக்கும்.
1: அக்கா இன்னொன்னு யோசிச்சேன், மரத்தை வளர்க்கறதுனால கோடை காலத்துல குளிர்ச்சியான காத்து நமக்கு மட்டும் இல்லாம அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கும் கிடைக்கும் இல்லையா?
0: அது இல்லாம செல்வா, நீ செய்யறது மட்டும் இல்லாம உன்னோட கல்லூரியில படிக்கிற பசங்களுக்கும் சொல்லி கொடு, அவங்களும் அவங்கவுங்க வீட்டுல செய்வாங்கல்ல.
1: கண்டிப்பா சொல்லிட்டா போச்சு. இந்த கல்வியும் ரொம்ப முக்கியம் தானே அக்கா.
2: மரம் வளர்த்து மழை பெருக்கி நிலத்தடி நீரை காப்போம்.
3: எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியில் அடுத்து இடம்பெற போகிற பாடல் சத்ரன் திரைப்படத்திற்காக மாலையில் யாரோ. இந்த பாடலை பாடினவங்க ஸ்வர்ணலதா, வாலி வரிகளில் இளையராஜா. இசையில் இந்த பாடலை விரும்பி கேட்டுக்கிறவங்க அக்ஷயா சேலத்திலிருந்து.

0: ஹாய் மீரா, குழந்தை பிறந்து 3 மாசம் தானே ஆகுது, இவ்ளோ சீக்கிரம் வேலையில ஜாயின் பண்ணிட்ட?
1: என்ன கீதா செய்யறது, லீவு போட்டா சம்பளம் வராது, சம்பளமும் முக்கியம் இல்ல.
0: அப்போ குழந்தைக்கு தாய்ப்பால்
1: பசும்பால் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் கீதா.
0: நம்ம குழந்தை ஆரோக்கியமா இருக்கணும்னா தாய்ப்பால் தானே முக்கியம் மீரா. பணத்தை கூட எப்ப வேணாலும் சம்பாதிக்கலாம், ஆனா குழந்தையோட ஆரோக்கியத்தை சம்பாதிக்க முடியாதுல்ல.
1: நீ சொல்றது கரெக்ட் தான் கீதா. இப்ப என்ன என்ன பண்ண சொல்ற?
0: இன்னும் 3 மாசத்துக்கு லீவ் அப்ளை பண்ணிட்டு தாய்ப்பால் கொடுக்க ஆரம்பிச்சிடு. நீ தாய்ப்பால் கொடுக்கறதுனால குழந்தைக்கு தேவையான ஊட்டச்சத்தும் கிடைக்கும். பிற்காலத்துல நமக்கு வர மார்பக புற்றுநோய், கர்ப்பப்பை புற்றுநோயிலிருந்து நம்மள பாதுகாக்கும்.
1: இவ்வளவு தூரம் எடுத்து சொல்ற, நிச்சயமா செஞ்சிடறேன் கீதா.
0: தாய்ப்பாலை ஊட்டுவோம், ஆரோக்கியமான வாழ்வை அளிப்போம்.

எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இன்றைக்கி சாயங்காலத்துலேருந்து எல்லா நிகழ்ச்சியுமே ரொம்ப சூப்பராக போச்சு. ஆடியன்ஸ் எல்லாருமே, அதாவது காலர்ஸ் எல்லாரும் அழகாக ஸ்போர்ட்டிவாக கால் பண்ணி பேசுனீங்க, ஃபேஸ்புக்கில் கமெண்ட்ஸ் போட்டிங்க, தொடர்ந்து வித் பாரதி தமிழ் எஃப்எம் கேட்டுகிட்டே இருங்க. ஸோ நிகழ்ச்சியில் வரப்போடைய நிறைவு பாடல் கேளடி கண்மணி திரைப்படத்திற்காக நீ பாதி நான் பாதி, இக்பால் அண்ட் ஜொகாரா சோழபுரத்திலிருந்து விரும்பி கேட்டிருக்காங்க. இந்த பாடலை பாடினாங்க கேஜே யேசுதாஸ் மற்றும் உமாரமணன், வாலி வரிகளில் இளையராஜா இசையில். இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட பேச வரைக்கும் டடாவை சொல்லிட்டு கிளம்புறது நான் உங்கள் அர்ஜய் குழலி. கேட்டடைந்திருங்கள் ஜோதி பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேயர்களே, நிலையத்தில் நேரம் 11:01. இது 102.3 விவித் பாரதி தமிழ் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை பண்பலை, சென்னை ரெயின்போ பண்பலை. 102.1 திருச்சி எஃப்எம். 101 குமரி பண்பலை. 103 கோயம்புத்தூர் பண்பலை. 103.3 மதுரை பண்பலை. 100.4 வேலூர் பண்பலை. 101.6 கும்பகோணம் பண்பலை. 100.1 திருப்பத்தூர் பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம் நேயர்களே. நாம் கேட்கலாம்.
2: மனசு மயங்கும்,
3: மனசு மயங்கும்.
1: நான் உங்கள் அன்பன் திருக்கழுகுன்றம் சசி எழில்மணி. நிகழ்ச்சியில் ஒலிக்க வரும் பாடல் முதல்வன் திரைப்படத்திலிருந்து ஏ ஆர் ரகுமான் இசையில் வைரமுத்து இயற்றி ஹரிஹரன் மகாலட்சுமி ஐயர் பாடியது. ஆயிரம் ஆசைகள் எண்ணத்தில் உள்ளது, அது என்னோடு மட்டுமல்ல உன்னிடத்திலும் உள்ளது.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் ஜீன்ஸ் திரைப்படத்திலிருந்து ஏ ஆர் ரஹ்மான் இசையில் வைரமுத்து ஏற்றி உன்னிகிருஷ்ணன் சுஜாதா பாடியது. எங்கும் காணா எழிலோவியமாய் நீ, எப்போதும் அதிசயம்தான்.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் கண்ணெதிரே தோன்றினால் திரைப்படத்திலிருந்து உன்னிகிருஷ்ணன் சித்ரா பாடியது. வைரமுத்து இயற்றிய பாடலுக்கு இசை தேவா. கொடுக்கும் வார்த்தைகள் எல்லாம் வசந்தத்தை கொடுக்கும், உன் வரவோ எப்போதும் இதயத்தை மயக்கும்.

பாடியது. பாடலை இயற்றியவர் வைரமுத்து, இசை பரத்வாஜ். உன்னோடு வாழவே இதயமும் துடிக்கிறது, உன் நிழலாக இருக்கவே மனமும் இயங்குகிறது.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் என் சுவாச காற்றிய திரைப்படத்திலிருந்து எம்ஜி ஸ்ரீகுமார் பாடியது. பாடலை இயற்றியவர் வைரமுத்து, இசை ஏ ஆர் ரஹ்மான். சின்ன சின்னதாய் ஆசைகள் எல்லாம் பல இருக்க, எப்படி சொல்வேன், என்னென்று சொல்வேன், என் இதயத்தை எப்படி நான் உனக்கு எடுத்துரைப்பேன்.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் ஜோடி திரைப்படத்திலிருந்து ஸ்ரீனிவாஸ் பாடியது. உடன் பாடியுள்ளார் சுஜாதா, பாடலை இயற்றியவர் வைரமுத்து, இசை ஏ ஆர் ரஹ்மான்.

கண்மை கொண்டு வண்ணம் தீட்டி மெய்யுரைக்க வேண்டாம், ஒரு பொய் சொல் போதும், என் இதயம் பொலிவு பெறும்.

அடுத்து வாலி திரைப்படத்திலிருந்து உன்னிகிருஷ்ணன் ஹரிணி பாடியது. பாடலை இயற்றியவர் வைரமுத்து, இசை தேவா. பூட்டி வைத்தாலும் பூக்கள் மனம் வீசும், அதுபோல்தான் இதயத்தை நீ சொல்லாமல் விட்டாலும் கண்கள் சொல்லிவிடும்.

நேரில் நம்முடைய ஃபேஸ்புக் பேஜ் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 இதில் வந்து போஸ்ட் போட்டிருந்தோம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. கா கமலன்பன் வெங்கலகுறிச்சி முதுகுளத்தூர், முரளிதரன் விழுப்புரம், அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கம், திருமழிசை அஸ்வினி நாகராஜ், ஆர் ரமா தியாகராய நகர், அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, சக்திராம், தேனி ஹரிராம், ரங்கராஜன், தியாகராய நகர், வீரராகவன், மாதவரம், நிகழ்ச்சி நிறைவாக ஒலிக்க வரும் பாடல் நீ வருவாய் என திரைப்படத்திலிருந்து அருண்மொழி ஹரிணி பாடியது. பாடலை இயற்றியவர் விவேகா, இசை எஸ் ஏ ராஜ்குமார்.

ஆகாஷ்வாணி நேயர்களுக்கு ஒரு அறிவிப்பு. நள்ளிரவு 12 மணி முதல் எமது ஒலிபரப்பில் மேற்கொள்ளப்படும் பராமரிப்பு பணிகள் காரணமாக பண்பலை 102.3 விவித் பாரதி தமிழில் தரைவழி ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. நியூஸ் ஆன் ஏர் செயலி வழியே நிகழ்ச்சிகளை நேயர்கள் தொடர்ந்து கேட்கலாம். மீண்டும் தரைவழி ஒலிபரப்பு காலை 5:54 ஆரம்பமாகும். வணக்கம் நேயர்களே, ஜெய்ஹிந்த்.

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

வணக்கம் நேர்களே. நிலையத்தில் நேரம் நள்ளிரவு 12:20. இது 102.3 விவித் பாரதி தமிழ். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 102.1 திருச்சி எஃப்எம், 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம் நேர்களே.

நேர்லே, இப்போது முதல் ஒரு மணி வரை காற்றின் மொழி நிகழ்ச்சியிலும், ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை நீங்காத ரீங்காரம் நிகழ்ச்சியிலும், இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை தூங்காத விழிகள் நிகழ்ச்சியிலும், மூன்று மணி முதல் நான்கு மணி வரை இன்னிசை இரவு நிகழ்ச்சியிலும் இடைவிடாத இனிமையான பாடல்களை கேட்டு மகிழலாம். காற்றின் மொழி.

அதில் எழுந்து நிற்கிறது நீடு. அவன் இருப்பதுவும் படுப்பதுவும் குருவி வாழும் கூடு. இருப்பவங்க கொடுக்கணும், இல்லாததே எடுக்கணும். இருப்பவங்க கொடுக்கணும், இல்லாததே எடுக்கணும். அதை தடுப்பவரை மறுப்பவரை

விதவிக்கிற ஏழைக்காக திட்டம் போடணும், பொருளை சரிசமமா பங்கு வைக்க சட்டம் போடணும், குவிய குவிய விளைவதெல்லாம் கூறு போடணும், குவிய குவிய விளைவதெல்லாம் கூறு போடணும், ஏழை குடிசைக்குள்ளே பாலும்.

நாட்டு ஜனங்களிலே மேடு பள்ளம் தேசத்தையே கெடுக்கும், சாலையிலே மேடு பள்ளம் வண்டியை தடுக்கும். நாட்டு ஜனங்களிலே மேடு பள்ளம் தேசத்தையே கெடுக்கும். ஏழை மனம் கோபப்பட்டா என்னென்னமோ நடக்கும், ஏழை மனம் கோபப்பட்டா என்னென்னமோ நடக்கும்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

எல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா. நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் தெய்வத்தின் காட்சியம்மா, அதுதான் உள்ளத்தின் காட்சியம்மா, அதுதான் உன்னைக்கு சாட்சியம்மா. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

வணக்கம் நேயர்களே. நிலையத்தில் நேரம் 4:40. இது 102.3 விவித் பாரதி தமிழ். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 102.1 திருச்சி எஃப்எம், 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம் நேயர்களே. நாம் கேட்கலாம் திரை இசையில் பக்தி பாடல்கள். ஒலிக்க வருவது குமாஸ்தாவின் மகள் திரைப்படத்திலிருந்து சூலமங்கலம் ராஜலட்சுமி பாடியது. பாடலை இயற்றியவர் பூவை செங்குட்டுவன், இசை குன்னக்குடி வைத்தியநாதன்.

திரையிசையில் பக்தி பாடல்கள் கேட்டோம். கேட்கலாம் பொங்கும் மங்களம். மேல்சனாங்குப்பம் எம்ஜிஎம் சரவணன் அவர்கள் நாகஸ்வரம், வேலூர் பிஎம்எஸ் கதிர்வேல் அவர்கள் தவில். நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஸ்ரீ கணேச சரணம் என தொடங்கும் பாபநாசம் சிவன் பாடல், ராகம் திலங் ஆதிதாளம்.

அடுத்து மாரவைரி ரமணி என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை. ராகம் நாசிகாபூஷணி, ஆதிதாளம், திசிரநடை.

அடுத்து பார்வதி நாயகனே சரணம் என தொடங்கும் பாபநாசம் சிவன் பாடல். ராகம் சண்முகப்பிரியா, ஆதிதாளம்.

நிறைவாக முரளிதர கோபாலா என தொடங்கும் பெரியசாமி தூரன் பாடல் ராகம் மாண்டு ஆதிதாளம்.

நாம் இதுவரை பொங்கும் மங்கலம் கேட்டோம். இன்றைய பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் மேல்சனாங்குப்பம் எம்ஜிஎம் சரவணன் அவர்கள் நாகஸ்வரம், வேலூர் பிஎம்எஸ் கதிர்வேல் அவர்கள் தவில்

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நிலையத்தில் நேரம் 5:40. இது 102.3 விவித் பாரதி தமிழ் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம். நேர்களே, நாம் கேட்கலாம்
2: அருள்மணி மாலை.
1: நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஸ்ரீ கந்தசஷ்டி கவசம் பாடியவர் நித்யஸ்ரீ மகாதேவன்.